0: உன்மனதை காத்துக்கொள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அன்று வழங்கிய தேவ செய்தியினை நீங்கள் இப்போது கேட்கலாம்.
1: என்னோடு கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18:18 வாசிக்க விரும்புகின்றேன்.
2: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே அநேக தலைவர்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிபி 44 லிக்கோனியாவில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவும் அவருடைய குடும்பத்தையும் சந்தித்து அவர்களை கடவுளுக்குள்ளாக பலப்படுத்துகிறார். தீமோத்தேயுவின் தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் ஒரு கிரேக்கர். 7 வயதிலேயே தந்தையை இழந்து விட்டபடினால் தாயும் பாட்டியும் இந்த மகனை விசுவாச பாதையிலே வளர்க்கிறார்கள். அந்த விசுவாச பாதை மிக ஆச்சரியமான ஒரு பாதை. பவுலே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வசனத்தில், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே என்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை கவர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவரும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. எல்லாரும் தேவ சித்தத்தின்படிதான் பிறந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, என் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். 2வது, ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக நான் பிறக்கவில்லை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களைப் போலவே ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல திருமணம், நல்ல பிள்ளைகள் இவைகள் கிடைத்தவுடன் நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு சாதிப்பதற்கு உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவன் உங்களை குறித்து பல காரியங்களை முன் அறிவிக்கிற ஒரு வாழ்வு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். சாலமோனை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்திலே பலரை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் பல காரியங்களை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். யோவான் பிறக்கும் பொழுது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அவன் திருப்புவான் என்று சொல்லி எல்லாம் God had a purpose. ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் என்னவெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் வாழுவார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்று வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என்னை குறித்து என்ன, என்னை குறித்து யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்னை குறித்து தேவ திட்டம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதே, இந்த புத்தகமானது முழு உலகத்திலும் பிறக்கப் போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிற புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறேன். என் வாழ்வின் நோக்கம், திட்டம், எல்லைகள், என்னை தேவன் பயன்படுத்த பண்ணிய விதம் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொன்னார், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று. அப்படி என்றால் இங்கு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இந்த புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்வை குறித்த நிகழ்கால திட்டம் என்ன, என் வாழ்வை குறித்த எதிர்கால திட்டம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறீர், எதை என் வாழ்வில் நடப்பிக்க விரும்புகிறீர், ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதத்தை படித்தால்தான் உங்கள் வாழ்வை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தையும் கூட நீங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யலாம், உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியும். ஹாலலூயா. சரி, இந்த தீமோத்தேயுவை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களுக்காக நீ ஒரு கேஷுவல் லைஃப் லீட் பண்ணிரு அப்படின்னு சொல்லல, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு
2: ஒப்புவிக்கிறேன்.
1: நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இந்த பூமியிலே அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு எதிர்க்கிற வல்லமைகள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். தேவதூதன் என்ன சொன்னார், பிள்ளையையும் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அந்த எகிப்துக்கு ஓடி போவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் இல்லையா. அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறக்கிற காலத்திலே ஒரு கட்டளை பிறக்கிறது, எல்லாரும் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி. ஆகவே யோசேப்பு தன் சொந்த ஊருக்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சொன்னாரோ அதே இடத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், கர்ப்பிணி பெண் ஒருத்தியை ஒரு கழுதையின் மேலோ கோவேறு கழுதையின் மேலோ வைத்து கொண்டு வருவது சாதாரண விஷயமே அல்ல. ஏன் சொல்ல வருகிறேன், உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் சில கடினமான பாதைகளின் வழியாய் போய்த்தான் ஆக வேண்டும். கஷ்டமான சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எதிர்ப்புகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு சுருக்கமாய் உங்கள் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிற 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தரிசனம் நிறைவேற வேண்டிய வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் சில குழி நரிகள் நம்முடைய தரிசனத்தை கெடுக்கின்றன. எவைகள் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கின்றன என்று இதே புத்தகத்திலிருந்து 5 காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். 18 வசனத்தை திரும்பவும் வாசியுங்கள்.
2: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: அடுத்த வசனம்,
2: இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: நம்பர் 1, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாய் இருக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது சிலர் இந்த நல் மனசாட்சியும் தள்ளிவிட்டார்களாம், விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்தி விட்டார்களாம். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன ஆண்டவரை விசுவாசிக்காமலா இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனே. ஆம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் விசுவாச பாதையிலே போராட்டங்கள் வரும்பொழுது முன்னேறி செல்ல வேண்டிய நீங்கள் பல நேரங்களில் போதும் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலெல்லாம் என்னால் விசுவாச பாதையில் நான் நடக்கவே முடியாது என்று அமர்ந்து விடுகிறீர்கள். விசுவாச பாதையில் போராட்டம் வரும்பொழுது உங்கள் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய இடத்திலே பரவாயில்ல, எல்லாரும் தானே செய்கிறாங்க, நம்ம செஞ்சால் என்ன என்று கொஞ்சம் இறங்கி வருகிறதுனால் தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பெரிய ஒரு சித்தம் இருந்தது. அவனை தேசத்திற்கே அதிபதியாய் மாற்ற வேண்டும், தன் ஜனங்களை எல்லாம் எகிப்துக்கு கொண்டு வந்து அவர்களை எகிப்திலே போஷிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான சித்தம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாத படிக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி குழியில் போட்டார்கள், அவரை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனை வந்தது. கடைசியிலே வேலை செய்த இடத்திலே பயங்கரமான ஒரு சோதனை. யோசேப்பு ஒரு வாலிபன், இள வயதுள்ள ஒரு வாலிபன். அன்றைக்கு அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு தேவன் கூட இருந்தார் என்று யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பாதகத்தை நான் செய்கிறது எப்படி? இதுக்கு பேர் தான் நல் மனசாட்சி. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என் நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன். என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமும் நல் மனசாட்சியும் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நல்மன சாட்சி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அரசாங்க அலுவலகத்திலே வேலை பார்க்கிறீர்கள், நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் நீங்கள் நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் நல் மனசாட்சியை விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் பல காரியங்களை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுதான் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சியை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை. புருஷன் மனைவியாய் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். வீட்டுக்கு போகும்போது பைக்கில் ஏறும்போதே அங்கே ஒரு சண்டை வருது இல்லை. இந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அவர் ஏன் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும், இப்போவே ஃபோன் பண்ணு. ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இந்த சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க மனசு இல்லாது இங்கே என்ன கேட்டமோ பிரசங்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு போகும்போதே என்ன போட்டுட்டு போகிறோம், சண்டை போட்டுட்டு போகிறோம். அப்புறம் வீட்டுக்கு போனால் சண்டே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சமாதானம் இல்லாத நாளாக மாறிடுது. புருஷனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், அவன் என்ன சொல்லிட்டா, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னால் அதானே, நம்ம ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறோம், எனக்கு ஏன் இவ்வளோ ஈகோ, நான் விட்டு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சண்டை போட்டேன், எதுக்கு வாக்குவாதம் பண்ணேன். பரிசுத்தாவினர் உள்ளே பேசிட்டே இருப்பார், மகனே கொஞ்சம் விட்டு கொடுத்துரு. பெண்ணுக்கும் பேசுவார், மகளே சரி விட்டுரு, அவர் என்ன சொல்கிறாரு விட்டுரு அப்படின்னு சொன்னால் இந்த விடுகிறதுக்கே மனதில்லாமல் சண்டையும் வாக்குவாதமும் போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் முகத்தை தூக்கிட்டு இருப்போமே ஒழிய இரவு படுக்கைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஸோ சாரிம்மா நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு இவரும் சொல்கிறதில்ல, ஸோ சாரிங்க நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறதில்ல. அப்போ நல் மனசாட்சி என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். அது நம்மோடு கூட பேசுகிற மனசாட்சி, அது நம்மோடு இடைபடுகிற மனசாட்சி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல் மனசாட்சியை காத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற சமாதானம். நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்ச உடனே உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உடனே நீங்கள் கேர்ஃபுல் ஆயிடணும். ஓ பரிசுத்தாவியனுக்கு இது விருப்பம் இல்லை, பரிசுத்தாவினது என்கிட்ட விரும்பலை, நோ நோ நான் இதை செய்யக்கூடாது, நான் விசுவாசம் உள்ளவன் ஆனால் மனசாட்சியை தள்ளிடுறேன். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் அந்தரங்க வாழ்விலும் சரி, உங்கள் வெளியரங்க வாழ்விலும் சரி, உங்கள் குடும்பத்திற்குள்ளும் சரி, உங்கள் அலுவலகத்திலும் சரி, நல் மனசாட்சியை தள்ளிவிடாதிருங்கள். திருமணத்திலே ஆலயத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம், வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசியில் ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம், திரும்ப சொல்லுங்க, இங்க சொன்னதோடு அது என்ன செஞ்சிடும், மறந்துடும். உங்கள் மனைவி கொஞ்சம் படிக்காதவள், கொஞ்சம் பேதை, அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஒன்னே ஒன்று ஜெபிக்க தெரியும். ஆனால் அலுவலகத்திற்கு போகிறீர்கள், திறமையுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், கர்சனையோடு உங்களோடு கூட பேசுகிறாள், மனசு சொல்லுது இந்த இந்த பெண் மனைவி இவளை விட இப்படி ஒரு பார்ட்னர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், சே தப்பு செஞ்சிட்டோம், ஒரு 2 வருஷம் பொறுத்திருந்தா இந்த பெண்ணே என்ன செஞ்சுருக்கலாம். இந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை தேவையற்ற சிந்தையை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி தான், என் வாழ்க்கையெல்லாம் என்னோடு கூட இருக்கிறவள் அப்படின்னு அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணும்போது நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்கிறதில்லை. வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், 20 ரூபாய் அதில் மேலே வச்சு சேல் பண்ணலாம், ஆனால் 50 ரூபாய் நீங்கள் மேலே வச்சு சேல் பண்ணால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் சேதப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தேவன் நீ இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாயும் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் உங்கள் மனசாட்சியை சென்சிட்டிவாக வச்சுக்கோங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று. ஆனால் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, 16 வயது வர வரைக்கும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க, பதினெட்டு வயசான உடனே இந்த பாரு உன் புருஷனை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு, யாரு சொல்ற இதை அப்பான்னு போய் கட்டி அணைத்த அதே வாலிப பிள்ளைங்க தான் இப்ப சொல்ற வார்த்தை என்ன? உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, என் வழியிலலாம் வரக்கூடாது சொல்லு, அப்புறம் நடக்கிறது வேற பார்த்துக்கோ. தம்பி, நல்மன சாட்சியை தள்ளிராதம்மா, நீ உலக வாலிபனை போல வாழக்கூடாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு தேவன் கொடுத்த சொத்து. அவர்கள் சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், என் தகப்பன் மாத்திரம் என்னை அப்படி கண்டிப்பாய் வளர்க்காதிருந்தால் நான் எனக்கு இப்படி வந்திருக்க மாட்டேன். என் தாய் மாத்திரம் எனக்கு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸை போடாது இருந்திருந்தா என் பரிசுத்தத்தை நான் காத்திருக்க மாட்டேன். உலகத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் மனம் போல அலைகிறார்கள், மனசாட்சியை கெடுத்து கொண்டு தேவனுக்கு துரோகம் செய்து பெற்றோருக்கும் துரோகம் செய்து வாழ்கிற நாட்களில் நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவளாயிர். 60 வயசு ஆனா கூட நீங்க கூட நல் மனசாட்சியை காத்துக்கணும். மகளை ஒரு விதமாய், மருமகளை வேறு விதமாய் நடத்தாதிருங்கள், மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். 70 வயது ஆகும் பொழுது உங்கள் சொத்தை பங்கிடும் பொழுது பிரியமான பிள்ளைக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா, பிரியமில்லாத பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா, இப்படியெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா மனசாட்சியை சேதப்படுத்துறீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவளாயிரு. இன்னைக்கு போய் ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என் மனசாட்சி எப்பவும் ஷார்ப்பா இருக்கட்டும், ஆண்டவரே சென்சிட்டிவா இருக்கட்டும், ஆண்டவரே என் மனசாட்சியின் மூலமா நீங்க பேசுறீங்கன்னு வேதம் சொல்லுது. என் மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கோங்க. எபிரே ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழிய பாதையில் இருக்கிறீர்கள், ஆரம்பத்தில் your heart was so sensitive to the voice of Holy Spirit. ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட ஆவியானவருக்கு விரோதமாக செஞ்சிட மாட்டோம், ஆனால் இப்போ மனசு மாறிடுச்சு. பணத்தின் மேல கண்ணு போகுது, பொருளின் மேல கண்ணு போகுது, நல்ல மக்கள் நான் பேசுற விதம் வேற, சாதாரண மக்கள் நான் பேசுற விதம் வேற. மனசாட்சியை சேதப்படுத்தாதிருங்கள். ஹாலலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற, தீமோத்தேயுவே உனக்குள்ள இருக்கிற நல் மனசாட்சி ஒரு பொக்கிஷம்பா, அதுதான் உன்னைய உன் டெஸ்டினிக்கு நேராக நடத்திட்டு போகும், அதுதான் உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு நேராய் நடத்திட்டு போகும். மனசாட்சியை சேதப்படுத்தி விடாதே. ஹாலலூயா. ரெண்டாவதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:6 நாம் வாசிக்கின்றோம்.
2: இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள்.
1: நல்லா சொல்லுங்க, என்ன பேச்சுக்கா?
2: வீண் பேச்சு.
1: ஒன்று, மனசாட்சியை சேதப்படுத்துறாங்க, தரிசனம் நிறைவேறல. பவுல் எச்சரிக்கிறார், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிறாத. பிசாசின் கூட்டம் ஒரு நாள் உட்காந்து பிளான் பண்ணிச்சான், இந்த ஆவிக்குரிய மக்களை நம்மளால் கிட்ட நெருங்கவே முடியல, அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிச்சுட்டே இருக்கிறாங்க, கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, இவங்க பலனை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். அப்போது ஒவ்வொரு டெவிலும் ஒரு பிளான் சொல்லிச்சான், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு. ஒரு பிசாசு சொல்லிச்சான், ஒன்றும் இல்லைங்க, வீணான வார்த்தைகள் பேசும்படி அவங்களுக்கு ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க ஜபத்தையும் நிறுத்திடுவாங்க, பைபிள் வாசிக்கிறதையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு. என்ன சொல்லிச்சா? புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டா அவங்க வீணான காரியங்களை பேசுவாங்க சரின்னு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. புது ஆண்ட்ராய்டு, அவங்க நினச்ச ஆட்களுக்கெல்லாம் புது ஆண்ட்ராய்டு மொபைலை டெவிலே சாங்ஷன் பண்ணிச்சான். இது ஒரு கதை சரிதானா? அப்போது ஜோ பண்ணிகிட்டு இருந்தாங்களே, காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி அல்லேலூயா கர்த்தரியே ஏகமாய் துதியுங்கள்னவங்க இப்போ காலையில் எழும்பின உடனே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, முக்கியமான செய்தி எதுவும் இருக்குதா, ஜபக்குறிப்பு இருக்குதா, பார்த்துட்டு ஜோ பண்ணுவான் அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் பகலெல்லாம் வாட்ஸ்அப் கால், அந்த கால், இந்த எல்லாம் ஃப்ரீ கால் தானே, எல்லாம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க பேசுறது பாவத்துக்கு எதுவாக பேசலை, ஆனால் வீணா பேசி பேசி பேசி பேசி பேசி நேரம்லாம் என்ன செஞ்சுதான் அவங்களுக்கே தெரியல, நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் செலவழிக்கிறோம். பிசாசுகளின் தலைவன் சொன்னாராம், இந்த ஐடியாவை கொடுத்தது யார்? அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பயங்கர கனம் கொடுக்க போகிறேன்னு கூப்பிட்டு ஐடியாவை கொடுத்த ஆளாக ஹானர் பண்ணானா. நல்லா கவனிங்க, சைலண்டாக உங்கள் பலனை திருடுறது வெயின் கான்வர்சேஷன், வீணான வார்த்தைகள். நாலு விசுவாசிகள் கூடினா என்ன பேசுறோம்? வீணா பேசுறோம். ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம பேசணுமே, ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசணுமா அல்லது வேற மாதிரி பேசணுமா? நம்ம நாலு பேர் பேசும் பொழுது யூ மஸ்ட் ஹாவ் அ டெசிஷன் இன் யோர் மைண்ட். நம்ம பேசும்போது வீண் வார்த்தை பேசக்கூடாது. பேசுனா பக்தி விருத்திக்கு எதுவாக பேசணும். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸாக ஃபாலோ பண்ணப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரேயர் குரூப் உண்டு. அப்போ எங்களுடைய டெசிஷனில் பெரிய டெசிஷன் என்னதான், வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் வேறு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க, மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம அப்படி கூப்பிடவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக டெசிஷன், வீணாக பேசக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு போகும்போது வீண் வார்த்தை பேசவே கூடாது. கம்யூனியன் சர்வீஸ்னால் அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹோலியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டேஸில் ஃபாலோ பண்ணோம். இப்போ யோசிக்கிறேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கம்யூனியனுக்கு வரும்போதே ஹாயாக வராங்க, பின்னாடி இந்த நேராக வந்து அப்படி கம்யூன் ஷூஸ் போட்டு தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க, அப்படி நேராக போயிட்டே இருக்கிறாங்க. இது ஷூஸ் போடுறது தப்பு நான் சொல்லலை. அந்த நாட்டில் குளிரும், தரையில் கால் வைக்க முடியாது, அவங்க ஷூஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு தேவனை கனம் பண்ணுறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தாரு. பெரிய எழுப்புதலின் செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் உங்கள் உள்ளான மனதை தேவனுக்கு நேராக திருப்புறதுக்கு சின்ன சில ஆலோசனையை சொல்லிட்டு போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய பலனை திருடுறது உங்கள் வீண் வார்த்தைகள். ஒரு பெண்ணோடு கூட கண்ணியமாக சுருக்கமாக பேசுனா உறவு கடைசி வரைக்கும் நிலச்சிருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோடு வீண் வார்த்தைகள் தேவையில்லாது பேச பேச முதல்ல ஜென்ரலாக பேசுவீங்க, அப்புறம் அந்தரங்க காரியத்தை பேசுவீங்க, அப்புறம் உங்கள் ஃபீலிங்ஸை பேசுவீங்க, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேசுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன இல்லைன்னு பேசுவீங்க, அப்புறம் நெருக்கமாக ஒருத்தரை ஒருத்தர் பிரியப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் வேற மாதிரி வாழ்க்கை மாறுது. பாவம் ஒரே நாளில் உள்ளே வராது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ளே வரும். வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றீங்களா, வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் கண்ணை மூடி ஜோமன் ஆரம்பிச்சிடணும். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். சர்வீஸ் என்ன மெதுவாக 8 மணி தானே, என்ன 7:50 வந்துட்டேன் உட்காந்து பேசுவோம். நோ, உள்ளே வந்தீங்களா, கண்ணை மூடினீங்களா, ஜெபம் பண்ணீங்களா? சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது அன்புக்கே இதுவா, யார் யாரை விசாரிக்கணும், போன வாரம் யார் சிக்காக இருந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் கண்ணீரோடு வந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் பிரச்சனையோடு வந்தா அவங்களோட போய் பேசுங்க, வாங்க உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். சபை முடிஞ்ச உடனே இந்த ஐக்கியம் அப்படி இருக்கணும். ஆண்டவர் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறார். வீண் வார்த்தைகளுக்கு விலகியிரு மகனே. முக்கியமாக வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், இவை வீணான சாட்டிங்ஸ், வீணான வார்த்தைகள், வீணான கான்வர்சேஷன் விலகு. நீ முறைமைக்கு நீ ஏற்ற மகளா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, விலகியிரு, உன்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். ஹாலலூயா. நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவளாயிரு. நீ வீண் வார்த்தைகளுக்கு விலகிரு. பைபிள்ல சில வார்த்தைகளை குறித்து சில வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:23 வெறும் வாய்ப்பேச்சு ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 13:5 பொய் பேச்சை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லுது வேதம். 1 தீமோத்தேயு 6:20 கொஞ்சம் வாசிங்க.
2: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு
1: சீர்கேடான
2: வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
1: சீர்கேடான வீண் பேச்சுக்கும் சொல்லுங்க, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற விபரீதங்களுக்கு என்ன செய்ய, விலகு, விலகிரு. இந்த சபை இன்னைக்கு இந்த காரியத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தா நான் சொல்றேன், உங்க சர்ச் ஒரு பவர்ஃபுல் சர்ச்சா மாறும். சபையில வல்லமை விளங்கும், விசுவாசிகளின் வாழ்க்கையில வல்லமை விளங்கணும்னா வீண் வார்த்தைகளுக்கு வாயை விளக்கினால் கர்த்தருடைய ஆவியானவர் நாவிலே தங்கியிருப்பார். ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஏன்னா நீங்க சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் அக்கினி குரட்டினால் என்ன செய்தாராம், சுத்திகரித்தாராம். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. 3வதாக தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம், 1 தீமோத்தேயு 4:12 வாசியுங்கள்.
2: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
1: நம்பர் 3, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஒளி அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருள் இருந்தால் உங்கள் இருக்கிற ஒளி அந்த இருளை என்ன செய்யணும்? ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம போனோன்னா அங்கே இருக்கிற இருள் நம்மளை என்ன செஞ்சுக்குது, பிடிச்சிக்குது. அவிஸ்வாசிகள் உள்ள ஒரு காலேஜில் தான் படிக்கிறீங்க, அவிஸ்வாசிகள் நிறைந்திருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்கிறீங்க. நீங்கள் அவங்கள மாற்றலை, அவங்க உங்களை மாற்றிட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் தான் அவங்கள மாற்றணும். அதுக்கு தான் தேவன் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது, நாள்பட நாள்பட அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மாற்றிட்டாங்க. உங்கள் தரிசனம் போச்சு, உங்கள் விசுவாசம் போச்சு, உங்கள் ஜப வாழ்க்கை போச்சு. இன்றைக்கி கர்த்தர் சபையை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். மகனே மகளே, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. எதிலெல்லாம் மாதிரியாக இருக்கணுமா? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும்
2: கற்பிலும்.
1: சொல்லுங்க, கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்ய சொன்னார். நீ கொப்பேர் மரத்தினால என்ன செய்யணும், ஒரு பேழையை செய்யணும். பேழையின் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு அப்படிலாம் சொன்னார். உள்ள என்ன பூசணும், எல்லாம் ஒரு பேட்டர்ன் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பேழையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அரராத் மலையில். அதை கண்டுபிடித்து ரிசர்ச் பண்ண இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எப்பேற்பட்ட வெள்ளத்துக்கும் தப்பும்படி அந்த பேழையுடைய எல்லா அளவுகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதான். இப்போ வந்து மிலிட்ரியில் சப்மரைன் ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன நீர்மூழ்கி கப்பல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன டெக்னாலஜி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நோவாவுடைய பேழைக்கு தேவன் கொடுத்தாரா? என்ன ஒரு ஞானம் உள்ள தேவன் பாருங்க. ஆண்டவர் ஒரு பேட்டர்னை கொடுத்தாருன்னா, உன்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விளக்குறதுக்கு தான் அந்த பேட்டர்னை கொடுக்கிறார். ஒன்று நாளாகமும் 28:19 கொஞ்சம் வாசிங்க.
2: இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான்.
1: தேவாலயத்தை எப்படி கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை தேவன் தாவீதுக்கு எழுதி கொடுத்தாராம். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்க. சும்மா கட்டுப்பா அப்படிலாம் சொல்லலை. சும்மா கட்டியிருந்தா மனுஷீக ஞானத்தின்படி கட்டியிருப்பாங்க. சரி, யாத்திராகமம் 25:9 வாசிங்க.
2: நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா

அர்த்தம் உண்டு, அளவுக்கு ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் மீனிங். ஸோ காட் என்ன செய்கிறாரு, அவரே பேட்டர்ன் கொடுக்குறாராம். நோவாவுடைய பேழைக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு. நீங்கள் யார் தெரியுமா? வேதம் சொல்லுது தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் யாரு? குப்பை அப்படின்லாம் சொல்லாதீங்க இன்னுமே. நீங்கள் யாரு? தேவனுடைய மாளிகை, தேவனுடைய வாசஸ்தலம். உங்களை கட்டுறதுக்கும் பைபிளில் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. இந்த பைபிள் இருக்குதே, உங்கள் லைஃபுடைய ப்ளூ பிரிண்ட் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி மகிழணும், எப்படி உறவுகளை கட்டணும், எப்படி குடும்பத்தை கட்டணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இங்கே இருக்குது. இந்த பைபிளை வாசிக்காம நீங்கள் மாதிரியாக வாழவே முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் மாதிரியாக வாழ்கிறதுக்கு இங்கே வச்சிருக்கிறாரு பேட்டர்ன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். முந்தின நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிருச்சு. போய் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் வரணும் இவங்களை அப்படின்னு மனசு தோணுது. ஏன்னா அநியாயமாக செஞ்சாங்க, அக்கிரமமாக செஞ்சாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், தெளிவாக பேசினார். உனக்கு கோபம் வருது நியாயம், ஏன்னா அவங்க செஞ்சது அநீதி. ஆனால் பாவத்துக்கு எதுவாக கோவப்படாத, பி குவாய்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்லலைன்னா அநீதி செஞ்ச அவங்கள நேரில் போய் நான் கேட்டிருப்பேன், நீங்கள் எப்படி இப்படி அநீதி செய்யலாம் அந்த மக்களுக்கு அப்படின்ட்டு. கர்த்தர் தடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே அந்த குடும்பத்தில் ஒரு தீர்ப்பை செஞ்சார் பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டார். பயமாக இருந்துச்சு, கேட்ட எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ தெய்வமே இது என்ன? ஏன் தெரியுமா? நம்மளை சும்மா இருக்க சொல்கிறாருல்ல, ஏன் தெரியுமா? அவர் கிரியை செய்கிறதுக்கு. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தால் தேவன் கிரியை செய்வார். நீங்கள் போய் பேசணும்னு நினச்சா தேவன் கை கட்டிட்டு அமைதியாக இருப்பார். இன்னைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன், தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காய் நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும் இந்த நெருக்கமான சூழ்நிலையில், இந்த இக்கட்டான நிலைமையில் நான் என்ன செய்யணும்? இங்கே தேடுங்க, இங்கே வாசிங்க, இங்கே கண்டுபிடிங்க. அந்த மாதிரியின்படி சில வேளைகளில் பைத்தியங்களை போல் விட்டு கொடுக்க சொல்லுவார், சில வேளைகளில் மூடர்களை போல் அமைதியாக இருக்க சொல்லுவார், சில வேளையில் விவேகமற்றவர்களை போல பொறுமையாக இருக்க சொல்லுவார். செஞ்சு பாருங்க, அதன் முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதன் முடிவு தேவனே உங்களுக்காய் கிரியை செய்கிற ஒரு செயலாக இருக்கும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உங்கள் ட்ரெஸ்ஸு அது மாதிரியாக இருக்கணும், உங்கள் பேச்சு அது மாதிரியாக இருக்கணும். ஒரு ஊழியனை ஆண்டவர் ஒரே நாளில் உயர்த்திறதில்லை, சொல்லுங்கள், இட்ஸ் அ ப்ராசஸ். படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்துகிறார். 30 ஆண்டுகள் கர்த்தர் என்னை உடைச்சி உருவாக்கி, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, உடைப்பார், உருவாக்குவார், அப்புறம்தான் உயர்த்துவார், அப்புறம்தான் உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், கிட்டார் வாசிக்க தெரிஞ்சிட்டா உடனே வர்ஷிப் லீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தம்பி, வெறும் கிட்டார் வாசிக்கிறது மட்டுமல்ல வர்ஷிப், நீ அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவரை அறியணும் முதல்ல. உன் தேவன் யார், அவர் எவ்வளோ பெரியவர், அவரோட நேசம் கொள்ளணும், அவரோட அன்பு செலுத்தணும், அவர் மேலே பட்சமாய் அவரை நீ அந்தரங்கத்தில் ஆராதிச்சாதான் இங்கே வந்து நின்று நீ ஆராதிக்கும் போது உன் ஆராதனை பவர்ஃபுல்லாக இருக்கும், உன் ஆராதனையில் வல்லமை விளங்கும். நீ அழுவ ஜனங்கள் அழுவாங்க, நீ கர்த்தருக்குள் களி கூறுவ ஜனங்கள் களி கூறுவாங்க. ஊழியம் என்பது அல்லது உயர்வு என்பது ஒரே நாளில் வராது. ரெண்டாவது, உங்களை தேவன் உயர்த்தணும்னா உங்கள் லைஃபை சீர்படுத்தாம தேவன் உயர்த்தவே மாட்டார், உயர்த்தவே மாட்டார். ஒரு சவுல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தார். அந்த சவுல ஆண்டவர் உடைச்சார். 3 நாள் என்ன தெரியல, கண்ணு தெரியல, இரு இருட்டில் இரு, என்ன வீரமா என்ன வேகமா போய் என் ஜனங்களெல்லாம் நீ வந்து கொலை செய்வதற்கு அனுமதி வாங்கிட்டு வந்த, இருட்டில் இருன்னு 3 நாள் போட்டார். அந்த 3 நாள் உணர்வுள்ள அவருடைய மனம் தேவன்கிட்ட திரும்பிச்சு. சில வேளைகளில் உங்கள் தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தர் உங்களை உடைச்சி தான் தரிசனத்தை நிறைவேற்ற கொண்டு போவார். சில உடைக்கப்படுதல்களுக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து தெரியும். நீங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுறீங்கள்ல, அதே நிலையில் உடைக்கப்படுறவங்களுக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 10 வருஷம் பிள்ளை இல்லை, அழுதிங்க, புலம்

0: நீங்க மன்றாடுவீங்க, கர்த்தர்ட்ட வாங்கிட்டீங்க. இப்போ பிள்ளை இல்லாதவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்தா அவங்க உள்ளமெல்லாம் என்ன செய்யும்? உருகும். அழுது அழுது ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அப்படி நீங்க உடஞ்சு ஜோம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்வார். ஹாலலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னா உங்க லைஃப் சாட்சியா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், உருவாக்கப்படணும், கிறிஸ்துவ போல மாறணும், அவருடைய சாயலுக்கு வரணும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:21 வாசிங்க.
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும்
0: இருக்கிறீர்கள்,
1: ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார்.
0: கிறிஸ்து என்ன பின் வைத்து போனார்? ஒரு மாதிரி, ஒரு பேட்டர்ன். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேட்டர்னை வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்க அவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூழ்நிலைமையில தீர்மானம் எடுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலைமை வருது. அப்போ நீங்க என்ன யோசிக்கணும்? வாட் வுட் ஜீசஸ் டு? ஏசு என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார்? இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு தம்பி வந்தான், ஆண்டி எல்லாரும் சொல்றாங்க மூவி பார்க்கறது தப்புன்னு, மூவி பார்க்கறது சரியா தப்பா கொஞ்சம் சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்க்குறேன். அப்படியா மகனே, தப்புன்னு நீங்கள் பைபிளில் எங்கே இருக்கு சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின். சரிப்பா, ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நீ எங்கே போனாலும் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மூவி பார்க்க போகும்போது, எசப்பா நான் மூவி பார்க்க போகிறேன், நீங்கள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, ப்ளீஸ் டேடி என் கூட உட்காந்துக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்ப்போம் அப்படின்னு மட்டும் ஜோம் பண்ணிட்டு பாருப்பா. ஆ, இது என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ஏசப்பா வந்து மூவி பார்ப்பாரான். ஆமாம் மகனே, ஏசப்பா பார்க்காத ஒன்று நீ எப்படி பார்க்கலாம்? அவன் சிந்திச்சான், உண்மைதான், ஏசப்பா மூவி பார்க்க மாட்டாரு, நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு தம்பி கேட்டான், குடிக்கிறது என்னங்க தப்பா? பைபிள்லேயே சொல்லியிருக்குதுங்க, தீமோத்தேயுவே திராட்சரசம் குடின்னு. அவனுக்கும் இதே பதில் தான் சொன்னேன். தீமோத்தேயுவுக்கு எதுக்கு சொன்னானா, ஒரு மெடிசனா நீ கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கோன்னு சொன்னார். நீ போய் தண்ணி அடிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லலை தீமோத்தேயுவுக்கு. சரியா, வசனத்தின் ஆழங்கள் புரியாம சிலர் இஷ்டமா பேசுறாங்க. எங்களுடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி உள்ள வாக்கு தத்தத்தை யூடியூப்ல போடுவோம். அநேக 1000 மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதுல பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரும், சில சமயம் நெகட்டிவாக வரும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று பைபிளில் எங்கே இருக்கிறது? நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பெண்ணே நீ எப்படி பிரசங்கிக்கலாம்? இப்படி ஒரே ஒரு 2 பேராக்கு வாசித்த உடனே யோசித்தேன், ஆண்டவரே 1000 கணக்கான மக்கள் என்ன சொல்கிறாங்க? உங்கள் வார்த்தையினால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், பலன் அடைகிறோம், ஆவியில் நிறைகிறோம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? பெண்கள் பிரசங்கிக்க கூடாது பைபிள் இருக்குது, நீ ஏன் பிரசங்கம் பண்ணுற அப்படின்னு என்ன கேட்குறார். இது மாதிரி வசனத்தின் உண்மையான பொருள் தெரியாமல் பலர் என்ன செய்கிறாங்க? தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு செய்யாத ஒன்றை தம்பி நீ செய்யவே கூடாது, இயேசு செய்யாத ஒன்றை மகளே நீ செய்யவே கூடாது. உன் வாழ்க்கை மாதிரியாக இருக்கணும், உன் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிற நீ ஒரு பொண்ணு கூட பைக்கில் சுற்றுனன்னா உன்னை பார்க்குறவங்க இயேசு பின்னாடி வருவாங்களா? சான்ஸே கிடையாது. திருமணம் என்பது தேவன் உனக்கு நியமித்த ஒரு தெய்வீக நியமனம். அது வர வரைக்கும் நீ பொறுமையாக காத்துரு, அது வர வரைக்கும் ஜெபம் பண்ணு, அது வர வரைக்கும் காத்துரு. இவளா இருக்குமோ அவனா இருக்குமோ என்று தேடி அலையாதே. ஏற்ற விலையில ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த மாதிரி த பெஸ்ட் ஆண்டவரே கொண்டு வருவார். சொல்லுங்க, எதை கொண்டு வருவாரு? த பெஸ்ட். நீ அது வரைக்கும் உன் சாட்சியை கெடுத்துக்காது கவனமா இருந்து பாரு, ஏற்ற வேலை வரும், ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். அப்ப சொல்லுவாங்க, உண்மையா இவங்க வாழ்க்கையில் தேவன் செஞ்சது உண்மை. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகன், 7 வயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக இருந்தவர், எங்கள் பைபிள் காலேஜில் படித்து நல்லா தேவனுக்காய் ஊழியம் செஞ்ச தம்பி, ஒரு எளிய குடும்பம்தான். ஆனால் அவனுக்கு திருமணம் நடந்தது அவ்வளோ மகிமையாக நடந்துச்சு, அவ்வளோ ஜனக்கூட்டம். இப்போ கூட வந்திருந்த சில வாலிப தம்பிமார் சொன்னாங்க, அண்ணனை மாதிரி இருந்தா ஆண்டவர் அந்த அண்ணனை மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கை அவன் திருமணத்தில் சாட்சி விளங்குச்சு. இன்னைக்கு நீ இள வயதுல எல்லா ஆர்வங்களையும் அடக்கி ஆண்டவருக்காய் வாழ்வாய் என்றால், மாதிரியாய் வாழ்வீர்கள் என்றால், நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்றேன், எல்லா விதத்திலும் நீங்கள் மாதிரியாய் இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க கோபமா பேசுனா உங்க வீட்டில் இருக்கிற 2 வயசு குழந்தை அது ஒரு வார்த்தை பேசும், கேட்டால் டேடி அப்படித்தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்? அது உங்களை பார்க்குது. மம்மி இப்படித்தானே செஞ்சாங்க, அது உங்களை பார்க்குது. பெற்றோரே, பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் மாதிரியாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரியே மாறுவாங்க, இல்லாட்டி வேற மாதிரி மாறிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா இப்படிலாம் நடக்க மாட்டார், எங்கள் அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்கள் அம்மா தேவனுக்கு பயந்தவங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லும்படி மாதிரியாக இருங்கள். உங்களை குறித்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஹாலலூயா. இன்னும் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:8
1: உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம்.
0: பின்னாடி வாசிங்க,
1: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும்
0: விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். முதலாவது சொன்னேன், விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாய் இருங்கள் என்று. 2 சொன்னேன், வீண் பேச்சுக்கு விலகி இருங்கள் என்று. 3 சொன்னேன், விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருங்கள் என்று. 4 விழாதபடி கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் எங்க விழுறோன்னு தெரியாமலே விழுந்துட்டு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேலையே இல்லாது இருக்கும் போது புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வருவாங்க, ஃப்ரைடே டாரி மீட்டிங் வருவாங்க, சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவாங்க, சண்டே முதல் ஆராதனையில் இருப்பாங்க, 2 ஆராதனையில் இருப்பாங்க, மாலை ஆராதனையில் இருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கட்டும், பைபிள் ஸ்டடி போயிரும், டாரி மீட்டிங் போயிரும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிரும், சர்வீஸ் கூட போயிரும். ஏன் வேலையில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? வர முடியாது. வர சூழலும் இருந்தால் கூட சில வேளைகளில் மனசு வரமாட்டேங்குது. பைபிள் சொல்லுது, சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்பி தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்களாம். பைபிளில் ஃபுல்லாக தேடி பாருங்க, விழுந்தவங்க எல்லாம் 2 விழுவாங்க. 1, தாவீது ஒரே ஒரு விஷயத்தில் விழுந்தார், பத்சேபாளின் விஷயத்தில். ஆனால் பணத்தில் விழுந்தவங்க நிறைய பேர். கேயாசி விழுந்தது பணத்தில், யூதாஸ் விழுந்தது பணத்தில், அனனியா சப்பிராள் விழுந்தது பணத்தில். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனை முதலாவது வச்சு பணத்தை 2 வைங்க. தேவனை முதலாவது வைங்க, வேலையை 2 வைங்க. கொஞ்சம் வருமானம் வரும்போது கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரியும் வாங்க, கால்குலேட் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்குரியதை எடுத்து வைங்க, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எங்க சேலரியில டைத்து கொடுத்தா போதும், பிள்ளைங்க சேலரி வீட்டு லோனுக்கு. நோ, உங்க பிள்ளைங்க ஒரு முழு மனிதன், ஒரு முழு மனுஷி. அவள் தேவனை சேவிக்கிறவள், அவள் பிரயாசத்தின் பங்கு கர்த்தருக்கு வரணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்காதபடி பண ஆசை உள்ளத்துல வருதுன்னா எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வசனம் சொல்லுது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. சில சமயம் நீங்க பண விஷயத்த நீங்க விழுந்திருக்க மாட்டீங்க, ஆனா மைண்ட் ஃபுல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பா இப்படியே இருக்கும். சோ வாலிபர்களை கேளுங்க, டிகிரி முடிச்ச உடனே சம்பாதிக்கணும் ஆண்டி, ரொம்ப சம்பாதிக்கணும் ஆண்டி, பைக் வாங்கணும் ஆண்டி, கார் வாங்கணும் ஆண்டி, வீடு கட்டணும். மகனே, உன் வாழ்க்கை முழுசும் தரிசனம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இயேசுவை நேசிக்கணும், ஆண்டவருக்காய் வாழணும். எனக்கு அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா ஏதாவது ஒரு சபையை கட்டி கொடுக்கணும், ஒரு ஊழியத்தை தாங்கணும். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த சிந்தையுடையவர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் தேவன் மாற்றுவார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்தாதான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். வசனம் சொல்லுது, அநேகர் பண ஆசையில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் விழக்கூடாது, விழாதபடி கவனமாக இருங்க. எங்க விழுந்தீங்கன்னு பாருங்க. ஜப வாழ்க்கையில் விழுந்தீங்களா? வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு விழுந்தீங்களா? சில இச்சைகளில் விழுந்துட்டீங்களா? எப்பவுமே கோபப்பட்டுட்டு கிருபை இழந்து போயிருக்கிறீங்களா? எப்போ மற்றவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சு உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? பகலெல்லாம் செய்கிற ஏகப்பட்ட வேலைகளின் ப்ரெஷரை உள்ள போட்டுட்டு ஜபமே இல்லாத வாழ்றதுனால ராத்திரியில மைண்ட் ஆங்ஷியஸா இருக்குது. வேற மாத்திரைகளை போட்டு தூங்குறாங்க. இன்னைக்கு திருச்சபைக்கு நான் சொல்றேன், அதிகாலையில தேவனை தேடுங்க, இரவு நேரத்துல தேவனை தேடுங்க, குடும்பமா தேவனை தேடுங்க, ஆலயத்திற்கு குடும்பமா வாங்க. லெட் காட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில தேவன் முதலாவது இருக்கட்டும். வேலை செய்யும் போது கூட மனசு இயேசுவே நினைச்சிட்டு இருக்கட்டும். வாகனம் ஓட்டும் போது மனசு ஆண்டவரே நினைச்சிட்டு இருக்கட்டும். உங்க சிந்தை இயேசு மேலே இருக்கட்டும். நான் எங்கேயாவது ஒரு 45 minutes தனியா டிரைவ் பண்றேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சத்தமா பாட்டு பாடிட்டு போவேன், சத்தமா நீ பாஷையில பேசுவேன். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட நேரம், தனிப்பட்ட உறவு, ஒரு நாளெல்லாம் அது தொடர்ந்த சங்கிலியா வருதா, இல்ல காலையிலையும் ராத்திரியிலும் தான் தேவனை தேடுறோம்னு இருக்கிறீங்களா? செட் ரைட் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவை சீர்படுத்துங்க. எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் எதை பார்த்தாலும், எதை யோசிச்சாலும், எதை சிந்திச்சாலும், எங்க போனாலும், யாரோட பேசினாலும் அந்த டிவைன் கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் விழாம உங்களை காப்பாத்தும். ஹலலூயா கேட்கணும். அதை டிஸ்டர்ப் பண்றது தான் பண ஆசை, உலக ஆசை, வேலையை பற்றிய பாரம், பிள்ளைங்களை பற்றிய பாரம், எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, விழாத, விழுந்துடாத. எங்கே விழுந்தேன்னு பார்த்து உடனே எழும்பிடு, திரும்ப ஓடு. உனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹாலலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 6:19 வாசிங்க.
1: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
0: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4:7 வாசிங்க.
1: நல்ல
0: போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை
0: முடித்தேன்,
1: விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
0: சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க? டெத்துல. அங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நேத்து நான் நல்லா ஓடுனேனாப்பா, இன்னைக்கு ஒழுங்கா ஓடுறேனாப்பா, போன வருஷம் ஒழுங்கா ஓடுனேனாப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, தெரியுமா? அது ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய பிளான் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் டீச்சர்ஸா ஒர்க் பண்றீங்க? டீச்சர்ஸே இல்லையா? இருக்குல்ல, ஸ்கூல்ல என்ன போடுறாங்க? சிலபஸ் போடுறாங்க. கோட்டாளிக்கு ஒரு போர்ஷன், ஆஃபேலிக்கு ஒரு போர்ஷன், ஆனுவலுக்கு ஒரு போர்ஷன். கோட்டாளி போர்ஷனை கோட்டாளியில் என்ன செய்யணும்? முடிச்சு ஆகணும். ஆஃபேலி சிலபஸ் ஆஃபேலியில் முடிச்சு ஆகணும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் முடிக்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம். சிலருக்கு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. விடியுது அடையுது, விடியுது அடையுது, விடியுது அடையுது. சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம், எழும்புகிறோம், வேலை செய்கிறோம், ஸ்பெஷலாக ஒன்றுமே செய்யலை. நான் கேட்குறேன், 8 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில், என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்கு? என்ன செஞ்சீங்க கர்த்தருக்கு? எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க? நீங்கள் வரீங்க, அழகாக வரீங்க, உட்காருறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம் அழுதுகிட்டே இருக்குதே. காரில் சும்மா தானே வரீங்க? அவங்கள கூட்டிகிட்டு வரலாமே. ஆட்டோவில் தானே வர்றீங்க? ஒரு நபரை கூட வா எங்கள் சர்ச்சுக்கு, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவான்னு ஏன் கூட்டிட்டு வரல? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற அசைன்மெண்ட், அதை முடிச்சு ஆகணும். மருத்துவ கல்லூரி படிக்கும்போது சனிக்கிழமை இரவு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரூம் ரூமா போய் தட்டுவேன். நான் புதுசா இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா, நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா. பாருங்க, படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கும், ஆனா என்ன வேலை செய்வேன்? சாட்டர்டே போய் எல்லா ரூமையும் கதவை தட்டி, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, சர்வீஸ் வரீங்களா. சில சமயம் நான் ஏன் அப்படி பைத்தியமாதிரி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் செஞ்சேன், 4.5 வருஷம் அப்படிதான் செஞ்சேன் ரட்சிக்கப்பட்டதுனால. அப்புறம் சிலருக்கு வந்து பஸ்ஸுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர்லாம் இருக்காது, நானே போட்டு கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரைடே சாட்டர்டே பேஷண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பேருக்கு தனி ஆட்டோ வச்சு கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு. யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அன்னைக்கு கூப்பிட்டு போனேனோ அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, பல தேசங்களில் இருக்கிறாங்க. நான் போய் அன்னைக்கு கதவை தட்டி தட்டி கூப்பிட்டேன் பாருங்கள், அவங்க எல்லாம் நான் வேறு தேசங்களுக்கு போகும்போது அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. ஜெரானி, அன்னைக்கு நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டதுனால இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரணும், எங்கள் சபைக்கு பிரசங்கிக்க பண்ணணும்ன்ட்டு பல தேசங்கள்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வர்றது. யார் மூலமானா? அன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினேன் பாருங்கள், அவங்க மூலமாக தான். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஓட்டம் நல்ல ஓட்டமாக இருக்கணும். எதை செய்கிறீங்களோ இல்லையோ, சாகிறதுக்கு முன்னாடி 10 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திட்டு நம்ம சாகணும். காட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கை குறித்த தெய்வீக திட்டம் வச்சுருக்கிறாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் உலகத்தில் பிறந்தீங்க. பணம், மேன்மை, அந்தஸ்து, வேலை, இதெல்லாம் செகண்டரி. தேவனுடைய சித்தம் முதலாவது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த சபையை குறித்த தேவ சித்தம் ஒன்று பெருசாக இருக்குது. ஓ தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ நல்ல போராட்டம் போராடு. பெற்றோரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஒரு கடினமான பயணம், நம்பிக்கை இல்லாத பயணம். ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுச்சு. உன்னை அழைத்த தேவன் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் உன்னை அழைத்தார் மகனே, உன்னை அழைத்தார் மகளே. நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லை, உங்க பின்னாடி ஒரு தலைமுறையே தேவனை சேவிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இடையிலே உங்களை வலுவ பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் விலக்கி விட்டு, விலக்கி தள்ளிவிட்டு உங்க ஓட்டத்தை ஓடணும். நீங்க விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவங்களா இருங்க. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து கிருபையை இழந்து போகாதிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்க. பண ஆசையை பின்பற்றி விலகி போயிடாதீங்க, வழுவி போயிடாதீங்க. வரும் காலத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி, வரப்போகிற நாட்களுக்காக, வரப்போகிற பரலோகத்துக்காக இன்றைக்கே வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எது உன்னை வலுவ பண்ணுகிறது, எது உன்னை விழ பண்ணுகிறது, எது உன்னை விலக பண்ணுகிறது, எது உங்களை பயனற்றவர்களாய் மாற்றுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் கையில முற்றிலுமாய் தாழ்த்தி நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவுடைய ரத்தம் நம்மை கழுவும்படி, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த எல்லையை நோக்கி ஓடும்படி நம்மையே ஒப்பு கொடுக்கலாமா?

ஆண்டவருடைய கரத்திலே இன்னைக்கு எல்லாரும் நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுக்கலாமா? வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கேயோ நான் குளிர்ந்து போயிருக்கிறேன், எங்கேயோ விழுந்து போயிருக்கிறேன். வாய திறந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். குமாரனாகிய சாலமோனே, உன்னை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும். தாவீதே, உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தெபோராளே, உன்னை குறித்த ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேணும். எஸ்தரே, உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். என கழுவுங்கன்னு சொல்லுங்க, என பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விளக்கப்படுகிற எல்லா வல்லமைகளுக்கு என்ன விளக்குங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. கிளன்ஸ் தி சர்ச், ஓ காட், எங்க வாலிபர்களை கழுவுங்க. தரிசனத்தை அறியட்டும் ஆண்டவரே, தரிசனத்தை அறியட்டும். பெரிய தரிசனம், பெரிய திட்டம், பெரிய நோக்கம் ஆண்டவரே. தேசத்தை சுதந்திரிக்கிற பெரிய தரிசனம் நிறைவேறுவதாக அடியால் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். பின்மாற்ற ஆவிகள் விலகுவதாக, விளப்பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக, சபையை குளிர பண்ணுகிற பிசாசின் குறியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினியை ஊற்றுங்க சபையில், அக்கினி ஊற்றுங்கப்பா. எழும்பட்டும் ஆண்டவரே, திருச்சபை எழும்புவதாக, இயேசுவுக்காய் எழும்புவார்களாக, வைராக்கியமா எழும்புவார்களாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

உதவி செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

வாழ்க்கையில இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தந்தையின் தோளில், அப்பா இன் அட்வர்சிட்டி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 103:1-13 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 12:7. தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? Whoever heard of a child who was never disciplined? பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகையில் கடவுளது தந்தைத்துவத்தை பற்றிய சத்தியத்தை போல் நம்மை ஆறுதல் படுத்துவது வேறொன்றுமில்லை. The Father கூட சிட்சையை குறித்த எபிரேயர் 12:7 தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பொருள். நமது உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். தேவன் நம்மை பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நடத்தி செல்லும் போது அவர் இரக்கங்களின் பிதா என்ற நிச்சயத்துடன் அவர் கரம் அடங்கியிருப்போம். 2 கொரிந்தியர் 3:3 இப்படி வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனது பிள்ளைகளாகவும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவுடன் பிதாவின் வீட்டில் உடன் சுதந்திரராகவும் நாம் இன்று கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைந்தால் நாளை அவரது மகிமையிலும் நாம் பங்கடைவோம். ரோமர் 8:16-18 இப்படி வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிடனை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு இன்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு அவர் கூறும் காரணம் என்ன தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக தங்குமிடங்கள் உண்டு, ஓரிடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:3 வாசித்து பாருங்கள். விண்ணுலக மாளிகைகளில் நமக்கு அறைகள் முன்பதிவாம். வல்லவராகிய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். நல்லவராகிய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தி குட் காட் இஸ் ஆல்மைட்டி. தி ஆல்மைட்டி காட் இஸ் குட். நம்மை பற்றிய அவரது நினைவுகள் யாவும் நன்மைக்கே.
அவரது நினைவுகள் எல்லாம் பிரியமானவர்களே நமது வாழ்வில் நிகழ்வாகும். திரும்ப சொல்கிறேன், தேவனது நினைவுகள் எல்லாம் நமது வாழ்வில் நிகழ்வாகும், நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எந்தவித இன்னல்களிலும் நாம் பயப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்ட வண்ணமாகவே நாம் இருப்போம். அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவை மட்டுமல்ல, மாலையிலே அவை பழமையாகாதவை. வாழ்வின் புயல்கள் அனைத்திற்கும் பின்னணியில் பிதாவாகிய தேவனது கரம் நமக்காகவே இருந்து செயல்படுகிறது என்று நாம் நினைவு கூர்ந்தால்தான் அவரது நன்மையான தீர்மானத்திற்கு ஏற்ப யாவும் நடக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகும். தமது குமாரர் குமாரத்திகள் யாவரும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அத்தீர்மானமாகும். வாழ்க்கையின் புதிர்கள் அத்தனைக்கும் பதில் இங்குதான் இருக்கிறது. யோபு 12 அத்தியாயம் 9 வசனத்திலே யோபு சொல்லுவான், Who can say that God did not do it? இதையெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்யவில்லை என்று யாரால் சொல்ல முடியும்? தேவகுமாரன் நமது பலவீனங்கள் மீது பரிதாபம் கொண்டு தமது பிதாவிடம் சிங்காசன தண்டை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஏற்ற வேளையிலே நாம் தயவையும் உதவியையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளும்படி தைரியமாய் வானங்கள் வழியே நமக்காக முன் சென்ற அந்த தேவகுமாரன் வீற்றிருக்கிற அந்த அரியணை பக்கத்திலே இருக்கிற பிதாவானவருடைய சமூகத்திற்கு தைரியமாக நாம் செல்லுவோம். நமது எல்லா மனவேதனைகளோடும் விண் தந்தையின் மடியிலே நாம் சாய்ந்து விடுவோம். சென்னை பெந்தைகோஸ்தே அசம்பிளியினர் பாடிய பாடல்களிலே ஒரு நல்ல கவி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? ஹூ எவர் ஹேர்ட் ஆஃப் அ சைல்ட் ஹூ வாஸ் நெவர் டிசிப்ளின். நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்க வேண்டும்? திருத்தந்தையின் தோழில். எங்கள் மகாபிரிய தேவனே, எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய தோள்களில் நீர் எங்களை சுமந்து கொண்டு போகிறீரே. இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம், என்ன சிலாக்கியம் ஆண்டவரே! இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் வழியாக போகும் பொழுது மனம் தோய்ந்து யாரும் எங்களுக்காக இல்லையோ என்று நாங்கள் இலக்கரித்து போகிறோமே, அப்படிப்பட்ட வேளைகளில் பிசாசும் அந்த வேளைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை விழுங்க பார்க்கிறானே. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நாங்கள் உமது தோளிலேயே இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை, என்கிற நினைவை எங்களுக்கு நீ நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உதவியை நீர் எங்களுக்கு செய்யும். நாங்கள் உம்முடைய சீடர்கள், எளிதிலே நாங்கள் மறந்து விடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், மறக்காதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தந்தை போல் தோளில் சுமக்கிற எங்கள் தேவா, தந்தை போல் எங்களை பராமரிக்கிற எங்கள் தேவா, தாயை போல் எங்களை அணைக்கிற எங்கள் தேவா, உம்முடைய கரங்களிலேயே விழுந்து விடுகிறோம், உம் மார்பிலேயே சாய்ந்து விடுகிறோம், உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஆட்ரின் தாமஸ் என்பவர் பென்சில்வேனியாவில் வாழ்ந்து வந்தார். இவருக்கு 3 தலைமுறைகளாக செல்வம் சேர்த்து கொடுத்த ஒரு பெரிய கடை இருந்தது. அந்த கடை வருமானம் மூலமாகவே அவருடைய முழு குடும்பமும் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அந்த கடையினுடைய முன்பக்கத்தில் புகையிலை தொடர்பான பொருட்களும் கடையின் பின்பக்கத்தில் உயிர்காக்கும் மருந்துகளும் விற்கப்பட்டன. சுமார் 92 ஆண்டுகளாக அவருடைய குடும்பத்தினர் புகையிலை மற்றும் புகையிலையினால் உருவாக்கப்படும் பல்வேறு விதமான பொருட்களை விற்று வந்தனர். ஆனால் அந்த போதைப் பொருட்களை வாங்கி உட்கொண்ட பலர் புற்றுநோயினாலும் இதய நோயினாலும் மரித்து போனார்கள். 1992 இவ்வாறு போதைப் பொருட்களை விற்று அதில் கிடைக்கும் ஆதாயத்தை கொண்டு வாழ்வது தாமஸின் மனச்சாட்சிக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் தாமஸ் $2,000 பெருமானம் உள்ள சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை பெட்டி பெட்டியாக ஒரு லாரியிலே ஏற்றினார். அவற்றை ஊரை விட்டு வெளியே ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு அதை எடுத்துச் சென்றார். அங்கே சென்றவுடன் முதலாவதாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து அவர்கள் பெற்றிருந்த அனுமதியை தீயினால் கொளுத்தினார். அந்த தீயை கொண்டு பெட்டிகளில் அவர் கொண்டு வந்த எல்லா புகையிலை பொருட்களையும் எரித்து சாம்பலாக்கினார். அது எரிந்து முடிந்தபொழுது தன்னோடு வந்திருந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் தன்னுடைய வேலையாட்களுக்கும் அவர் எடுத்துச் சொன்ன உண்மை இதுதான். மற்றவர்களுடைய சுக வாழ்வை விட நான் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, எனவே இந்த முடிவிற்கு வந்தேன் என்று கூறினார். உண்மையான காரியத்தை செய்வதை குறித்து பலர் வாய்க்கிளிய பேசலாம். ஆனால் தாமஸ் தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்த சரியான காரியத்தை செயல்படுத்தி சிறந்த ஒரு மனிதர் என்று பெயர் பெற்றார். வாக்குறுதி கொடுப்பதில் அநேகர் ஒன்றுபோல் இருக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதில் தான் வேறுபடுகிறார்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று பரிசுத்த வேதமும் கேள்வி எழுப்புகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமது மனசாட்சியில் தவறு என்று உணரும் காரியங்களை பூரணமாக விட்டுவிடுவதற்கு என்ன செயல் திட்டம் வைத்திருக்கின்றோம்? சிந்திப்போமா, செயல்படுவோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரிடத்துல இருள் இல்லை, இருள் அவரிடத்துல சேருவதும் இல்லை. அவரே மெய்யான ஒளி, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறவர். இந்த பூமியில் அவர் இறங்கி வந்ததின் நோக்கம் நம்மை அவரண்டை சேர்த்து கொள்ளும்படியாக. எனவேதான் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இப்பொழுது இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரமே பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த திரைச்சிலை இரண்டாக மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? இப்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அவரிடத்துல நெருங்கி வரலாம். இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு கிருபை மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் அநேகர் அவரிடத்தில் வரவில்லை. யார் அவரிடத்துல வரமாட்டார்களா? இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாவத்தை விட மனதில்லாதவன் இயேசுவினிடத்துல வராமல் இருக்கிறான். இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். இயேசுவின

அவன் அவரிடத்துல சேராமல் விலகி விலகி செல்லுகிறான். இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க பாவத்தை விரும்பி செய்றீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைப்பது மாத்திரமல்ல, அவரிடத்துல இன்னும் சேராமல் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கொடி இல்லாமல் செடிக்கு நிற்க முடியும், ஆனால் திராட்சை செடி இல்லாமல் கொடிக்கு நிற்க முடியாது. இதை பிசாசானவன் அறிந்ததுனால தான் பாவத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ண வைத்து நம்முடைய ஆத்துமா சாகும்படியான தந்திரத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவனோடு தைரியமாய் விரும்பி நெருங்க முடியுதா? அப்படி முடியலைன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒளியை பகைத்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை நேசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழிக்கிற பாவமா, நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகிற அவர் பாசமா, எதை நாம் பார்க்கிறோம், எதை விரும்புகிறோம்? ஆமென். இருளை வெறுப்போம், ஒளியை நேசிப்போம், அவரிடத்துல திரும்புவோம். இளையகுமாரன் திரும்பி வந்தான் அல்லவா, கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொண்ட அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்துல பாவம் ஒருபோதும் நம்மை நெருங்க விடாது. இது யாராக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், பாவத்தை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது என்னை தேவனிடத்தில் சேர விடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் வெறுக்கிறவைகளை வெறுக்க பழகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, தூரமாக இருந்த எங்களை சமீபமாக உம்முடைய இரத்தத்தினாலே சேர்த்தீர். மண்டை நெருங்கும் மார்க்கத்தை எங்களுக்கு சிலுவையிலே உண்டு பண்ணி தந்தீர். ஆனாலும் நாங்கள் பாவத்தினாலே இன்னும் சேராது இருக்கிறோம், எங்களை மன்னிப்பீராக. மண்டை சேர இன்னும் நெருங்கி வார கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நல்ல தீர்மானம் அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று தானியேல் 1:8 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீர்மானம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை மிகவும் அவசியம். உறுதியான தீர்மானம் இல்லாவிட்டால் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாவிட்டால் போராட்ட நேரங்களில் உள்ளம் சலனப்பட்டு போய்விடும். இன்று பல வகையான பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் காண முடிகிறது. 40 நாட்கள் மாம்சம் புசிப்பதில்லை என்றும் தலையில் பூ சூடுவதில்லை என்றும் காலையில் வேதம் வாசித்து ஜெபிப்போம் என்றும் சிலர் லெந்து நாட்களில் தீர்மானிப்பார்கள். நல்லதுதான், அப்படி நேர்ந்து கொண்டதை எப்படியாகிலும் நிறைவேற்ற வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் பிரதிஷ்டையும் சில நாட்களோடு நின்று போய்விடக் கூடாது. பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆழமான பிரதிஷ்டையும் வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ளுகிறதாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி தம் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதில் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நசரேய விரதம். எண்ணாகமம் 6:1-12 வரை உள்ள வசனங்களிலே இதை காணலாம். நசரேய விரதத்தின் நிபந்தனைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நசரேயனுடைய தலைமையர் கத்தரிக்கப்படக்கூடாது. இரண்டாவது, நசரேயன் திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது. மூன்றாவது, செத்த பிணத்தால் தீட்டுப்படக்கூடாது. இந்த நசரேய விரதத்தின் பிரதிஷ்டை கொஞ்ச நாட்களுக்கு உரியது அல்ல, வாழ்நாள் முழுவதற்கும் உரியது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக தொடுகிறது. தான் அதை பூர்ணமாய் மேற்கொள்வதற்காக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூர்ணமாய் அர்ப்பணித்திருந்தார். அதற்காகவே இறங்கி வந்தேன் என்றார். அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த போது அவருக்கு பசி எடுத்தது. ஆனாலும் அவர் கல்லை அப்பமாக்கி தன் பசியை தீர்த்து கொள்ள முன்வரவில்லை. அவரை பின்னடைய செய்ய சாத்தான் மேற்கொண்ட தந்திரங்கள் தோல்வியிலே முடிந்தன. ஆம், அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் இருந்தது. அவர் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருந்தார் என்று எபிரேயர் 7:26 வாசிக்கிறோம். கர்த்தர் பிரதிஷ்டையையும் கட்டுப்பாடான வாழ்க்கையையும் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தானியேல் அப்படிப்பட்ட பிரதிஷ்டையின் ஜீவியம் செய்ததினால் கர்த்தர் தானியேலை எவ்வளவு வல்லமையாய் உயர்த்தினார். தன் மறை பொருட்களையெல்லாம் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சங்கீதம் 55 காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: தேவ செய்தி அளிப்பவர் ஊழியர் டேவிட் சாம் ஜாய்சன்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 7:13-16 வசனங்களும், ஆதியாகமம் 8:15-16 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:13-16 வசனங்களை முதலாவது வாசியுங்கள்.
2: கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்.
1: 13 வசனம்,
2: நோவா
1: அன்றைய தினம்,
2: அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன.
1: அப்பொழுது
2: கர்த்தர் அவனை
1: உள்ளே விட்டு
2: கதவை அடைத்தார்.
1: ஆதியாகமம் 8:15-16 வசனங்களை வாசியுங்கள்.
2: அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும்
1: பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7 அடைக்கிறார், 8 திறக்கிறார். 2 முன்பாக பஹ்ரைன் தேசத்தில் இருக்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட துவங்கினார். இன்று பேசும்படி ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான், அடைத்தவர் எனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். யார் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ, சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறதை அடைப்பார். அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உனக்காய் திறக்க போறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதை பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லும், இன்னைக்கு அடைச்சிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாரோ? இல்ல, அடைச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு சீக்கிரம் திறக்க போறார் சொல்லுங்க. சொல்றீங்களா? என்ன சிரிப்பு! 32 பள்ளம் அப்படியே தெரியும். அவன் அப்படியே திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் திறக்க போறார் சொல்லுங்க.

0: பாதையில உட்கார வச்சிருக்கிற அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வேலைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும், சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும், சும்மா உட்கார்ந்து இருக்க. வெளியில இருக்கும் போது வேலையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார், திடீர்னு போய் மரத்தை வெட்டுவாரு, அதை செய்வார், இதை செய்வார், நாலு பேர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு உட்கார அப்படின்றார். உட்கார உட்கார சரி உட்கார வச்சீங்க, ஓகே, எதுக்காண்ட வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். நான் சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான், கர்த்தர் உன்னை புறப்பட வைக்க போகிற ஒரு நாள் உண்டு, உனக்காய் திறக்க போகிற வாசல் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் துவக்கினவர் அதை முடிக்கிறது வரையிலும் அம்மை ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு நான் செய்து கொள்ள போகிறேன். யாரு அடைச்சாரோ அவர் தான் திறப்பார். ஆமே. இதுல ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல, நீ திறக்க ட்ரை பண்ணாத. சில ஆலோசனைகள் வரும், நீ இதை திறந்து பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஹே, அடைச்சது அவர் ஆகும், அடைச்சது அவர். அவர் அடைச்சார்னா அவர் திறப்பார். அடைத்தவர் திறக்கிறது வரை நான் சைலண்டா இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கணும். யோபு, யோபு அமைதியா இருக்கிற, அதனாலதான் யோபு, யோபின் பொறுமையை குறித்து கண் படிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி யோக்கபுல இருக்கு. யோபு சைலண்டா இருக்கிறார். அவர் அடைச்சதுக்கு அவர்கிட்ட நாலு கேள்வி கேட்டிருக்கலாம், எதுக்கு அடைச்சிங்கன்னா, சைலண்டா இருக்கிறார். ஆமே. நேற்றுக்கு இது தியானிச்சுட்டு இருக்கும்போது யோபுட்ட ஒருவேளை கேட்டிருக்கலாம், யோபுவே என்ன நீ அமைதியாவே இருக்கிற? யோபு சொல்லியிருப்ப, அடைச்சது அவர் தானே, அவர் திறப்பார், அவர் திறப்பார். அடைச்சது அவர், ஆனால் அவர் எனக்காய் திறப்பார். எனக்காய் திறப்பார். அடைத்தவர் திறக்க வல்லவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:8 வாசிங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நீ ஆரம்பத்தில் சில கிரியைகளை பார்த்ததும் உன் முடிவு எப்படியோ இருக்கும் நீ நினைக்கிற, அப்படி அல்ல. உன் துவக்கம் அடைபட்டது போல இருக்கலாம், ஆனால் உன் முடிவில் கர்த்தர் உனக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது நல்லது. சொல்லிட்டு அதே வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் வாசியங்கள், பெருமை உள்ளவனை பார்க்கிலும்
1: பொறுமை உள்ளவன்.
0: ஆமா, இதுதான் நமக்கு தேவை. இந்த அடைபட்ட வாசல்ல அவர் திறக்கிறது வர ஒரு தேவ பிள்ளை கிட்ட வெளிப்பட வேண்டியது என்ன தெரியுமா? பெருமை அல்ல, அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அது இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போம். இந்த பொறுமைங்கிறது மட்டும் நம்ம இந்த மனுஷன் வாழ்க்கையில வந்து வளர்றது வந்து இல்லை. நீங்களாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறுமைசாலிகள் மாதிரி முகத்திலே தெரியுது. இல்லை, எவ்வளோ பொறுமை உள்ளவர் என்பதை வீட்டில் வந்து பார்த்தாதான், அதோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லாவே தெரியும். பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கிறையா? அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொறுமை இல்லை, இப்போ அது மூணு பிள்ளைங்களாம் வந்த பிறகு இந்த பொறுமைங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, நிறைய கத்து தாரா ஆண்டவர் கத்து தந்துட்டே இருக்கிறார். பொறுமைங்கிறது நம்முடைய லைஃப்ல வந்து பைபிள் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல. நீ என்ன பண்ண பொறுமையாரு, பொறுமையாரு. ஏ, உன் ஏன் நீ பொறுமையா இருக்கணும்னா, உன் வாசலை அடைத்தது நீ அல்ல, உன் வாசலை அடைத்தது உன் சொந்தங்கள் அல்ல, உன் வாசலை அடைத்தது எந்த மனிதர்களும் அல்ல, கர்த்தர் உன் வாசலை அடைத்திருக்கிறாரானா? யோபு வெயிட் பண்றார், யோபு வெயிட் பண்றார். யாக்கோபு 5:11 வாசியுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே சொல்லிட்டு சொல்றாங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அப்ப பொறுமையா, இந்த அடைக்கப்பட்ட காலத்துல நான் பொறுமையா இருக்கணும். எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அவர் திறக்கிறது வர, அவர் திறக்கிறது வர. நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் இந்த பொறுமை ரொம்ப அவசியம். எபிரேயர் 16:11 வாசியுங்கள் வேகமாக. எபிரேயர் 6:11
1: வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும்
0: நீடிய பொறுமையினாலும்
1: சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும்.
0: எதை காண்பிக்க ஆசையா இருக்கணும்னா, அந்த பொறுமையை காண்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது போது
1: ஆணையிடும்படி, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு

0: ஆணையிட்டு
1: நிச்சயமாக நான் உன்னை
0: ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
0: அடுத்த வசனம்,
1: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் இன்றைக்குள்ள செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன். அடைக்கப்பட்டவன் பொறுமையாய் காத்திருப்பானால் அவனுக்காய் ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனங்களை நீ கை கொண்டபடியால் இது உனக்காய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அடைத்தவர் வாசலை திறக்கிறார். அன்பான சபையை ஒரு காரியத்தை நன்றாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நான் அடைக்கப்பட்டிருப்பதல்ல தேவனுடைய சித்தம். ஆண்டவர் சில நேரத்தில் அடைச்சு வைக்கிறார். ஏன் அடைத்து வைக்கிறார் என்பதை குறித்து நான் இப்பொழுது செய்தி பேசும்போது உங்களுக்கு புரியும். அவர் அடைச்சு வைக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட வாசல் எனக்காக திறக்கும். ஆனா நான் திறக்க கூடாது, எந்த மனுஷனும் திறக்கவும் அலோவ் பண்ணக்கூடாது. அடைச்சவர் அதை திறக்க அலோவ் பண்ணணும். அதுவரை வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அது ஒருவேளை இன்னைக்கே திறக்கலாம், அல்லது ஒருவேளை நாளைக்கே திறக்கலாம், அல்லது அடுத்த மாசத்துல திறக்கலாம், அல்லது இந்த வருஷம் தாண்டி அடுத்த வருஷமும் திறக்கலாம். ஏன் அடுத்த வருஷமும் திறக்காம அதுக்கு அடுத்த வருஷமும்? ஆனா ஒண்ணு கேரண்டி, திறக்கிறது வரை உயிரோட வச்சிருப்பார். இப்பதான் சிலர் மூச்சே வருது, ஏற்கனவே வருஷம் தாண்டி இன்னைக்கா நாளைக்கா நாங்க திறக்கிறது வரை நோவாவே உன் முட்டியில ஒண்ணு கூட கீழே விழாதபடி காத்து நடத்தை ஆண்டவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எனக்காக

0: நீர் செய்ய. Thank you Holy Spirit. Hallelujah. எனக்காக
1: ஒரு நான்கு காரியங்களை உங்கள் முன்பாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யாரை அடைக்கிறார்? இந்த அடைக்கப்பட்டவன் யார்? ரெண்டு, எங்கே அடைக்கிறார்? மூன்று, எதற்காக அடைக்கிறார்? நான்கு, எப்போது திறப்பார்? இந்த நான்கு காரியங்களை முன்வைத்து ஆவியானவர் இடைப்பட்டது அப்படியே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யாரை கர்த்தர் அடைக்கிறார்? ரெண்டு, எங்கே அடைக்கிறார்? மூன்று, எதற்காக அடைக்கிறார்? நான்கு, எப்போது திறப்பார்? எல்லாருக்குமே இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, எப்ப திறப்பாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு உங்க சிரிப்பு எல்லாம் பார்த்தா உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியே ரீட் பண்றது போல இருக்குல்ல. ஆவியானவர் ஒருவரே அவர் திறப்பார். அதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லாரையும் அடைக்க மாட்டார். அவர் எல்லாரையும் அடைக்க மாட்டார். இப்பொழுது யாரை பேழைக்குள் விட்டு அடைக்கிறார் என்றால், ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தையும் ஆதியாகமம் ஏழாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள்.
2: நோவாவுக்கோ
1: கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஏழு ஒன்று, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும்
2: வீட்டார் அனைவரும்
1: பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில்
2: உன்னை
1: எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யாரை கர்த்தர் வாசலுக்குள் விட்டு வாசலை அடைக்கிறார் தெரியுமா? எல்லாரையும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை மட்டுமே. கர்த்தர் யாரை கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, கர்த்தர் யாரை நீதிமானாய் பார்க்கிறாரோ, கர்த்தருடைய பார்வைக்கு யார் கனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாசல் கண்டேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில், என் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி பிரதர் சொல்றீங்க? என்ன நீதிமானாய் பார்த்தார் என்பது எப்படி தெரியும்? ரோமர் 8:20. ஆமென், ஹல்லேலூயா. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அடைக்கப்பட்ட நான் சாதாரணமானவன் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஜீசஸ் உன்னை உள்ள விட்டு அடைக்க ரீசன் என்னன்னா, நீ செலக்டட் பர்சன், நீ அவர் பார்வைக்கு கனம் உள்ளவன். எல்லாரையும் அடைக்க மாட்டார், எல்லாரையும் இந்த ட்ராக்ல கொண்டு போக மாட்டார். உன்னை அடைச்சிருக்கிறார்னா உன் குடும்பத்துல நீ பிரீஷியஸ். உன்னை கத்தர் கனமா பார்த்திருக்கிறார், உன் மேல கத்தர் கனமான பார்வை வைத்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்தது போல அல்ல, உன்னை கத்தர் பார்த்தது. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண போகும்போது பைபிள் சொல்லுகிறது, 1 Samuel 17:40 வாசியுங்கள். 1 Samuel, தன் தடியை கையிலே பிடித்துக்
2: கொண்டு
1: ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து
2: அவைகளை
1: அடைப்பை பையிலே போட்டு, அதாவது உள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டார். யாரு தாவீது? யார் அடைச்சு வைக்கிறான்னா, அவர் செலக்ட் பண்ண 5 கல்ல, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை. என்னுடைய கேள்வி, ஆற்றில் 5 கல்லு தான் இருக்குமா? நிறைய கல் இருக்கு. எல்லா கல்லையும் வெளியில விட்டுட்டாரு, ஆனா அவர் செலக்ட் பண்றாரு பாருங்க, ஒரு 5 கல்ல. அந்த கல்லை தூக்கி எங்கேயோ விடாம கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. நிறைய பேரை வெளியில விட்டுட்டாரு, ஆனா உங்களை மட்டும் கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை கத்த செலக்ட் பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம், ஹல்லேலூயா. அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை ஏன் கத்தர் அடைச்சு வச்சிருக்கிறார் கேட்டா சொல்லுங்க. டைரக்டா சொல்லிடாதீங்க, உங்களை செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாதவங்களை பைக்குள்ள போடல தாவீது, செலக்ட் பண்ணவங்களை தூக்கி போட்டா. எத்தனை பேர் தூக்கி போட்டிருக்கிறார்? அப்ப நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை இந்த பூமியில சில இன்டர்வியூல செலக்ட் பண்ணல, உங்களை இந்த பூமியில சில காரியத்துல செலக்ட் பண்ணல, கத்த சிலதுக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கத்த செலக்ட் பண்ணிருக்கிறார்? பீதா.

அடைக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையில சொல்றேன், அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். அழைக்கப்பட்டவனை கர்த்தர் அடைப்பார். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறத இருக்குது அடையாளமா இன்னைக்கு உங்களை அடைச்சு வச்சிருக்கிறார்ல, அடைச்சு வச்சிருக்கிறார்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரன்னிங் ரேஸுக்கு செலக்ட் பண்றவங்க அல்லது மிலிட்ரிக்கு செலக்ட் ஆகிறவங்க, சில முக்கியமான காரியத்துக்கு செலக்ட் ஆகிறவங்க எல்லாரும் சாப்பிடுறது மாதிரிலாம் அவங்க சாப்பிட முடியாது. எல்லாரும் அனுபவிக்கிற சிலதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியாது. மற்றவங்கலாம் பக்கத்துலேருந்து அப்படி சிக்கன்லாம் கட்டிச்சு சாப்பிடும்போது இவங்க நீங்க அதை காண்பாய் அப்படின்னு தோணும். நல்லா கொதியெல்லாம் போடுவாங்க அது வேற, ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா சிலதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணி ஒரு இதில் போட்டு அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் சிலது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் செய்யறது போல நமக்கு செய்யாம நம்மளை சும்மா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நடக்கிறத பார்க்க வச்சுட்டு இருக்கிறாரு, என்ன சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில காரியங்கள் ஈஸியாக நடந்துட்டு இருக்குது, எனக்கும் நானும் அந்த வேலை ட்ரை பண்ணி பார்ப்பேன், என்ன உட்கார வச்சிருவாரு, உட்கார வச்சிருவாரு, உட்கார வச்சிருவாரு. ஏன்னா நீ ஆற்றில் இருக்கிற கல் கிடையாது, நீ அவர் கூட இருக்கிற கல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை, நான் செலக்டட் பீப்பிள், நான் செலக்டட் பர்சன், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ், ஹல்லேலூயா. யாரை அடைக்கிறார்? அவனால் அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். ஆமென். யோசேப்பு வீட்டில் இன்னும் 10 சகோதரர்கள் உண்டு, யாரையுமே கத்தர் சிறைச்சாலை அனுபவத்தில் கூட்டிட்டு போகல. ஆனா அந்த 11 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்றார் பாருங்க, யோசேப்புன்னு ஒருத்தன், அவனை குழிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு அலோவ் பண்றார், சிறைச்சாலைக்கு போடுறதுக்கு அலோவ் பண்றார், சில பாதையில அடைக்கிறார். ஆமென். பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை நீ சாதாரணமானவரா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம், அவங்களுக்கு இன்னைக்கு புரியாது ஏன் உன்னை கத்தர் அடைச்சார்கள். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு உன் லைஃப்ல சிலது அடைச்சதை பார்த்த உடனே உன்னை பத்தி எப்படி குவாலிஃபை பண்றாங்கன்னா, இவனுக்கு படிப்பறிவு இல்லை, இவனுக்கு திறமை இல்லை, இவனுக்கு ஆள் பலன் இல்லை, அவங்களுக்கு தெரியல, இது அவங்க அடைச்சது கிடையாது, இது அவர் அடைச்சது. பிகாஸ் நான் செலக்ட் ஆனவன், நான் உலகத்துல செலக்ட் ஆனவன் கிடையாது, நான் பரலோகத்தில் செலக்ட் ஆனவன். ஹல்லேலூயா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல்லு. உன்னை கத்த செலக்ட் பண்ணிருக்கிறார் ஆண்டவர். மற்ற கல்லெல்லாம் அழகா ஆத்தங்கரையில சூப்பரா இருக்குது, என்ன தூக்கி நீங்க எங்கேயோ கொண்டு மகிமையா வைப்பீங்கன்னு பார்த்தா கூட்டி கூடையில் போட்டீங்க. அதுவும் எந்த கூட தெரியுமா? மெய்ப்பருக்குரிய ஒரு நல்ல கூடையா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மெய்ப்பனுடைய கூடை எவ்வளவு அழுக்கா இருக்கும்னு நமக்கு. ஆமென். மெய்ப்பருடைய வஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும், அவங்க போட்டிருக்க டவல்லாம் பார்த்தா எவ்வளவு தண்ணியில முங்கினாலும் முங்காது, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்துக்கு சுத்தி ஒரு கூடை கட்டி, இந்த கூடை என்னைக்கு உருவாக்குனதுன்னு தெரியாது, இந்த கூடை எத்தனை வருஷமா கிடக்குன்னு தெரியாது, இந்த கூடை நீட்டா இருக்கான்னு தெரியாது. அதுக்குள்ள தூக்கி போட்டு இந்த கல் உள்ள இருக்கும் போது யோசித்து, இதுக்கு வெளியிலே இருந்திருக்கலாமா? எல்லாரையும் தூக்கி கூடையில போடல, உன்னை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கிறான், உன்னை பார்த்து செலக்ட் பண்ண. நோவாவே எல்லாரையும் நான் பிள்ளைக்குள்ள விடல, உன்னை பார்த்து நான் பிள்ளைக்குள்ள விட்டு, வேற ஆட்கள் இல்லாததினால அல்ல, என் கண்ணு உன்னை பார்த்துச்சு, நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அடைக்கப்பட்ட, நான் அழைக்கப்பட்டவன் சொல்றத மாத்திரம் நல்ல கைகளை தட்டி இமேஜ், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். அப்ப அழைச்சவனை சில இடத்துல அடைப்பார், அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார். ஹல்லேலூயா. ஏ, உன் வாசல் அடைச்சவர் உன்னை திறப்பாருங்கிறது என்ன நம்பிக்கை? நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க

0: கர்த்தர் அடைக்கிறார் என்றால் எல்லாரையும் அல்ல, அவர் தெரிந்து கொண்ட நோவாவை பார்த்து தெரிந்தெடுத்து பேழைக்குள்ள விட்டு. அதனாலதான் சொல்றேன், நோவாவே நீயும் உன் குடும்பம் மட்டும் எல்லாரையும் இதற்குள்ள போட்டு அடைக்க மாட்டார். காரணம், எல்லாராலும் இந்த அடைப்பட்ட சூழ்நிலையில் நிக்க முடியாது. அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை சகிக்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை தாங்க முடியும். அழைக்கப்பட்டவனால சில மட்டும்தான் சில பாதையில நிற்க முடியும். ஜீசஸ், நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு பலன் இருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறோம் சிலதை. ஆமே, இன்னைக்கு நம்ம சிலதெல்லாம் தாங்கிட்டு சகிச்சிட்டு அவர் அடைச்ச சூழ்நிலை பல்ல கடிச்சுட்டு நிக்கிற ரீசன் என்ன தெரியுமா? என்ன, ஒருத்தர் அழைச்சு நிறுத்தி வச்சிருக்கிற அந்த அழைப்பு என்பது என்ன, இன்னும் மோல்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன இந்த பாதையில் நிக்க வச்சுட்டே இருக்கும். அன்பான சபையே, அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கும் விழாதபடி நீ நிற்க காரணம், ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை நடத்திட்டு இருக்கிறார், ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை அழைத்து நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். இரண்டாவது, எதற்குள் அடைக்கிறார்? எதற்குள் அடைக்கிறார்? எங்கே அடைக்கிறார் என்றால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்கள். செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதாவது அவர் என்னென்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை கேட்டு பேழை கட்டுகிறான். வார்த்தையை கேட்டு பேழையை கட்டி முடிச்சதும் அது வார்த்தையினால் கட்டப்பட்ட பேழைக்குள்ள நோவாவை விட்டு வாசல் அடைக்கிறார். எங்க அடைச்சிருக்கிறார்னா, எங்கேயோ போட்டு அடைக்கல, வார்த்தைக்குள்ள போட்டு அடைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள முதல்ல வார்த்தைங்கிற பேழை கெட்டிட்டு தான், வார்த்தைங்கிற பேழைய வாழ்க்கைக்குள்ள கெட்டி விட்டு தான் ஆண்டவர் நோவாவை உள்ள போட்டு அடைக்கிறார். யோசேப்புக்கு எப்பொழுது குழி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தரிசனம்ங்கிற பேழைய கட்டிட்டு தான் குழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் இன்னைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனை அல்லது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இது வருவதற்கு முன்பாக என்னை சந்தித்தது இது அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். அப்படியால ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், நீ எங்கேயோ அல்ல, வார்த்தைக்குள்ள இருக்கிற, வார்த்தைக்குள்ள இருக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் வாசலை திறக்க பண்ணுவார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ள அடைக்கிறார். ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா, இந்த வார்த்தைக்குள்ள இருக்க இருக்கதான் பிழைத்து கொண்டிருப்போம். பாருங்க, இப்ப பேழைக்குள்ள போட்டு அடைச்சதும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, 7வது அதிகாரம் 24வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிங்கள். 24 முதல்ல வாசித்துட்டு 23 வாசிங்கள்.
1: ஜலம் பூமியின் மேல்
0: மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 23வது வசனம்
1: முதல், மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு விக்கிரகமாக.
0: அதாவது பேழைக்கு வெளியில, இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அது அழிச்சிச்சு. பைபிள் சொல்லுகிறது, நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும்
1: மாத்திரம் காக்கப்பட்டது.
0: அதை நான் இப்படி சொல்றேன், வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்தவன் மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறான். உன்னை சுத்தி என்ன நடக்குது? பிரவாகம், ஜல பிரவாகம். உன்னை சுத்தி என்ன நடக்குது? அழிவு நடந்துட்டு இருக்குது. உன்னை சுத்தி என்ன நடக்குது? எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது? எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? வார்த்தையினால வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் இன்னைக்கும் அழிந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ளதான் வச்சிருக்கிறான்னு நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேழைக்குள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிற பேழை என்ன செய்யும் என்றால், என்னை சுற்றி நடக்கிற ஜல பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி. ஹல்லேலூயா. நாம சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ பேர் சந்தித்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. நாம தாங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிரச்சனைகளை இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்க முடியாம தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். நாம சந்தித்த எத்தனையோ சூழ்நிலைகளை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கடக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் இன்னைக்கு நிற்க காரணம் என்ன? வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கர்த்தர் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை தளர்ந்து போகும்போது அந்த பிரச்சனை என்ன பிரவாகித்து வந்து தொடலான்னு வரும்போது இந்த வார்த்தைங்கிற ஒரு பிள்ளை முன்னாடி வந்து தளர்ந்து போகும்போது எல்லாம் வார்த்தை தந்து வார்த்தை தந்து வார்த்தை தந்து இந்த வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னை உட்கார வச்சு உட்கார வச்சு எங்கேயோ விட்டு அடைச்சிருந்திருப்பானா, இன்னைக்கு சபையை நீ இல்ல, இன்னைக்கு நீ நீ நின்று கொண்டிருக்கிறேனா, வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கத்திர உட்கார வச்சிருக்கிறோம். அடைக்கப்பட்ட நீ அழைக்கப்பட்டவன், அடைக்கப்பட்ட நீ வார்த்தைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் ஒவ்வொரு முறை தளர்ந்து வரும்போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தான் தேற்றி கொண்டிருக்கிறது சொல்றவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ளிக்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை

0: சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம்,
1: ஒரு முறை என்னிடம் நீர் ஆமென் குறித்திட்ட.
0: யோபுடைய நம்பிக்கை, யோபு 23 சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு தான் சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நீர. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால், யோபு கிட்ட ஏற்கனவே யோபு வாழ்க்கையில என்ன செய்வேனுங்கிறத கர்த்தர் பேசி இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்ற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லை.
2: யோபு ஏன் இன்னும் தைரியமா நிக்கிறார் தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்குது.
0: அப்ப என்ன வார்த்தை சொல்லியிருந்திருப்பார் யோபு? நான் உன்னை இப்படி நிறுத்த போறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உன் லைஃப் முடியும் போது நான் இப்படி நிறுத்துவேன் யோபுவே, அப்படிதான் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அது சொல்லிதான் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறபடி அவர் செய்வார். இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு சொல்ல ரீசன், அவர் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் இருக்குது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் யோபு சொல்றா, எனக்கு குறித்திருக்கிற, ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன அவர் பார்த்தது இப்படி கிடையாது, என்ன அவர் பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கிறார். அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இது என் வாழ்க்கையை முடிக்காது. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு தேவ பிள்ளைங்க இந்த இன்னைக்கு ஏன்ட்ட இடைப்பட்ட இந்த ரேமா இதுதான், டே உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்ல, அப்படிதான் உன்னை பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நீ சந்திப்பதல்ல முடிவு, அவர் உனக்கு சொன்னதுதான் முடிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி, உங்கள்கிட்ட என்ன பேசி இருக்கிறார் தெரிஞ்சாதானே? என்ன சொல்லி இருக்கிறார்? யோசேப்புக்கு வந்து தான் சிறைச்சாலையில் இருக்கிறது குறித்து முறுமுறுக்கல, தான் அடிமையாய் போகப்பட்டது குறித்து முறுமுறுக்கல. சகோதரர் செஞ்சது வேதனை, அந்த வலி இருக்கும். ஆனா அது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே இப்படி கேட்கல? ஏன்னா யோசேப்புக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட், என்ன அவர் இப்படி பார்க்கல, என்ன அவர் பார்த்தது இன்னொரு விதத்துல பார்த்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் இதை பார்க்கறேன்னா இது கிடையாது என் வாழ்க்கை, அவர் என்ன பார்த்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கை. ஆமே. சபையை இப்படி பார்க்க பழகுங்கள். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், உன்னை நான் இப்படி நிறுத்துவேன், அல்லது உன் வாழ்க்கையில இப்படி நான் செய்வேன். இது அவர் பார்த்தது, அவர் பார்த்தது உங்ககிட்ட பேசி இருக்கிறார். ஆமென். கானானே அவர் பார்த்துட்டு தான் வந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்றார், உங்களுக்கு அவர் கானானே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. அவர் பார்த்ததை என்கிட்ட சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நான் பார்ப்பதல்ல அவர் பார்த்தது, அவர் ஏற்கனவே பார்த்ததை தான் நான் பார்க்க போறேன் சொல்றவங்க. அதனாலதான் இன்னைக்கு நடக்கிற பாதை குறித்து யோசேப்புக்கு பயம் இல்லை, யோபுக்கு பயம் இல்லை. யோபு சொல்றார், அவர் ஒன்று பார்த்து வச்சிருக்கிறார், அதுதான் நடக்கும், நான் அது ஒரு வெயிட் பண்ணுவேன். அதுவரை இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை நான் வெயிட் பண்ணுவேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். முதல் அதிகாரத்தில் சத்துரு என்ன பார்த்தா, எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதில் அவர் என்ன பார்ப்பார். முதல் அதிகாரத்தில் சத்துருவை பார்க்க விட்டு கொடுத்தார்னா எனக்கு நம்பிக்கை உண்டு, 42 என்ன அவர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என்கிட்ட இடைப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான். முதல் அதிகாரத்தில் சாத்தானை பார்க்க விட்டு கொடுத்தாரு, எனக்கு அடுத்த நம்பிக்கை இருக்கு, 42 என்ன கத்தர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலை 2 என் சரீரத்தை பார்க்க விட்டு கொடுத்தாரு, 42 அவர் என் முகத்தை பார்த்து என் வாழ்க்கையை திருப்ப பார்ப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சிலரை பார்க்க விட்டு கொடுத்திருக்கிறார், ஒரு நாள் அவர் என்ன பார்ப்பார், என் முகத்தை பார்ப்பார். யோபுக்கு இதுதான் அந்த நாள் வார்த்தை பிடிச்சிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னது ஒன்று இருக்குது, என்கிட்ட அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு அது இல்லை, அது நடக்கலை இன்னும். அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு அது நடக்கும். வார்த்தைக்குள்ள வச்சு நோவாவை ஏன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், நோவா எப்படி பிழைத்து இருக்கிறார், அந்த படகு எவ்வளோ அலைஞ்சா இருக்கும்ல, அவன் எவ்வளோ அலறல் சத்தம் காதில் கேட்டிருக்கோம், அந்த மழை பெஞ்சு ஜலப்பிரவாகம் எழும்போது இந்த படகு எவ்வளோ அலக்கழிச்சிருக்கும், அலைந்து இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நோவா மூழ்கி போகவில்லை, நோவா நிற்க காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். சபையே இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன், இன்னைக்கு உங்க தீபம் அணையாம எரிய காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், உங்களை வைத்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
2: அது மாத்திரமல்ல, ஏன் இந்த வார்த்தைக்குங்கிற பேழைக்குள்ள வச்சிருக்க, ஒன்று நம்மை பிழைக்க பண்ண, ரெண்டு இந்த வார்த்தை பேழை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த ஜலப்பிரவாகம் எழும்பிக் கொண்டிருக்கும் போது 17-18 வசனங்களை வாசிங்கள். 7-17-18
3: ஜலப்பிரளயம்
2: 40 ஆதியாகம 8:4
3: 7-ம் மாதம்
2: 17-ம் தேதி
3: பேழை
2: மலைகளின் மேல் தங்கிட்டு. நல்லா கவனிங்க, இந்த ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்பாக வார்த்தை கொடுத்து வார்த்தைங்கிற பேழை கட்டி இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் நோவாவை அடைக்கிறார். இப்பொழுது ஜலப்பிரளயம் உண்டாகிறது, வெளியில ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைங்கிற பேழை நோவாவை கொண்டு கிளம்பிற்று அப்படின்னு. இந்த வார்த்தைங்கிற பேழை கிளம்பி அது இந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் பூமிக்கு மேல் மிதக்க துவங்குகிறது. மிதந்து கடைசியில் எங்க வந்து நிற்கிறனா, ஒரு மலைகளின் மேல வந்து தங்கிட்டு. ஹல்லேலூயா! இந்த வார்த்தைக்குள்ளங்கிற பேழைக்குள்ள உங்களை உட்கார வச்சது எதுக்கு தெரியுமா? இந்த பேழையை திறக்கும் போது நீ ஆரம்பத்தில் இருந்தது போல இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை சரித்திரமே மாறும். உன்னை குறித்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீ இருக்கிற இடம் சாதாரணமா இருக்காது, உன்னை தேடி வருகிறவர்கள் சாதாரணமா இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா! இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் இடைப்பட்டது தான், உனக்கு தெரியாம சிலதை கர்த்தர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாம கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நோவாவே, உனக்கு என்ன செய்ய முடியும், வார்த்தை கேட்டு உள்ள உட்கார முடியும். ஆனா உனக்கு தெரியுமா, வார்த்தையை தந்தவர் என்னெல்லாம் செய்யறார் தெரியுமா? உனக்காய் காற்றை அனுப்புகிறார், உனக்காய் மழையை பெரிய பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்காய் இந்த படகை மிதக்க வச்சிட்டு இருக்கிறார், உனக்காய் சிலதை வெளியிலிருந்து கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, உனக்கு வார்த்தையை தந்து அடைச்சு வச்சிருக்கிறார்னா அவர் ஏதோ சும்மா இருக்கிறார் நினைக்காத, அவர் ஏதோ உனக்கு எதை செஞ்சிட்டு இருக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆமேன். குழிக்குள்ள தூக்கி போடும் போது யோசேப் என்று தெரிந்தவர்களுக்கு, அவன் அதிபதியா உட்கார்ந்து இருக்கும் போது அது யோசேப் என்று தெரியவில்லை. அடைக்கப்படும் போது பார்த்துட்டு இருக்கிறார்களோ கொஞ்சம் பேர், அவங்க உனக்காக சிலது திறக்கப்படும் போது ஆச்சரியப்படுவார்கள். பிரமிக்கத்தக்கதா, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஆமே, ஹல்லேலூயா! அவருடைய செயல்கள் நம்ம ஆச்சரியமான. ஏன் பேழைக்குள்ள உட்கார வச்சு என்ன அடைச்சி வச்சு உட்கார வச்சிருக்கிறார்னா நமக்கு அது தெரியாது. பைபிள் அழகு, இந்த மூன்று வார்த்தைகள் பேழை கிளம்பிட்டு பேழை மிதக்குது, பேழை டிராவல் பண்ணுது, பேழை போய் அரராத் மலைக்கு மேல நிக்குது. கீழே இருந்த பேழை, வார்த்தைக்குள் இருக்கிறவன் அவனை கீழாக்க மாட்டார், அவனை மேலாக்குவார், அவனை வாளாக்க மாட்டார், அவனை தலையாக்குவார்.

0: நோவாவே, உன்னால் இந்த பேழை நகர்த்த முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழை மிதக்க வைக்க முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழைய ஓட்ட முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழையை மலைக்கு மேல கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியாதுல பேசாம உள்ள உட்காரு, நான் செய்யறேன். நீ உள்ள உட்காரு, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தி எங்க ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்படி ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். உன்னை சாதாரணமாய் கத்த நிறுத்த மாட்டார். உன்னை சாதாரணமானவனாய் கத்த விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உடையவனை ஒரு பாதையில் அடக்கி வைக்கிறார். அடைக்கும் போது எல்லாரும் அவனை சாதாரண யோசிப்பாய் பார்க்கிறார்கள். அதே யோசிப்புக்கு வாசல் திறந்த போது அவங்களால கூட கவனிக்க அதை கண்டுபிடிக்க முடியல. யோசிப்புக்கு அவங்கள பார்த்தது தெரிஞ்சிச்சு, ஆனா அவங்களுக்கு யோசிப்பை பார்த்து சில நேரத்தில் இப்படிதான் கத்த செய்வார். வார்த்தையை போட்டு உள்ள அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் வாசல் திறப்பாரு பாருங்க. அன்னைக்கு உங்க கூட இவன் வாழ்க்கையிலே அற்புதம், இவ வாழ்க்கையிலே அற்புதம். அவன் கிரகிக்க முடியாதது ஒன்றை கத்தர் எனக்காய் செய்வார் என்று நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்குள்ள ஏன் வச்சிருக்கிறா தெரியுமா? 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்கள்.
1: தேவன் நோவாவையும் அவனுடனே
0: பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும்
1: சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்.
0: நல்ல கவனிங்க, அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார், எல்லாரையும் நினைக்க மாட்டார். வார்த்தைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஏன் கர்த்தர் உங்களை வார்த்தைக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒன்னு அவர் மறக்க கூடாதுன்னு இருக்கிறார். உன் மேல கத்த நினைவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல் நினைவா இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு ஒரு காற்றை வீச பண்ண வல்லவரா இருக்கிறார். எங்க அடைத்து வைக்கிறார்? வார்த்தைங்கிற பேழைக்குள்ள. ஏன் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள நான் காக்கப்பட பிழைத்திருக்க ரெண்டு, இந்த வார்த்தை என்னை முன்னேற செய்து கொண்டே இருக்கும். தேவன் குறித்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்கும். மூன்று, அவருடைய நினைவுல நான் இருந்து கொண்டே இருப்பேன். அடுத்ததா, எதற்காய் அடைக்கிறார்? எதற்காய் அடைக்கிறார்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க.
1: பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து,
0: நீங்கள் பலுகி பெருகி
1: பூமியை
0: நிரப்புங்கள். 7வது வசனம்,
1: நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார்.
0: என்னுடைய கேள்வி, இது ஆண்டவர் அடைச்சுதான் செய்யணுமா? அடைக்காம பெருக வைக்க முடியாதா? இங்கே நோவாவை பலுகி பெருக வைப்பது அல்ல தேவனுடைய திட்டம், வெறுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதல்ல. ஏன் இந்த இடத்துல அவனை அடைச்சி ஒரு வாசலை திறந்து பெருக வைக்கிறார் என்றால், இப்பொழுது மொத்த மனிதர்களை கத்தர் அழிச்சிட்டார். எல்லா மனுஷ ஜாதிகளை கத்தர் அழிச்சிட்டார், அதோடு கூட மிருகங்கள் பறவைகள். எனவே எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோட கொண்டு வந்தார். அதே போல மனுஷன்லேருந்து ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து வச்சு இப்போ வாசலை திறந்து கத்தர் அவனை பார்த்து சொல்றார், நீங்கள் போய் பழுகி பெறுங்கள். நீங்கள் போய் பழுகி. இங்க ஏன் இந்த வார்த்தை கத்தர் சொல்லுகிறார் என்றால், இங்கே நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அது மாத்திரமல்ல, அதை தாண்டி இந்த பூமியிலே இந்த குடும்பத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. ஒரு தேவ திட்டம், மனுஷர்களை பழுகி பெருக பண்ணுவது என்பது தேவ திட்டம். ஆமென். ஆதாம் இடத்திலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்திலே பழுகி பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்களுடைய பாவங்கள் தேவனுக்குள்ளே மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினது நிமித்தமாய் மற்ற எல்லா ஜனங்களை அழித்து நோவாவை மட்டும் நீதிமானாய் பார்த்து அவனை தெரிந்தெடுத்து அவன் குடும்பத்தை தெரிந்தெடுத்து அவனை ஒரு பேழைக்குள்ள வைத்து அடைத்து வாசலை திறந்து சொல்றாரு, இப்ப நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன். இது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற போறது பாத்திர எல்லாரையும் போல அல்ல, உன் வாழ்க்கையில நான் செய்யற ஆசீர்வாதம் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அப்படியானால் அடைக்கப்பட்டவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதம் வெறும் ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோக திட்டத்திற்கு உட்படுத்தி இருக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆற்றங்கரையிலிருந்து மற்ற கற்களை எல்லாம் பார்த்த தாவீது ஒரு 5 கற்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அடப்பைக்குள்ள போட ரீசன் என்ன தெரியுமா? அந்த அடப்பைக்குள்ள நீ சேஃபாருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ வாழ்ந்திருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ காக்கப்பட்டு கொண்டு மட்டும் சொல்றது கிடையாது. ஒரு டைம் வரப்போகிறது. என்ன டைம்னா, இந்த கோலியாத்தை முறியடிக்கணும். தாவீதின் திட்டம் நிறைவேற நீ தேவை.
2: தேவனின் திட்டம் நிறைவேற நீ தேவை, தேவனுடைய சித்தம் நிறைவேற நீ தேவை. ஹல்லேலூயா. திட்டம் இல்லாதவனை அவர் அடைக்க மாட்டார், திட்டம் உடையவனை கர்த்தர் அடைத்து தான் நடத்துவார். ஏங்க கோலியாத் வரும்போது போற வழியிலே கல் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். ஆனா தாவீது அப்படி செய்யல, முதல்ல போய் செலக்ட் பண்ணி கூடைக்குள்ள போடுறார். ஆமா, அப்படியேனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலர் வாழ்க்கையில செய்யாததை உங்க வாழ்க்கையில கத்தர் செய்யறாருண்டா, அல்லது சிலர் வாழ்க்கையில ஈஸியா நடக்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிடிச்சு வச்சு செய்யறாருனா, உங்களுக்கு செய்ய போகிறது சாதாரணமானது கிடையாது, அது தேவ திட்டத்திற்கு கீழானது. ஹல்லேலூயா. ஆமென். ஆரோன் பிறக்கும் போது பிறக்காத கட்டளை, மோசே பிறக்கும் போது பிறக்கிறது என்றால், நீ ஆரோனை போல சாதாரணமானவன் கிடையாது, நீ மோசே போல தேவ திட்டத்தை உடையவன். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஏழு பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் போது ஒருத்தனுக்கு மட்டும் ஆடு மேய்க்க விட்டு எல்லாராலும் செத்தவனை போல மறக்க கத்தர் அனுமதிக்கிறார் என்றால், ஏழு பேர் மேல இருக்கிறது போல கிடையாது, உன் மேல இருக்கிற தேவ திட்டம். ஹல்லேலூயா. 11 பேரும் ஒரே தகப்பன் கீழே தான் வளர்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் வளர்கிறார்கள். ஆனால் 10 பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள், ஒருவனை மாத்திரம் பகைத்து, ஒருவனை மாத்திரம் குழிக்குள்ள தூக்கி போட்டு, ஒருவனை மாத்திரம் அடிமையா விட்டு, ஒருவனுக்கு மாத்திரம் இப்படி நடக்குதுன்னா, அவர்கள் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது சாதாரணமானதல்ல, திட்டத்தின் கீழ். ஜீசஸ். திட்டம் இல்லாத வாழ்க்கையில கத்தர் இப்படி செய்ய மாட்டார். காலை என்கிட்ட பேசினது அதுதான், உன்னை அடைக்கிறேன் புரிஞ்சுக்கோ, உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறது எனக்கு விஷயம் கிடையாதுப்பா, உன் வாழ்க்கை மூலமா உன்னை இந்த பூமியில நான் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆமே. நம்ம எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், வாசலை திறந்தா மட்டும் போதே, நான் ஏன் அடைச்சே வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ நினைக்கிற வாசலை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு கஷ்டம், அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு உன்னை அடைக்கணும்னு அவசியமும், உனக்கு இந்த வேலையை தரதுக்கு, உனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு, உனக்கு திருமணத்தை நடத்துறதுக்கு, உன் பிள்ளைக்கு இந்த கார், இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அத்தனை பேருக்கு நான் இதை ஈஸியா செய்யும் போது உனக்கு கொஞ்சம் லேட்டா செய்யறதுனால புரிஞ்சுக்க வேண்டாமா? சிலருக்கு செய்யாதது உனக்கு செய்ய, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு அனுபவிச்சது உனக்கு அனுமதிக்காதது ரீசன், நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் இதை பாரப்படுத்துற, நீ புரிஞ்சுக்கோ, என்ன ஏன் உன்ன போட்டு அடைச்சி இந்த பேலையில உன்ன நடத்திட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்கோ, உன்னை அழிப்பது என் சித்தமானால் ஜல பிரவாகத்தில் மற்றவர்கள் அழிந்த கூட்டத்தில் நீயும் அழிந்திருப்ப, உன்னை அழிப்பது சித்தமானால் கொரோனாலே நீ அழிந்திருப்ப, உன்னை அழிப்பது சித்தமான 2023 அழிஞ்சிருப்ப. ஆனா இன்னைக்கு வார்த்தைங்கிற பேழைக்குள்ள காத்து சில பாதையை அடைத்து உன்னை கர்த்தர் நடத்துகிறார் என்றால், சபையே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் மேல் தேவ திட்டம், என் மேல் தேவ திட்டம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வது அல்ல, அதை தாண்டி ஒரு தேவ மகிமையான திட்டத்தை. ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்க கையை பிடிச்சி கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல அற்புதம் இல்ல, திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். குலுக்குனீங்களா? அந்த குலுக்கல கை உடையாம இத புரிஞ்சிக்க சபை. யா உங்களுக்கு நடக்காதது எனக்கு, அனுபவிக்க விடாம, சிலதை நீ சுதந்திரிக்க விடாம, பிடிச்சு வச்சு அடைச்சு போட்டு உள்ள விட்டு, ஆனா வார்த்தை மட்டும் வந்துட்டு இருக்கு, நான் உனக்கு அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். இல்ல, நீ இன்னைக்கே வாசல் திறக்கும். கத்திரம் செய்யக்கூடாது அதிசயமான காரியம். நல்லாதான் பேசுறீங்க ஆண்டா. அவங்களும் இதே வார்த்தையே என் கூட வந்து கேட்டாங்க, கேட்ட அடுத்த நாளே நடக்குது. நான் இத்தனை வருஷம் வார்த்தையை கேட்டு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு, உனக்கு தெரியல, உனக்கு தெரியல, பேளை மிதந்துட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. உன்னை சரியான ட்ராக்ல கொண்டு போயிட்டு தான் இருக்கிறா, உன்னை சரியான ட்ராக்ல உயர்த்திட்டு தான் இருக்கிறா. ஒரு நாள் வரப்போகிறது, நீ திறந்து பார்க்கும் போது வேற யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா நீ நிற்ப. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய், ஆனால் வார்த்தையுடைய நீ நிலைத்திருக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமா, திட்டம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ய மாட்டா. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு செய்தது போல செய்யாமல் எனக்கு வித்தியாசமா செய்யறார்னா, என்னை எங்க வச்சிருக்கிறான், திட்டத்திற்குள்ள வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இதை சபை புரிஞ்சுக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன பார்த்து பேசுறதே, இதை புரிஞ்சுக்கடா அப்படின்றார். இதை புரிஞ்சுக்க, இதை புரிஞ்சுக்க. உனக்கு இதை உனக்கு உன் லைஃப்ல இந்த வாசலை திறந்து இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. உன்னை வந்து உயர்த்தி நிறுத்துறது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் உன்னை நான் நிறுத்த விரும்புறது, ஏதோ மற்றவங்களுக்கு நடந்தது போல அற்புதம் சொல்லிட்டு போயிடாத. நீ மகிமையான பாத்திரம், நீ ஸ்பெஷலான பாத்திரம். உன்னதான் சிலருக்கு முன்னாடி சத்த சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிலர் சொல்ற அற்புதமான, சிலர் சொல்ற சாட்சியை கேட்டுட்டு அதை நம்ம ரொம்ப நாள்லாம் பேச மாட்டோம். ஆனா சிலர் சொல்ற சாட்சியை நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம். யார் சொல்ற சாட்சியம் தெரியுமா? ரொம்ப இந்த காத்திருக்க பண்ணி சொல்றாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எங்க அபிமெலேக்குக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். எத்தனை பேர் அபிமெலேக்குக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்ததற்கா எனக்கும் கொடுப்பார்னு சொல்லுவீங்க? ஆனா நம்ம என்ன பாடுவோம்?
3: ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்ல.
2: ஏன் அப்படி பாடுறீங்க? அபிமெலேக்குக்கு உடனே கொடுத்தாரு, ஆபிரகாம காத்திருக்க வச்சு கொடுத்தார், அடைச்சி வச்சு கொடுத்தார். உனக்கு கொடுக்க போறது பல நாட்கள் பேசப்படும், தலைமுறை தலைமுறையா. எத்தனை பேர் விசுவாசி, நீ திட்டத்திற்கு இருக்கிறாய். உன் குடும்பத்துல நீதான் திட்டத்திற்கு இருக்கிற, உன் சொந்த நடுவுல நீதான் திட்டத்திற்கு கீழே இருக்கிற. அபிமெலேக்குக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு பேர் தெரியாது. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்ததும் தெரியும், பிள்ளைக்கு பேர் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளையும் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைகளையும் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அழைச்சது சும்மா கிடையாது, என்ன அழைச்சது திட்டத்திற்கு. ஹல்லேலூயா.
0: திட்டத்திற்கு மேல ஒரு திட்டம் இருக்கு. ஒருத்தர் வாழ்க்கையில திட்டம் இருக்குதுனாலே ஃபர்ஸ்ட் அவங்களை கொண்டு சில இடத்துல உட்கார வச்சிருவார், உட்கார வச்சிருவார். டைம் போயிடுச்சு. இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்போது திறப்பார்? உங்க கேள்விக்கான பதில், எப்போ திறப்பார்? அழைக்கப்பட்டவரை அடைக்கிறார், வார்த்தைக்குள்ள வச்சு அடைக்கிறார், திட்டத்திற்காக அடைக்கிறார். இப்படிப்பட்டவனுக்கு எப்பொழுது திறக்கப்படும்? கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 8:14-16 வாசிங்க.
1: 2:27 பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள்.
2: எப்பொழுது கர்த்தர் வெளியில வான்னு சொல்றார்னா, 14 சொல்ல பூமி காய்ந்திருந்தது. இதற்கு முன்பாகவே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, காற்றை வீச பண்ணுகிறார், மலை சிகரங்கள் தெரிகிறது. அப்பொழுது ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை அனுப்பி விடுகிறார், பிற்பாடு ஒரு புறாவை அனுப்பி விடுகிறார். அப்பொழுது புறா ஒரு கிளையை பிடித்து கொண்டு வருகிறது. அப்போ ஒன்று தெரியுது, தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது. ஆனால் உடனே நோவா வெளியில் வரல. நோவா வெளியில் வர்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவும் இல்லை. பைபிள் சொல்லு, பூமி காய்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வார்த்தை தான் என்னோடு இன்றைக்கி இடைப்பட்டது. எப்போ கர்த்தர் கொண்டு வருவார் தெரியுமா? ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, வாஸ் த இயர்ஸ் ட்ரை, அதாவது சீரோன்னு கொண்டு வந்துட்டு. இனி நீ வெளியில் வந்தால் என்ன நடக்கும் தெரியாது. டே, வாசல் திறக்குது, எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட தெரியாது. ஏன்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு வந்து விடுவார் பாருங்க, அப்போ தான் வாசலை திறப்பார். யாருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டார்? இன்னும் வரல, அதனால தான் நடத்திட்டு இருக்கிறார். நீ ட்ரை ஆகணும், கொஞ்சம் வெட்டிருந்தாலும் விட மாட்டார். ட்ரை ஆகணும், ட்ரை ஆகணும், அதாவது ஆகாறு அலைந்து திரிந்து இதுக்கு மேல அலைஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து அழுறான். அழுத உடனே கூப்பிடுற, ஏ எதுக்கு அழுற? கண்ணை திறந்து பாரு, ஊட்டு இருக்கு. ஏ இது ஆரம்பத்தில் காட்டல, நீ ட்ரை ஆகணும், நீ ட்ரை ஆகணும். அடைக்கப்பட்ட வாழ்க்கையில கத்த செய்ய போகிற அதிசயத்தின் மகிமை 1% கூட குறையாம அது கர்த்தருக்கு மட்டும் போயிடுச்சு. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கர்த்தர் அவனை சீரோங்கிற நிலைமைக்கு கொண்டு வருவார், கொண்டு வருவார்.
0: கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அதன் பிறகு அவர் செய்ய துவங்குவார், அவர் செய்ய துவங்குவார். இது உன் பலத்தினால் நடக்க போறது கிடையாது, இது உன் பராக்கிரமத்தினால் நடக்க போறது கிடையாது, இது கர்த்தருடைய ஆவியினாலே.

காய்ந்திருந்தது. இந்த வார்த்தையில ஒரு சத்தியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் திறக்கிறது வர நோவா திறந்து போகல. அதுதான் ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, தண்ணி தான் வத்துறதுன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்பவே நோவா போய் டோர் ஓபன் பண்ணிருக்கலாமா வேணாமா செஞ்சிருக்கலாம், ஆனா நோவா வெயிட் பண்றார். அவர் திறந்தா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நான் சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன், நான் திறந்துடக்கூடாது, நான் திறந்துடக்கூடாது. எப்ப திறக்கணும், எப்படி திறக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் காலம் தாண்டியும் துவக்க மாட்டார், காலத்திற்கு முன்பாகவும் திறக்க மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சியோனே உனக்காய் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த டைம் ஆண்டவருக்கு தெரியும், எப்ப திறந்தா நோவா ஆசீர்வதிக்கப்படுவார் என்று. நோவா வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். ஆமென். நிறைய சைன் தெரியுது, அடையாளம் தெரியுது, ஓகே நமக்குன்னு வாசல். ஹல்லேலூயா. வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆண்டவர் திறந்து வெளியில வான்னு சொல்லும் போது, வெளியில வரும்போது என்ன இருக்கு, பூமி காஞ்சிருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்பி வந்துட்டான், நம்பி வந்துட்டான். ஏன்னா நோவா இறங்கி வந்தது தன்னை நம்பி இல்ல, வார்த்தையை நம்பி வந்தான். ஆமே. வார்த்தையை தந்து இத்தனை பேர் கூட்டத்தை என்ன பார்த்து தெரிந்தெடுத்து, என்ன அழைச்சி பேழைக்குள்ள அடைச்சி, என்ன இதுவரை கொண்டு வந்து திறக்கிறார்னா, என்ன கத்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இனிதான் எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென். அடைக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆரம்பம் உண்டுன்னு சொல்லுங்க. அடைச்சது முடிவை பார்க்கறதுக்கு அல்ல, அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உன்னை அடைச்சது முடிவை பார்க்கறது கிடையாது, உன்னை அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதற்கு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு நீ ஒரு சிச்சுவேஷன்ல வரணும், ஆபிரகாம மாதிரி சொல்லணும், 100 வயதான எனக்கு பிள்ளை. ஏன் இதுவரை அப்படி சொல்லவே இல்லை? 12வது அதிகாரத்திலிருந்து பேசுறார், ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து சொல்றார், தன்னை பலவீனம் சொல்லல. ஆனா ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு, 100 வயதான எனக்கு பிள்ளை, இப்ப வந்துட்டேல, இனிதான் சொல்றேன் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பா அப்படின்னு. ஏன் முதலே சொல்லிருக்கலாமே ஈசாக்குன்னு, அவன் வாயில சொல்லணும், என்னால இனி முடியாத ஆண்டவரே. சொன்னதும் வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் உடன்படிக்க பண்றான், உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான். சீரோன் கொண்டு வந்துட்டேன், அடைச்சவனுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் பாருங்க ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசித்தாமே என்று சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல அழைக்கப்பட்டவன் அடைப்பார். ஆமென். அடைக்கிறது வார்த்தைக்குள்ள அடைப்பார், திட்டத்தோடு அடைப்பார், அவனுக்காக ஒரு வாசலை திறப்பார்.

உடையவன், நீ திட்டத்திற்கு உடையவன். நல்ல கைகளை தட்டி அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று விசுவாசிக்கிறவன், அடைக்கப்பட்ட எனக்கு என்று ஒரு ஆரம்பம் உண்டு, இது என் முடிவு அல்ல, இது அல்ல கர்த்தர் எனக்கு பார்த்தது, எனக்கு ஒரு மகிமையானதை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார், இது என் தேவனால் சாத்தியமாகும், இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட நீ சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்லாரையும் அடைக்கல சபையே, அவர் எல்லாரையும் அடைக்கல. நீ நடக்கிற பாதையில் உன் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரல, உன்னை மட்டும் ஸ்பெஷலா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல், நீ அவருக்குள் இருக்கிற கல். உன்னை மற்றவங்கள மாதிரி சில நேரத்தில் திறந்து விட மாட்டா, உன்னை அடைச்சு வச்சிருப்பா. ஒரு டைம் வரும், அப்பொழுது உன்னை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி, உன்னை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி, உனக்கு அழகை சேர்க்கிறவர் தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறான், நீ திட்டத்திற்கு கீழ் இருக்கிறவன். ஆமென். உன் வாழ்க்கையில சில சீரோங்கிற நிலைமை கொண்டு வந்தது, உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவது. எத்தனை பேர் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லவும், அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அடைக்கப்பட்ட எனக்கு ஆரம்பம் உண்டு, என் வாசலை அடைத்தவர் என் வாசலை ஒரு நாள் திறப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரம் பாடி ஆராதித்து நம்முடைய வார்த்தையை கேட்க, நம்முடைய வார்த்தையிலே உருவாக்கப்பட, நம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் அடைத்தீரானால் நீர் எங்களுக்காய் திறப்பீரப்பா. ஆண்டவரே, எங்களை அடைத்து வைத்திருப்பது நன்மைக்கு, அழைத்தவனை நீர் அடைக்கிறீர், வார்த்தைக்குள் வைத்து அடைத்திருக்கிறீர், ஆண்டவர் திட்டத்திற்காய் அடைத்திருக்கிறீர், ஏற்ற காலத்திலே அவன் வாசலை திறப்பி. ஆண்டவரே, நீர் இதை செய்ய வல்லவர் என்று பேசப்பட்ட வார்த்தையை ஆண்டவரை பிடித்து கொண்டு, தேவரீர் எனக்கு செய்வது நன்மை என்பதை அறிந்து முன் செல்ல, கர்த்தர் கிருபை கொடும், வார்த்தைக்குள்ளேயே இருக்கட்டும், நாங்களா வாசலை திறந்துடக்கூடாதப்பா, நாங்களா எதையும் செய்திடக்கூடாது, ஆண்டவரே நீர் எங்களுக்காய் திறப்பீர் என்று பொறுமையோடு காத்திருக்க கத்த கிருபை செய். உமக்கு பொறுமையோடு காத்திருப்பது நல்லதல்லவோ ஆண்டவரே? அந்த பாதையில ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தி, ஆண்டவரே கர்த்த திடப்படுத்தி, ஏற்ற காலத்தில் நீர் குறித்த நேரத்தில் உம்முடைய திட்டத்திற்காக நீர் திறக்க போற வாசல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரம் குறுகளை பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ கர்த்த கிருபை செய்யும். இந்த குடுகை மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா துதியும் உமக்கு மாத்திரம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கிளம்புங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். காலங்களும் நாட்களும் வேகமாய் கடந்து போகிறது. மாறாத கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து

ஆமென். இறங்கி வரும் தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆராதிக்கிற நேரத்திலே, தேவ பிள்ளைகள் இணைந்து தேவனை துதிக்கிற நேரத்திலே, அவருடைய பிரசன்னம்

நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன் என்கிற ஒரு பழைய பாடல். இது மிக அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.

கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசித்து பார்த்தவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புகிறது ஆண்டவரால் வரும். நான் நம்புகிறது இயேசுவால வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நான்

எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் சொல்ல முடியும், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், கிருபையும் வல்லமையும் நிறைந்தவர். இந்த உலகத்தில் நாம் இருப்பதும் நாம் வாழ்வதும் தேவனுடைய கிருபை.

எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்காக வருத்தப்படுவீங்க இல்லையா? உண்மைய சொல்ல போனா எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குது. ஏன், உங்களுக்கும் இருக்குது. என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? நாம நம்ம இதயத்துக்குள்ள எதையெல்லாம் அனுமதிக்கிறோமோ அதை வச்சுத்தான் நம்ம இதயத்தோட நிலைமை இருக்குது. இதை வச்சுத்தான் நம்முடைய எண்ணங்கள், அணுகுமுறைகள், சொற்கள் உருவாகி நம்முடைய குணநலன் இதை வச்சுத்தான் நிர்ணயிக்கப்படுது. கடுமையான நாவு உடையவங்க கோபமான இதயம் உள்ளவங்க, எதிர்மறையான நாவை உடையவங்க பயப்படும் இதயத்தை உள்ளவங்க. ஆத்திரமுள்ள நாவு இருந்தா அமைதியற்ற இதயம் இருக்குதுன்னு அர்த்தம். பெருமையுள்ள நாவு உள்ளவங்க பாதுகாப்பற்ற இதயத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அருவறுப்பான நாவை உடையவங்க அசுத்தமான இதயத்தை வச்சிருக்காங்க. கசப்பான இதயத்தை உடையவங்க எப்பவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயம் நம்ம நல்ல விஷயங்களை அனுமதிச்சா நம்ம இதயம் நல்லா இருக்கும். அடுத்தவங்களை எப்பவும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அழகான இதயம் கொண்டவங்க. மென்மையா பேசுறவங்க அன்பு இதயத்துக்கு சொந்தக்காரங்க. உண்மையை மட்டுமே பேசுறவங்க நேர்மையான இதயத்தை உள்ளவங்க. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய இதயம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும், நாமும் சந்தோஷமா இருப்போம். அதுக்காக கெட்ட விஷயங்களே மனசுக்குள்ள இருக்காதுன்னு சொல்ல முடியாது. தவறான சிந்தைகள் மனசுக்குள்ள வரும்போது அவைகளை நாம கவனிக்காம உடனே வெட்டி அகற்றாம விட்டுட்டோம்னா அவை வேர் பிடிச்சி மரமா வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அதை அழிக்க கஷ்டம். அதனால நம்முடைய இதய நிலைமைய உடனுக்குடனே பரிசீலிச்சு தவறான எண்ணங்களை சரி செஞ்சு நல்ல இதயத்தோட வாழுவோம். அடுத்தவங்களை புண்படுத்தும் அல்லது நம்மளை காயப்படுத்தும் விஷயம் ஏதாவது நம்ம இதயத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குதான்னு நாம எப்பவும் எச்சரிக்கையா இருந்து நம்ம இதயத்தை பத்திரமா பாதுகாப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். உங்க இதயம் எப்படி இருக்குது?

நாளாகமத்தின் இரண்டாம் புத்தகம் அதிகாரம் 14. அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகர அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத் தோப்புக்களை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவினுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவினாலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 300,000 பேரும் பெஞ்சமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 280,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,

நோக்கி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவனுடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஷோபா. நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான். நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில், ஐயங்கார் ஃபேமிலியில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பேர் ஜெயசிம்மன், அம்மா பிரேமா பாய், எங்கள் பாட்டி காவேரி பாய், காவேரி அம்மாள். எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் பாட்டியுடைய அப்பா, கண்ணனூருக்கு சேர்மனாக இருந்தாங்க, சுபராவ். எங்களுடைய ஃபேமிலியில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. மார்னிங் சுப்பிரபாதத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்லாக்கியம் பண்ணுறது கவனமாக இருப்பாங்க. என்னுடைய ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே யார் தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு கண்டு கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னுடைய கசின்ஸ் எல்லாரை விடவும் அந்த கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, எல்லாத்துலேயும் என்னுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு சமஸ்கிருதம் தெரியும். ஒரு ஸ்லோகம் வரும், துவமேவ மாதா சபிதா துவமேவ துவமேவ பந்தஸ்ய சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிதம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், ரிக்வேதத்துலேருந்து ஒரு ஸ்லோகம். அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, துவமேவ மாதா, நீ தான் என்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய அப்பா, நீ தான் என்னுடைய பந்து, நீ தான் என்னுடைய பந்துன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் என்னுடைய சகா ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் என்னுடைய படிப்பு, நீ தான் என்னுடைய செல்வம், எல்லாமும் ஆகி எனக்காக எனக்குள் இருக்கும் தேவாதி தேவனே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வரும். அதனால நான் ஆரம்பத்திலிருந்தே அந்த 300 முக்கோடி தேவர்கள் யார் அந்த தேவாதி தேவன் அப்படின்னு தேடணுன்ற ஒரு ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே உண்டு. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, 2 hours டெய்லி பூஜை பண்ணுவேன், அதாவது மினிமம் 2 hours. அப்புறம் எப்போவுமே அந்த ஸ்லோகங்கள், அன்னன்னைக்கு திங்கக்கிழமைனா ஒரு ஸ்லோகம் உண்டு, அதுக்குண்டான பூக்கள் வச்சு பூஜை பண்ணுறது உண்டு, அதுக்கான கோலம் கூட உண்டு. அன்னைக்கு திங்கக்கிழமைனா அன்னைக்கு ஒரு கோலம், அன்னைக்கு ஒரு நெவேத்தியம், அன்னைக்கு ஒரு பூ எல்லாம் வச்சு அந்த பூஜை பண்ணுறது. ஸோ அந்த ஸ்லாக்கியங்கள்லாம் ரொம்ப நியமமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ், அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள விட நான் ரொம்ப அதிகமாக ஈடுபாடோட அந்த தேவாதி தேவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதனால் ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப பயபக்தியோடு ஒழுங்கும் அப்படி நிச்சயமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் அப்படி அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து விளக்கேற்றி காலையில் சாயங்காலம் அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பூஜை பண்ணுவேன். அது வேறு இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கெல்லாம் போய் அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், அந்த மாதிரி ரொம்ப 108 முறை அந்த சிலைகளை சுற்றி வர்றது அப்படின்னு நிறைய. ஏன்னா எனக்கு ஆர்வம், எனக்கு வந்து அந்த தேவாதி தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆண்டவர் ஏவுனா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால நான் அதை தேடிக்கிட்டே இருந்தேன், அவர் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா, நான் ஒன்லி டாட்டர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எனக்கு அப்புறம் தங்கச்சியோ தம்பியோ யாருமே இல்லை. அது என்ன அப்படின்றது அடுத்து நான் சொல்கிறேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மயிலாப்பூர் அங்கே தான் இருந்தோம். என்னுடைய படிப்பெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நல்லா போயிட்டுருந்தது. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எங்கள் ஃபேமிலி நல்லா, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்ருந்தோம். ஆனாலும் என் மனசில் அந்த உண்மையான தெய்வன் யார் அப்படின்ற அந்த தேடுதல் அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்தே எனக்கு அந்த தேடுதல் உண்டு. 6ஆம் கிளாஸ்க்கு போகணும், அப்போ அந்த 5th-லேருந்து 6th போகும்போது நாங்கள் மயிலாப்பூர்ல இருந்தோம். பக்கத்துலேயே சென்ட் ஆண்டனிஸு அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்கூல்ஸ் உண்டு. ப்ளஸ் இந்த பக்கம் லேடி சிவசுவாமி அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் உண்டு. எங்கள் அப்பா வந்து கேட்டார், நீ எப்படிமா இப்போ அடுத்து 5th-லேருந்து 6th என்ட்ரன்ஸ் எந்தெந்த ஸ்கூலில் எழுதுற அப்படின்னும் போது, எல்லா ஸ்கூல்லையும் எழுதுறேன்ப்பா, எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ நான் எழுதுறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னேன். எழுதுனேன், இங்கெல்லாம் சென்ட் ஆண்டனிஸு அப்புறம் லேடி சிவசுவாமி ஸ்கூலு நிறைய ஸ்கூல்ஸில் எழுதுனேன், எல்லாத்துலேயும் த்ரூ ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், உன் லாங்குவேஜ் நல்லா வருமா, சென்ட் ஆண்டனிஸில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, நானா சென்ட் ஆண்டனிஸ்லையா, அதெல்லாம் சேர முடியாது, நான் கிறிஸ்டின் ஸ்கூலெல்லாம் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 5th-6th போகிற அந்த வயசில் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது, நம்ம வந்து அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த வைராக்கியம், நான் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி, நான் வந்து ஒரு அயங்கார் விஷ்ணு அப்படின்ற அந்த இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த ஒரு ரொம்ப வைராகியம் உண்டு எனக்குள்ள, அது என்னுடைய பெருமையாகவும் இருந்தது. ஸோ நான் வந்து லேடி சிவசுவாமி ஸ்கூலில் என்னுடைய ஸ்கூலிங் ஆரம்பித்தேன். அங்கேயும் வந்து நல்லா எஜுகேஷன், அப்புறம் ட்ராயிங்கில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, அப்புறம் பாஸ்கெட் பாலு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து அப்படி சேவா சங்கம்னு ஒன்று உண்டு, அந்த சேவா சங்கமில் நான் தான் லீட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு 10th standard அந்த டைமில் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு எல்லாரையும் ப்ரேயர் ஹாலில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ளூ கலர் புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு வாங்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அது வந்து பைபிள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ரேயர் ஹாலில் நான் அப்படியே ரொம்ப அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ரொம்ப இதுவாக அப்செட்டாக அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு எங்கள் கிளாஸ்மேட்ஸ் கேட்கும்போது, நான் வந்து இல்லை நம்ம ஸ்கூலில் எதுக்கு பைபிள்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த அளவு எனக்கு அந்த வைராகியம் இருந்தது, நம்ம வந்து இப்படி இருக்கணும், எப்பவும் பூஜையில் இருக்கணும் அந்த மாதிரிலாம். ஆனால் உண்மையான தேவன் யாரு அப்படின்ற தேடுதல் வந்து அது உள்ள ஒரு பெரிய ஒரு லைட் இருந்துகிட்டே இருந்தது, அது என்னை சர்ச் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன், 10th standard அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ஸோ 1, 2 எல்லாமே நல்லா படிப்புலேயும் நல்லா தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வாரத்துக்கு ஒரு பரிசு வாங்குவேன், பெயிண்டிங்க்கு. நம்ம சென்னை எக்ஸிபிஷன், புக் எக்ஸிபிஷன்லலாம் ட்ராயிங், அந்த ஃப்ளவர் மேக்கிங் அதிலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி அதாவது முன்னாடி என்னுடைய சைல்டுஹுட்லேயும் எந்த வித குறையுமே இருந்ததில்லை, நல்லா படிக்க முடிஞ்சது, எல்லாமே இருந்தது. அப்புறம் அந்த 1, 2 நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஹோம் சயின்ஸ் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அதை எடுக்க சொன்னார், அதனால் நான் எடுத்தேன். ஏன்னா இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஐஆர்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலேஜில் பண்ணோம், ஜாயின் பண்ணோம் அப்படின்றலாம் ஒரு ஆர்வம் இருந்தது. பட் எங்கள் அப்பாவுக்கு அந்த 2 உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் அப்பா எனக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஏதாவது எஜுகேஷன் லோன் போட்டு வேணால் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லைனா பிகாம் படிக்கிறேன்னா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பிஇ படிக்கணும்னு நினச்சோமே, ஆனால் நம்மளால் இப்போ முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் சரி அப்பா சொல்கிறாரு அதை கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்செப்டன்ஸில் வந்துட்டேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்தேன் நான் வந்து, பிகாம் அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அதை படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப நல்லதாக தான் இருந்தது. அங்கேயும் நான் நல்லா படித்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் நான் நடந்துக்குவேன். அவங்கள எதிர்த்து பேசி அந்த மாதிரிலாம் டைப்பு இல்லை. ஆனால் அந்த டெடிக்கேஷன், வைராக்கியம் அது வந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு போகிறது, பூஜையில் இன்வால்வ் ஆகிறது, தேடி தேடி போகிறது ஒரு கோயிலாக, அந்த அதெல்லாம் குறையவே இல்லை. ஆனாலும் அந்த தேவாதி தேவன் என்னோட பேசணும், எனக்குள்ளே இருக்கிற அந்த தேடுதலை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அடுத்து இந்த கோயில் இருக்குமா, இந்த கோயிலா அப்படின்னு நான் ஒவ்வொரு கோயில் நான் எங்கள் அம்மா எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ எல்லா கோயிலையும் போய் என்னுடைய அந்த உள்ள அந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் அதை எதிர்பார்த்து இந்த சாமி என்னோட பேசுமா, இந்த சாமி என்னோட பேசுமா அப்படின்னு, எந்த சாமி என்னோட பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தேடுதல். விளக்கு பூஜை செய்யும் போதும் அப்படிதான், அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் தான் பெரிய முக்கியமானது அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால நான் அந்த விளக்கு பூஜை பண்ணும்போது அந்த சுடு எண்ணெயில ஓம் அப்படின்னு போட்டு அதை தியானம் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த தேவாதி தேவனை நம்மக்கிட்ட உறவாடுற அந்த தேவ யார் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு கோயிலாக போய் போய் போய் பார்க்கும்போதும் எனக்கு அந்த ஒரு சமாதானம் கிடைக்கல. தேடிக்கிட்டே அந்த தேடுதல் வந்து ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே தான் இருந்தது, என்னுடைய தேடுதல் நிற்கவே இல்லை. அப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு வந்து நான் சேர்ந்தேன், அது நுங்கம்பாக்கம்ல இருந்தது. நான் வந்து எங்கள் வீடு அப்போ எங்கள் அப்பாவுக்கு கும்மிடிப்பூண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தது. ஸோ நாங்கள் மீஞ்சூரில் இருந்தோம், மீஞ்சூர்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி பார்க்குக்கு வரணும், பார்க்லேருந்து திருப்பி நுங்கம்பாக்கம்க்கு ஒரு ட்ரெயின் பிடிக்கணும், தென் எகெயின் நுங்கம்பாக்கம்லேருந்து நடந்து போகணும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ நானும் என்னுடைய அந்த டெய்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வரும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி பார்ப்பேன் அவங்கள, ஏன் இப்படி நிற்கிறாங்க, என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு அவங்கள பார்த்துட்டு அப்படி போவேன். சில டைம் அந்த கைப்பிரதியை வாங்கிட்டு அப்படியே கீழே போட்டு போவேன், அவங்களுக்கு தெரியட்டும் எதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் நின்றுட்டு கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிச்சது உண்டு. ஒரு வாட்டி அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கைப்பிரதி கடைசியில் ட்ரெயின் வந்து ஏறிட்டேன், ஒரு கைப்பிரதி என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்தது. சரி என்ன தான் போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு வாசி பார்க்கும்போது அது ஒரு சின்ன பையனுடைய கதை. அவனுடைய சொத்தெல்லாம் விற்று அவன் வந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போய் பொழைக்க போகிறான். அவனுக்கு அந்த ஷிப்பு டிக்கெட் மட்டும்தான் கையில் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் வந்து ஷிப்பில் ஏறிடுறான். அவன் கையில் ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்டு மட்டும் வச்சுருக்கான், அதை ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிறான், மூணாவது நாள் அதுவும் கெட்டு போயிடுது, அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஐயோ ரொம்ப பசிக்குதேன்னு யோசிக்கும்போது அந்த ஷிப்லேயே அது ஷிப் போயிட்டுருக்கு, தூரமாக அவனுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டுருக்கோம், பசியாக இருக்கோம், அங்கே யாரோ சந்தோஷமாக இருக்காங்களே, நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி கடந்து போகிறான். அந்த ஷிப்புக்குள்ளே நடக்கிற இது மாதிரி எழுதியிருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு நல்ல பால் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அந்த வாசல்காரன் காவல்காரன்கிட்ட போய் இந்த பையன் கேட்குறான், எல்லாரும் உள்ளே அப்படி சந்தோஷமாக இருக்காங்களே, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கே, எனக்கும் கொஞ்சம் ஏதாவது கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னவுடனே அவனுடைய டிக்கெட்டை காமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அந்த டிக்கெட்டை காமிக்கிறான், காமிச்ச உடனே பார்த்துட்டு அந்த வாசல், நீயும் உள்ளே போய் சாப்பிட்லாம்ப்பா இந்த டிக்கெட்டுக்கு, ஆனால் அதோ அங்கே அட்ரெஸ் இருக்குது அதை போட்டுட்டு நீ உள்ளே போகலாம். அப்படியா, ஐயோ இது தெரியாமல் ரெண்டு நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அந்த நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போய் அவனும் சந்தோஷமாக இருக்கான். இதே மாதிரி தான் கடவுளை ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நித்தியமான ஒரு காரியம் உண்டு அப்படின்னு வந்திருந்தது. அதை பார்த்த உடனே என்னடா இது, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய மெமரியில் போய் அப்படியே உட்காந்துருந்தது. என்ன நம்ம இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம கூட டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த பைபிள் வாங்கும்போது வாசி பார்த்தோம், நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை, ஸ்லோகங்களெல்லாம் புரிகிற நம்மளுக்கு இது படித்தா கூட புரியாமல் இருக்கே அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். அதை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல, பைபிளை வாசித்தாலும் என்னால் அப்போது என்னால் எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு இருந்தது. அதனால் அந்த பைபிள் எடுத்த நான் அதை ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு ஷெல்ஃபில் நான் பாட்டுக்கு போட்டுட்டேன், அதை படிக்கவோ அதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு பிரயாசமோ அப்போ எடுக்கவே இல்லை. இந்த கைப்பிரதி வாசித்தவுடனே எனக்கு என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் ஆரம்பிச்சுது. பஸ்ஸில் போகும்போது ஒரு சர்ச்சில் வசனம் எழுதியிருந்தது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வசனம். என்னடா இது, ஆண்டவர் ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு அந்த கைப்பிரதியில் போட்டிருந்தது, நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பாருன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு இங்கே என்ன பயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செகண்ட் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு நித்தியம் அப்படின்றாங்களே, ஜீசஸ் அக்செப்ட் பண்ணால் நித்தியம் வருமா அப்படின்னு ஃபஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து என்ன, இதுலேயும் வசனம் வந்து பயப்படணுங்குதே என்ன, அப்புறம் பயம்தான் முக்கியமா, அன்பு இல்லையா அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இந்த டைமில் எனக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டு பற்றி எங்களுக்கு, அதாவது அந்த பொண்ணு பேர் பிரமிளா, அவள் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப அந்த ஒரு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பிரியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு அந்த மாதிரிலாம், அதனால் நானும் விஐபி ரெக்கமெண்டேஷனோட ஜாயின் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஒரு என்ன பார்த்துடலாம், ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் இப்படி எதிர்பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு ஒரு உள்ள ஒரு அந்த ஃபீல் இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. அவள் லெக்சரராக ஜாயின் பண்ணா, நான் வந்து சிஸ்டம் அட்மினாக இருந்தேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே எல்லார் லெக்சரர் கூடலாம் பேசிட்டு, அடுத்து இந்த சைடு நான் உட்காந்துருப்பேன் வந்து பேசட்டும் அப்படின்ற அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து எங்க கூடவும் பேசினாங்க. அவங்க பேசும்போதே அந்த ஒரு கனிவு, ஒரு ஒரு ஒரு கிரேஸ், அந்த கண்ணில் ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். எங்கேனாலுமே சாப்பிட்றது ஒன்றா சாப்பிடுவோம், சிரித்து பேசும்போதும் ஒன்றா பேசுவோம். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து யாரையும் குறை சொல்கிறதோ இல்லை தேவையில்லாத டாப்பிக்கோ எதுவுமே இருக்காது. எல்லாருக்கிட்டையும் பிரியமாக பேசுவோம் அந்த பொண்ணு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐயோ நம்ம மனசில் வந்து அப்படியே என்ன இப்படி ஆகுது, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்கலை. நல்ல நல்ல அப்பா அம்மா கடங்கின பொண்ணு தான், ஆனால் என்னால் யார்கிட்டையும் அன்பு காமிக்க முடியலையே, எல்லாரையும் கம்பேர் தான் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம். ஏன் நம்மளால் இவ பேசுகிற மாதிரி ஒரு பியூனும் ரொம்ப பிரியமாக பேசுவாங்க, பியூன்கிட்ட கூட சேர்மன்கிட்டையும் பிரியமாக பேசுவாங்க, எல்லாரும் அவங்களுக்கு அவங்க மேலேயும் மதிப்பு வச்சுருந்தாங்க. அது ஒரு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த அன்புக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6-8 கிட்ட அவளோட பழகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கேட்டேன், பிரமிளா நீ உன்னால் எப்படி உன்னால் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பேச முடியுது, அதோடைய காரணம் என்ன, எப்படி உன்னால் எல்லார் மேலேயும் அன்பாக அந்த வார்த்தையே எதுவுமே ஹர்ட்டிங் இல்லாமல் பேசுகிறியே, அதனால்தான் உன்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்னன்னா நடக்குது, எப்படி உன்னால் அப்படி பேச முடியுது, எனக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவள் சொன்னால், இல்லை எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஊட்டி கான்வென்ட்ல படித்தேன், நான் வந்து ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனு, நான் வந்து கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டதுலேருந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிலாம் பேசக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ணணும் அப்படின்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே நான் இது கேட்குறது தப்பு, இது கேட்கவே கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு டக்குன்னு, ஏ நீ இப்படி சொல்லாத, நீ வந்து ஹிந்து எனக்கு தெரியும், ஏன்னா சிஸ்டம் அட்மின்னும் போது டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் பார்க்க முடியும், நீ வந்து ஒரு ஹிந்து தான் எனக்கு தெரியும், நீ வந்து சும்மா சொல்லாத, ஏன் ஹிந்துவாக இருந்தால் அப்படி இருக்க முடியாதா அப்படி இப்படின்னு நான் அடுத்தடுத்து அவகிட்ட கேள்வி கேட்குறேன். அவன் சொன்னான், இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் சர்டிஃபிகேட்டில் நான் ஹிந்து தான், ஆனால் நான் என்னுடைய ஃபெய்த் வந்து கிறிஸ்டியானிட்டி, நான் வந்து ஊட்டியில் இருக்கும்போதே பேப்டிசமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிரியமாக, நான் யாரோடும் ரொம்ப பழக மாட்டேன், ஏன்னா உள்ள அந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலாக வைராகியத்தோடு இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஹெப் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், நான் வந்து ரொம்ப பியூரு, நான் வந்து ரொம்ப ஹையு அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்னால் எல்லாரோடவும் மிங்கிளாகிலாம் பண்ணவே முடியாமல் அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அவகிட்ட நான் வந்து அதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல, அவளுக்கு அது புரிஞ்சுது. அப்போ அவள் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபைனல் இயரில் என்னுடைய ரிசல்ட்டு என்ன ஆச்சு, ஆமாம் உன்னோடது வந்து ஃபெயில்னு வந்துச்சுன்னு நம்ம காலேஜ்லேயே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நீ தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு வந்தவுடனே நான் அவ்வளோ ப்ரேயர்ஃபுல்லாக என் ரூமில் போய் அழுது ஜபம் பண்ணேன், அப்போது ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ போய் இந்த மாதிரி பேசு, சேர்மன்கிட்ட போய் பேசு, அப்போ உனக்கு உண்டான காரியங்கள் நான் நடத்தி கொடுப்பேன்னு பேசினாரு. அப்போது நான் வந்து சேர்மன்கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள், ரீகால்குலேஷன் போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது வந்து அவரும் அடுத்த ஸ்டெப் எடுத்தாரு, அதில் நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு வந்துச்சு. அவள் அப்படி சொன்னோன்னு எனக்கு என்னுடைய தாட்டில் கேப்சர் ஆன வேர்ட்ஸ் வந்து, ரூமுக்குள்ளே போய் அழுது ஜபம் பண்ணேன், ஏன் கடவுள் கேட்டார், அவர் சொன்னபடி நான் செஞ்சேன் அப்படின்னு அவள் சொன்னோன்னு எனக்கு அது ஒரு அது வந்து மார்க் ஆஃப் த டே மாதிரி இருந்தது. ஏ என்னப்பா இது, ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அழுது ஜபம் பண்ணா கடவுளை பார்த்து ப்ரே பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிதா, இது என்ன மிராக்கிளாக இருக்கு. நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன், எவ்வளோ அடி பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ என்ன அந்த அப்படி விளக்கில் சுடி எண்ணெயை ஊற்றி எப்படி தியானம் பண்ணியிருக்கேன், வாட்ஸ் ஹேப்னிங், நிஜமாவா அப்படியே அப்படியே எனக்கு ஒரு ஆன்சர், பெரிய ஆன்சர் கிடச்ச மாதிரி. ஒரு அப்பா நல்ல காலம் இவளை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டோம், இவ அந்த பொண்ணு வந்து உண்மையானா பேசுவா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு வருஷம் கிட்ட அவளோட பழகிட்டு இருக்கிறதுனால அவள் ரொம்ப உண்மையாக தான் இருப்பாள், இருக்கிறத இருக்கும்பா இல்லைன்றத இல்லைன்றான், அதுதான் அவள் அவள் மேலே அட்மையர் பண்ணி அவளோட போனதுக்கு ரீசனே அதுதான், அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது ரீசனே அதுதான். ஸோ அவள் அதை சொன்ன உடனே எனக்கு எனக்கு என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு புது உலகம், ஆஹா எங்கேயோ என்னமோ கிளிக் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு, இதை இதை பற்றி எனக்கு சொல், இதை பற்றி எனக்கு சொல் அப்படின்ட்டு அவகிட்ட அந்த அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அடுத்தடுத்த கேள்வி கேட்கும்போது அவ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தான். ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, தாவீது எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவனை கடவுள் எப்படி ஒரு ராஜாவா ஆக்குனாரு அப்படின்ட்டு, அப்புறம் எஸ்தர் எப்படி ஒரு ஒரு ஆஃபன் ஒரு சித்தப்பாவால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி அவளுடைய ஒரு முழு ஜனத்துக்கே ஒரு அரசியாகி காப்பாற்றினா அப்படின்னு ஒவ்வொரு காரியமாக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ அந்த வெறுமை, அந்த அந்த எவ்வளோதான் பரிசு வாங்கினாலும் எவ்வளோதான் ஃபேமிலி அப்படியே பீஸ்ஃபுல்லாக போனாலும், ஆனால் அந்த ஒரு வெறுமை எனக்கு ஒரு ஒரு மாதிரி வெறுத்து, லைஃப் என்ன என்ன லைஃப்பில் என்ன இருக்குது என்ன இருக்குது அந்த ஒரு தோணல் இருந்துக்கிட்டே இருந்த அந்த தாட் ப்ராசஸ் இவ சொல்ல சொல்ல ஒரு பர்பஸ் வர ஆரம்பிச்சுது. ஓ ஓகே ஓகே ஆமாம், எனக்கு என்னமோ புரியுது, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவளோட கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு பாட்டை அவ சொல்லி கொடுத்தா, அருள் ஏராளமாய் பெய்யும்னு, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் சொல்லி கொடுத்தவுடனே நான் வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே எங்கள் அப்பா வந்து அந்த பாவாடை சட்டை தாவணி அந்த மாதிரி தான் போடணும், அந்த சுடிதார்லாம் அப்போ போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஸோ அப்படியே சந்தோஷமாக அந்த பாட்டை நான் வீட்டில் பாடிட்டுருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப, நான் ஒன்லி டாட்டர், அதனால் எனக்கு வந்து எங்கே போனேன் எங்கே வந்த ஏன் இப்படி பண்ண அந்த மாதிரி எந்த கேள்வியுமே என்னை கேட்க மாட்டாங்க, என்னை வந்து ரொம்ப நம்புனாங்க. ஏன்னா நானும் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான், அவங்களுடைய ரொம்ப அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து ரொம்ப நல்ல பிள்ளையாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருந்தேன், அதனால் அவங்களும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், நான் கண்டுபிடிச்சத நான் சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பாட்டை வந்து வீட்டில் நான் சந்தோஷமாக அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக பாடுறேன்.

அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே அப்படின்ட்டு நடு ஹாலில் ஜாலியாக நின்றுட்டு பாடுறேன். எங்கள் அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு உள்ளே வராரு. அப்படியே என்னை வித்தியாசமாக அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னாரு. நான் என்னப்பா இந்த சாங் என் ஃப்ரெண்டை எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இது கிறிஸ்டியன் சாங் மாதிரி தெரியுது அப்படின்னாரு. ஆமாம்ப்பா கிறிஸ்டியன் சாங் தான் அப்படின்னோடனே ஷோபா இந்த வீட்டில் இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா அவ்வளோ நாள் நான் என் ஃபேஸில் அந்த ஒரு சந்தோஷம் இல்லை இப்போது சந்தோஷமாக நான் பாடிக்கிட்டு இருக்கேன் உன் சந்தோஷத்துக்கு என்னம்மா ரீசன் அப்படி கேட்பாரு அப்படிலாம் நான் ரொம்ப நினச்சேன். ஆனால் அவர் ஒத்த வரியில் முடிச்சிட்டாரு, இந்த பாட்டு இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். எனக்கு அன்னிலேருந்து அந்த அந்த லைன் இந்த பாட்டு இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அந்த அந்த லைன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. நைட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்போ தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. கடவுளே இப்போ தான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பேச யார் பேசினாலும் கேட்குற தெய்வம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலியமாக உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இந்த வாய் என்னுடைய இந்த வேண்டுதலையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு ஜெபம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண தெரியாது, அது ஜெபம்னு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கடவுள் தான் நான் நம்ம பேசுகிறத கேட்டு நம்மளுக்கு பதில் சொல்கிற கடவுள் தான் தேவாதி தேவன் அப்படின்னு எனக்கு அந்த உணர்த்துதல் ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துச்சு. ஸோ அன்னிலேருந்தே நான் வந்து அந்த தேவாதி தேவனான என்னுடைய கிரைஸ்ட் அவர் தான் ஜீசஸ் தான் என்னுடைய கடவுள், என் ஃப்ரெண்டுடைய கடவுள் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படி மனசில் வந்து அந்த நைட்டு ரொம்ப அன்னிலேருந்து என்னைக்கு எங்கள் அப்பா அப்படி சொன்னாரோ இந்த வீட்டில் நீ பாட்டு பாடக்கூடாது இந்த பாட்டை பாடக்கூடாது அப்படி சொன்னாரோ நான் நைட்டு அப்படி கடவுளே இந்த பாட்டை இந்த வீட்டில் பாடக்கூடாதுன்றாங்க இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், உண்மையான தேவாதி தேவன் நான் பேச கேட்குற அந்த தெய்வம் தான் எனக்கு தெய்வம், அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக நான் பாட்டு பாடணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு வீட்டை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே கடவுள் எனக்கு வந்து என்ன கேட்கணுமோ அதை கேட்க வச்சுருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ப்ரேயரில் அடுத்தடுத்த சாங்ஸு எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தவுடனே பூஜைகள் செய்கிறத நிப்பாட்டிட்டேன். ஒரு பூஜை வரும், நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பூஜை. அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து ஏய் உட்காரு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும்மா என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்ப போனேன். அப்போ எங்கள் அம்மா பல்ல கடிச்சிக்கிட்டு சாவை விட்டாங்க, உனக்கு ஒரு கிறிஸ்டியன் மூப்பில் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு மனசில் சிரிப்பாக வந்துச்சு. ஓ ஆண்டவர் அதைத்தான் சொல்ல வராரோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஆஃபீஸில் எனக்கு வந்து அந்த ஒரு 11th 12th அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சென்னையில் நான் 1990 ப்ளஸ் டூ முடித்தேன். ஸோ 1988 அந்த டைமில் நம்ம சென்னைக்கு கவர்னர் வந்து அலெக்சாண்டர். ஸோ அந்த பேப்பரில் அந்த இது வரும்போது சம்திங் இந்த நேமுக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்துதல் வரும். நான் நினைப்பேன் அப்போ நிறைய பரிசுலாம் வாங்குவோமா, அதனால் ஒருவேளை அவர் கையால் பரிசு வாங்க போகிறோம் போல் கவர்னர் கையால் பரிசு வாங்க போகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு தாட் உண்டு. எங்களுடைய இதில் ஆஃபீஸில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, என் பேர் அலெக்சாண்டர், எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு நான் எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு அலெக்சாண்டர் அந்த அந்த முன்னாடி தோணுனது இப்போது இவர் சொல்கிறது இப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போனது. அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு பர்சன், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார். அந்த ஃப்ரெண்டோடைய கசின் தான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண இந்த அலெக்சாண்டர். ஸோ அதுக்கப்புறம் பேசும்போது நான் அவர்கிட்ட எல்லாம் வந்து எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஒரு ஹெப்பாக தான்
அப்போல்லாம் பழகுவேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ண உடனே ஒரு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த ஹார்ட், ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுருந்தேன். அப்போது அலெக்சாண்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார், இந்த மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, என்ன எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா மட்டும் தோணுச்சு, சரி நம்ம கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில், அதனால் நம்ம ஒன்றா மேரேஜ் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அப்படியே சிங்கிளாகவே இருந்துட்டு நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். அப்புறம் வீட்டில் போய் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட, அம்மா என் லைஃப்பில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னவுன்னே, என்ன எதை பற்றி பேசுகிற அப்படின்னவுன்னே, என் ஃப்யூச்சரை பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு நீங்கள் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அலெக்சாண்டர் அவரை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், இல்லை அப்படின்னா நான் மேரேஜே பண்ண மாட்டேன், நீங்கள் எது வேணால் சொல்லலாம், எஸ்னும் சொல்லலாம் நோன்னு சொல்லலாம், ஆனால் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவரோட மேரேஜ் நடக்கும், நோன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து என்ன எனக்கு மேரேஜ் பேச்சே நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ரொம்ப கோபமாக, உனக்கு வந்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ வந்து மெச்சூர்டாக பேசணும், இப்படி என்ன நீ பண்ணுற, உன்ன நான் வந்து நிப்பாட்டெலாம் போகிறதில்ல, ஆனால் பத்திரிகையில் என்னோடய பேர் கூட நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து, நீ வந்து பிறக்கும் போதே சர்ச்சுக்கு தானே போன, அதனால தான் உன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வேகமாக பேசினாங்க. என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்து பிறக்கும் போதே எனக்கு வந்து நீ பிறந்தது 19th May, அந்த டேயில் மார்னிங்கே எனக்கு வலி வந்துருச்சு, 1973 மார்னிங்கே எனக்கு வலி வந்துருச்சு, ஆனால் அது எனக்கு முதல் பிரசவனால எனக்கு வந்து அது வலினே தெரியல, அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததில் சாயங்காலம் வரைக்கும் அந்த பனிக்கூடம் கூட உடஞ்சிருச்சு. மயிலாப்பூரில் தான் எங்கள் அம்மா, எங்கள் அகல்யா பாய், எங்கள் அம்மாவுடைய அம்மா எல்லாருமே மயிலாப்பூரில் தான் இருந்தாங்க. ஸோ ஈவினிங் 4:30 அப்படியே அந்த பாயில் கரையை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி கேட்டிருக்காங்க, என்ன பாயில் இப்படி கரையாக இருக்குது என்ன அப்படின்னா, காலையிலேருந்து இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மயிலாப்பூர்லேருந்து இசபெல் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கம், ஸோ அங்கே வந்து ஒரு ரிக்ஷா வச்சு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது, குழந்தை உயிரோடு எடுக்கிறது கஷ்டம், பெரிய உயிரை வேணால் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட் ஃபார்ம்லலாம் சைன் வாங்குறாங்க. எங்கள் பாட்டிக்கு ஐயோ இது என்னடா, குழந்தையோட அனுப்பலைன்னா மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பதட்டத்தில் எங்கள் அம்மாவை லேபர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே இசபெல் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த சின்ன சாப்பலில் போய், கடவுளே நீ என்னையோ யாரோ எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு எப்படியாவது இந்த குழந்தைய உசுரோட கொடுத்துரு, இதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தையே வேண்டாம், இந்த ஒரு குழந்தைய உசுரோட கொடுத்துரு, நீ குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு வந்து கேண்டில் ஏற்றி பிடிச்சி, அங்கே வந்து எல்லோரும் கேண்டில் ஏற்றி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் இவங்க சொல்கிறாங்க இந்த கேண்டிலை வந்து வச்சு நான் வந்து மாலையை போட்டு நான் வந்து குழந்தைய உனக்கு காமிச்சிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு எப்படியாவது இந்த குழந்தைய மட்டும் உசுரோட கொடுத்துரு, இதுக்கப்புறம் குழந்தையே வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிட்டு கடைக்கடைன்னு வராங்க, திருப்பி லேபர் ரூமுக்கு வராங்க. அந்த சிச்சுவேஷனில் இங்கே ப்ரேயர்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஒரு பிராமின் லேடி, அவங்க வந்து எப்படின்னா ஒரு வாரம்லாம் அப்படியே சாப்பிடாமல் இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரீமில் அவங்க வேண்டுதல் வந்து அப்படி சொல்யூஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு குறி சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் நினச்சி ஒரு வாரம் அப்படியே உபவாசம் இருந்து விளக்கு பூஜை அந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் இல்லை 15 நாளில் அவங்களுக்கு அதுக்குண்டான விடை கிடைக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் லேடி வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பலுக்கு வந்தது வந்து எனக்காக கேட்டுக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. வந்து அங்கே அந்த சாமியை பார்த்து அந்த சாப்பலில் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு லேபர் ரூமுக்கு போயிருக்காங்க. லேபர் ரூமுக்கு போனால் அப்படியே என்னை வந்து எடுத்து கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா பாருங்கள் அப்படின்னு கொடுத்தவுடனே எங்கள் பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ குழந்தையே இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னதில் உசுரோட குழந்தையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாள் கூட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நான் போனது சர்ச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசுலேயே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மனசில் அந்த தேவாதி தேவன் யார் அப்படின்ற அந்த தேடுதல், உண்மையான தேவன் நம்மளை உருவாக்குன தேவன் யார் அப்படின்ற அந்த தேடுதல், அது இருந்ததுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியாம்மா

நம்மளை நம்ம கவனித்து நடந்துக்கணும், நம்மளுக்கு தோணுன மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது அப்படின்ற அந்த பைபிள் படி ஒவ்வொன்றா அன்பாக இருக்க, எல்லார்கிட்டேயும் உண்மையாக இருக்க, தேவையில்லாத காரியங்கள் பொய்யான காரியங்கள் பேசாமல் இருக்க, இருக்கிறத இருக்கு இல்லாததை இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் ஒன்று போல பிரியமாக நடத்த, அந்த பைபிள் வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே இருந்த அந்த வெறுமை போய் எனக்குள்ள அந்த அன்பு பிரியம் பாசம் எல்லாமே வர்றதை அந்த சேஞ்சை வந்து என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எங்கள் அம்மா அந்த சிச்சுவேஷன் சொல்லவும் அது ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. ஓகே, நம்மளை வந்து உருவாக்குன தேவன், நம்மளை வந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றின தேவனுக்கு நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து, சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒன்றா நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் நான் மேரேஜ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லுங்கள் நான் மேரேஜே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த அடமெண்ட் உண்டு, ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா அதைத்தான் செய்வேன். அது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சரி அப்படின்ட்டு நான் வந்து இதுக்கு ஒத்துக்கல, நீ வந்து என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரஃப்பாக பேசிட்டு கோமா என்னை திட்டிட்டு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு விஐபி ஃப்ரெண்டு உண்டு, நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சரி நம்மளுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் கிடைக்கல, அவங்கக்கிட்டையாவது போய் சொல்லி பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் எனக்கு டென்த்து முடித்த உடனே நான் நல்லா பண்ணணும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டிப்ளமா படிக்க வச்சாங்க. எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வந்து ஒர்க்குக்கு எனக்கு அனுப்புனாங்க. எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னுடைய காட் மதர் மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எனக்கு கூட ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னவுன எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏன்னா அவங்க வந்து எப்படி எங்களுக்கு தெரியும்னா எங்கள் பாட்டின்னு சொன்னேன் அகல்யா பாய், அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அப்போலேருந்து ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் பாட்டி அந்த டைம்லேருந்து அவங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியை தெரியும் அந்த அளவு. அதனால் நான் நிச்சயமாக இவங்க நோன்னு சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படி ஆனால் மனசில் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எங்கள் அம்மா இப்படி திட்டுறாங்க ஆனால் இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னவுடனே எனக்கு இந்த சரி போய் பேசுவோம் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்டேன். அவங்கக்கிட்ட போய் பேசினவுடனே சரிம்மா அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, நான் என் பேரனையே நீ கட்டிக்கோன்னு சொன்னேன் ஆனால் நீ அடுத்த செகண்டு இவ்வளோ பணம் இருக்குது அதெல்லாம் யோசிக்காமல் வேண்டாம், ஏன்னா அவங்களுடைய பேரனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸு அவருடைய தாட் ப்ராசஸ்ஸே வேறு, நான் ரொம்ப பொசசிவ் அப்படின்ட்டு நீ வந்து அப்போவே பணத்துக்காக அப்படின்னு நீ வந்து ஒரு யோசிக்கலை, உடனடியாக இல்லைம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ ஒருத்தரை வந்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீ சொல்லும்போது அது விளையாட்டாலாம் நீ முடிவெடுத்திருக்க மாட்டேன், அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போனேன். எங்களுக்கு வந்து ஒரு நாள் குறித்து ஒரு நிச்சயதார்த்த மாதிரியும் என்கேஜ்மெண்ட் மாதிரி அவங்க வீட்லேயே நடந்தது. அப்புறம் எங்களுடைய மேரேஜ் வந்து சர்ச்சில் கிறிஸ்தவ மடப்படி நடந்தது. மேரேஜ்க்கு எங்கள் அப்பா வரல, எங்கள் அம்மா ஆனால் வந்தாங்க, ஏன்னா ஒரே பொண்ணு அப்படின்ற அந்த அன்பில் அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க. நல்லபடி கல்யாணம் நடந்தது. இந்த நேரத்தில் நான் என் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும்னு பிரியப்படுறேன். அவர் என்னுடைய கொலீகாக இருந்தார், நல்ல ஒரு டைப், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருந்தார். அப்படி இருந்தவர் முத தடவையாக வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு உடனடியாக எதுவும் பதில் சொல்ல முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் என்ன அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு காரியமாக விளங்க தொடங்கிச்சு. நான் அழுது ஜபம் பண்ணும்போது இந்த வீட்டில் பாட்டு பாட முடியாது, உம்முடைய பாடல்களை சந்தோஷமாக பாடுற வீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதும், இப்போது இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, இவர் ஒரு கிறிஸ்டியன், இவர் ப்ரப்போஸ் பண்ணது, நான் ஏன்னா எல்லாரோடவும் ரொம்ப ஈஸியாகலாம் பேச மாட்டேன், ரொம்ப ஈஸியாக பழகிற டைப் கிடையாது, பட் நம்மக்கிட்ட வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணார் அது ஒரு தோணுச்சு. பட் ஆண்டவர் தான் இதை வாய்க்க செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒவ்வொரு காரியமாக யோசிக்கும் போது விளங்க ஆரம்பிச்சுது. ஸோ என்னுடைய ஜபம் நான் இந்த பாட்டு பாடுற வீடை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஒருவேளை 4 வருஷமாக நாங்கள் 1990 1993 வரைக்கும் நாங்கள் கொலீகாக பழகியிருக்கோம், திடீர்னு ஒரு நாள்

0: வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லலை. அடுத்த நாள் அந்த வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஒவ்வொரு காரியமாக யோசிக்கிறேன். ஓ, ஆண்டவர் வந்து என்னுடைய ஜபத்துக்குண்டான பதிலாக தான் இந்த ப்ரப்போஸ் பண்ணதை வச்சுருக்காரோ அப்படின்ட்டு ஒரு தோணுதல். அப்புறம் அந்த 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஒரு அலெக்சாண்டர் அந்த நேம் வந்து உன்னுடைய ஃப்யூச்சரில் இருக்க போகுதுன்னு உணர்த்தின அந்த தாட் ப்ராசஸ், ஓ இந்த அலெக்சாண்டரும் முன்னாடி உணர்த்தப்பட்ட அலெக்சாண்டரும் ரிலேட் பண்ண தோணுச்சு. அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ஊனி யோசிக்கும்போது எங்கள் வீட்டு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய கசின் இவர் ஒரு இவரை வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் ஒரு வாட்டி. எங்கள் வீட்டுக்கு அப்பாவுடைய அப்ரூவலோடவே வந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சரி, ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பெரியவங்க சம்மதத்தோடு தான் இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் இருந்தது. அதனால் அடுத்த நாளில் அவர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் இதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களே அப்படி, எங்கள் கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நானும் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீயும் பேசிப்பார் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சுது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு வரல, அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு வரல, ரெண்டு பேருடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. எங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் வேலையை பார்த்துட்டு அப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. ஆண்டவருடைய சுத்ததாய்வில் எங்களுக்கு முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. பிறந்து அந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்தது. அப்போது நாங்கள் ஒரு வருஷம் ரொம்ப அப்பா அம்மாவோட ரொம்ப பேச முடியல. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப வேணும்னா நீ வேணா வீட்டுக்கு வரலாம், உன் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்டுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு யோசித்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அப்படி இருக்கும்போது போகாமலாம் இருக்கக்கூடாது, நான் வெளியில் கூட நிற்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனார். அப்படி போகும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட ஏன்பா இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணோம், ஆனாலும் எங்கள் அப்பா கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் எனக்கு என் பொண்ணு பிறந்து அந்த டைமில் என் குழந்தைய பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த குழந்தை மேலே அன்பு வந்துருச்சு. அப்போலேருந்து என் ஹஸ்பண்ட் மேலேயும் அந்த பிரியம் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து எங்கள் ஃபேமிலி என் ஹஸ்பண்டு எல்லார்கிட்டேயும் அந்த அன்பை புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். என் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் நல்லா பேச ஆரம்பித்தார். அவருக்கும் உடம்பு முடியாமல் இருக்கும்போது எங்கள் பிராமின் கம்யூனிட்டியில் வந்து மாமியார் மாமனார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த காஃபி குடித்ததோடு கிளம்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடக்கூட கூடாது அந்த மாதிரி. ஆனால் எங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துடுங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் வீட்டோட நாங்கள் வச்சு பார்த்துக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் அவங்களுடைய உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவரை நான் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடிஞ்சுது, அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவங்க முடியல அப்படின்னாலும் என் ஹஸ்பண்டை அவர் பேசாமல் இருந்தது, அவரை அவமதித்தது எல்லாம் மன்னிச்சு எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா அம்மாவை வச்சு பார்த்துக்க எனக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உருவாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா உடம்பு முடிய நல்லா ஆனார், எங்கள் கூட ரொம்ப நாள் இருந்தார். அவர் 2018 தான் எங்களை விட்டு பிரிஞ்சார், இறந்து போனார். எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட வந்து தங்க ஆரம்பித்தாங்க. என் பொண்ணு வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது நான் என் ஹஸ்பண்டு எங்கள் அப்பா அம்மா என் பொண்ணு எல்லாரும் ஒன்றா சிவகங்கையில் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவருடைய சுத்த கிருபையில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு அதுலேருந்து ஒரு கால் ஃபார் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இது வந்து ஒரு பெரிய மிரக்கல், எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாட்சியாக ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தது. ஏன்னா எங்களுடைய பூர்வீகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய தாத்தா எங்களுடைய முத்தாத்தா எல்லாம் அவ்வளோ கோவில்களுக்கு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கண்ணனூர் சேர்மனாகவே இருந்திருக்காங்க. ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு ரிலேட்டிவ் அப்படியே ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. பட் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல காரியம் அவர் தேடும்போது த தானாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடி வருது, அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்துக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வயிறார சாப்பாடு கூட, அம்மா இருங்கம்மா இன்றைக்கி இருந்து சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த முறைப்படி அது வந்து ரொம்ப அவமானமாக எடுத்துக்கொள்கிற ஒரு சூழ்நிலை. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்கள எங்களால் என்னால் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக எங்கள் ஃபேமிலி போயிட்டு இருந்தது. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு நான் அப்போல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். நான் வந்து டக்குன்னு பார்த்தாலாம் என்னை வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் மனசளவில் ஃபெய்த்தில் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பொட்டு எடுத்தோ இல்லை அந்த மாதிரி இருக்காது. ஜிமிக்கி போட்டுட்டு அந்த ஒரு டக்குன்னு பார்த்தாலே ஒரு பிராமின் பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என் மனசுலேயும் நிறைய ஆதங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது சாத்தானுடைய வாய்ஸு, நீ தான் வந்து கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, ஆனால் உன்னை வந்து நீ எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்ப, எவ்வளோ அந்த அங்க பிரதட்சிணம் பண்ணியிருப்ப, அந்த மாதிரிலாம் சிலைகளை வணங்கின உன்னை வந்து கடவுளை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு தேவையில்லாத ஒரு தாட்லாம் எனக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் நான் ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் ரொம்ப அந்த மாதிரிலாம் பாவம் பண்ணியிருக்கேன், என்னை ஏற்றுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என் பொண்ணுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அவளுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்தது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், பாராசிட்டமால் கொடுத்தோம், அந்த மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா வந்து, அம்மா நான் இப்போ ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த தர்காவுக்கு போகணும்மா, அங்கே போய் ஓதுனா வந்து சரியாயிரும், நான் முன்னாடி கூட உன்னை அப்படி கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது தர்காக்கா, நான்லாம் இந்த மாதிரி வரமாட்டேம்மா, உனக்கு தெரியும்ல நான் வந்து கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு பொண்ணுனா எனக்கு பேத்தி, நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஆட்டோ வந்துச்சு, பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு அப்படி ஆண்டவரே நான் இதுக்கு அனுமதிக்கலை, ஏன் இப்படி நடக்குது, சாத்தான் சொன்ன அந்த வார்த்தை வேற, முன்னாடி கோயிலுக்கு போனதே நம்மளுக்கு அந்த மாதிரி சந்தேகங்களாக அப்படி கஷ்டமாக இருக்குது, இப்போ வேற தர்கான்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த உள்ளேந்து இன்னர் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, நீ போய் ஆட்டோவில் உட்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த இன்னர் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி உணர்த்தினதில்லை. அந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இந்த நேமு உன்னோட ரிலேட் ஆக போகுது அப்படின்னு ஒரு உணர்த்துதல் வாய்ஸ் மாதிரிலாம் கேட்டதில்லை. பட் இது வந்து முதல் தடவை அது வந்து கேட்குது, நீ போய் உட்காரு. எனக்கு என்ன அந்த எங்கேருந்து கேட்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த வாய்ஸ் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருச்சு ஆட்டோவில். நான் போகிறேன் அப்படியே எங்கள் அம்மாவோட ஆட்டோவில் போகிறேன், அப்படி மனசில் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே என்னன்னாலும் எனக்கு நீங்கள் தான், எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்ட்டு நான் அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறேன் மனசில். எங்கள் அம்மா அந்த சிவகங்கையில் இருந்தப்போ அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தருப்பார், தாடியெல்லாம் வச்சுட்டு, அவருக்கு கண்ணு நல்லா தெரியுமான்னு கூட தெரியாது, அந்தளவு ரொம்ப தாத்தா வயசானவர். உள்ளே போகிறோம், எங்கள் அம்மா வந்து முதல்ல என் பொண்ணை சொல்கிறாங்க, அவளை உட்கார வச்சுட்டு அந்த தண்ணி விபூதி ஏதோ பண்ணுறாரு, ஃபுஃப்னு ஊதுனாரு என்னமோ பண்ணாரு, அப்புறம் அந்த தண்ணியை ஏதோ ஊற்றி கொடுத்து குடி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குறாங்க, அவளை குடிக்க வைக்கிறான். நான் அதெல்லாம் இப்படி சைடில் நின்றுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கேன், மனசில் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம், நான் இது வந்து நான் இதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சொல்லிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தர்கா பர்சன் கிட்ட, இதோ என் பொண்ணுக்கும் ரொம்ப திருஷ்டி, என் பொண்ணுக்கும் திருஷ்டி கிடைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி எங்கள் அம்மாவை நான் அப்படி முறைக்கிறேன், என்னடா அப்படின்ட்டு திருப்பி இன்னர் வாய்ஸ் சொல்லுது, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னுது. முடியாது ஆண்டவரே, நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நான் அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த இன்னர் வாய்ஸ்க்கு நான் வந்து உள்ளே பதில் சொல்கிறேன், இல்லை அந்த அது அப்படியே நான் போகிறேன், முடியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் அப்படியே மூவ் பண்ணி அங்கே போய் உட்காருறேன். என் பொண்ணுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியை வச்சு விபூதியை வச்சு பண்ண அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷம் பண்ணார். இன்னும் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே உட்காந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் எனக்கு எவ்வளோ சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து முன்னாடி தான் நான் தெரியாமல் நிறைய பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், இப்போ வந்து நான் அதை அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் தான் வந்து பேசுகிற கடவுளே, எனக்கு வந்து கூட இருக்கீங்க, எனக்கு உணர்த்துறீங்க, எனக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்குது, எனக்கு அந்த வெறுமை போயிருச்சு, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறேன். அப்போ வந்து அவர் 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அவர் வந்து முடிவாக இப்படி பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு, இந்த இந்த லேடி இவங்க வந்து கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்போ வந்து பொட்டெல்லாம் வச்சுப்பேன், ஜிமிக்கியெல்லாம் போட்டுட்டு அப்படி என்னை பார்த்தாலாம் கிறிஸ்டியன் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் அப்படி வயசானவர் வேற, அவரை வந்து எங்கள் கூட முன்னாடியெல்லாம் பழகினது கிடையாது. அவரை வந்து அப்படி கேட்குறாரு, இப்படி கையை காமிச்சு கேட்குறாரு. அதுவும் எங்கள் அம்மா வந்து பெரிய போட்டு வச்சுருப்பாங்க கருகமணி, அந்த மாத்வாஸ் இல்லையா நாங்கள், ஸோ அந்த கருகமணி அந்த மாலை தாலியை போட்டிருப்பாங்க. ஸோ என்னை பார்த்தாலாம் கிறிஸ்டியன்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி கையை காமிச்சு கேட்குறாரு, இவங்க கிறிஸ்டியனா, இவங்களுக்குள்ளே என் மந்திரம் போகலை. அவர் அப்படி சொன்ன உடனே அப்படி நான் எந்திரிச்சு நின்று எங்கள் அம்மாவை அப்படியே பார்த்து, அப்புறம் அந்த இதெல்லாம் எனக்கு கொடுக்கல, என் பொண்ணுக்கு அந்த தண்ணி விபூதியெலாம் கொடுத்தாரு, எனக்கு அதை கொடுக்கல. அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஆட்டோ நிறுத்தி வச்சுருந்ததில் ஏறினோம். எங்கள் அம்மாக்கிட்ட நான் அப்படியே பெருமையாக சொன்னேன், அம்மா நான் சொன்னேன்ல நான் வந்து கிறைஸ்டை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இது வேண்டான்னு சொன்னேன்ல, நீ எங்கள் என் பொண்ணுக்கு செஞ்சது வேற இல்லாமல் எனக்கு வேற சொன்னீங்க, பார்த்தீங்களா பைபிளில் எழுதியிருக்கு, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குமா பைபிளில், அதுதான் இங்கே நடந்துச்சு, பார்த்தீங்களா அந்த ஆள் கிளியராக சொன்னாரா, என்னை பார்த்து கிறிஸ்டியனான்னு கேட்டாரா, எனக்கும் அவருக்கும் முன்ன பின்ன கூட தெரியாது, எப்படி சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான்மா அதுதான்மா கிறைஸ்டு. அவர் நம்ம வந்து மனசில் அவர்கிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அந்த மந்திரத்தால் உள்ளே போக முடியல பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்படியே கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய அந்த பவரை வந்து அன்னைக்கு நான் உணர்ந்தேன். அன்னைக்கு அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த சாத்தானுடைய அந்த வார்த்தை வந்து அந்த சிச்சுவேஷனை வச்சே நான் வின் பண்ணி வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து எங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்தான். என் பொண்ணு பேர் ரோஷினி சில்வியா, சிலுவையின் ஒளி, ரோஷினா ஒளி, சில்வியான சிலுவை, சிலுவையின் ஒளி அப்படின்னு என் பொண்ணுக்கு ஆண்டவரே அந்த பேரை உணர்த்தினார். அந்த பேஸ் பண்ணி தான் அவளுக்கு ரோஷினி சில்வியான்னு பேர் வச்சேன் நான். அப்புறம் என் பையன், எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறக்கும் போதும் அது ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு காரக்குடி எங்கள் மாமியார் வீட்டில் தான் பிறந்தா, ஏன்னா அப்போ எங்கள் அப்பா அம்மா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லாததுனால என் பையன் வந்து எங்கள் அம்மா அம்மா கூட இருக்கும்போது பிறந்தது. அந்த ஒரு 9th மந்த்து அந்த மாதிரி வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாரு, என்னம்மா இங்கேயே தான் பார்க்க போகிறோமா, மீஞ்சூரில் வச்சு பார்க்க போகிறோமா இல்லை என்ன அந்த மாதிரி கேட்கும்போது நான் சொன்னேன், கேஷுவலாக ரிப்ளை பண்ணேன், நடு காட்டில் வச்சு எனக்கு பிரசவம் நடந்தாலும் என் கடவுளை என்னை பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு.
1: சாட்சியின் பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25. கிரீஸ் நாட்டில் ஓட்டப்பந்தயங்கள் ஒரு கோவிலுக்கு முன்பு இருந்த மிகப்பெரிய திடலில் நடைபெற்றன. அந்த திடலின் இரு பக்கங்களிலும் பளிங்கு கல்லுகளில் இதற்கு முந்தைய வருடங்களில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இப்போது நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஜெயிப்பவர்களை உற்சாகப்படுத்த அந்தந்த நாடுகள் தங்கள் வீரர்களுக்கு பெரும் தொகையை பரிசாக அறிவிக்கின்றன. ஆனால் பழங்காலத்தில் கிரீஸ் நாட்டு வீரர்களுக்கு பணத்தை யாரும் பரிசாக கொடுக்கவில்லை. அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் ஜெயிப்பார்களானால் அவர்கள் பெயர் கல்வெட்டில் இடம்பெறும். மேலும் அவர்கள் தலையில் ஒலிவ இலையால் செய்யப்பட்ட ஒரு வளையம் சூட்டப்படும். தங்கள் பெயர்கள் அந்த பளிங்கு கல்வெட்டில் எப்படியாவது இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவார்கள். அதற்காக 10 மாதங்கள் விடாமுயற்சியுடனும் இச்சை அடக்கத்துடனும் பயிற்சி மேற்கொள்வார்கள். தங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் அவர்கள் நோக்கம். அதற்காகத்தான் இத்தனை பிரயாசங்கள். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தையும் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடுகிறார். அவர்கள் அழிந்து போகும் கிரீடத்திற்கு ஓடுகிறார்கள், நாமோ அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெறவே ஓடுகிறோம் என்கிறார். விதிகளுக்கு புறம்பாக ஒரு வீரன் ஓடுவானேயாகில் அவன் முடி சூட்டப்படான். அதே போல நமது ஆவிக்குரிய ஓட்டத்திலும் தேவன் விதிகளை வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி இச்சையடக்கத்தோடு ஓடுவோம் என்றால் நமது பெயர்கள் நிச்சயம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். இவ்வுலகத்திலும் தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். யோசேப்பு, தானியேல் போன்றோர் தங்கள் சரீரங்களை இச்சையடக்கத்தோடு நடத்த பழகியிருந்தனர். காண்கின்ற அனைத்தையும் அனுபவிக்காமல் தேவனுக்காக அவைகளை வெறுத்தனர். அவர்கள் இருவரும் வெவ்வேறு தேசங்களில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேசத்திலே பிரதான நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். நல்லதொரு ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தை பொறுமையோடும் சகல இச்சையடக்கத்தோடும் ஓடுவோம் என்றால் நமது இவ்வுலக வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், மறு உலக வாழ்வும் நமக்கு கிடைக்கும்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 ஏசாயா 43 அதன் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிகவும் நமக்கு பழக்கமான, நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நல்ல வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நடக்கும் பொழுது, நீ கடந்து போகும் பொழுது நான் உன் கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கடந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரே நிலையில் இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கும் பொழுது நம்ம தான் அதை போய் சுதந்தரிக்கணும், நம்ம தான் அதை போய் பெற்றுக்கொள்ளணும், நம்ம தான் அதுவகை நன்மைகளை அனுபவிக்கணும் என்பது வேதத்தினுடைய ஒழுங்கு. கர்த்தர் சில வழிகளை உருவாக்கி கொடுப்பார், சில காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்களும் நானும் அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாய், நீ அக்கினியிலே நடப்பாய் ஆனால் வேகாதிருப்பாய். நீ தண்ணீரை கடப்பாய் ஆனால் அது உன் மேல் என்ன செய்யாது, புரளாது, அதை நீ கடந்து போவாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். ஆறுகளின் மறுபக்கம் என்கிற அந்த தலைப்பிலே ஆற்றை கடந்ததற்கு பிற்பாடு நம்ம அனுபவிக்க வேண்டிய இல்லை சுதந்திரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் நீ கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மறுபக்கம் பாருங்க, கடலின் மறுபக்கம் ஒன்று இருந்தது. அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அந்த பிரயாணம் கடலிலே இருந்தது, கடலின் மறுபக்கம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆறுகளின் மறுபக்கம், ஆற்றை கடந்து போக வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சில ஆசீர்வாதங்கள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில நன்மைகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில உயர்வுகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது. ஒரு இது கடினமான ஒரு காரியம்தான், ஆற்றை கடந்து போக வேண்டும் என்பது ஒரு கடினமான காரியம். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணும். அல்லேலூயா. கடினமான சில பகுதிகளுக்குள்ள தான் நிலையான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கடினமான சில சூழ்நிலைகளுக்குள்ள தான் நிலையான சந்தோஷமும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சில நேரங்களில் சில இப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நடத்துகிறார். நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் நினைச்சிருந்தா அதை இல்லாமாக்கியிருக்கலாமே, ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தடையை உடச்சி போட்டிருக்கலாமே, இதெல்லாம் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இதெல்லாம் கடந்து போனாதான் அதுக்கு பின்னால நீ நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆறுகளின் மறுபக்கம். ஆற்றுக்கு பின்னாலே இல்ல, ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே தேவ பிள்ளைகள் சுதந்தரித்த இல்ல பெற்றுக்கொண்ட 3 விதமான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 32 22 22 வசனம் படிக்கலாம்.

யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து நிற்கிறான். கவனிங்கள், தன் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அவன் எதிர்பார்த்த காரியம் அவனுக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். எதிர்பாராத நிலையிலே, எதிர்பாராத சூழ்நிலையிலே தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. உயிருக்கு பயந்தல்லவா போகிறான், உயிருக்கு பயந்தல்லவா பிரயாணப்படுகிறான். அதனால உயிர் பழச்சா போதும், தப்பி பழச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு பயணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனோட பேசுகிறார், அவனுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறார், அவன் வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை சொல்றாரு. இன்னும் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்ற, இப்போ போறது தற்செயலான ஒரு பயணம் தாப்பா, ஆனா நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன், நீ பயப்படாத. உன் இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் பயமா தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நீ நினைக்கிற, ஆனா அப்படிலாம் நடக்காது, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தேற்றுறார், ஆண்டவர் அவனை பலப்படுத்துறார். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில தடுமாறும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார், கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுவார், அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம முடிவெடுக்க தெரியாம இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு வருதுன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய இருதயங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் அருமையானவர்களை சோர்ந்து போக விடாமல் நம்மளை இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து பயணிக்க வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவர் நம்மோடு பேசாதிருந்தார், அவருடைய வார்த்தையை கொடுக்காமல் இருந்தார், அவருடைய மகிமையான காரியத்தை தேவன் நமக்கு செய்யாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு விதங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மளை தேற்றி தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருப்பது உண்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ யாக்கோபு இங்கே ஒரு ஆற்றை கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்கும் என்று நினைத்து அங்கே ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து அருமையானவர்களை 20 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில சந்தித்த பாடுகளும் பிரச்சனைகளும் ஏராளம் இருக்கிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு இல்லை. வேலை செய்கிறான், ஆனா அவனுக்கு சரியான கூலி இல்லை. பாருங்க, அவனுடைய மாமனார் கூட அவனை நல்லா நடத்தல, அவனை நல்லா நடத்தல. அப்பப்போ அவருடைய முகம் என்ன செய்யுமா சொல்லுங்க? மாமாவுக்கு அப்பப்போ முகம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். கத்திருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகம் அப்பப்போ மாறிடும். எப்போ இப்போ மாறுதுன்னு சொல்ல முடியாது. காலையில் நல்லா தான் இருப்பார். ஒருவேளை யாக்கோபு காலையில் நினச்சிட்டே வருவான், இன்னைக்கு அவர் மூஞ்சி எந்த நிலமையில் இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் பேசியிருப்பார். மறுமணா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ராத்திரி நல்லா தூங்குனீங்களா தான் கேட்டிருப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி சாயங்காலம் அவருடைய முக ரூபம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்போ நினைப்பான், எப்போ இவர் எப்போ எப்படி பேசுவார்னு தெரியாது, எப்போ இவர் முக ரூபத்தை மாற்றுவார்னு தெரியாது. அப்போ ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு அங்கே இல்லைதான். ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பாதையில தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா பாருங்க, அவனுக்கு மனசுக்குள்ள திடீர்னு ஒரு உதிக்கிறது, ஒரு காரியம் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ளே வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்திச்சாரு, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு நாள் பேசினாரு, தேவ சத்தத்தை நம்ம கேட்டோமே, பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டாரு, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகிறது. அருமையானவர்களே, அவன் நினைக்கிறான், இப்ப பாருங்க புறப்படுகிறான், 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு நாள் தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு, இப்பதான் ஒரு தெளிவு அவனுக்குள்ள வந்திருக்கு, இனிமே ஆண்டவருடைய முகத்தை மட்டும் பார்க்காம வேற யாருக்கு முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது, அவர் முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள். மனுஷனை பார்த்து பார்த்து, மனுஷனுடைய முகத்தை பார்த்து, மனுஷ வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில எவ்வளவோ உடஞ்சி போயிட்டோம், எவ்வளவோ சோர்ந்து போயிட்டோம். அருமையானவர்களை, காலையில ஒன்ன பேசுறான், சாயங்காலம் ஒன்ன பேசுறான், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு வாழ்க்கையில ஒரு விதமான ஸ்தோத்திரம், அருமையானவர்களை கலக்கணும் மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிவிட்டது. இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்கிற கேட்டு பழகினவன் மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கிற விருப்பம் யாக்கோபுக்கு வந்துவிட்டது. எல்லாரையும் கூட்டிட்டு இந்த ஆற்றை கடக்கிறான்.
இந்த யாப்போ காற்றின் மறுபக்கம்தான் அவன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இருண்

வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அங்கே அவன் ஜெபம் பண்றான், போராடினான் என்று எழுதியிருக்கிறது. தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. ராம் முழுவதும் ஜெபித்தான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே அவன் வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெரிய ஒரு காரியம் 31 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நான் சொல்லுகிறேன், யப்போக் என்கிற நதிக்கு அப்புறம் இல்லாவிட்டால் மறுபக்கம் அவன் வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இருண்ட வாழ்க்கைக்கு முடிவை ஏற்படுத்தி வெளிச்சத்தின் நாட்களின் துவக்கத்தை காண்கிறான். அப்ப இந்த 20 வருஷமும் அவன் வாழ்க்கையில ஒரு இருண்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம். தத்தளிப்பின் காரியங்கள், வாழ்க்கையில உடைந்து போன அனுபவங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் அவன் வாழ்விலே அவன் மனதை உடைத்திருக்கிறது உண்மைதான். காலங்கள் கடந்து போயிட்டு உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த ஆற்றை கடந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பித்தானோ, இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறது. சூரியன் உதயமாயிற்று. அன்னைக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திலே கொஞ்ச நேரத்திற்குள்ளே சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதியிருக்கும். கொஞ்ச நேரத்திற்குள்ள மறைந்து விட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த இருண்ட வாழ்க்கை, அன்றைக்கு ஆரம்பித்த இருண்ட சூழ்நிலை 20 ஆண்டுகளாக அது அவனுக்கு ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்போ இந்த ஆற்றை கடந்து மறுபக்கத்திற்கு வருகிறானோ, அப்போ வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், எத்தனையோ காலங்களாய், எத்தனையோ வருஷங்களாய், எத்தனையோ மாதங்களாய் வாழ்க்கையில ஒரு இருண்ட அனுபவங்களுக்குள்ளே, ஒரு வேதனையின் அனுபவங்களுக்குள்ளே, ஒரு கஷ்டத்தின் அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்தாவியான உங்களோட பேசுகிறான், இந்த யாக்போக் என்கிற நதிக்கின் மறுபக்கத்தில் உனக்கு ஒரு வெளிச்சத்தின் நாட்கள், இல்லாவிட்டால் சுகமான சுக வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த ஆற்றை கடந்து கடக்கும் போது நான் கூடவே இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் அதை கடந்து போகிறதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் தாண்டி போகிறதற்குரிய பலன் உனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை நாளில் உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு என் வாழ்வில் ஒரு இருண்ட நிலைகள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது, எனக்கு ஒரு வெளிச்சத்தின் காலங்கள், வெளிச்சத்தின் நாட்கள், ஒரு சுக வாழ்வு இன்றைக்கு என் வாழ்விலே துவங்க இருக்கிறது. ஏனென்றால் நாம் யாப்போக் என்கிற ஆற்றின் மறுபக்கத்துக்குள்ளே வந்து விட்டேன். அதுக்கு பின்னால அந்த ஆற்றுக்கு பின்னால ஒரு ஜெப வாழ்க்கை, அந்த ஆற்றுக்கு பின்னால தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவம், அந்த ஆற்றின் மறுபக்கம் ஆண்டவரோடு உள்ள உறவு, அந்த ஆற்றின் மறுபக்கம் தேவ சத்தத்தை கேட்கிற உணர்வு, அந்த ஆற்றின் மறுபக்கம் நான் சரியாத்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தேவ மனுஷனுக்குள்ள உண்டாயிற்று. அன்னைக்கு ஆரம்பித்த வெளிச்சம்தான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சமா தான் இருந்துச்சு. இருண்ட காலம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு இக்கட்டு இல்லை, அவனுக்கு தத்தளிப்பு இல்லை, அவனுக்கு அடிமை இல்லை, எல்லாமே இப்போ வெளிச்சமா தான் இருக்கு. எதை பார்த்தாலும் இருட்டாய் தெரிந்த காலங்கள் முடிந்தது. எல்லா வாழ்க்கையினுடைய நிலைகளிலே இருந்த இருட்டின் அனுபவங்கள் முடிந்தது. வெளிச்சத்தின் நாட்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு கட்டளையிட்டார். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போ, கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை தாண்டி போ, கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போகிறதற்கு பயப்படாது. ஏனென்றால் அதற்கு பின்னாலே சில நல்ல முடிவுகள் இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல வாழ்க்கை இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல செழிப்பு இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு பின்னாலதான் கர்த்தர் கொடுத்திருந்த வாக்கு தத்தங்கள் அவன் திரும்பி வருகிறான். எந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாது என்று நினைத்தானோ, எதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்தானோ, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கடந்து போ,
ஆற்றின் மறுபக்கத்திலே நீ நினைச்சதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை பார்வைக்கு அது கடினமாய் தெரியலாம், அதை கடந்து விட்டால் அதற்கு பின்பு இருக்கிற ஆசீர்வாதம் அதை விட பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு யாப்போக்கை கடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது வாசியுங்கள், 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனத்தில் இருந்து 10 வசனம் வரைக்கும். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீது, போதோ நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் படிக்கிறோம், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆற்றின் மறுபக்கத்தை குறித்து நாங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆறுகளின் மறுபக்கம் இங்க என்ன நடக்கிறது பாருங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுக்கு உண்டானவைகளை சத்துருக்கள் சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள். அமலேக்கியர்கள் தாவீதுக்கு உண்டானவைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று படிக்கிறோம். இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. அவன் கேள்விப்படுகிறான். அந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவன் அதற்காக அழுகிறான். எப்படி அழுகிறான்? பலன் அற்று போகும் வரைக்கும் அழுகிறான். ஐயோ, சத்துருக்கள் என் மனைவி பிள்ளைகளை எனக்கு உண்டானவைகளை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்களே அப்படின்னு போராடி அழுதுகிட்டே இருக்கிறான். அழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு தீர்மானம் வருது. இப்படி இருந்தா சரி வராது, இப்படி இருந்தா சரி வராது. சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தா முடிவு வராது, அதுல இருந்து எழும்பணும். சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தா முடிவு வராதுங்க, அதுல இருந்து எழும்பணும், அதுல இருந்து வெளியே வரணும். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை தேடணும். அழுது அழுதே காலம் முழுவதும் அழுதுகிட்டே இருக்க கூடாது. நம்ம துக்கமா இருக்கிறத கர்த்தர் விரும்பல, நம்ம துக்கமா வாழ்றத கர்த்தர் விரும்பல. அதனாலதான் அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் பவுல் கூட சொன்னாரு, சந்தோஷமா இருங்கன்னாரு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்திருப்பார் போல தெரியுது. இப்படிதான் உட்காந்துருப்பாங்க போல எல்லாரும். அதனால அவர் சொன்னாரு, மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கன்னாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்களா, இது மாதிரி தான், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னாரு. அப்ப மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. நம்ம துக்கத்தை சுமந்து துக்கத்துல வாழ்றத தேவன் விரும்பல, அதை யாருமே விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம உலகத்துல துக்கத்தையும் பாடுகளையும் வேதனைகளை சந்திக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொரு விஷயத்தை சந்தித்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புறாரு. அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழிய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுல இருந்து வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறாரு. அதுல இருந்து வெளியே வருவதற்கான பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது துக்கப்பட்டான், தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது கண்ணீர் வடிக்கிறான், தாவீது அழுகிறான், பலனற்று போகிற வரைக்கும் அழுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆட்கள்லாம் அழும் போது ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு குடிச்சு தான் அழுவாங்க. கர்த்தருக்கு இஷ்டம், ஒரு பக்கம் கண்ணீர் வெளியே போகுது, ஒரு பக்கம் தண்ணீர் உள்ள போகுது. பாருங்க, அவங்களுக்கு பலன் வந்துடுது. பாருங்க, நீங்க உபவாச ஜபத்திலலாம் அழுது ஜெபம் பண்ணும்போது சும்மா ஜெபம் பண்றாங்க. ஆமா, தண்ணி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு சிலர் பிஸ்கட் எல்லாம் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் சாப்பிட்டு இதையும் குடிச்சு அப்படியே ஒரு ஜெபம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது பலனற்று போனான். இப்போ ஒரு முடிவுக்கு வரான். எவ்வளவு நாள் தான் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி எழுப்போம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்த பொழுது கர்த்தர் ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு வழி எங்க இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இடநாள் கூட்டத்துக்கு வாங்க, நடுநாள் கூட்டத்துக்கு வாங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நம்ம பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு பதில நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு.
கத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எல்லா நாளும் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு முடியாதையா, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. பாருங்கள், இப்போ கூட நாங்கள் கூட்டம் எப்போ முடியும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். நாங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கத்திற்கு ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, நேரங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது. பல நேரங்கள் நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம், அதனால தேவ சமூகத்துக்கு நமக்கு போக முடியலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிக்கணும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கர்த்தருக்குடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளோ அதிகமாக உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும், உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அதை நிலைத்து வைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். தேவ சமூகத்தில் வந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து போகும் பொழுது, தேவ வார்த்தைகளை கேட்டு பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நிலைக்க பண்ணுவார். ஆமென். அப்புறம் உயரே உயரே உயரே உயரேன்னு பாடினவங்க அப்புறம் மேலே இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. கத்திரிக்கு சோத்திரம். உயர உயர போயிட்டே இருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தரும வாழ்க்கையை மேலே மேலே மேலே கொண்டு வருவோம். பிரச்சனையின் முடிவு தேவ சமூகத்தில் இருக்கிறது, பாடுகளின் முடிவு தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறது. ஜபம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட 600 பேர் இருந்தாங்களாம். 600 பேரை கூட்டிட்டு, எப்பா இப்படி மனைவி பிள்ளைகள்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான், சத்துருக்கள் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கான், நானும் அழுது அழுது பார்த்து இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ போ அப்படிங்கிறாரு, என் கூட வாரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. வரேன்னா அவங்க கூட இருக்கிற 600 பேர், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு ஆற்றை காண்கிறார்கள். அந்த ஆற்றுக்கு பேர் என்ன, பேசோர் ஆற்றை கண்டார்கள். அந்த ஆற்றை பார்த்த உடனே 200 அவுட்டு. அவன் சொல்கிறான், நாங்கள் வரல, இனிமே வரமாட்டோம், நாங்கள் ஏதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம், நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இங்கே வந்தால் ஆற்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடக்க வேண்டியிருக்கு. சில சொல்லியிருப்பான், எனக்கெல்லாம் முடியாது, எனக்கு தண்ணினாலே அலர்ஜி, எனக்கு பிடிக்காது, நான் வரலப்பான் இருப்பான். இப்படி ஒருத்தனா சொல்லி சொல்லி எத்தனை பேர் கலந்துட்டான். நல்ல கவனிங்களேன், ஒரு நல்ல நண்பன் இந்த ஆபத்தில் எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல நண்பனினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட முடியும். நல்லா இருக்கிற காலத்தில் ஹாய் பாய், அதை விட ஒரு கஷ்ட நேரத்தில் நம்ம கூட நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல நண்பன். நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீங்கள் எல்லாரும் நல்ல நண்பன் தான். அல்லேலூயா. நல்ல நண்பன்னா அதான், கஷ்ட நேரத்தில் அருமையானவர்களே சூழ்நிலைகளை எதிராக இருக்கும் பொழுது சோதரம் நம்ம சொல்லுவோம் பாங்க, உயிர் நண்பன் அப்படிம்பாங்க. நண்பர்லேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதில் உயிரையே கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, அதான் உயிர் நண்பன். சில நேரத்தில் உயிர் நண்பன் கூட நம்ம உயிரை என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். ஃபாதர் பாடுறாரு, உயிர் நண்பன் ஊரெல்லாம் தூற்றி திரிந்தாலும் அவருக்கு வந்திருக்கு போல, அதனால் அவர் எழுதியிருக்காரு. அல்லேலூயா. அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கும் வருது, உண்மைதான், அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் இப்படி தான் என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். கவனிங்க, எல்லா நேரத்திலும் கூட இருந்தவன் இப்போ அவனுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்பொழுது 200 பேர் போயிட்டான், 200 பேர் நின்றுட்டான், நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு இந்த ஆற்றை கடக்க முடியாது, ஆற்றை கடக்க முடியாது, நின்று போனார்கள். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்கிறாங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல வேளை 400வது கூட இருக்குத, இதை கூட்டிட்டு போயிருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, வாழ்க்கையில் அவன் கூட பயணித்தவர்கள், அவன் கூட பிரயாணப்பட்டவர்கள், அவன் கூடவே இருந்தவர்கள் சில சூழ்நிலைகளை பார்த்து இன்னால எங்களுக்கு வர முடியாது, இன்னால எங்களுக்கு சேர்ந்து பயணிக்க முடியாது என்று போய்விட்டார்கள். ஆற்றை கடப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, தாவீதோடு நிற்பதற்கு பலன் இல்லை, ஆனால் 400 பேர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் கூட போய் அருமையானவர்கள் அந்த ஆற்றை கடந்து, வேதம் சொல்லுகிறது சத்துருக்களின் பிடியிலே இருக்கிற மனைவி பிள்ளைகளை கொள்ளையடித்து போனவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். நீ கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும்.
அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? உங்க நன்மையை திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? உங்களுக்கு உண்டான நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ஒருவேளை அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு பலன் இல்லை, அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு சக்தி இல்லை, இல்லைங்க, கடந்து போ, இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். உன் ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். உங்க நன்மையை வேறு ஒருவன் அபகரி விடமாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவர் ஒரு நாள் விடமாட்டார். அல்லேலூயா. நீ ஆற்றினுடைய மறுபக்கத்தை சொல்கிறேன், இழந்ததை திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. போகிறதற்கு, கடந்து போகிறதற்கு சரீரத்தில் பலனற்றவனாய் நின்ற பொழுது ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டு போனார், ஆவியானவருடைய கிருபையை கொடுத்து கொண்டு போனார். ஆறுகளை கடந்து போ, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். ஆறுகளை கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். மூன்றாவது, யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 15 வசனம் வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முதல் கரை புரண்டு ஓடுகிறது. நின்று போயிற்று. நல்ல கவனிங்க. மூன்றாவது, ஒரு ஆற்றை கடந்த மறுபக்கத்தின் நிலையை சொல்லுகிறேன். இந்த ஆற்றின் மறுபக்கத்தில் இருப்பது என்ன? வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் சுதந்திரம். ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணினவைகளை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இப்போ ஒரு ஆற்றை கடக்கணும், யோர்தானை கடக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இதை கடந்து போக வேண்டிய காலத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். ஜனங்க எட்டி பார்க்கிறாங்க, ஆறு இந்த யோர்தான் எப்படி இருக்குதான், கரை புரண்டு ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. அப்ப கரை புரண்டு ஓடுமானால் அதை கடந்து போக முடியாது. எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த ஆற்றை நம்ம எப்படி கடப்போம், வெள்ளம் கரை புரண்டு அல்லவா ஓடுகிறது. யோசுவா சொல்லுகிறார், இதுக்கு பின்னால்தான் அற்புதம் நடக்கும், இதுக்கு பின்னால்தான் ஆசீர்வாதம் இருக்கு, இதுக்கு பின்ன அந்த பக்கம்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் அங்கே தான் இருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி தான்ப்பா இருக்கு. நீ இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு போக முடியாது, நான் எப்படி கடப்பேன், ஐயோ அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்தா உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறும், எப்போ நீ அதை சுதந்திரிக்க முடியும், எப்போ நீ அதை அனுபவிக்க முடியும், அப்போ நீ அதை கடக்கணும். இப்போ ஆவியானவர் உதவி செய்கிறார், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படண்டாம், நீங்கள் ஒன்றும் பாரப்படண்டாம். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர் ஆசாரியர்கள் வருவாங்க, அவங்க பெட்டியை சுமந்துட்டு வருவாங்க, அவங்க காலை வைப்பாங்க, எப்போ அவங்க கால் படுதோ உடனே யோர்தானில் அற்புதம் நடக்கும், நீங்கள் போயிடலாம். எவ்வளோ சிம்பிளான காரியம் பாருங்கள். நீ இதில் எந்த கஷ்டத்தையும் பட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆசாரியர்கள் வருவாங்க, உடன்படிக்கை பெட்டி வரும், நீ ஒன்று மட்டும் செய்யணும், கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்வார், நீ விசுவாசித்தா போதும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு நன்மை நடக்கும். அவங்க காலை வைப்பாங்க, அர்த்திசையம் நடக்கும், நீ பின்னால போயிரு. தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி வருகிறது, லேவியர் ஆசாரியர்கள் வருகிறார்கள், கால்கள் யோர்தானில் படுகிறது, அற்புதம் நடக்கிறது, கரை புரண்டு ஓடின வெள்ளம் குவியலாக நின்று விட்டது. எவ்வளவு பெரிய மிராக்கள் பாருங்க, கரை புரண்டு ஓடின வெள்ளம் ஒரு நிமிஷத்துல தேவ பிள்ளைகள் கால் வைத்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இப்ப பாருங்க சொல்றாரு, நீங்க யோர்தான் என்ன செய்யுங்க, கடந்து போங்க. அல்லேலூயா. நீங்க கடந்து போங்க, அதுக்கு பின்னால ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அங்க ஆயத்தமா இருக்கு, உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு, உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை ரெடியா இருக்கு, உங்களோட ஆவியானவர் இடைப்பட்டு சொன்னார் பாருங்க, அது எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாயிற்று. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார்.
நம்ம தான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நான் எப்படி கடப்பேன், நான் எப்படி போவேன், ஐயோ இது பெருசாக இருக்க, இது மலை மாதிரி இருக்க, இது எப்படி தாண்ட முடியும், இப்போ இது பெரிய பெரிய ஆறாக இருக்க, கரை புரண்டு ஓடுத, என்னால் முடியாதுப்பா, என்னாலலாம் முடியாதுப்பா, போகிறவங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் வேணால் மெதுவாக வாரேன், நான் வேணால் மெதுவாக வாரேன். அதனால தான் சிலர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுறாங்க. நம்ம இங்க நின்னுக்கிட்டு என்னால முடியலையே, எனக்கு போக முடியலேன்னு நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லாம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாராம், உன் காலை வை, இன்னைக்கு இதை கடந்து போ. அதை தாண்டி போனதுக்கு பின்னால யோர்தானுக்கு மறுபக்கத்துல உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம் அங்க ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. நம்ம தான் போனோம், நம்ம தான் போனோம், நம்ம தான் கால் வைக்கணும், நம்ம தான் விசுவாசிக்கணும், நம்ம தான் அதை கடந்து போகணும். மறுபக்கத்தில் தேவன் நமக்காக சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்கே நின்று கொண்டு என்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லாத, உனக்காக பரிசுத்த ஆவியானவர் சில வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ கட்டினப்பட கர்த்தர் விட மாட்டார். சில அற்புதங்கள் எளிதாகவே நடக்க போகுது, சில அற்புதம் ரொம்ப ஈஸியா நடக்குங்க, சில அற்புதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்குங்க, சில அற்புதங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்குங்க, சில அற்புதங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக நடக்கும், சில அற்புதங்கள் நம்முடைய ஆமே ஏக்கங்களுக்கு மேலாக நடக்கும். நீ நினைச்சது ஒன்னா இருக்கலாம், கர்த்தர் உனக்கு வேற வழியை வச்சிருப்பாரு. நீ நினைச்சது ஒரு காரியமா இருக்கலாம், கர்த்தர் இன்னொரு வழியை வச்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த வழியில தான் போகணும்னு நினைச்சா அந்த வழியில தான் கொண்டு போவாரு. நீ இந்த பாதையில தான் போகணும்னு நினைச்சா அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்துவாரு. ஆனால் அந்த பாதையிலே ஒருபோதும் தேவ பிள்ளைகளுக்கு தடுமாற்றங்கள் வராது. அதை கடந்து போறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா அதற்கு மறுபக்கத்திலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஆறுகளின் மறுபக்கத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. யாப்போக்கை கடந்தான், வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிற்று. பேசோரை கடந்தான், இழந்து போனதை திருப்பி கொண்டான். யோர்தானை கடந்தார்கள், வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தார்கள். ஜபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பாதத்தை, தேவ சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம் அல்லவா. ஏன் கலங்கி நிற்கிறாய், ஏன் பயந்து நிற்கிறாய்? உனக்காக கர்த்தர் சில வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், உனக்காக கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ அதை பிடித்துக் கொள்வாய், நீ அதை திருப்பிக் கொள்வாய், அது உனக்கு சுதந்திரமாய் மாறப்போகிறது, உனக்கு அது நன்மையாய் நடக்க போகிறது. நடக்காது நினைக்காது, நடக்கும் நடக்கும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு நன்மையாக நடக்கும், நன்மையா நடக்கும். கர்த்தரை மட்டும் விட்டு விலகிறாதீங்க, தேவ சமூகத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தரை தேட ஒருமுகப்படுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீ கஷ்டப்பட்ட போது, இல்லாத இருக்கும் பொழுது தேவனை தேடுறதுக்கு மனம் இருந்துச்சு, தேவ சமூகத்தில் வர்றதுக்கு மனம் இருந்துச்சு, இப்போ கர்த்தருன நல்லா வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றோம், முடியல, பிஸியா இருக்கிறேன், ஐயோ எனக்கு பயங்கரமா இருக்கு, முடியல. என்ன யோசித்துப்பா, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் உயர்த்தின ஆண்டவரை, உயர்ந்த நிலைமைய மறக்கவே கூடாது. உயர்ந்து வந்த, ஏறி வந்த படிய ஒரு நாளும் மறக்க கூடாது, ஏறி வந்த படிய ஒரு நாளும் மறக்க கூடாது. நீ மறந்துட்டேனா கர்த்தர் உன்னை மறந்துடுவாரு. சொல்லுங்க, இல்லாண்டவரே, இல்லாண்டவரே, என்ன நீங்க ஒருவர் தான் தூக்கி எடுத்தீங்கப்பா, நீங்க ஒருவர் தான் என்ன வாழ வச்சிருக்கீங்கப்பா. எதை மறந்தாலும் நான் உம்மை மறக்க மாட்டேப்பா, உமை கனம் பண்ணுவாண்டவரே, உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. அர்ப்பணிப்போட தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆற்றை கடந்து போ, மறுபக்கம் சில ஆசீர்வாதம் இருக்கு. ஆமே. இதை நான் எப்படி கடப்பேன்னு நினைக்காத, அதை கடந்து போறதுக்கு கர்த்தர் உன் கூட இருக்காரு. அவர் உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு, அவர் கரத்தை பிடித்து நடத்துவார்.

0: சொல்லுவீங்களா ஆண்டவரே?
1: நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் போதுமானவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தபடியே மாபெரும் தயவுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷம் நீர் ஆளுகை செய்யும். சுயம் மாறட்டும் சுவாமி, சுயம் மாறட்டும், தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் சுவாமி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாய், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இந்த ஆராதனை தேவ சமூகத்திலே உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம்.

ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன் கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாக்கு என்றும் காக்கிற தேவன் அவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிசஸ். உடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீ செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரை கடந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

நம்முடைய எளிமை என்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

சொல்லுங்க ஆண்டவரே, உமை போற்றி பாடுவேன் ஆண்டவரே, என் உயர்ந்த கண்மலையை உமை நான் போற்றி பாடுவேன் ராஜா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆண்டவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லவரே, உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில் என்னை கண்டவரே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள கையில் என்னை வரைந்தவரே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தாங்குபவரே, உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தப்புவிப்பவரே, உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குணமாக்குகிறவரே, உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்காக வருத்தப்படுவீங்க இல்லையா? உண்மையை சொல்ல போனா எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குது. ஏன், உங்களுக்கும் இருக்குது. என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? நாம நம்ம இதயத்துக்குள்ள எதையெல்லாம் அனுமதிக்கிறோமோ அதை வச்சுத்தான் நம்ம இதயத்தோட நிலைமை இருக்குது. இதை வச்சுத்தான் நம்முடைய எண்ணங்கள், அணுகுமுறைகள், சொற்கள் உருவாகி நம்முடைய குணநலன் இதை வச்சுத்தான் நிர்ணயிக்கப்படுது. கடுமையான நாவு உடையவங்க கோபமான இதயம் உள்ளவங்க, எதிர்மறையான நாவை உடையவங்க பயப்படும் இதயத்தை உள்ளவங்க. ஆத்திரமுள்ள நாவு இருந்தா அமைதியற்ற இதயம் இருக்குதுன்னு அர்த்தம். பெருமையுள்ள நாவு உள்ளவங்க பாதுகாப்பற்ற இதயத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அருவறுப்பான நாவை உடையவங்க அசுத்தமான இதயத்தை வச்சிருக்காங்க. கசப்பான இதயத்தை உடையவங்க எப்பவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயம் நம்ம நல்ல விஷயங்களை அனுமதிச்சா நம்ம இதயம் நல்லா இருக்கும். அடுத்தவங்களை எப்பவும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அழகான இதயம் கொண்டவங்க. மென்மையா பேசுறவங்க அன்பு இதயத்துக்கு சொந்தக்காரங்க. உண்மையை மட்டுமே பேசுறவங்க நேர்மையான இதயத்தை உள்ளவங்க. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய இதயம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும், நாமும் சந்தோஷமா இருப்போம். அதுக்காக கெட்ட விஷயங்களே மனசுக்குள்ள இருக்காதுன்னு சொல்ல முடியாது. தவறான சிந்தைகள் மனசுக்குள்ள வரும்போது அவைகளை நாம கவனிக்காம உடனே வெட்டி அகற்றாம விட்டுட்டோம்னா அவை வேர் பிடிச்சி மரமா வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அதை அழிக்க கஷ்டம். அதனால நம்முடைய இதய நிலைமைய உடனுக்குடனே பரிசீலிச்சு தவறான எண்ணங்களை சரி செஞ்சு நல்ல இதயத்தோட வாழுவோம். அடுத்தவங்களை புண்படுத்தும் அல்லது நம்மளை காயப்படுத்தும் விஷயம் ஏதாவது நம்ம இதயத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குதான்னு நாம எப்பவும் எச்சரிக்கையா இருந்து நம்ம இதயத்தை பத்திரமா பாதுகாப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். உங்க இதயம் எப்படி இருக்குது?

எபிரேயர் 9 அதிகாரம். அன்றியம் முதலாம் உடம்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேசையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்கப்பட்ட உடம்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்ந்த கோலும் உடம்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கெருபீங்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதைக்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போயின பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்களுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரால் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடம்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடம்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணம் உண்டாக்க வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடம்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடம்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுக்களின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகள் பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல்
பல்லுகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும் பலிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நமது கரங்களிலே பரம பணியை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பகம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 25 அத்தியாயம் 14-23 வசனங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 12:12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் நியமித்தபடியால் அவரை துதிக்கிறேன். ஐ தேங்க் கிரைஸ்ட் ஜீசஸ் அவர் லார்ட் தட் ஹி கவுண்டட் மீ ஃபெய்த்ஃபுல் அப்பாயிண்டிங் மீ டு ஹிஸ் சர்வீஸ். நம்பகம் எனும் பண்பிற்கு எதுவுமே மாற்றாக முடியாது. அறிவு, திறமை, நுட்பம் இது போன்ற எதுவுமே நம்பகத்திற்கு நிகராகாது. கடவுள் நம்மை எங்கு எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதில் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது அடிப்படை விருப்பம். ஒரு வேலைக்காரனாக மோசே கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார். ஒரு மகனாக இயேசு கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார். 5 தாலந்து பெற்ற வேலைக்காரன் இன்னும் 5ஐ சம்பாதித்தான். 2 பெற்றவன் இன்னும் 2ஐ சம்பாதித்தான். இருவருமே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள் என சரிசமமாக பரிசு பெற்றார்கள். எங்கெல்லாம் நம்பகம் நம்மிடத்தில் முக்கியமாக காணப்பட வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம். முதலாவது, ஒரு வேலை அல்லது தொடர் நிகழ்வின் துவக்கத்தில் மட்டுமல்ல, இறுதி வரை உத்தமமாய் இருக்க வேண்டும். எப்ராயிமிக்கு இதில் இருந்த குறைபாட்டை கடவுள் சுட்டி காட்டினார். உன் பக்தி காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே என்று ஆண்டவர் புலம்பினார். தனது தலைவனது வருகை பிந்தியதால் பொறுமையிழந்த வேலைக்காரன் உடன் வேலையாட்களை அடிப்பதும் தனது பொறுப்புகளில் உத்தமத்தை கைவிடுவதுமாய் இருந்தான். அக்கினி கடல்தான் அவன் பங்காயிற்று என்று மத்தேயு 24 நாம் வாசிக்கிறோம். நாம் இறக்கும் வரை உண்மையும் உத்தமமுமாய் இருந்தால்தான் ஜீவ கிரீடம் நமதாகும். அதைத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்றார். 2வது, நமது கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் பணியின் துவக்கம் முதலே உடனடி ஆசீர்வாதங்களில் அல்ல, முடிவான பலன்களிலேயே நம்முடைய கண்களை பதித்திட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருந்து முடிவு வரை உத்தமத்தை காத்து கொள்ள முடியும். சரித்திரத்திலே ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. அலாஸ்காவின் கடும் குளிர் காடுகளில் தனி மிஷினரி ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். தொலைவிடங்களை கண்டுபிடிக்கும் ஒருவர் அவரை பார்த்து, அவ்வளவு பயங்கரமான இடத்தில் ஏன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வினவியதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? விளைவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவற்றை கடவுளது கரங்களில் நான் விட்டுவிடுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் உத்தமமாயிருந்து கடவுளுக்காய் என்னாலான அத்தனையும் செய்ய வேண்டும், என்றோ ஒரு நாள் முடிவுகள் வெளிவரும் என்றாராம். இதையே நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பணக்காரியங்களில் உத்தமமாயிருப்பது கடவுளுடைய பார்வையில் எண்ணி பார்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவர் சொன்னார், நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலேயே நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் என்பது ஆண்டவருடைய முடிவு. சிறிய காரியங்களில் உண்மையாய் இருப்பதுதான் பெரிய காரியம். Faithfulness in small things is the big thing. சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் அருமையாக பாடின ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி,

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்க கிருப போதும் இயேசப்பா, உங்க கிருப போதும் இயேசப்பா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து எங்களோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் என்கிற அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டியங்களோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனா

0: ஹல்லேலூயா
1: ஆமென்
0: பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா என் கொம்பை உயர்த்தினிரே என் தலையை உயர்த்தினிரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லலாமா நன்றி தகப்பனே ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவுக்கு

താങ്ക് യു ജീസസ്. നമ്മുടെ ദൈവം എവ്വളവു നല്ലവർ. ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாய் நம்முடைய வாழ்விலே இருந்து அற்புதமாக நம்மை நடத்தினாரே. நம்மை நடத்தின தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க போகிறோம். அவர் மகிமையானவர். அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதமாய் உங்களுக்கு செய்வாராக. ஜீசஸ், ஹல்லேலூயா.

தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது ஒரு குறைவும் எனக்கு வருவதில்லை. அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வைக்கிறவர்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25. கிரீஸ் நாட்டில் ஓட்டப்பந்தயங்கள் ஒரு கோவிலுக்கு முன்பு இருந்த மிகப்பெரிய திடலில் நடைபெற்றன. அந்த திடலின் இரு பக்கங்களிலும் பளிங்கு கல்லுகளில் இதற்கு முந்தைய வருடங்களில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இப்போது நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஜெயிப்பவர்களை உற்சாகப்படுத்த அந்தந்த நாடுகள் தங்கள் வீரர்களுக்கு பெரும் தொகையை பரிசாக அறிவிக்கின்றன. ஆனால் பழங்காலத்தில் கிரீஸ் நாட்டு வீரர்களுக்கு பணத்தை யாரும் பரிசாக கொடுக்கவில்லை. அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் ஜெயிப்பார்களானால் அவர்கள் பெயர் கல்வெட்டில் இடம்பெறும். மேலும் அவர்கள் தலையில் ஒலிவ இலையால் செய்யப்பட்ட ஒரு வளையம் சூட்டப்படும். தங்கள் பெயர்கள் அந்த பளிங்கு கல்வெட்டில் எப்படியாவது இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவார்கள். அதற்காக 10 மாதங்கள் விடாமுயற்சியுடனும் இச்சையடக்கத்துடனும் பயிற்சி மேற்கொள்வார்கள். தங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் அவர்கள் நோக்கம். அதற்காகத்தான் இத்தனை பிரயாசங்கள். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தையும் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடுகிறார். அவர்கள் அழிந்து போகும் கிரீடத்திற்கு ஓடுகிறார்கள், நாமோ அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெறவே ஓடுகிறோம் என்கிறார். விதிகளுக்கு புறம்பாக ஒரு வீரன் ஓடுவானேயாகில் அவன் முடி சூட்டப்படான். அதே போல நமது ஆவிக்குரிய ஓட்டத்திலும் தேவன் விதிகளை வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி இச்சையடக்கத்தோடு ஓடுவோம் என்றால் நமது பெயர்கள் நிச்சயம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். இவ்வுலகத்திலும் தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். யோசேப்பு, தானியேல் போன்றோர் தங்கள் சரீரங்களை இச்சையடக்கத்தோடு நடத்த பழகியிருந்தனர். காண்கின்ற அனைத்தையும் அனுபவிக்காமல் தேவனுக்காக அவைகளை வெறுத்தனர். அவர்கள் இருவரும் வெவ்வேறு தேசங்களில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேசத்திலே பிரதான நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். நல்லதொரு ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தை பொறுமையோடும் சகல இச்சையடக்கத்தோடும் ஓடுவோம் என்றால் நமது இவ்வுலக வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், மறு உலக வாழ்வும் நமக்கு கிடைக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அப்போஸ்தல நடவடிக்கை 14:13 18 நான் வாசி கேட்போம். 13, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். இப்படி அவர்கள் சொல்லியும் 18 இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. இங்கே இந்த பலியிடுகிற காரியத்தை குறித்து இங்கு பார்க்கிறோம். அதனால யாருக்கு இவங்க பலியிட வந்தார்கள்? எருமையிலையும் பூமாலையிலையும் கொண்டு வந்து யாருக்கு பலியிட வந்தார்கள் என்றால், பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலியிட வந்தார்கள். அதுதான் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, 14 அவர்கள் லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணமாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளை சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய், 6 நான் வாசிக்கிறேன், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனுமாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவையும் யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் சொன்னதோடு இல்லாமல் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். யாருக்கு? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலியிடறதுக்கு. ஏன்னா தெய்வமே இறங்கி வந்துட்டாங்க, தேவர்களை இறங்கி வந்துட்டு. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பிறவிலே சப்பானியாக இருந்தவனை என்ன செஞ்சாங்க? அவனுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஏஞ்சி நடன்னு சொன்னோடனே அவன் நடந்த உடனே, நீங்கள் தான்டா தெய்வம்னு உங்களுக்கு பலியிடறதுக்கு ஏற்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் பலியிடுற ஒரு பழக்கம் இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட என்னென்னவோ பேசி அவங்களை சமாளித்து அவங்களை பலியிடாதபடிக்கு அமர்த்துவது அரிதாக இருந்ததுன்றார். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அறியாமையில் இருந்தார்கள் அன்பானே. இதை பலியிடுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஏனென்றால் நான் இந்த MTH வகுப்பிலே சேர்ந்திருக்கிறேன் மேற்கொண்டு படிப்பதற்கு. நேற்று ஒரு நல்ல PhD முடித்த ஒரு ஸ்காலர், அவர் தான் வகுப்பு எடுத்தார். அப்போ அவர் எதை குறித்து எடுத்தார்னா, இந்து சமயம், இந்து மதங்களை பற்றி படிக்கிறோம். அதில் இருக்குது அது என்னன்னாக்கா, த இந்தியன் ரிலிஜியஸ் ஃப்ரம் இந்தியன் ப்ராஸ்பெக்டிவ், இந்திய மதங்கள் அல்லது இந்திய சமயங்களை பற்றி இந்திய கண்ணோட்டத்திலே படிக்கிறோம். இது ஒரு படிப்பு, ஒரு பேப்பர் இருக்குது. அடுத்தது தோமாவின் மிஷினரி பணிக்கு பிறகு இந்திய வரலாறு. நாம் இந்திய வரலாறை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்பாலே. உண்மையிலே அந்த வகுப்பை நான் அட்டன் பண்ண பிறகு உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. எனவே அன்பான சகோதர சகோதரிலே, வேத வசனத்திலே நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் சார்ந்திருக்கிற இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற முடியும். அதனால் இன்றைக்கி அந்த நேற்று படித்த அந்த படிப்பிலே அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டுடைய சுத்த கிருபையினால் எங்கள் அண்ணன் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக நான் அன்றைய காலத்திலே பல புத்தகத்தை ஆராய்ந்ததுடைய பலன், நேற்று அவர் நடத்தின அத்தனை காரியமும் எனக்கு ஆண்டவர் எத்தனை 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சார் சொல்லி கொடுத்துட்டாரு. அது அந்த வாயிலாக அநேக ஆத்துமாக்களை ஆத்தும் ஆதாயம் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். அதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இருந்தாலும் நான் முறைப்படி என்ன செய்யலை, படிக்கவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முறைப்படி படிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பினை கொடுத்தார். இதுதான் இந்திய வரலாறு, இதை படித்துக்கொள் என்று. அந்த சமயங்களில் நடக்கும் பொழுது இந்தியாவினுடைய சமயத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவினுடைய சமயத்தை என்ன செஞ்சாங்கன்னா, ஆரியர்கள் வருகைக்கு முன்பாக இந்து மதத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்களாம். ஆரியர்கள் வருகைக்கு முன்பாக இருந்தவ இந்து மதம் வேற, ஆரியர்கள் இந்தியாவுக்கு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த பிறகு இந்து மதம் வேற. அதை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. அடுத்தது அதே போல் தோமா இந்தியாவுக்கு வந்த பிறகு, இந்தியா தோமா வர்றதுக்கு முன்பாக இருந்த இந்து மதம், தோமா வந்த பிறகு மாறின இந்து மதம், புரியுதா சொல்கிறது. இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். இதெல்லாம் வந்து வரலாறு, நான் வந்து ஹிஸ்ட்ரியை தான் சொல்லிகிட்ருக்கிறேன், வேறு எதையும் நான் பேசலை. அன்பாவிலே இப்படி அதை அந்த தோமா வந்த பிறகு சைவ மதம் வைணவ மதம், என்னது சைவ சமயம் அல்லது வைணவ சமயம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிஞ்சுது. அந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன வித்தியாசம்? சைவம் அப்படின்னாலே உணவை தான் குறிக்கும் இல்லையா. சைவ ஓட்டல் அசைவ ஓட்டலுன்னுவோம். சைவ ஓட்டலுன்னா என்ன? கறிமீன் சாப்பிடாத ஓட்டலுக்கு பேர் கவுச்சி சாப்பிடாத ஓட்டலுக்கு சைவ ஓட்டல், கறிமீன் சாப்பிட்ற ஓட்டலுக்கு என்னது பேர்? அசைவ ஓட்டல். உங்கள் வீட்டில் சைவமா அசைவமானு கேட்போம் இல்லையா. இப்போ மதத்திலே சைவம் அசைவ மதம் இருக்குது. இப்போ அது சைவ மதம் எது அசைவ மதம் எது அப்படின்னாக்கா, சைவ மதம் தான் சைவ மதம், சிவனை மையமாக வைத்து வழிபடுகிற மதம் அல்லது சமயம் சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவை மையமாக வைத்து கும்பிட்ற மதம் அல்லது சமயம் வைணவ சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது சைவ சமயமாக இருந்ததுன்னா அது என்னது, வைணவ சமயம் என்னது அசைவ சமயம்னு என்றது அர்த்தம். அவங்க புலால் உண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கு பலி செலுத்துவது இல்லை அங்கு பலி செலுத்தினார்கள். இதுதான் இந்த சைவ சமயத்துக்கும் வைணவ சமயத்துக்கும் உள்ள வேறுபாடு. என்னென்னா சைவ சமயத்திலே பலியல் நிப்பாட்டப்பட்டது, பலி கொடுப்பது அல்ல, பலி கொடுக்கல. வைணவ சமயத்தில் அப்போ பலி கொடுத்து கொண்டு வந்தார்கள், அதனால் அது அசைவ மதம். சொல்ல புரியுதா? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன், கிறிஸ்தவ மதம் அல்லது கிறிஸ்தவ சமயம் சைவமா அசைவமா? சைவம், வெரி குட். ஏனென்றால் பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கொடுத்துட்டார், கொடுத்து தீர்த்துட்டார். இனி பலி கொடுக்க தேவையில்லைன்னு தான் வேதம் சொல்கிறது. சொல்லு புரியுதா சொல்கிறது? யூத மதம் எது? அசைவ மதம். இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? பலி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இஸ்லாமிய சமயம் என்னது? இது அசைவ மதம். அது என்னது? பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பால் இந்த இடத்துல தான் இந்த பலி, அதனால தான் சொல்கிறார் தோமா வருவதற்கு முன்னாடி பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள், தோமா வந்த பிறகு அந்த பலிகள் நிறுத்தப்பட்டன. அன்பாலே எனக்கு என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ஒரு சம்பவம் ஆழமாக என்னுடைய மனசில் பதிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்னென்னா, என்னுடைய குலதெய்வம் கோயில் இங்கே உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் காட்டுப்பொருர் என்ற ஒரு ஊரில் முகா அந்த ஊரில் இருக்குது. ஆதி கேசவ பெருமாள் என்ற ஒரு கோயில், அது அந்த நேம் தான் எனக்கு எங்கள் அப்பா வச்சாங்க, கேசவ பெருமாள் என்று. அந்த கோயிலில் நான் உள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் அப்பாட்ட நல்லா எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்போ எனக்கு கருத்து தெரியுது நல்லா, எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி நுழையிறதுக்கு முன்னாடி நிறைய கட்டைகள் கட்டியிருந்தது, அதாவது இரும்பு கல் தூண்கள் இருக்குல்ல, அதில் நடுவில் குழவாக இருக்குது, எல்லா தூணும் அப்படியே ஒரு 4-5 தூண் வரிசலாக வச்சுருந்தாங்க உள்ள என்ட்ரன்ஸில். இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு, ஏன் இதில் இப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இங்கே தான் வந்து ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்வாங்க, பலி செலுத்துவார்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ ஏன் செலுத்தலைண்ணா? இல்லை இப்போல்லாம் நிறுத்தியாச்சு, பலியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இப்போ பலி நிறுத்தப்பட்டுடுது, பலி நிறுத்தப்பட்டுடுச்சு. பாருங்க அன்பாவிலே, இந்த பலி செலுத்துவதற்கு அந்த கட்டையின் மேலே ஒன்று வச்சுருப்பாங்க. என்னடா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இன்னி நேற்று நடத்தும் போது எங்களுடைய அந்த மாஸ்டர் கேட்குறார்,
3: நான் இதை சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லியிருக்கா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அது மேலே ஒன்று வச்சுருப்பாங்க அது தெரியுமா அப்படின்னார். நான் மறந்துட்டேன் என்னன்னு தெரியலன்னு. அது மேலே குங்குமத்தையும் விபூதியும் வச்சுருப்பாங்க, சாம்பலையும் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த குங்குமமும் சாம்பலும் எதை குறிக்கிறது என்றால், சாம்பல் சரீரத்தை குறிக்கிறது, சரீரம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, குங்குமம் இரத்தத்தை குறிக்கிறது. இதுதான் நிழல். என்னது இது? நிழலாக தோமாவினுடைய காரியத்தை வந்து அவர் சொல்லிட்டார். இனி பலி செலுத்தாத, பலி ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, செலுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் விழிப்புணர்வு அடைந்து அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு பதிலாக குங்குமத்தையும் அவருடைய மாமிசத்துக்கு பதிலாக சாம்பலையும் என்ன செஞ்சாங்க, விபூதியும் கொட்டி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் நிழலோட்டமாக இருக்கிற அந்த நிழலை நிஜத்தோடு நீ சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கேட்கிறவர்கள் என்ன செய்வாங்க, சிந்திப்பார்கள். கேட்கிறவர்கள் சிந்திப்பார்கள். அன்பாங்களே, இன்றைக்கி இப்படியே நேற்று ஃபுல்லாக நேற்று நடந்தது அந்த கிளாஸை. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அந்த. அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நம்ம பவுலை பார்க்குறோம். இந்த இடத்துல அந்த பட்டணத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, பலி செலுத்துவதற்காக பவுல் இடத்துல என்ன செஞ்சாங்க, எருமைகளை கொண்டு வந்தாங்க. அது நிறுத்துறதுக்கு அவர் ரொம்ப பிரயாசப்படுறார். என்னென்ன எப்படி படுறாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 14 கீழே படித்தனா தெரியும், 14 வசனத்தை நான் படிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எடுத்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, இந்த பலி செலுத்தாதப்பா, ஏற்கனவே அவர் என்ன ஆகிட்டார், பலியாக மாறிட்டார். உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சிட்டார், ரத்தத்தை சிந்தி பலி ஆகிட்டார். இனி நீ எருமாட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஆட்டையோ நீ என்ன செய்யலை, கோழியோ வெட்ட தேவையில்லை அப்படின்னார். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இயேசு என்ன செஞ்சாங்க, அப்புறம் ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அந்த பவுலுடைய காரியத்தை குறித்து நேற்று அந்த நடத்தும்போது அந்த சார் சொன்னார். என்ன சொன்னார்னா, அத்தானிய பட்டணம் என்ற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துக்கு போன உடனே பவுல் என்ன செஞ்சான்னா, அந்த பட்டணம் இது பாருங்கள், அது அப்போஸ்தலர் 17:16 பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தானிய பட்டணத்தில் பவுல் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டணம் விக்கிரகங்களை நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தான் என்று போட்டிருக்கு. என்ன செஞ்சானா, வைராக்கியம் அடைந்தான். படிக்கிறேன், அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவாக நின்று அத்தேனரே, எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அவரை பாராட்டுறான். இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். போத்தல் என்ன செஞ்சாரு, நீங்கள் அறியாத ஆராதிக்கிற உங்கள் அந்த அறியாத தேவனை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு. அங்க போய் அந்த மேடையெல்லாம் பார்த்ததுனால தான் பவுலுக்கு அவங்களுடைய வழிபாடுக்குரிய காரியங்கள் தெரிந்து, அவர்கள் அறியப்படாத ஒரு தேவனுக்கு என்ன செஞ்சாங்க, பலிபீடத்தை கட்டியிருக்கிற ஒரு பக்தி உள்ள மான்கள், பக்தி நிறைந்தவர்கள் என்று அறிந்த பிறகு அந்த அறியப்படாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் எடுத்து சொல்கிறான். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், உலகத்தில் உள்ளவைகளும் அவை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எப்படி அழகாக சொல்கிறார் பார், எடுத்து என்னைக்கா நீ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறியா, அந்த அனுபவம் இருக்கா? இன்னும் இல்லை. இன்றைக்கி நம்ம அவங்களெல்லாம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்போ ரீச் பண்ண முடியும், அவருடைய காரியங்களை படித்து தெரிந்து கொள்ளும்போது தான். இன்றைக்கி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குற அவர் யாதொன்றும் தேவையான போல் மனுஷர் கைகளை பணிவிடை கொள்கிறதும் இல்லை. நீ ஆட்டையோ மாட்டையோ பலியிடுறதுக்கோ அல்லது பிரசாதத்தையோ வச்சு படிக்கிறதுக்கோ அவர் இன்னும் பட்னி கிடக்கலப்பா, எல்லாத்தையும் படைச்சதே அவர் தான். அழகாக சொல்கிறார், தொடர்ந்து அதை படிச்சுட்டே வாங்க. நாம் 29, நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளை கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது.
2: அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களையெல்லாம் கட்டளையிடுகிறார் என்றார். எவ்வளோ சுவிசேஷத்தை அழகாக சொல்கிறார் பார். அன்னு மகா கிருபி ரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நாங்கள் குறுகிய மனப்பான்மை உள்ள கிறிஸ்துவெல்லாம் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, இங்கே பவுல் மற்ற மதங்களையும் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு அழகாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுபடியாக, நாங்களும் மற்ற மதங்களை கற்றுக்கொண்டு மற்ற ஆண்டவரே சமயங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை அந்த நிழல்களை நிஜத்தோடு ஒப்பிட்டு பேசுவதே ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையும் எனக்கு எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எவ்வளோ மக்கள் அந்த நிழலை ஃபாலோ பண்ணுகிறாங்க, ஆனால் நிஜத்தை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை ஆண்டவரே நீர் நிஜமாக இருக்கிறீர். ஆண்டவரே பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரையுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் எல்லாம் நிஜம் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களா என்னை எங்களை மாற்றுங்க, கரம் பிடித்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. Amen. God bless you and my life.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7வது வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: நினைக்கின்றே, வசனம் தியானிக்கின்றே, நீர்

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் நன்றாய் பழகின சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, சத்ருவின் மூர்க்கம் சத்ருவின் வார்த்தைகளால நாம தான் கலங்குவோம். ஆனால் நம் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? சிரிப்பாராம். ஆமை, நம்மை பயமுறுத்தும்படிக்கு சத்துரு செய்கிற காரியங்கள் ஒருவேளை நாம பயப்படலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை பார்த்து நகைப்பாராம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியமானாலும் சரி ஆண்டவரால் அதை அவமாக்க முடியும். எந்த ஒரு காரியத்தையும் தேவனால் நிலைநிறுத்தவும் வாய்க்க செய்யவும் முடியும். பாபேல் கோபுரத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டினார்கள், கர்த்தர் அதை தாறுமாறாக்கி போட்டார். மனுஷனுடைய எண்ணங்களை அவமாக பண்ணுகிறவர். அதனால தான் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தெரிந்தெடுத்து இம்மட்டும் என்னை நடத்தி வருகிறார். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் ஆமே கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமே, சத்துரு எவ்வளவுதான் கூக்குரல் இட்டாலும் எவ்வளவுதான் சத்தத்தை உயர்த்தி நிந்தித்தாலும் ஆமீன், அதற்கு மேலதான் கர்த்தர் இருக்கிறார். God is in control. அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எதுவுமே வாழ்க்கையில வராது. ஆமீன். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறார். எவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை சொல்லி எசேக்கிய ராஜாவையும் சேனையும் நிந்தித்து ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து ஆமீன், இதை தாங்க முடியாம எசேக்கியா தேவாலயத்துல போய் அழுறான் அழுறான். ஒரே நாளில் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்பி எல்லாமே இல்லாமல் போகும்படி செய்து விட்டார். ஜனங்களை எகிப்தை விட்டு விடக்கூடாது என்று பார்வோன் அவனுடைய காரியங்களை எல்லாம் மும்முரப்படுத்தி தீவிரமாய் செய்கிறார். கர்த்தர் ஒரே இரவுல ஆமேன் அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்தார். ஆமேன். தேவன் செய்ய நினைத்ததை யாருக்கும் தடுக்க முடியாது. மனிதன் என்னென்ன செய்யணும் நினைக்கிறானோ அது எல்லாவற்றையும் அவரால் தடுக்க முடியும். ஆமேன். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவருங்க நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொன்ன வார்த்தை என்ன? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றல்லவா சொன்னார். எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள், சத்துருவின் நிந்தனையின் வார்த்தைகள், இதை குறித்து கலங்காதிருங்கள். ஆமேன். நாம தான் பயப்படுகிறோம், ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அதை பார்த்து நகைப்பாரா. ஆமே. காரணம், நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமே. சத்துரு நிந்திக்கும் போதும் தூஷிக்கும் போதும் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமே. தேவன் எழுந்தருளி, நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார், நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். பொதுவாக ஒரு யுத்தம் நடந்து முடிந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கொடியேற்றுவாங்க. ஆனா ஆண்டவருடைய செயலை பார்த்தீங்களா? சத்துரு வரும்போதே கொடியேற்றி விட்டாராம். என்னதுன்னு அர்த்தம்? ஜெயம் இங்கே தான். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயம். எனவே கலங்க தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் யுத்தத்தில் வல்லவர், ஜெயத்தை தந்து உங்களை மகிழ பண்ணுவாராக. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, எங்களை விரோதிக்கிறவர்களின் எண்ணங்களை செயல்களை அவமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதை பார்த்து பயப்படுறோமோ அதை பார்த்து நீங்கள் நகைக்கிறீங்க ஆண்டவரே. காரணம், அது உம்மை எவ்விதத்திலும் ஆண்டவரே பாதிக்காது, அது உண்மை எவ்விதத்திலும் தடுக்க முடியாதப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல ஆண்டவர் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருவ ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே.
நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த நம்பிக்கையில முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நல்ல தீர்மானம் அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டான் என்று தானியேல் 1:8 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீர்மானம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை மிகவும் அவசியம். உறுதியான தீர்மானம் இல்லாவிட்டால் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாவிட்டால் போராட்ட நேரங்களில் உள்ளம் சலனப்பட்டு போய்விடும். இன்று பல வகையான பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் காண முடிகிறது. 40 நாட்கள் மாம்சம் புசிப்பதில்லை என்றும் தலையில் பூ சூடுவதில்லை என்றும் காலையில் வேதம் வாசித்து ஜெபிப்போம் என்றும் சிலர் லெந்து நாட்களில் தீர்மானிப்பார்கள். நல்லதுதான், அப்படி நேர்த்து கொண்டதை எப்படியாகிலும் நிறைவேற்ற வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் பிரதிஷ்டையும் சில நாட்களோடு நின்று போய்விடக் கூடாது. பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆழமான பிரதிஷ்டையும் வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ளுகிறதாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி தம் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதில் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நசரேய விரதம். எண்ணாகமம் 6:1-12 வரை உள்ள வசனங்களிலே இதை காணலாம். நசரேய விரதத்தின் நிபந்தனைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நசரேயனுடைய தலைமையர் கத்தரிக்கப்படக்கூடாது. இரண்டாவது, நசரேயன் திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது. மூன்றாவது, செத்த பிணத்தால் தீட்டுப்படக்கூடாது. இந்த நசரேய விரதத்தின் பிரதிஷ்டை கொஞ்ச நாட்களுக்கு உரியது அல்ல, வாழ்நாள் முழுவதற்கும் உரியது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக தொடுகிறது. தான் அதை பூர்ணமாய் மேற்கொள்வதற்காக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூர்ணமாய் அர்ப்பணித்திருந்தார். அதற்காகவே இறங்கி வந்தேன் என்றார். அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த போது அவருக்கு பசி எடுத்தது. ஆனாலும் அவர் கல்லை அப்பமாக்கி தன் பசியை தீர்த்து கொள்ள முன்வரவில்லை. அவரை பின்னடைய செய்ய சாத்தான் மேற்கொண்ட தந்திரங்கள் தோல்வியிலே முடிந்தன. ஆம், அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் இருந்தது. அவர் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருந்தார் என்று எபிரேயர் 7:26 வாசிக்கிறோம். கர்த்தர் பிரதிஷ்டையையும் கட்டுப்பாடான வாழ்க்கையையும் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தானியேல் அப்படிப்பட்ட பிரதிஷ்டையின் ஜீவியம் செய்ததினால் கர்த்தர் தானியேலை எவ்வளவு வல்லமையாய் உயர்த்தினார். தன் மறை பொருட்களையெல்லாம் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சங்கீதம் 55 காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி. ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன், ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள்? அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை, மகிமையானதை, உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திருப்போம்.

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

எழுந்தது எல்லாம் பிரச்சனை. நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்மில் பலர் நினைவாற்றல் குறைவாய் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைக்கிறோம், அல்லது மொபைல் போனில் ஒரு நோட்பேட் டவுன்லோட் பண்ணி அதில் எழுதி வைக்கிறோம். செல்வா தன்னுடைய பணிகளை எல்லாம் நோட்பேடில் எழுதி கொண்டாலும், வாரம் ஒரு வேத வசனத்தை பெரிதாக பிரிண்ட் அவுட் எடுத்து தன்னுடைய சாப்பாடு அறையிலே ஒட்டி வைப்பது வழக்கம். அது ஒரு மாலை நேரம். அண்டை வீட்டில் வசிக்கும் கணவனும் மனைவியும் மாலை சிற்றுண்டி நேரத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்று மாலை அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் வந்தார்கள். ஆனால் சிற்றுண்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்ய தொடங்கினார்கள். மற்றொருவருடைய வீட்டில் இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் நினைவில் கொள்ளாமல் காரசாரமாக ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தார்கள். திடீரென்று அந்த கணவன் அந்த சாப்பாட்டு அறையில் ஒட்டப்பட்டிருந்த வேத வசனத்தை வாசித்தார். அன்று ஒட்டப்பட்டிருந்த வசனம் என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த வசனம் அவர்களை பார்த்து பேசுவது போல இருந்தது. அந்த வாசகத்தை தன்னுடைய மனைவிக்கும் சுட்டிக்காட்டி, இந்த காரியத்திற்காக நாம் இவ்வளவு வாக்குவாதம் செய்ய வேண்டியது இல்லை என்று கூறி செல்வாவோடும் மனைவியோடும் பேசி சிரித்து மகிழ்ந்து போனார்கள். அங்கிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது இரண்டு பேரும் கைகோர்த்து சென்றது செல்வாவிற்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. நாம் கூட இப்படி வேத வசனங்களை எழுதி நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களும் பார்க்கும்படியாய் வைப்பது நிச்சயம் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். இப்படி வாரந்தோறும் வசனங்களை மாற்றும் பொழுது நாமும் பல வேத வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேதம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்றும், வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்றும் தாவீது அரசன் எழுதியிருக்கிறார். வாழ்வு தரும் வேதத்திற்கு நாமும் முக்கியத்துவம் கொடுப்போமா?

பர் சித்தாவே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். இணைந்து சொல்ல

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:20-21 நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 4 verses 20 and 21.
1: நீதிமொழிகள் 4:20-21.
2: Proverbs 4:20-21.
1: என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
2: My son, give attention to my words. Incline your ear to my sayings. Do not let them depart from your eyes. Keep them in the midst of your heart.
1: இதில் இந்த வார்த்தையில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை, உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
2: The word that I really liked in this verse is keep them in the midst of your heart.
1: தகப்பன் வந்து வார்த்தைகளை பேசுகிறார்.
2: The father is speaking the words.
1: அவர் வசனங்களை வசனிக்கிறார்.
2: He is also speaking and uttering the word.
1: அவர் ஆலோசனை தருகிறார்.
2: He is giving the counsel.
1: அவர் சத்தியங்களை பேசுகிறார்.
2: He is speaking the truth here.
1: ஆனால் அவைகளை ஒருவன் விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமானால்,
2: But if a person ought not to leave them,
1: அவைகளை கைக்கொள்ள வேண்டுமானால்,
2: If a person ought to keep and follow them,
1: இந்த வார்த்தைகள், கற்பனைகள், தகப்பன் கொடுக்கிற ஆலோசனைகள், புத்திமதிகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் தன் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும்.
2: He is supposed to keep all this counsel, these words, these words of attention and all the counsels in the midst of his heart.
1: காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வந்து சேகரிக்க வேண்டும்.
2: So when it says he has to keep it, it means that he is supposed to store it.
1: காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பத்திரப்படுத்த வேண்டும்.
2: So he has to gather and store them in his heart.
1: காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செவி சாய்க்க வேண்டும்.
2: When it says keep them, it means that he has to give heed to them.
1: காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பொக்கிஷத்தை போல மதிக்க வேண்டும்.
2: When you say keep them, it means that you have to consider it to be a treasure.
1: அதை கனம் பண்ண வேண்டும்.
2: You have to honor it.
1: அப்பதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சேகரித்ததை, கனப்படுத்தியதை, செவி கொடுத்ததை, காத்து கொண்டதை, பத்திரப்படுத்தியதை அவனால் தன் வாழ்க்கையில செய்ய முடியும்.
2: Only then the person who have honored it, the one who have kept it as a treasure, the one who have stored it, who have gathered it, who have honored it will do according to it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எனக்கு இதுல ரொம்ப என்னை கவர்ந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்ல வந்து உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் ஆங்கில வேதாகமத்துல keep them in the middle of your heart அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
2: So though in Tamil it says as keep them in your heart, in English it says keep them in the middle of your heart.
1: அதாவது அர்த்தம் என்னன்னா,
2: what does it mean?
1: உன்னுடைய இருதயத்தின் மைய பகுதியில் அதை வைத்துக்கொள்.
2: You have to keep it in the core or the midst of your heart.
1: அதாவது இந்த middle அப்படிங்கற வார்த்தை வந்து எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அதுதான் வந்து உன் வாழ்க்கையின் சக்கரத்தையே சுற்ற வைக்கிறது போல நடு மையமாய் முக்கியப்படுத்து.
2: So this middle actually means the center point around which your entire life revolves around.
1: ஒரு wheel எடுத்துட்டீங்கனா அது சுழற வேணுமானா அதுக்கு நடுவுல வந்து ஒரு fulcrum இருக்கணும்.
2: So if you have a wheel, if you start to revolve, then they should add a fulcrum in the center.
1: ஒரு தேசத்தினுடைய தலைநகர பாத்தீங்கனா அந்த நாட்டினுடைய நடு மைய பகுதியில் இருக்கும்.
2: And then if you see the capital city of a country, that will be in the center of that country.
1: அது எதை குறிக்குதுன்னு சொன்னா அது வந்து முக்கியத்துவத்தை குறிக்குது.
2: It actually symbolizes the importance of it.
1: ஏதோ இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போற மாதிரி ஆலோசனை கேட்க கூடாது.
2: It's not that you have to listen in one ear and leave it in the other ear.
1: ஏதோ ஒரு அசட்டையா கேட்டுட்டு போக கூடாது.
2: It's not that you should hear it with a despising attitude.
1: இது என்ன பெரிய ஆலோசனை அப்படினு ஆயிரத்துல இதுவும் ஒரு வார்த்தைன்னு சொல்லி அது தள்ளிட்டு போயிட கூடாது.
2: You should not reject or despise it saying this is one among the thousand counsels I raised.
1: இதை உன் இருதயத்தின் மத்தியிலே வைத்துக்கொள்.
2: You have to keep them in the center or the middle of your heart.
1: நான் நினைக்கிறேன் நம்ம இருதயம் நம்ம வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை பிடிக்குது.
2: I tell you this heart takes important position in our life.
1: ஒருவனுடைய இருதயத்தின் சிந்தனையின்படிதான் அவன் இருக்கிறான்.
2: So a person is as the thought, like the thought of his heart.
1: நீங்க அதனால தான் நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம்.
2: That's why you read in Proverbs 4:23.
1: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்து நின்று ஜீ ஜீவ ஊற்று புறப்படும்.
2: Keep your heart with all vigilance, for from it flows the springs of life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கவனிக்கலாம்.
2: So let us look at certain things which the Bible speaks about this heart.
1: இவைகளை நான் முக்கியமான நான் கருப்பொருளுக்கு முன்னால இது ஒரு முன்னுரையாக நான் சொல்ல விரும்பறேன்.
2: I want to say this as an introduction before I go into the actual subject.
1: அதாவது வேதத்தை குறித்து இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல
2: I will tell you three important things which the Bible says about heart.
1: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம் பாருங்க.
2: 1 Corinthians chapter 2 verse 11.
1: மனுஷனின் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்?
2: For who among men knows the thoughts of a man except the spirit of the man that is in him?
1: மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்?
2: For who among men knows the thoughts of a man except the spirit of the man that is in him?
1: அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா,
2: what does it mean?
1: ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது வேற யாராலும் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய புதிர் போன்றது.
2: The heart of a man is like a maze which no one can understand.
1: அது ஒரு பெரிய ரகசியம். It's a mystery. அது
2: it is a mystery.
1: எவ்வளவுதான் ஒருவரை நீங்க ரொம்ப நெருக்கமா அறிந்திருந்தாலும் பழகி இருந்தாலும் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது.
2: No matter how much you are close with a person, you cannot understand what they have in their heart.
1: அதனால தான் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்துல ஆண்டவர் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு.
2: That's why in 1 Samuel chapter 16 and verse 7 the Lord said unto the prophet Samuel,
1: நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம்.
2: Do not look at its appearance or at the height of its stature.
1: நான் இவனை புறக்கணித்துட்டேன்.
2: Because I have rejected him.
1: மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
2: For God sees not as man sees.
1: மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
2: For man looks at the outward appearance, but the Lord looks at the heart.
1: நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் முகத்தை பார்ப்பான் அப்படின்றத வார்த்தையை வேறு எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, மனுஷனால் அதிகபட்ச விதமாக ஒருவனுடைய முகத்தை தான் பார்க்க முடியும்.
2: So this word which says man looks at the outer appearance, this can also be taken in this content where man can look only at the eyes alone, for the face alone.
1: ஒருவனால் அவனுடைய தோற்றத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும்.
2: He can only look at his appearance and stature.
1: அதற்கு மிஞ்சி இன்னொருவன் இன்னொருவனை ஆராய முடியாது.
2: So a person cannot examine or search beyond that level.
1: நூற்றுக்கு நூறு ஒருவரை தெரிந்து கொள்ளவே முடியாது.
2: You cannot understand a person completely 100%.
1: சைக்காலஜியில போவீங்களானா ஜோஹாரி விண்டோ அப்படிங்கற ஒரு காரியத்தை ஒரு கான்செப்ட்ட சொல்லுவாங்க.
2: If you go to psychology there is something called concept which is ஜோஹாரி விண்டோ.
1: இந்த ஜோஹாரி விண்டோ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து நான்கு பகுதிகளாக பிரிந்து இருக்கிறது.
2: So this ஜோஹாரி விண்டோ says the life of a man is divided into four parts.
1: அதுல அந்த முதல் பகுதி என்னன்னு சொன்னா, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அப்படிங்கற பகுதி.
2: The first part is that I know and you also know it.
1: அதாவது நம்ம வாழ்க்கையில சில பகுதிகள் அப்படி இருக்கு.
2: There are certain parts in our life which are so.
1: நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும்.
2: Which we know and also the others will know.
1: இது வந்து 25%.
2: This is 25%.

0: நோக்கங்களை நம்ம வெளியே சொல்றதுக்கு தைரியமும் வந்ததில்லை, அதற்கான நேரமோ வாய்ப்போ வந்ததில்லை.
1: We dare not to express certain incidents, certain experiences, certain thoughts or certain intentions, and we don't have even time to explain them.
0: அது நமக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
1: They are the things known only to us and others don't know.
0: மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது.
1: There's a third part.
0: அது என்ன தெரியுமா?
1: What is that?
0: எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும்.
1: That is which I know, I doesn't know but you know it.
0: I don't know, you know. எனக்கு தெரியாது உனக்கு தெரியும்.
1: I don't know but you know it.
0: இது வந்து நம்ம வாழ்க்கையில இது ஒரு 25% இருக்கு.
1: So this also contains 25%.
0: அது என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தவறுகள் எனக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய பிழைகள் எனக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய துர்குணங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம், நான் அதன் எவ்ரிடே நார்மல் மாதிரி நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனா மற்றவர்கள் கணிக்கிறாங்க எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி.
1: So there are something, some mistakes or some bad or evil thoughts or bad habits which I consider to be a normal one in my life, but others considered to be a flaw and a mistake in my life.
0: நாலாவது ஒரு பகுதி இருக்கு.
1: There's a fourth portion.
0: அது என்ன தெரியுமா?
1: What is that?
0: எனக்கு தெரியாது உனக்கும் தெரியாது.
1: Even I don't know it and you also don't know it.
0: அதாவது அர்த்தம் என்னன்னா, अनेक காரியங்களை இன்னும் நாமளே கண்டுபிடிக்கல, அதே காரியத்தை மற்றவர்களும் இன்னும் வந்து இனங்கானல கண்டுபிடிக்கல.
1: So it means that many things even I have not found it out and also many people others also do not know it.
0: இத கூட்டி கழிச்சு பாத்தீங்கனா,
1: if you add all these things,
0: நம்முடைய வாழ்க்கையில குறைந்தது பாதி சதவீதம் வந்து மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது.
1: Almost half of our life is not known to other people.
0: பாதி சதவீதம் தெரியாது.
1: Half of 50% of our life is not known.
0: உண்மையா நம்மள பற்றி அறிஞ்சது என்னன்னா பாதிதான்.
1: So what they know about is only half.
0: அதாவது இத வந்து ஐஸ்பர்க் னு சொல்வாங்க சைக்காலஜில, ஐஸ்பர்க் அப்படினு சொல்வாங்க.
1: This is called as iceberg in psychology.
0: அதாவது ஐஸ்பர்க் பாத்திருக்கீங்களா, அந்த பனி மலை பாத்தீங்கனா, அது இந்த கடலின் மேல் பகுதியில் ஒரு பனி பாறையாக வெளியே தெரியும்.
1: When you look at this iceberg, it will be upon the level of water upon the sea like a rock of ice.
0: இத பாத்தீங்கனா இந்த மேல் இருக்கிற பனி பாறை வந்து ஐஸ்பர்க் வந்து மேல வந்து ஒரு 20 feet உயரத்து கூட இருக்கலாம்.
1: So this iceberg might be 20 feet high upon the sea level.
0: சிலதெல்லாம் 40-50 feet கூட மேல தண்ணிக்கு மேல இருக்கும்.
1: Some might be even 40-50 feet above the sea level.
0: அப்படியே மிதந்து கொண்டிருக்கும்.
1: They might be floating there.
0: அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, ஐஸ் மொத்தமும் மேல மிதக்குது நம்ம நினைக்கிறோம்.
1: We think the entire iceberg is floating up.
0: ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, யாருமே பார்க்காத ஒரு பெரிய பனி மலை இது தண்ணி கடியில இருக்கு.
1: But the truth is that there's a big mountain of ice that is hidden under the water.
0: சில பனி மலைகள், சில பனி பாறைகள் எப்படிப்பட்டதுனா, மேல தெரிஞ்சது ஒரு 10% தான், 90% தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கும்.
1: In certain iceberg only 10% will be visible above the sea level and 90% will be hidden under the sea.
0: வாழ்க்கை இதே மாதிரி தான்.
1: Our life is also the same.
0: நம்முடைய இதயம் வந்து யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு புரியாத புதிர் போல இருக்கிறது.
1: Our heart is like a maze and a mystery which no person can understand.
0: நம்முடைய இதயத்தை முழுவதுமாக அறிந்தவர் யாருன்னா தேவன் மாத்திரம்தான்.
1: It is God alone who knows the heart completely.
0: அதாவது நான் சொன்ன பாருங்க, சில பகுதிகள் நம்முடைய இருதயத்தில் உள்ள பகுதிகள் வந்து நமக்கே தெரியாத பகுதிகள் கூட இருக்கு.
1: So as I told you, there are certain parts of our life which we itself doesn't know.
0: ஆனால் அதை கூட அறிந்தவர் நம்முடைய தேவன்.
1: But our God knows even that.
0: அதனாலதான் 1 Chronicles 28:9 வாசிக்கும் போது,
1: என்
0: குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: As for you, my son Solomon, know the God of your father and serve him with a whole heart and a willing mind, for the Lord searches all hearts and understands every intent of the thoughts.
0: எல்லா இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார்.
1: He searches all hearts.
0: அந்த நினைவின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார்.
1: And he understands every intent of the thoughts.
0: இன்னும் கூட சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது,
1: When Psalmist says more,
0: 139th Psalm 5 வாசிப்பீர்களா, 4 வாசிப்பீர்களானா,
1: If you read Psalm 139, first 4 verses,
0: அங்கே முதலாம் வசனத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
1: Oh Lord, you have searched me and known me.
0: 2 verses, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
1: In verse 2, you discern my thoughts from afar.
0: 4 verses, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்.
1: In verse 4, even before a word is on my tongue, behold, O Lord, you know it all together.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.

0: Glory be to the name of the Lord.
1: அப்ப நம்முடைய தேவன் மாத்திரம் தான் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார், அந்த நினைவுகள் வந்து தோன்றும் முன்பாகவே அறிந்திருக்கிறார்.
0: So it is only our God who have searched and known us. He discerns our thoughts and he also knows our thoughts before we utter it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இருதயம் வந்து ஒரு புரியாத ஒரு புதிர்.
0: Our heart is like a maze and a mystery.
1: நீங்கள் நீதிமொழிகள் 20 அதிகாரம் 5 வசனம் வருவீர்களானால்,
0: If you come to Proverbs 20 and verse 5,
1: அங்கே வாசிக்கிறோம்,
0: You will read,
1: மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான்.
0: Counsel in the heart of man is like deep water, but a man of understanding will draw it out.
1: அதாவது மனிதனுடைய இருதயம் என்றது முதலாவது சொன்ன ஒரு புதிர் போன்றது.
0: First I told you heart of man is like a maze and mystery.
1: அறிய முடியாத ஒரு ரகசிய பெட்டகம் அது.
0: It is a mystery which a person cannot understand.
1: இரண்டாவது இந்த இருதயம், நம்முடைய இருதயம் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஆழமான கிணறு போன்றது.
0: Second our heart is like a well.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: இயேசு சொல்றது எப்படிப்பட்ட கிணறுனா ஆழமான கிணறா.
0: The Bible says it is a well of deep water.
1: அது வந்து தண்ணீரை எப்படி ஒருவன் ஆழத்திலிருந்து தோண்டி எடுக்கறானோ அப்படிதான் ஒரு இருதயத்தில் உள்ளதை புத்திமான் என்ன செய்யணும்னா முண்டெடுக்கணும்.
0: So like how you draw water from the deep of the well, similarly a man should also draw his wisdom and understanding from it.
1: நம்முடைய இருதயத்தின் ஆழத்தையே நம்ம ஆராய்ந்து தேடி அதை வந்து முண்டெடுக்கிறதுன்றது பெரிய கடினம்.
0: So it is really difficult for us to search, analyze and draw things out of our own heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: ஆழமா யோசிங்கனா சில காரியம் வெளிப்படுதுன்னு சொல்வாங்க.
0: They say if you think deeply certain things are revealed to us.
1: நாம மேலோட்டமா பாஸ்தம் யோஸ்தம் பாஸ்டர் அப்புறமா அது ஒண்ணும் தெரியல. அதுக்கு அப்புறம் அந்த ஆழமா உட்கார்ந்து ஆராய்ந்து யோசித்து பார்த்து நிதானிச்சாதான் எனக்கு ரகசியம் புலப்பட்டதுன்னு சொல்வாங்க.
0: I just thought an outward thought but I did not get anything but I went on thinking very deeply only then I got the thought.
1: சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க.
0: Some doctors used to say
1: மேலோட்டமா பார்த்தா எனக்கு உடனே அவங்க பிரச்சனை தெரியல.
0: If I see you outwardly I could not find out your problem.
1: ஆனா உட்கார்ந்து அந்த டீப்பா அந்த problem analyze பண்ணும்போது என்னால வந்து கரெக்ட்டான டயக்னோசிஸ் கரெக்ட்டான பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சது.
0: But when I was able to analyze deeply I was able to find out and diagnose what is the actual problem.
1: ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இருதயம் வந்து ஒரு புரியாத புதிர் மாத்திரம் இல்ல அது ஒரு ஆழமான கிணறு போன்றது.
0: It's because a heart is not like a maze but it also is like a well.
1: ஒருவன் அதற்குள்ள ஆழமாக அவன் வந்து கயிறை விட்டு அவன் முண்டு எடுக்கணும் அப்பதான் அந்த ஆழ்ந்த தண்ணீர் எல்லாம் வெளியே வரும்.
0: So he has to draw a deep out of that well only then he can get things out of it.
1: இதுதான் நம்ம டீப் திங்கிங் சொல்லுவோம், ஆழமா சிந்திக்கிறதுன்னு சொல்லுவோம்.
0: This is what we call as deep thinking.
1: மூன்றாவது,
0: Third,
1: இந்த இருதயம் என்பது எதையும் நீங்க வேதத்துல வாசிக்கலாம்னா இருதயம் என்பது எப்படி இருக்குன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 45 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
0: If you read Luke chapter 6 and verse 45,
1: நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நினைவினால் நிறைவினால் வாய் அவனவன் வாய் பேசும்.
0: The good person out of the good treasure of his heart produces good and the evil person out of his evil treasure produces evil for out of the abundance of the heart his mouth speaks.
1: முதலாவது சொன்னேன்.
0: First I told you.
1: இருதயம் என்பது புரியாத ஒரு ரகசிய பெட்டகம் மாதிரி அது ஒரு புதிர்.
0: I told you heart is like a maze or a mystery which cannot be found.
1: இரண்டாவது இருதயம் என்பது ஒரு ஆழமான கிணறு.
0: And second heart is like a well.
1: மூன்றாவது இருதயம் என்பது ஒரு பொக்கிஷ சாலை.
0: Third, heart is like a treasure chest.
1: அது ஒரு பொக்கிஷ பெட்டகம்.
0: It is like a treasure chest.
1: இந்த பொக்கிஷத்திலிருந்து எது வெளியே வருது அப்படின்றது எதனால இருக்குன்னா எப்படிப்பட்ட பொக்கிஷம் உள்ள சேகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான்.
0: So the outcome of this chest is based upon what is actually stored up there.
1: அதாவது ஒருவன் நல்ல பொக்கிஷம் அவன் இருதயத்தில் அவன் சேர்த்து வைத்தா அதுல இருந்து வெளியே கொண்டு வருவான்.
0: So if a person stores up good treasure then he will brings good things out.
1: அவன் இருதயத்தில் பொல்லாத பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருந்தா அது பொல்லாத பொக்கிஷமா வெளியே வரும்.
0: If a person stores evil treasure in his heart, then that will bring it out as evil things.
1: இது எப்போ வெளியே வரும்னா அவசியத்துக்கு மட்டும் தான் வெளியே வரும்.
0: It will come out only when it is necessary.
1: தேவைக்கு மட்டும் தான் வெளியே வரும்.
0: It will come out only when you need it.
1: அது ஒரு இக்கட்ல தான் வெளியே வரும்.
0: It will come out only when you have a problem.
1: அது முக்கியமான நேரங்கள்ல தான் வெளியே வரும்.
0: It will come out only at important times.
1: பொதுவா பாருங்க இந்த பொக்கிஷங்களை டிஸ்ப்ளேல வைக்க மாட்டாங்க.
0: Generally when you look at these treasures they are not displayed.
1: பாருங்க சிலர் வீடுகள்ல ரொம்ப விலையேறப்பட்ட நகைகளை வைத்திருப்பாங்க.
0: So some people will have very costly expensive jewels at their house.
1: இந்த பொக்கிஷமான இந்த நகைகளை வந்து வெளியில இருக்கிற லிவிங் ரூம்ல தொங்க போட மாட்டாங்க.
0: They will not hang or display in the living room all these expensive things.
1: அது வந்து முக்கியமான ஈவென்ட்ஸ்ல மட்டும் தான் அது ரகசியத்துல இருந்து வெளியே வரும்.
0: So those will come out of the chest only on the important occasions.
1: ஒரு தேசத்துல வந்து अनेक ஏவுகணைகள் எத்தனையோ ஆயுத யுத்தத்திற்கான ஆயுதங்கள் இருக்கும்.
0: So a country may have many kinds of weapons that is used for battle and wars.
1: அது தினந்தோறும் வெளியே ரோட்ல கொண்டு பரப்ப மாட்டாங்க.
0: They will not display every day on the roads.
1: அது என்ன பண்ணுவாங்கனா ஒரு அவசர காலம் ஒரு இக்கட்டின் நேரத்துல தான் மறைத்து வைத்திருந்த சீக்ரெட்டான வெப்பன்லாம் வெளியே வரும்.
0: So only at the times of trouble in the times when they needed only then they bring the all the secret weapons out.
1: இருதயமும் அதே மாதிரிதான்.
0: Our heart is also similar.
1: பல வருடமா நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டே இருப்போம் யாருக்குமே தெரியாது.
0: We might be storing for years together which no one will know it.
1: ஆனா ஒரு இடுக்கம் ஒரு நெருக்கம் ஒரு முக்கியமான நேரம் ஒரு அழுத்தம் வரும்போது உள்ள இருக்கிறது வெளியே வரும்.
0: But when time comes where of affliction or where is there any pressure only then the things come out of your heart.
1: சிலர் தங்கள் இருதயத்துல பல ஆண்டுகளாக நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துட்டு இருப்பாங்க.
0: Some people might be storing good treasures in their heart for years together.
1: வெளியே பார்த்தா சாதாரண மனிதர்கள் போல இருப்பாங்க.
0: Outwardly they might be like ordinary people.
1: அவர்களால ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியாது.
0: It may appear that as if they are not of much use to anybody.
1: ஆனா ஒரு இக்கட்டு நேரம் வரும்போது
0: But when it's the time of any trouble
1: அந்த ஜனங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு உண்மை வெளிப்படும் அவ்வளவு ஒரு அன்பு வெளிப்படும் அவ்வளவு ஒரு நேர்மை வெளிப்படும் அவ்வளவு ஒரு சாந்தம் பொறுமை அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு நற்குணங்கள் வெளியே வரும்.
0: So all good things of their life like good treasures like love their integrity their honesty will be coming out during that time.
1: சில பேர் பார்த்திருக்கீங்களா அப்படி?
0: Have you seen such people?
1: நீங்க அவங்களை ரொம்ப பெருசா பொருட்படுத்திருக்க மாட்டீங்க.
0: You have not even considered them much.
1: ஆனா ஆபத்து நேரத்துல வந்து அவங்க உதவுவாங்க.
0: But they will help you in a time of your need.
1: ஒரு நெருக்கத்துல தங்களோட உண்மையான பாசத்தை காட்டுவாங்க.
0: They will show their true love in the time of your trouble.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதே வேளையில
0: at the same time
1: பல காலமாக ஒரு மனுஷன் தான் உள்ளத்துல பொல்லாத பொக்கிஷங்களாகிய கோபங்கள் வைராக்கியங்கள் இச்சைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் இதெல்லாம் உள்ள வச்சிருந்தான்னா அது அழுத்தம் வரும்போது அது வெளியே வரும்.
0: So if a person stores up all evil things like adultery, murder, sexual immorality, lying and other things in his heart, then that will come out at time of need.
1: இது ஒரு நல்ல சம்பவம் பைபிள்ல இருக்கு.
0: That's a very good incident for this.
1: ஆதியாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் முதல் 13 வசனங்கள்ல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு.
0: So there's a very good incident in Genesis chapter 20 first 13 verses.
1: இங்கே கேரார் என்கிற பட்டணத்துக்கு ஆபிரகாம் பிரயாணமா போகிறார்.
0: Here Abraham went on a journey to the city of Gerar.
1: அங்க போகும்போதே தன்னுடைய மனைவியாகிய சாராள்ட்ட சொல்றார், அம்மா தயவு செய்து என்ன உன்னை வந்து என்னுடைய மனைவின்னு சொல்லிராத உன்னை வந்து என் சகோதரனே சொல்லிடுன்னு சொல்றார்.
0: So as he went there he told Sarah his wife do not say, tell me that you are my wife but tell them that you are my sister.
1: அந்த தேசத்துல ராஜாவாக அபிமலேக் என்ற ஒரு மனுஷன் இருக்கான்.
0: Then Abimelech was the king of that city.
1: இந்த ஆபிரகாமும் சாராளும் அந்நியர்களாக உள்ள அந்த நாட்டுக்குள்ள வந்து தங்கும்போது சாராள்ட்ட கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க நான் வந்து சிஸ்டர் தான் அவருடைய சகோதரின்னு சொல்றாங்க.
0: When Abraham and Sarah came as strangers and stayed in this nation when they asked and inquired from them Sarah said that she is his sister.
1: அப்போ இந்த பொதுவாமே அந்த நாட்கள்ல அழகிய எல்லாமே ராஜாவுடையதான். முதல் அழகு முதல் ரொம்ப அழகு உள்ளவங்க எல்லாம் ராஜாட்ட தான் இருக்கணும்.
0: So in those days whichever is very beautiful the first and the top most of the beautiful belongs to the king.
1: ரொம்ப பலசாலிகள் ராஜாட்ட.
0: The strongest people belongs to the king.
1: ரொம்ப பெரிய வீடு ராஜா தான் வச்சிருப்பாரு.
0: The biggest house belongs to the king.
1: அதிகமான செல்வம் வந்து ராஜாட்ட தான் இருக்கணும்.
0: The more assets and possessions will be with the king.
1: அது அவருடைய அதிகாரத்துக்கு ஒரு அடையாளமா இருந்தது.
0: So that was the sign of his authority.
1: இப்போ வந்து கேக்குறாங்க இது இந்த பெண்ணு என்ன கல்யாணமாச்சா கல்யாணமாகலையா?
0: Now they were inquiring whether she is married or not.
1: இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பயம்னா
0: Now what is Abraham
1: afraid? அவளுடைய மனைவியின் தெரிஞ்சிட்டா என்ன கொன்னுட்டு அவளை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம்.
0: So he was afraid if they know that she is his wife they may kill him and take her away.
1: அதனால இவர் பயந்துட்டு சகோதரின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அதே மாதிரி சொல்றாங்க.
0: So therefore they both said that they are brothers and sisters.
1: அவங்க எதிர்பார்த்தது போலவே அபிமலேக்கு சாராளை கொண்டு போயிட்டார்.
0: And as they expected Abimelech took Sarah.
1: அந்தக்கு ராத்திரியில கர்த்தர் தரிசனமாகிறார்.
0: And that night the Lord came in a dream.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says
1: நீங்கள் மூன்றாம் வசனத்துல வாசித்தால் தேவன் இரவில் அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே அப்படின்னு
0: சொன்னார். In verse 3 it says but God came to Abimelech in a dream by night and said to him indeed you are a dead man because of the woman whom you have taken for she is a man's wife.
1: இதற்கு அவர் சொல்கிற பதில பாருங்க.
0: Look at the reply that he gives.
1: 5th வசனத்துல
0: in verse 5
1: இவள் தன் சகோதரி என்று என்னோடே சொல்லவில்லையா?
0: Did he not say to me she is my sister?
1: அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே.
0: And he also said that she is my sister.
1: உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று தேவனிடத்தில் அபிமலேக் பதில் சொல்லுகிறான்.
0: So he replied to the Lord saying in the integrity of my heart and innocence of my hands I have done this.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா 6 வசனத்துல வாசித்தீங்கன்னா
0: what was surprising is that you can read in verse 6
1: தேவன் சொல்றாரு
0: the Lord says
1: உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: Yes I know that you did this in the integrity of your heart.
1: நான் சம்பவத்தை ஏன் கொண்டு வந்தேன் அப்படினு சொன்னா
0: why did I bring this incident?
1: நீங்கள் 11 வசனத்துல வாசித்தீங்கன்னா
0: if you read in verse 11
1: அங்கே ஆபிரகாம் சொல்றாரு
0: Abraham says here
1: இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன்.
0: Because I thought surely the fear of God is not in this place and they will kill me on account of my wife.
1: பாருங்க அப்ப ஆபிரகாம் இந்த ஜனங்களை பாக்கும்போது என்ன நினைச்சார்னா இவங்கட்ட என்ன இல்ல தெய்வ பயம் இல்ல, இவங்க கொலைகாரர்கள், இவங்க வந்து நம்மட்டிருந்து மனைவியை பறிக்கக்கூடியவர்கள், கொடுமைக்காரர்கள்னு இவர் வந்து முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு.
0: So when Abraham saw this people he thought they don't have fear of God, they are violent people, they are murderers who can take away his wife.
1: ஆனால் தேவன் வந்து சொல்றாரு நீ உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் அப்படின்னு எனக்கு தெரியும்.
0: But the Lord says yes I know that you did this in the integrity of your heart.
1: நல்ல கவனிங்க.
0: Listen carefully.
1: மனிதனுடைய பார்வையில தெரிஞ்சது வெளியே வரல, தேவனுடைய பார்வை ஆராய்ந்து பார்த்த உத்தமர் இருக்கு பாருங்க கடினமான நேரத்துல அது வெளியே வந்தது.
0: Whatever appeared in the sight of man did not come out but whatever appeared as a integrity in the sight of God that came out in the time of this trouble.
1: அந்த மனிதன் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவனா இருந்தான், உத்தமமா இருந்தான் என்று சொன்னால்
0: see how far was his honest in this thing.
1: நீ எடுத்துக்கொண்ட மனைவியை நீ திருப்ப கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது
0: when the Lord said restore the man's wife to him
1: நீ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10th வசனத்துல நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவன் அந்த மனைவியை கொடுத்தது மாத்திரம் இல்ல அவனுக்கு பெரிய வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பியிருக்கான்.
0: And if you continue to read it you can see he not only gave back his wife but he also gave them many gifts.
1: அவன் தேவனுக்கு எதிர்த்து நிக்காம உடனே இன்னொருவர் மனைவியும் தெரிஞ்சவனே கொடுத்துட்டான் பாருங்க.
0: So he did not resist the Lord but rather gave it when he found it was another man's wife.
1: நம்முடைய இருதயம் வந்து ஒரு பெட்டகம்.
0: Our heart is like a treasure chest.
1: அதாவது நம்ம உத்தமத்தை நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா, உண்மையை சேர்த்து வச்சிட்டோம்னா, அன்பை சேர்த்து வச்சிட்டோம்னா அது ஆபத்து நேரம் நெருக்கத்தி நேரத்துல அதுதான் வெளியே வரும்.
0: So if you treasure up good things like integrity, honesty and truth, only those things will come out in the times of a trouble.
1: அதே வேளையில
0: at the same time
1: இதே இதயத்துல பொல்லாப்பை கூட நம்ம சேகரித்து வைக்கலாம்.
0: We can also store up evil things in the same heart.
1: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15th அதிகாரத்துல நீங்கள் 19th வசனம் வாசிப்பீங்களானா
0: if you read Matthew chapter 15 and verse 19
1: எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கனவு களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும்னு போட்டிருக்கு.
0: For from the heart comes evil thoughts, murder, adultery, all sexual immorality, theft, lying and slander.
1: இந்த இருதயம் வந்து எதை சேக்கறோமோ அதை வெளியே கொண்டு வரும்.
0: So the heart will bring out what we store in it.
1: இதை அறிந்துதான் நீதிமொழிகள் ஞானி சொல்றாரு
0: having known this the preacher says in proverbs
1: ya vaarthigala kavanipa
0: you give attention to my words
1: ya vasanangalukku sevisai
0: you incline your ears to my sayings
1: ivigal un kangala vittu priya vendam
0: do not let them depart from my eyes
1: avigala enna pannana o irudhayathin naduvula kaathukol
0: keep them in the midst of your heart
1: andha vaarthai enak romba pidithathu
0: I liked it the word
1: o irudhayathila நடுவுல இதை வைத்துக்கொள்.
0: கீப் தெம் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் ஹார்ட்.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
0: இன் अदर வேர்ட்ஸ்,
1: உன்னோட இருதயத்துல இதெல்லாம் சேகரித்து வை.
0: யூ ஸ்டோர் அப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் ஹார்ட்.
1: ஏனென்றால் ஒரு காலம் வரும்,
0: பிகாஸ் தேர் கம்ஸ் எ டைம்,
1: நீ சேகரித்தவைகள் வெளியே வரும்.
0: Whatever you store will come out.
1: நீ சம்பாதித்தவைகள் உன் செலவுக்கு உதவும்.
0: Whatever you gain will help you for your
1: spending. இதெல்லாம் நீ நல்ல செவி கொடுத்து கவனித்தாயோ அது இன்னொரு நாள் உன்னோடு பேசும்.
0: Whichever you gave attention and inclined your ear, those things will speak to you.
1: எதை நீ ரொம்ப கனம் பண்ணி எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நீ வந்து உள்ள இருதயத்தில் சேமித்து சேகரித்து வைத்தாயோ அது ஒரு நாள் உன்னோட பயன்பாடுக்கு அது உதவும்.
0: Whichever you honored so much and considered to be important and stored up in your heart, that will be useful for you one day.
1: நான் ரொம்ப சுருக்கமாக நம்முடைய இருதயத்தின் மத்தியில முக்கியமாக சேகரிக்க வேண்டிய ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்றேன்.
0: I want to tell three important things. In short, what are the things to keep in the middle of a heart?
1: மூன்று முக்கியமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நாம் வைக்கணும்.
0: Three things that we are supposed to store in the middle of a heart.
1: முதலாவது,
0: first,
1: 119 ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வசனங்களை பாருங்க.
0: Psalm 119 verses 9 to 11.
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: How can a young man keep his way pure? By guarding it according to your word. With my whole heart I seek you. Let me not wander from your commandments. I have stored up your word in my heart that I may not sin against you.
1: முதலாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சேகரித்து சம்பாதித்து தன் இருதயத்தின் நடு மையத்துல கொண்டு வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனமாகிய கற்பனை.
0: The first thing that a person should keep and store in the middle of the heart is store the law of the Lord.
1: நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கற்பனைக்கு ரொம்ப முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கணும்.
0: We have to give an important place for the law of the Lord in our heart.
1: தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஒரு பொக்கிஷம் போல சேர்த்து வைக்கணும்.
0: We have to store the word of God like a treasure in our heart.
1: அதான் அந்த வசனம் சொல்லுகிறது.
0: That is what the word says.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: I have stored up your word in my heart that I may not sin against you.
1: நம்முடைய இருதயத்தில் இதை சேகரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு.
0: We have a more important responsibility to store up these things in our heart.
1: இருதயத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
0: There is a big connection between heart and the word of the Lord.
1: தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்.
0: The word of the Lord is the two-edged sword.
1: அது முதலாவது என்ன செய்யுதுனா இருதயத்தை பிளக்குது.
0: It first pierces our heart.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்துக்கு வருவீர்களானா?
0: If you read Luke chapter 18,
1: அங்கே விதைக்கிறவனை குறித்த ஓமானத்தை இயேசு பேசும்போது,
0: Here when the Lord speaks about the parable of sower,
1: இந்த விதை என்பது வசனம் என்றும்,
0: This seed is the word.
1: விதைக்கிறவன் என்பவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும்,
0: And the sower is the servant of God.
1: அதே வேளையில நான்கு விதமான நிலங்கள் என்பது நான்கு விதமான இருதயங்களுக்கும் தேவன் ஒப்பிட்டார்.
0: And four types of grounds or the four kinds of hearts.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான்கு விதமான இருதயம் உள்ளவர்களுக்கும் வசனம் வந்து கிடைச்சது.
0: The word of God came to all the four different kinds of hearts.
1: ஆனா ஒரு இருதயம் என்ன பண்ணலனா வசனத்தை நடு மையத்துக்கு கொண்டு வரல.
0: But one heart did not take this word into the center of the heart.
1: அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வசனத்தை வந்து வழி அருகே கடந்து போகிற ஒரு எண்ணம் போல அதை வந்து விட்டுட்டாங்க.
0: So they just left it as a passerby on the way itself.
1: It became just a passing thought. சும்மா அப்படியே கேட்டேன், அடி மேலோட்டமா கேட்டேன் அப்படின்னு பாசிங் தாட்டா வந்து வசனத்தை எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க.
0: So there are people who take word as a passing thought.
1: சில பேருடைய வார்த்தையில வாழ்க்கையில வார்த்தை விழுந்து ஏன் கிரியை செய்யலனா இருதயம் வந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சு, அதனால அது உள்ள போல.
0: So in certain people's life, why did not work out? It's because the word came into their life but their heart was solid like rock.
1: இன்னொரு கூட்டத்துல வசனம் வந்து விழுந்தாலும் ஏன் கிரியை செய்யலனா ஏற்கனவே வசனம் விழுறதுக்கு முன்னாலி அங்க நிறைய முள்ளும் குறுக்கும் முளைச்சு கிடக்கு.
0: So the next heart, why it not work out? It's because before the word came into that heart, they had thorns and briars which they were having.
1: ஆன கடைசியா ஒரு இருதயம் இருக்கு பாருங்க.
0: But the last heart is
1: அது வந்து எங்க விழுந்துச்சுனா நல்ல நித பிரதமாகிய இருதயத்தில் விழுந்தது.
0: But this word here fell on the good ground.
1: இதை குறித்து எழுதி இருக்கிறது பாருங்க.
0: Look at what is written about
1: it. லூக்கா 8 அதிகாரம் 15 வசனம்.
0: Luke 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
0: But the ones that fell on the good ground are those who, having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: எல்லாருக்கும் வசனம் கிடைச்சது.
0: Everyone received the word of God.
1: ஆனா எல்லாருமே மேலோட்டமா விட்டுட்டாங்க.
0: But everyone left it as a passing thought.
1: எல்லாருமே ஆயத்தமா எடுத்துக்கல.
0: Everyone did not receive with a preparation.
1: அப்படியே எடுத்துட்டா கூட கொஞ்சம் தான் இருதயத்துக்குள்ள போச்சு.
0: So even if they accepted, it just went only a bit into their heart.
1: ஆனா அதுக்குள்ள இன்னும் உள்ள போலாம்னா அதுக்கு வேற மண் இல்ல, வெறும் கல்லு தான் இருக்கு.
0: So just they did not have more mud or anything, they just had a solid rock so that it cannot enter in more.
1: ஆனா ஒரே ஒரு இருதயம் மட்டும் அந்த வசனம் உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு, நல்ல ஆழமா போறதுக்கு இடம் கொடுத்துச்சு.
0: But only one heart gave room for that word to penetrate deep into the heart.
1: விளைவு என்னன்னா,
0: what was the outcome?
1: 30 60 100 மடங்காக அது பலன் கொடுத்தது.
0: And it brought out the harvest in 30 40 60 and 100
1: fold. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய வசனத்தை
0: The blessings of the Lord rest in His word.
1: இந்த வசனத்தை நீ செய்வதற்கு சாவதானமாய் இருந்தால் இந்த புத்தகத்திலுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மேல் வரும்னு வேதம் சொல்கிறது.
0: The Bible says if you are ready and prepared to do whatever the word of God says, the all the blessings that is present in this book will come upon you.
1: ஆனால் இந்த எல்லா நன்மையும் வெளியே வரணுமா?
0: So if you want to receive all this goodness,
1: நான் சொல்வேன்,
0: I tell you,
1: அந்த இருதயத்துக்கு நடு மையத்துக்கு எங்க கொண்டு போகணும்னா, வசனத்தை அழைத்து உள்ள கொண்டு போகணும்.
0: You have to take and penetrate the word of God deep into the middle of your heart.
1: சில பேர் இன்றைக்கு வசனத்தை ரொம்ப அசட்டைய கேக்குறாங்க.
0: Today many people listen to the word in a despising attitude.
1: அது வந்து ஒரு சீரியஸா அது வந்து கவனம் செலுத்துறது இல்ல.
0: They don't look it into it or take it very seriously.
1: திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது இங்க அங்க அலைபாயறாங்க.
0: Suddenly when they have a problem or a temptation or any kind of situation, they just move around, wander here and
1: அந்த
0: there.
1: அந்த நேரத்துல எந்த பலனையும் எந்த ஒரு உதவியையும் வசனம் செய்ய மாட்டேங்குது.
0: So in those times this word is not doing any kind of support or help to them.
1: ஆனால் இந்த வசனம் மட்டும் இருதயத்தின் ஆழத்துல பதிக்கப்பட்டிருக்குமானா,
0: but if this word is etched deep in the middle of your heart,
1: வாழ்க்கை சுத்தம் பண்றதுக்கு அது போதும்,
0: it is enough to sanctify your heart, life
1: பாவத்திலிருந்து விலக்குறதுக்கு அது போதும்,
0: that is enough to deliver you from your sin,
1: தீமையை விட்டு வெளியே கொண்டு வர அந்த வசனம் போதும்,
0: that word is sufficient to bring you out of evil,
1: அத்தனை நன்மைகளையும் பகிர்ந்தளிப்பதற்கு அந்த வசனம் போதும்,
0: and that word is sufficient to give you all the blessings that you need.
1: இன்னைக்கு காலைல நான் தைரியமா சொல்லுவேன்,
0: this morning I tell you boldly,
1: ஆண்டவரே இந்த வசனம் என் இருதயத்தின் பொக்கிஷ சாலைக்குள்ள கொண்டு போக கிருபை தாரும்.
0: Lord, give me grace that I may take this word deep into the treasure of my heart, Lord.
1: ஒரு நல்ல வசனம் இருக்கு.
0: There's a very good verse.
1: பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால்,
0: Philippians chapter 4 verse 8.
1: பவுல் சொல்கிறாரு,
0: Paul says here,
1: கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்.
0: Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things.
1: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்னெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற 8 காரியங்களை பட்டியல் போடுறாரு.
0: So here the apostle Paul list out 8 important things that we are supposed to think deeper into our heart.
1: உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ்.
0: Things that are true, noble, just, pure, lovely, of which are of good report, and if they virtue and praiseworthy.
1: நீங்க சற்று கொஞ்சம் நீங்க அதை யோசிங்கனா,
0: so if you ponder on these things,
1: இந்த 8 காரியங்களும் எங்க தான் ஒரு சேர பெற்றிருக்குன்னு கேட்டா கர்த்தரே வசனத்துல தான் இருக்கு.
0: All these 8 things are together present in the word of God.
1: இந்த 8 குணநலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் தான் இருக்கு.
0: All these 8 characteristics are present in the word of God.
1: கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, நீதி உள்ளது, கற்புள்ளது, அன்புள்ளது, நற்கீர்த்தி உள்ளது, புண்ணியம், அதுவே புகழ்.
0: So only the word of God is true, it is noble, it is just, it is pure, it is lovely, it is of good report, and it has virtue and it is praiseworthy.
1: இந்த வேத வசனத்தை, தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைப்போமானால் அந்த இருதயத்தின் நடுவில் இருந்து அது நீண்ட நாள் நமக்கு பலன் தரும்.
0: If you store this law of the Lord and the word of God in your center or the middle of your heart, that will remain in your heart forever and it brings out many rewards.
1: இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முதலாவது காரியம் தேவனுடைய கற்பனை அல்லது தேவனுடைய வார்த்தை.
0: The first thing to store in the heart is the law of the Lord or the word of God.
1: இரண்டாவது இருதயத்தில் சேமிக்க வேண்டியது என்ன?
0: What is the second thing to store up in your heart?
1: நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 பாருங்க.
0: Look at Romans chapter 5 and verse 5.
1: ரோமர் 5:5.
0: Romans 5:5.
1: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
0: Now hope does not disappoint because the love of God has been poured out into our hearts by the Holy Spirit who was given to us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: முதலாவது தேவனுடைய கற்பனைகளை சேமிங்க.
0: First store the law of the Lord.
1: இரண்டாவது நம்முடைய இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முக்கியமான காரியம் இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க.
0: The second thing that we are supposed to store is store love in your heart.
1: இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க.
0: Fill your heart with love.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நிரப்ப முடியுமா?
0: Can we fill so?
1: நிரப்ப முடியும் தான் வேதம் சொல்லுது.
0: The Bible says you can fill it.
1: எப்படி நிரப்ப முடியும்?
0: How can we fill it?
1: நாம் பெற்ற பரிசுத்த ஆவியினாலே இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்காம்.
0: It says the love of God has been poured out into our hearts by the Holy Spirit which was given to us.
1: அது எவ்வளவு உண்மை?
0: How true it is.
1: ஏனென்றால் ஆவியின் கனியில முதலாவதே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புதான்.
0: Because the first fruit of the Spirit is love.
1: இங்கே 13:1 வாசிப்பீர்களானால்,
0: If you read in 1 Corinthians chapter 13,
1: எனக்கு எல்லாம் இருந்து அன்பு மட்டும் இல்லனா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்வார்.
0: It says though I have everything and if I don't have love I am nothing.
1: நான் அன்னிய பாஷைகளை பேசலாம், நான் தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம், நான் வெறும் ஒரு சத்தமிடுற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தாளம் போல தான் நான் இருப்பேன்.
0: So I might be speaking in tongues, I may be doing great many things, but I will be just like only a vessel that gives out sounds.
1: எனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது.
0: I will be of no use.
1: நான் வந்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் கூட எனக்கு இருக்கலாம்.
0: I may have even the faith to remove the mountains.
1: ஆனா அன்பு இல்லனா நான் ஒன்றும் இல்லை.
0: But if I don't have love, I have nothing.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டியது, நடு மையத்தில் குடிகொள்ள வேண்டியது தேவனுடைய அன்பு.
0: So I tell you the important thing that should be present in the middle of heart is love.
1: அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: So the apostle Paul says the one who doesn't have love doesn't know God because God is love.
1: நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வாங்க?
0: How will people identify that we are people who love God and who we are the disciples of God?
1: நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதினாலே,
0: by as we love each other.
1: அதனால தான் 1 பேதுரு 1:22 வாசிக்கும் போது,
0: That's why we read in 1 Peter 1:22,
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
0: Having purified your souls by obedience to the truth for a sincere brotherly love, love one another earnestly from a pure heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இருதயத்தில் நடு மையத்தில் வைக்க வேண்டியது அன்பு.
0: So it is love that we should place in the center or middle of our heart.
1: அந்த அன்பு உள்ள இருக்குமானா அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும்.
0: So if you have that love covers all sins.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அந்த அன்பு இருக்குமானா ஒருவரோடு ஒரு ஐக்கியமா இருக்க பண்ணும்.
0: If you have that love that will make us to have fellowship with one another.
1: நம்முடைய வாழ்க்கையில அன்பு பிரதானமா இருக்குமானால் நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையின் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்றதுக்கு அது போதுமானதா இருக்கும்.
0: I tell you if you have this love as a primary thing in your life then that will help you to solve many problems in your life.
1: இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம்.
0: Today let us search our hearts.
1: நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நடு மையத்துல அன்பு இருக்கா வெறுப்பு இருக்கா?
0: So do we have love or hatred in the center and the middle of our heart?
1: இருதயத்தின் நடு மையத்துல அன்பு இருக்கா அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு எரிச்சல் இருக்கிறதா?
0: Do we have love or a kind of jealousy against other people in the middle of your heart?
1: நம்முடைய இருதயத்தின் நடுமையத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கா அல்லது கசப்பு நிறைஞ்சிருக்கா?
0: Or is our heart filled with love or it is filled with bitterness?
1: நம்முடைய இருதயத்தின் நடுவுல வந்து அன்பு இருக்கா வைராக்கியம் நிறைஞ்சிருக்கா?
0: Do we have love filled in the middle of our heart or do we have anything hostility or hatred against others in the middle of our heart?
1: நான் சொல்வேன், நம்முடைய இருதயத்தில் அன்பு அன்பு தான் அதிகமா இருக்கணும்.
0: I tell you, love should be in more in our heart.
1: நேற்றைக் கூட நான் வந்து உங்களோட பேசினேன், எப்படி வந்து நம்ம மற்றவர்களுக்கு இடரலா இருக்க கூடாதுன்னு சொல்லி.
0: Even yesterday I spoke with you how we are supposed not to be a stumbling to others.
1: அதுல நான் பேசும்போது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன்.
0: I told you an important thing there.
1: அநேக காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு, நிறைவேற்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு.
0: I have right to do many things and accomplish many things of my own.
1: அதை நிறைவேற்றிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது.
0: I have the power and authority to all to fulfill that.
1: ஆனா செய்யறது இல்ல.
0: But I don't do it.
1: ஏன்னா என்னுடைய சபையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சங்கத்துல நான் பலவீனமான சகோதரர்களை பார்க்கும்போது, பலவீனமான மனிதர்களை பார்க்கும்போது என்னுடைய சுயாதீனத்தினால அவர்களுக்கு இடரல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னிலே அன்பு கூறுகிறதை பார்க்கிலும் பிறனிலே அதிகமாக அன்பு கூறுறேன்.
0: இட்ஸ் பிகாஸ் the people, the weaker people that are present in my family, in my church, in my community, when they look at me, they should not be offended because I love more than them, more than myself.
1: I love myself more than them. நான் வந்து என்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். அப்படிதான் இருந்தாதான் நம்ம மற்றவர்கள் இடரலா மாறிடுவோம்.
0: So when you love yourself more, only then you will be offending others.
1: ஆனால் நீங்க உங்களை விட மற்றவர்கள் மேல் உள்ள ஆழமான ஒரு ஆழ்ந்த சிநேகம், அதான் இந்த வசனத்துல இருக்குல்ல, அந்த ஆழமான அந்த ஒரு அன்பு உள்ள இருக்குமானா நாம வந்து இடர்களா இருக்கவே மாட்டோம்.
0: But when you have a sincere and earnest love for each other, you will not be offending others.
1: நம்முடைய காரியங்களை பெரிதுபடுத்த மாட்டோம்.
0: We will not consider our things to be greater.
1: நம்முடைய அதிகாரங்களை பொருட்படுத்த மாட்டோம்.
0: We will not even bother our powers and authority.
1: நமக்கு முக்கியமானவைகளை நாம வந்து ஒதுக்கி வைத்து விடுவோம்.
0: We will just keep aside what is important to us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முதலாவது கர்த்தருடைய கற்பனை.
0: The first thing that we are supposed to store is to store the law of the Lord.
1: இரண்டாவது இருதயத்தில் சேமிக்க வேண்டியது கர்த்தருடைய அன்பு.
0: Second, store love in your heart.
1: கடைசியா இன்னொன்னு சேமிக்கணும்.
0: The last and the third thing.
1: நீதிமொழிகள் 3:3-4 வசனங்களை பாருங்க.
0: Proverbs 3:3-4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலேயும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய்.
0: Let not steadfast love and faithfulness forsake you. Bind them around your neck, write them on the tablet of your heart, so we will find favor and good success in the sight of God and man.
1: இதுல மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்க.
0: There's a third thing present here.
1: இருதயத்துல வசனம் மாத்திரம் இல்ல, இருதயத்துல அன்பு மாத்திரம் இல்ல, இருதயத்துல என்ன இருக்கணும்னா சத்தியம் அல்லது உண்மை. நம்முடைய இருதயத்தின் நடு மையத்தை ஆட்கொள்ளணும்.
0: So it's not only the law of the Lord and love of God that should be stored up in the middle of a heart. The third is store loyalty in the middle of your heart.
1: நம்முடைய இருதயத்தில் சேமிக்க வேண்டியது சத்தியம் அல்லது உண்மை.
0: Store loyalty in your heart.
1: வேதம் சொல்லுது இதை என்ன பண்ணனும்னா உன் இருதயமாகிய பலகையில எழுதுன்னு சொல்றாரு.
0: The Bible says you write them on the tablet of your heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்ம இருதயத்தை இந்த உண்மை அல்லது நம்பகத்தன்மை என்பது நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும்.
0: So this truth or the loyalty should fill our heart.
1: இந்த உண்மை என்பது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறிடக்கூடாது.
0: This loyalty should not become a weapon or a tool that you use for gain.
1: அது வந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைக்க வேண்டும்.
0: That should fill your life.
1: உண்மையா இருக்கிறேன் என்பதை விட உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்பது முக்கியம்.
0: So being loyal is more important than showing
1: loyalty and being loyal are two different things. Speaking the truth and being truthful are two different things. உண்மை பேசுறேன் அப்படின்றது வேற, உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது வேற.
0: Speaking truth is different but being truthful is different.
1: உண்மை உள்ள, உண்மை பேசுகிற மனுஷன் இல்ல, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்.
0: The one, not the person who speaks truth, but the person who is truthful, he will receive all the abundant blessings.
1: உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன் பிதா உனக்கு ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசி.
0: Oh, honest and truthful servant of God, you enter into the kingdom of God which the Lord has prepared.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: உண்மையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுறவங்க இல்ல.
0: Not as if you change this loyalty or truth according to the situation.
1: ஏதோ கொஞ்ச நேரம் உண்மை பேசுவேன், மற்ற நேரம் பொய் பேசுவேன் இல்ல.
0: Not that I will speak truth for some time and again I will lie for the other time.
1: என்னுடைய சுபாவமே என்னுடைய தன்மையே ஒரு விதமான உண்மையினால் நிரம்பி இருக்கு.
0: My character and my nature should be filled with truth.
1: கொஞ்சத்திலும் உண்மை, அதிகத்திலும் உண்மை.
0: Truth faithful even in little things and also in greater things.
1: மறைவிடங்களிலும் உண்மை, வெளியரங்கத்திலும் உண்மை.
0: And faithful even in secret places and also in the evident places.
1: எல்லாரிடத்திலும் உண்மை.
0: And faithful to everyone.
1: கர்த்தருடைய வீட்டில் எல்லாம் மோசே உண்மை உள்ளவனா இருந்தான் பாக்குறோம்.
0: We can see Moses was faithful in the house of the Lord.
1: இதே போல ஒரு உண்மையை நம்முடைய இருதயத்துல நம்ம நிரப்பணும்.
0: So we should fill our heart with such kind of faithfulness and loyalty.
1: உண்மை என்பது நம்முடைய இருதயங்கள்ல எழுதப்படணும்.
0: This faithfulness and loyalty should be written in our hearts.
1: அதனால தான் லூக்கா 16 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம்.
0: That's why we read in Luke chapter 16 and verse 15.
1: நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது.
0: You are those who justify yourselves before men, but God knows your hearts, for what is exalted among men is an abomination in the sight of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக.
0: May the Lord show us mercy.
1: மனுஷருக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டப்பட்டு தேவனுக்கு முன்பாக அருவருப்புள்ளவனாய் நான் நிற்க கூடாது.
0: I should not be exalted before men and remain an abomination before God.
1: என்னுடைய இருதயத்தை உண்மையினால் நிரப்பு.
0: I fill my heart with loyalty.
1: ஆண்டவரே, என்னுடைய வாயும் என் இருதயமும் ஒத்திருக்க வேண்டும்.
0: Lord, my heart and my mouth should be in sync with each other.
1: வாய் ஒன்னு பேச இருதயம் வந்து நினைக்க கூடியது.
0: It's not that the mouth will speak one thing and the heart will think the other one.
1: வாய் வந்து நல்ல தேனொழுக பேசி இருதயம் வந்து உருவின பட்டயம் போல இருக்க கூடாது.
0: My mouth should not speak honey dipping words whereas my heart should not be like a sword.
1: வாயில வந்து இனிமை இருந்து இருதயத்துல விஷம் இருக்க கூடாது.
0: And my mouth should not have sweetness and my heart should not have poison.
1: வாயில பாராட்டு வச்சிட்டு இருதயத்துல வஞ்சனை வைக்க கூடாது.
0: I should not have appreciation in my mouth and deceit in my heart.
1: நம்முடைய இருதயம் ஆண்டவரே உண்மையினால் நிரம்பட்டும்.
0: Lord, may, let my heart be filled with loyalty.
1: இந்த மூன்று காரியங்களை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே.
0: Today, let us think about these three
1: things. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நீங்க எனக்கு தெரியும், எனக்கு சில பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நான் காலையில வேலைக்கு போகும்போது இந்த மெசேஜ் அப்படியே கேட்டு நான் போறேன்.
0: So some people say that pastor I used to listen to this word as I go for my work.
1: நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதே இத நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: As I'm getting ready for my work I'm listening to this.
1: என் பிள்ளைகளுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போதே இத போட்டு விட்டு நான் கேட்டே இருக்கேன்.
0: As I'm cooking for my children I just play it on and listen to it.
1: சில பேர் சொன்னீங்க நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே கேட்டுட்டே போவேன்.
0: Some might be some say that you listen to it when you travel in your trains.
1: நீங்க எந்த நிலையில இந்த வசனத்தை நீ கேட்கலாம்.
0: No matter in whatever state you might be hearing
1: ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க.
0: You just think about this.
1: என் இருதயத்தை எதனால் நிரச்சு வச்சிருக்கேன்.
0: So what am I fill my heart with?
1: கர்த்தருடைய வார்த்தையினால் நிரைக்கிறேனா?
0: Am I filling it with the law of the Lord?
1: நிரைக்காம போயிருந்தீங்கனா காலியா இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதிகமா கர்த்தருடைய வார்த்தையினால் என்னுடைய இருதயத்தை நிரப்புவேன்.
0: If you have not filled it and it is empty, just make a decision that I will fill my heart with the law of the Lord.
1: வாசிக்கிற வசனம், கேட்கிற வசனம், உணர்கிற வசனம், சிந்திக்கிற தியானிக்கிற வசனங்களால் என் இருதயத்தை நிரப்புவேன்.
0: I will fill my heart with the words that I read, with the words I hear, with the words I meditate, with the words I ponder upon.
1: கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அன்பினால் நிரப்புவாராக.
0: May the Lord fill our hearts with his love.
1: உள்ளே இருக்கிற விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள் எல்லா தீங்கான எண்ணங்கள் வெளியே போட்டும்.
0: Let all the hatred, hostility, all the bitter things and evil thoughts come out of our life.
1: நம்முடைய இருதயம் உண்மையினால் நிரம்பட்டும்.
0: Let our heart be filled with the loyalty.
1: சத்தியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கட்டும்.
0: Let truth be the basis of our life.
1: கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தை நிரப்புவாராக.
0: May the Lord fill our hearts.
1: என் வார்த்தைகளை உன் இருதயத்திலே காத்து
0: You keep my words in the midst of your heart.
1: உன் இருதயத்தின் நடுவிலே காத்துக்கொள்.
0: Keep them in the middle of your heart.
1: கர்த்தர் தாமே உதவி செய்வார்.
0: May the Lord help us.
1: பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி.
0: Our holy God, thank you for the good word that you spoken with us.
1: எங்களுடைய இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷசாலையாக மாறட்டும்.
0: Lord, let our heart become a very good treasure chest, Lord.
1: ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஒரு ஆழமான ஒரு தண்ணீர் கொடுக்கிற சுத்தமான ஒரு கிணறாக மாறட்டும்.
0: Lord, let our heart become a deep well that brings out very good water, Lord.
1: அந்த இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்க்கும்போது,
0: Lord, when you search our hearts,
1: எங்களுடைய இருதயத்திற்குள்ள இருந்து அன்பு வெளிப்படட்டும்.
0: Lord, let love come out of our heart.
1: எங்களுடைய இருதயத்திலிருந்து சத்தியம் வெளிப்படட்டும்.
0: Let truth come out of our heart, Lord.
1: எங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய கற்பனைகள் நிறைந்திருக்கட்டும்.
0: Lord, let our heart be filled with the law of the Lord, Lord.
1: எங்கள் வாழ்க்கை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
0: Lord, let our life be blessed more and more, Lord.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
0: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: May God bless you all.
1: Praise the Lord.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அணுதின தியானம்.
2: மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். நீதிமொழிகள் 20:5. உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்ற இடம் தென்னாப்பிரிக்காவின் வைர சுரங்கங்கள் அல்ல, சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளும் அல்ல, தங்கம் விளையும் வயல்களும் அல்ல, செழிப்பான காடுகளும் அல்ல. அவை நம் ஒவ்வொருவருடைய வசிப்பிடங்களுக்கும் சற்று தொலைவில் தான் இருக்கிறது. அது வேற எந்த இடமும் அல்ல, கல்லறைதான் அந்த இடம் என்று அமெரிக்கன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் லெஸ் பிரவுன் கூறுகிறார். அவர் கல்லறை ஏன் விலையேறப்பெற்ற இடமாக கருதப்படுகிறது என்பதற்கு இவ்விதமாய் விளக்கம் கொடுக்கிறார். கல்லறையில்தான் இன்னும் நிறைவேறாத கனவுகள், நம்பிக்கைகள் புதைந்து கிடக்கின்றன. எழுதப்படாத புத்தகங்கள், பாடப்படாத பாடல்கள், பகிரப்படாத கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிக்கப்படாத மருந்துகள் என பல விலையேற பெற்றவை புதைந்து கிடக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், யாரோ ஒருவர் இவைகளை செய்யும்படி துணிந்து முதல் அடி எடுத்து வைக்காததால் தான் என்று லெஸ் பிரவுன் கூறுகிறார். இதே கருத்தை போதகர் மைல்ஸ் முன்று அவர்களும் கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு விலையேற பெற்ற பல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அதை இன்னும் ஒருமுறை கூட வெளியே கொண்டு வந்ததும் இல்லை, பயன்படுத்தியதும் இல்லை. ஆகவேதான் பயன்படுத்தப்படாத விலையேற பெற்றவை மனிதர்களுக்குள்ளேயே இருந்து அவர்கள் மறிக்கும் போது அவைகளும் மண்ணுக்குள் மாண்டு போகிறது. இந்த உலகம் நம்மில் உள்ள விலையேற பெற்றதை நாம் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது மட்டுமல்ல, இந்த உலகிற்கு அது அவசியம் தேவையும் படுகிறது. ஆகவேதான் தேவன் அதை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அநேக கண்டுபிடிப்பாளர்களும் அறிஞர்களும் தங்களுக்குள் இருந்த விலையேற பெற்றவைகளை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தியதால் தான் உலகத்தில் இன்று எண்ணற்ற நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்றதை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தினால் இந்த உலகம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாறிவிடும். நம்மில் அநேகருக்கு பல ஆசைகள் உண்டு, ஆனால் அவை வெறும் கனவாகவே முடிந்து விடுகிறது. ஒரு நாள் நானும் ஒரு புத்தகம் எழுதுவேன், ஒரு நாள் நானும் இந்த வாத்திய கருவியை வாசிப்பேன், ஒரு நாள் நானும் இப்படிப்பட்ட ஒரு பிசினஸை ஆரம்பிப்பேன் என்று பல ஆசைகள் உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த முதல் அடி எடுத்து வைக்க தயங்குவதால் அது நிறைவேறாத ஆசையாகவே கல்லறை வரை சென்று விடுகிறது என்று லெஸ் பிரவுன் கூறுகிறார். தேவன் நமக்கு தந்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் அழைத்து பயன்படுத்தினார். அவர் தான் ஆரம்பித்த பல்வேறு சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் இன்று வரை அநேகரை நல்வழிப்படுத்துகிறது. இன்று வரை போதகர்கள் அதிலிருந்து வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு தந்த கிருபைகளை பயன்படுத்திய காலேப் போன்றோர் ராஜ்யங்களை வென்றிருக்கிறார்கள். தேவனை துதித்து பாடக்கூடிய சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். இன்று வரை நாம் அவைகளை சபைகளில் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களை கண்டுபிடிப்போம், வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துவோம், இந்த உலகத்திற்கு அதை ஆசீர்வாதமாக்குவோம்.

நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. என் ராஜா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் வரும்பொழுது சொல்லுங்க, என் ராஜா ஆளுகை செய்வார், என் ராஜா ஜெயங்கொள்வார், என் ராஜா பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா? என் மகிமை, என் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம அந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடலாம். கர்த்தர் நம் மத்தியில் என்றென்றேக்கும் ராஜாவாக உயர்ந்திருப்பார், நம்மை அரசாளுவார். ஹல்லேலூயா. நம்ம பாடலாமா?

பயங்கரமான கூட்டம். என்னன்னா, நமக்கு சகேயுவ நினைவு இருக்கும், அவன் குள்ளனானபடியினால ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்ததுனால அவர் எக்கி எக்கி பார்த்திருப்பாரு. அந்த தலை எவ்வளவு தூரம் வந்து உயர முடியுமோ உயர்த்தி பார்த்திருப்பாரு. அவர் கண்களுக்கு புலப்படாதனால மரத்துக்கு ஏறினார். அப்போ என் ராஜாவுக்கு மகிமை ஜனத்திரள். ஏகபோகமான கூட்டம் இருக்கும் பொழுது கூட்ட நெரிசல்ல அவரை பார்க்க முடியலன்னா என்ன பண்ணும்? தலைகள் நிமிரும், கதவுகள் என் தேவனுக்கு நேராக திறக்கப்படும். அதுதான், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். யாருக்காக? என் ராஜாவை நான் பார்ப்பதற்கு. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கோ, ஆண்டவர் வர முடியாதபடி என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, எல்லா தடைகளும் எனக்கு விலகுகிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்து என்ன ஒரு பவர்னா, எப்பேற்பட்ட எரிகோ முதலா இருந்தாலும் இடிஞ்சு விழும். ஆமாவா, எரிகோ முதல பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஐந்து ரதங்கள் இருக்கு, கார்னு வச்சுக்கலாமே, ரதத்தை வச்சு விட்டுருங்க, ரதம் கூட நமக்கு பார்த்ததில்ல. ஒரு நார்மலான கார் வந்து ஒரு அஞ்சாறு காரை நிப்பாட்டினா எவ்வளோ அகலம் இருக்குமோ அதை விட அகலமானதான் அந்த எரிகோ மதில். அந்த எரிகோ மதில் துதியினால அதை சுற்றி தானே வராங்க. ஏன் அவங்க மேலே உழலை, ஜனங்க மேலே உழாம உள்புக்கமாக விழுந்திருக்கு, அந்த பட்டணத்து முகப்பில் விழுந்திருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த துதி என்ன பண்ணும்னா, அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அப்படியே ஷேக் பண்ணிருச்சு. அது தானா விழுந்தா இவங்க மேல விழுந்திருக்கும்ட்டு ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் அசைக்கவே முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு மாறவே மாறாது, அப்படி ஸ்டாக்னண்டா இருக்கு இது அப்படின்னு என்னென்ன அஸ்திபாரங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு இருந்தாலும், அந்த துதி வந்து அப்படி பீரங்கி மாதிரி அப்படி டான் டான் முழங்கும் பொழுது அந்த அஸ்திபாரங்கள் நிலை குலையும்.

மிக்கவர், நம்புகிறதற்கு பாத்திரமானவர், தகுதியுடையவர் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை அசையக்கூட அசையாதான். இப்படி எப்படி மலை சாயும்னு நம்ம யாராவது நம்புவோமா? அப்போ மலையை குறித்து நமக்கு என்ன நம்பிக்கைன்னா அது அசையாது. அப்படிப்பட்ட மலைகளும் என்ன பண்ணுமா? நகர்ந்து போகும், பெயர்ந்து போகும், இல்லாமல் போகும், அசையும். ஆனால் என் ஆண்டவர் அசைவதில்லை. மலை மாதிரி நம்பினேன், என்னை கைவிட்டுட்டாங்க நம்ம எத்தனையோ மனிதர்களை. அப்போது நம்ம உள்ளத்தில் நம்ம நம்புவதற்கு பாத்திரமுள்ள, தகுதியுள்ள, நம்பத்தக்கவர் யார்? ஒருவர் மட்டும்தான், நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஒரு பாடல், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் என் வாழ்க்கையிலே மாறாது. ஒரு லகுவான பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விசுவாசத்தோட, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம் மாறாத சிநேகிதர், நீங்கள் தான் என் வாழ்க்கையில், உண்மை தான் நான் நம்புவேன். அந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா?

வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், இது இல்லாட்டி என்னால் வாழ முடியாது, இது இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யோசிச்சு பார்த்தா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக தான் இருக்கும். அது இல்லாமல் மோசே அந்த வனாந்திரத்தில் நடந்து திரிகிறார். மலை பாறை, நீங்கள் மலையில் வெயிலில் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. தார் ரோட்டில் அதே மாதிரி தான், ரோடு அந்த வெயிலில் அப்படியே உஷ்ணமேறி இருக்கும், அதில் பிஞ்ச செருப்பு கிடைச்சா கூட போட்டுட்டாவது நடந்துடலாம், வெறுங்காலில் நடக்க முடியாது. அப்போ மலையில் ஆண்டவர் ஏறிவான்னு சொல்கிறாரு. வெயில், வனாந்திரம், நிழலே இல்லை, அத்தனை உஷ்ணமான இதில் முச்செறி பற்றி எரியுதுன்னா அது உஷ்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவருக்கு சுடாமல் இருக்கிறதுக்கு இருக்க ஒன்று என்ன, அந்த செருப்பு, அதை கட்டி போடு. இப்போ சொல்லுங்க ஏழு

ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த நம்பிக்கை ஒண்ணுதான். முழுசா நம்பணும், கிடைக்கும் வரைக்கும் நம்பணும், பார்க்கும் வரைக்கும் நம்பணும், கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடவே கூடாது. நம்பிக்கையோட கூட சேர்ந்து ஜெபம் ஏறெடுத்து கொண்டே சொல்லிட்டே இருக்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை, உங்களை நான் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் என் ஆண்டவர். உரைத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர்.

நாளாகமத்தின் இரண்டாம் புத்தகம் அதிகாரம் 14. அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகர அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத் தோப்புக்களை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவினுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவினாலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 300,000 பேரும் பெஞ்சமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 280,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறி அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவனுடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் கசப்பான அனுபவங்களை மாற்றுகின்ற நாளாயும், நீண்ட நாட்கள் காத்திருந்தவைகளை பெற்றுக்கொள்கின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளினால் அலப்புண்டவர்களாய் விடுதலை பெற முடியாமல் விடுவிக்க கூடாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய் சுகத்தை, சமாதானத்தை, நன்மைகளை, குறைவுகளை பரிபூரணமாய் சந்திக்க முடியாமல் அனுதினமும் கண்ணீரின் அனுபவங்களை சுமந்தவர்களாய் விடியலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றார். உங்களின் கண்ணீர் நிலைகளை களிப்பானதாய் மாற்றுவேன் என்கிறார். அன்று ஆகாரின் அன்னாளின் கண்ணீரை கண்ட கேட்ட தேவன் இன்றைக்கு உங்களின் கண்ணீருக்கும் பதிலை தருகின்றார். களிப்பான நீரூற்றாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகையில் சூர் வனாந்திரத்தின் வழியாக கடந்து போகிறார்கள். 3 நாள் பிரயாணப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் கொண்டு போன துருத்தியின் தண்ணீரெல்லாம் செலவழிந்து போகிறது. நா வறண்டு போய் களைப்படைந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதவர்களாய் மாரா என்ற இடத்திற்கு வந்தபொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய மகத்துவமான கரத்தினால் மோசேயை கொண்டு மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றும்படிக்கு ஒரு மரத்தை தண்ணீரிலே போடச் சொல்லுகின்றார். தண்ணீர் தன் கசப்பு தன்மை இழந்து போனது, மதுரமான சுவையை தந்தது. தம் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சில வனாந்தரத்தின் பாதைகளின் ஊடாக பல கசப்பான அனுபவங்களுடன் கடக்க வேண்டியதாயும் கடந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். கவலை இல்லாத மனிதன் யார் உண்டு இந்த பூமியிலே என்றுதான் சொல்ல முடியும். வனாந்தர பயணத்தில் வறட்சிகளும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அனுபவங்களை சந்தித்து சோர்ந்து போய் பலனற்று, ஏன் எனக்கு இந்த கசப்பான அனுபவங்கள், எப்பொழுது மாறும், எப்பொழுது புதிய விடியலை காண்பேன் என்று காத்திருக்கிறவர்களே, உங்களின் வாழ்க்கையில் உள்ள மாறாவின் கசப்பான அனுபவங்களை இயேசு இன்றைக்கு மதுரமாய் மாற்றுகின்றார். மறுவாழ்வை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நீங்கள் கடந்து போகின்ற கசப்பான எந்த சூழ்நிலைகளானாலும் அதில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் பிரயாசங்களிலெல்லாம் அவரின் வல்லமையான கரம் இறங்கி அற்புதங்களை காணச் செய்து ஆசிர்வதிக்கின்றது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதங்களை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லாரும் இது கர்த்தரின் கரமே அன்றி வேறில்லை என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். மேலும் கடந்து வந்த கசப்பான மாறாவின் அனுபவங்களை மதுரமாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தரின்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இது எங்களது ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணிவேங்க. God bless you.
1: தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் உங்களை நிரப்புவதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 125 சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதம் சொன்னாலே அதன் மீது எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அது அசையாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சியோன் பர்வதத்திலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அது மகாராஜாவினுடைய நகரம் என்று 48 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பர்வதம் எப்படி எந்த சீற்றங்கள் வந்தாலும் அசையாமல் இருக்கிறதோ, அதே போல கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளும் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை, தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சிலருக்கு நாணலை போல அசைந்து கொண்டே இருக்கும். சின்ன பிரச்சனை வந்துட்டாலும், சின்ன போராட்டம் வந்துட்டாலும் அப்படியே மாறி மாறி அசைந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வசனத்தை சார்ந்து சொல்கிறார், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் சீயோன் பர்வதத்தை போல, அசைக்க முடியாத ஒரு பர்வதத்தை போல, கர்த்தர் மேல் ஆழமான அளவற்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள். பாருங்கள், தானியேல் 3 அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தர் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள், விசுவாசத்தோடு இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உருவாக்கி அதை பணிந்து கொள்ள எல்லா ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறான். கிண்ணரம், நாதசுரம், கீத வாத்தியங்களெல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் இந்த சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிய வேண்டும். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் முழங்கால் படியிட மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் நின்றார்கள். இவர்களை குறித்து ராஜாவிடத்தில் செய்தி போகிறது. ராஜா அழைத்து வர சொல்கிறார். அழைத்து வந்த பிற்பாடு ராஜாவிடத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும் பதிலை வாசிக்கிறேன். தானியேல் 3 அதிகாரம் 16 வசனத்திலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னிச்சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. ஆண்டவர் மேல பயங்கர நம்பிக்கை. இவர்கள் அசைக்க முடியாத சியோன் பர்வதத்தை போல தேவன் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அக்னிச்சுளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. இவர்களை கட்டி தூக்கி கொண்டு போனவர்கள் மரித்து போனார்கள். அக்னிச்சுளையிலே விழுந்து விட்டார்கள். அக்னிச்சுளையிலே இவர்களை போட்டு விட்டார்கள். வசனம் சொல்கிறது, அவர்களுக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் உலாவ ஆரம்பித்தார். தானியேல் 3 அதிகாரம் 24 வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவை என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு 1 சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனு மேலே நம்பிக்கையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறார். இவர்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் சியோன் பர்வதத்தை போல அசைக்க முடியாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தானியேல் 3 அதிகாரம் கடைசி 29 வசனத்திலே வாசிக்கும் போது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று நேபுகாத்நேச்சாரே சாட்சி கொடுக்கிறார். தேவன் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை நாணலை போல அசைந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கையை சியோன் பர்வதத்தை போல மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மேலே என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என் ஆண்டவரை நான் விட்டுவிட மாட்டேன், என் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், என் ஆண்டவரையே சார்ந்திருப்பேன் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளிலும்
உங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை சியோன் பர்வதத்தைப் போல மாற்றி அதிகம் அதிகமாய் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமைப்பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கை சியோன் பர்வதத்தைப் போல இருக்க வேண்டும். நானலை போல அசைகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்து கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரோமர் ஆண்டவரே 12 அதிகாரத்திலும் எபிரேயர் 11 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தைகளைப் போல, விசுவாச வீரர்களைப் போல நாங்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாக

யூ வர்தி லார்ட். ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: தேவ செய்தி அளிப்பவர் ஊழியர் டேவிட் சாம் ஜாய்சன்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 7:13-16 வசனங்களும், ஆதியாகமம் 8:15-16 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:13-16 வசனங்களை முதலாவது வாசியுங்கள்.
2: கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்.
1: 13 வசனம்,
2: நோவா
1: அன்றைய தினமே
2: நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவிதமா மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன.
1: அப்பொழுது
2: கர்த்தர் அவனை
1: உள்ளே விட்டு
2: கதவை அடைத்தார்.
1: ஆதியாகமம் 8:15-16 வசனங்களை வாசியுங்கள்.
2: அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும்
1: வேலையை விட்டு புறப்படுங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7 அடைக்கிறார், 8 திறக்கிறார். 2 முன்பாக பஹ்ரைன் தேசத்தில் இருக்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார். இன்று பேசும்படி ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான், அடைத்தவர் எனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். யார் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ, சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறதை அடைப்பார். அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உனக்கை திறக்க போறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதையும் பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லும், இன்னைக்கு அடைச்சிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாரோ? இல்ல, அடைச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு சீக்கிரம் திறக்க போறார் சொல்லுங்க. சொல்றீங்களா? என்ன சிரிப்பு! 32 பல்லம் அப்படியே தெரியும். ஆமா, அப்படியே திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் திறக்க போறார் சொல்லுங்க. இப்ப 32:28 தெரியும். அடைத்தவர் திறப்பார். பல நேரத்தில் அடைச்சது பார்த்துட்டு நாம என்ன டிசைட் பண்றோம்னா, என்ன அடைக்கிறதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன அடைச்சி போட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்காக அடைத்தவர் ஒரு நாள் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். 2 இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அதிகமா, வேற வார்த்தையை படிக்கவே விடல ஆண்டவர். இந்த 2 கத்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். ஆமென். சிலர் உள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார், சில பாதையில உட்கார வச்சிருக்கிறார். அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பேழைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க, வெளியில இருக்கும் போது பேழையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு போய் மரத்தை வெட்டுவாரு, அதை செய்வார், இதை செய்வார், 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு, உட்கார அப்படின்றார், உட்கார உட்கார. சரி, உட்கார வச்சிங்க, ஓகே, எதுக்காண்ட ஒரு வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். நான் சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான், கர்த்தர் உன்னை புறப்பட வைக்க போகிற ஒரு நாள் உண்டு, உனக்கை திறக்க போகிற வாசல் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் துவக்கினவர் அதை முடிக்கிறது வரையிலும். அம்மே, ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். யாரு அடைச்சாரோ அவர் தான் திறப்பார். ஆமென். இதுல ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல, நீ திறக்க ட்ரை பண்ணாத. சில ஆலோசனைகள் வரும், நீ இதை திறந்து பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஹே, அடைச்சது அவர் ஆகும், அடைச்சது அவர். அவர் அடைச்சார்னா அவர் திறப்பார். அடைத்தவர் திறக்கிறது வரை நான் சைலண்டா இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கணும். யோபு அமைதியா இருக்கிற அதனாலதான் யோபின் பொறுமையை குறித்து படிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி யாக்கோபுல இருக்கு. யோபு சைலண்டா இருக்கிறார். அவர் அடைச்சதுக்கு அவர்கிட்ட நாலு கேள்வி கேட்டிருக்கலாம், எதுக்கு அடைச்சிங்கன்னா. சைலண்டா இருக்கிறார். ஆமென். நேத்துக்கு இது தியானிச்சுட்டு இருக்கும் போது யோபுட்ட ஒருவேளை கேட்டிருக்கலாம், யோபுவே என்ன நீ அமைதியாவே இருக்கிற. யோபு சொல்லியிருப்ப, அடைச்சது அவர் தானே, அவர் திறப்பார். அடைச்சது அவர், ஆனால் அவர் எனக்காய் திறப்பார். எனக்காய் திறப்பார். அடைத்தவர் திறக்க வல்லவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:8 வாசிங்கள், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நீ ஆரம்பத்தில் சில கிரியைகளை பார்த்ததும் உன் முடிவு எப்படியோ இருக்கும் நீ நினைக்கிற, அப்படி அல்ல. உன் துவக்கம் அடைபட்டது போல இருக்கலாம், ஆனால் உன் முடிவில் கர்த்தர் உனக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அது நல்லது. சொல்லிட்டு அதே வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் வாசியங்கள், பெருமை உள்ளவனை பார்க்கலும்
2: பொறுமை உள்ளவன்.
1: ஆமா, இதுதான் நமக்கு தேவை. இந்த அடைபட்ட வாசல்ல அவர் திறக்கிறது வர ஒரு தேவ பிள்ளை கிட்ட வெளிப்பட வேண்டியது என்ன தெரியுமா, பெருமை அல்ல. அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அது இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போம் நம்ம. இந்த பொறுமைங்கிறது மட்டும் நம்ம இந்த மனுஷன் வாழ்க்கையில வந்து வளர்றது வந்து இல்ல. நீங்களாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறுமைசாலிகள் மாதிரி முகத்திலே தெரியுது. இல்ல, எவ்வளவு பொறுமை உள்ளவர்கள் என்பதை வீட்டில் வந்து பார்த்தாதான், அதோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லாவே தெரியும். பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கிறையா. அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொறுமை இல்லை. இப்போ அது மூணு பிள்ளைங்களாம் வந்த பிறகு இந்த பொறுமைங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, நிறைய கத்து தாரா ஆண்டவர் கத்து தந்துட்டே இருக்கிறார். பொறுமைங்கிறது நம்முடைய லைஃப்ல வந்து பைபிள் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல. நீ என்ன பண்ண பொறுமையாரு, பொறுமையாரு. ஏய், உன் ஏன் நீ பொறுமையா இருக்கணும்னா, உன் வாசலை அடைத்தது நீ அல்ல, உன் வாசலை அடைத்தது உன் சொந்தங்கள் அல்ல, உன் வாசலை அடைத்தது எந்த மனிதர்களும் அல்ல, கர்த்தர் உன் வாசலை அடைத்திருக்கிறாரானா. யோபு வெயிட் பண்றார், யோபு வெயிட் பண்றார். யாக்கோபு 5:11 வாசியுங்கள், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே சொல்லிட்டு சொல்றாங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அப்ப பொறுமையா, இந்த அடைக்கப்பட்ட காலத்துல நான் பொறுமையா இருக்கணும். எதுக்கு பொறுமையா இருக்கணும், அவர் திறக்கிறது வர, அவர் திறக்கிறது வர. நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் இந்த பொறுமை ரொம்ப அவசியம். எபிரேயர் 16:11 வாசியுங்கள் வேகமாக. எபிரேயர் 6:11
2: வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும்
1: நீடிய பொறுமையினால்
2: சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும்.
1: எதை காண்பிக்க ஆசையா இருக்கணும்னா, அந்த பொறுமையை காண்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது போது
2: ஆணையிடும்படி, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை
1: ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
2: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
1: அடுத்த வசனம்,
2: அந்தபடியே அவன் பொறுமையாய்
1: காத்திருந்து
2: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
1: பெற்றான். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் இன்றைக்குள்ள செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன், அடைக்கப்பட்டவன் பொறுமையாய் காத்திருப்பானால் அவனுக்காய் ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனங்களை நீ கை கொண்டபடியால் இது உனக்காய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அடைத்தவர் வாசலை திறக்கிறார். அன்பான சபையை ஒரு காரியத்தை நன்றாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமை, நான் அடைக்கப்பட்டிருப்பதல்ல தேவனுடைய சித்தம், ஆனால் சென்ன ஆண்டவர் சில நேரத்தில் அடைச்சி வைக்கிறார். ஏன் அடைத்து வைக்கிறார் என்பதை குறித்து நான் இப்பொழுது செய்தி பேசும்போது உங்களுக்கு புரியும். அவர் அடைச்சி வைக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை எனக்கு நியமித்து வச்சிருக்கிறார், இந்த அடைக்கப்பட்ட வாசல் எனக்காக திறக்கும். ஆனால் நான் திறக்கக்கூடாது, எந்த மனுஷனும் திறக்கவும் அலோவ் பண்ணக்கூடாது. அடைச்சவர் அதை திறக்க நான் அலோவ் பண்ணணும். அதுவரை வெயிட் பண்ணணும். அது ஒருவேளை இன்னைக்கே திறக்கலாம், அல்லது ஒருவேளை நாளைக்கே திறக்கலாம், அல்லது அடுத்த மாசத்துல திறக்கலாம், அல்லது இந்த வருஷம் தாண்டி அடுத்த வருஷமும் திறக்கலாம். ஏன் அடுத்த வருஷமும் திறக்காம அதுக்கு அடுத்த வருஷமும்? ஆனா ஒண்ணு கேரண்டி, திறக்கிறது வரை உயிரோட வச்சிருப்பார். இப்பதான் சிலர் மூச்சே வருது, ஏற்கனவே வருஷம் தாண்டி இன்னைக்கா நாளைக்கா நாங்க திறக்கிறது வர. நோவாவே உன் முட்டியில ஒண்ணு கூட கீழே விழாதபடி காத்து நடத்தை ஆண்டவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எனக்காக

நீர் செய்ய. Thank you Holy Spirit. Hallelujah. எனக்காக ஒரு நான்கு காரியங்களை உங்கள் முன்பாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யாரை அடைக்கிறார்? இந்த அடைக்கப்பட்டவன் யார்? ரெண்டு, எங்கே அடைக்கிறார்? மூன்று, எதற்காக அடைக்கிறார்? நான்கு, எப்போது திறப்பார்? இந்த நான்கு காரியங்களை முன்வைத்து ஆவியானவர் இடைப்பட்டது அப்படியே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யாரை கர்த்தர் அடைக்கிறார்? ரெண்டு, எங்கே அடைக்கிறார்? மூன்று, எதற்காக அடைக்கிறார்? நான்கு, எப்போது திறப்பார்? எல்லாருக்குமே இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, எப்ப திறப்பாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு உங்க சிரிப்பெல்லாம் பார்த்தா உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியே ரீட் பண்ண

0: கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஏழு ஒன்று, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும்
1: உன்
0: வீட்டார் அனைவரும்
1: பேழைக்குள்
0: பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில்
1: உன்னை
0: எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யாரை கர்த்தர் வாசலுக்குள் விட்டு வாசலை அடைக்கிறார் தெரியுமா? எல்லாரையும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை மட்டுமே. கர்த்தர் யாரை கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, கர்த்தர் யாரை நீதிமானாய் பார்க்கிறாரோ, கர்த்தருடைய பார்வைக்கு யார் கனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாசலுக்குள் விட்டு அடைக்கிறார். ஜீசஸ் எல்லாரையும் கர்த்தர் இந்த பேழைக்குள் போக விடல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நோவாவை பார்த்து, நோவா மட்டும்தான் அந்த பூமியில உண்டா? இல்ல, அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. ஆனா எல்லாரையும் கர்த்தர் இந்த பேழைக்குள் விட்டு வாசலை அடைக்கவில்லை. யார உள்ள விட்டு அடைக்கிறான்? அவர் பார்வைக்கு யார் ரொம்ப கனம் பெற்றிருக்கிறார்களோ. நோவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில், என் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி பிரதர் சொல்றீங்க? என்ன நீதிமானாய் பார்த்தார் என்பது எப்படி தெரியும்? ரோமர் 8:20. ஆமென், ஹல்லேலூயா. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அடைக்கப்பட்ட நான் சாதாரணமானவன் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உள்ள விட்டு அடைக்க ரீசன் என்னன்னா, நீ செலக்டட் பர்சன், நீ அவர் பார்வைக்கு கனம் உள்ளவன். எல்லாரையும் அடைக்க மாட்டார், எல்லாரையும் இந்த ட்ராக்ல கொண்டு போக மாட்டார். உன்னை அடைச்சிருக்கிறார்னா உன் குடும்பத்தில் நீ பிரீஷியஸ். உன்னை கர்த்தர் கனமா பார்த்திருக்கிறார், உன் மேல கர்த்தர் கனமான பார்வை வைத்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்தது போல அல்ல, உன்னை கர்த்தர் பார்த்தது. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண போகும்போது பைபிள் சொல்லுகிறது, 1 Samuel 17:40 வாசியுங்கள். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து
1: அவைகளை
0: அடைப்பை பையிலே போட்டு, அதாவது உள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டார். யாரு? தாவீது. யார் அடைச்சு வைக்கிறான்னா, அவர் செலக்ட் பண்ண 5 கல்ல, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை. என்னுடைய கேள்வி, ஆற்றில் 5 கல்லு தான் இருக்குமா? நிறைய கல் இருக்கு, எல்லா கல்லையும் வெளியில விட்டுட்டாரு. ஆனா அவர் செலக்ட் பண்றாரு பாருங்க, ஒரு 5 கல்ல. அந்த கல்லை தூக்கி எங்கேயோ விடாம கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. நிறைய பேரை வெளியில விட்டுட்டாரு, ஆனா உங்களை மட்டும் கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம், ஹல்லேலூயா. அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை ஏன் கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார் கேட்ட சொல்லுங்க. டைரக்டா சொல்லிடாதீங்க, உங்களை செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாதவங்கள பைப்புக்குள்ள போடல தாவீது, செலக்ட் பண்ணவங்கள தூக்கி போட்டா. எத்தனை பேர் தூக்கி போட்டிருக்கிறார்? அப்ப நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை இந்த பூமியில சில இன்டர்வியூல செலக்ட் பண்ணல, உங்களை இந்த பூமியில சில காரியத்துல செலக்ட் பண்ணல, கர்த்தர் சிலதுக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கிறார்?

அப்போ யார கத்தர் அடைக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையில சொல்றேன், அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். அழைக்கப்பட்டவன கத்தர் அடைப்பார். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறத இருக்குது அடையாளமா இன்னைக்கு உங்களை அடைச்சு வச்சிருக்கிறார்ல, அடைச்சு வச்சிருக்கிறார்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரன்னிங் ரேஸுக்கு செலக்ட் பண்றவங்க அல்லது மிலிட்ரிக்கு செலக்ட் ஆகிறவங்க, சில முக்கியமான காரியத்துக்கு செலக்ட் ஆகிறவங்க, எல்லாரும் சாப்பிடுறது மாதிரிலாம் அவங்க சாப்பிட முடியாது. எல்லாரும் அனுபவிக்கிற சிலதுல அவங்க அனுபவிக்க

முடியாது. மற்றவங்களாம் பக்கத்துலேருந்து அப்படி சிக்கன்லாம் கட்டிச்சு சாப்பிடும்போது இவங்க நீங்க அதை காண்பாய் அப்படின்னு தோணும். நல்லா கொதியெல்லாம் போடுவாங்க அது வேற, ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா சிலதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணி ஒரு ஒரு இதில் போட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் சிலது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் செய்யறது போல நமக்கு செய்யாம நம்மளை சும்மா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நடக்கிறத பார்க்க வச்சுட்டு இருக்கிறாரு, என்ன சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில காரியங்கள் ஈஸியா நடந்துட்டு இருக்குது, எனக்கும் நான் அந்த வேலை ட்ரை பண்ணி பார்ப்பேன், என்ன உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சிருவாரு. ஏன்னா நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரு கூட இருக்கிற கல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் 10 சகோதரர்கள் உண்டு, யாரையுமே கத்தர் சிறைச்சாலையின் அனுபவத்தில் கூட்டிட்டு போகல. ஆனா அந்த 11 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்றாரு பாருங்க, யோசேப்பு ஒருத்தன், அவனை குழிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு அலோவ் பண்றார், சிறைச்சாலைக்கு போடுறதுக்கு அலோவ் பண்றார், சில பாதையில் அடைக்கிறார். ஆமென். பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை நீ சாதாரணமானவரா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம், அவங்களுக்கு இன்னைக்கு புரியாது ஏன் உன்னை கத்தர் அடைச்சாரு. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு உன் லைஃப்ல சிலது அடைச்சதை பார்த்த உடனே உன்னை பத்தி எப்படி குவாலிஃபை பண்றாங்கன்னா, இவனுக்கு படிப்பறிவு இல்லை, இவனுக்கு திறமை இல்லை, இவனுக்கு ஆள் பலன் இல்லை, அவங்களுக்கு தெரியல இது அவங்க அடைச்சது கிடையாது, இது அவர் அடைச்சது, இது அவர் அடைச்சது. பிகாஸ் நான் செலக்ட் ஆனவன், நான் உலகத்துல செலக்ட் ஆனவன் கிடையாது, நான் பரலோகத்தில் செலக்ட் ஆனவன். அல்லேலூயா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல்லு. என்னை கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்துக்கு சுத்தி ஒரு கூடை கட்டி, இந்த கூடை என்னைக்கு உருவாக்குனதுன்னு தெரியாது, இந்த கூடை எத்தனை வருஷமா கிடக்குன்னு தெரியாது, இந்த கூடை நீட்டா இருக்கான்னு தெரியாது. அதுக்குள்ள தூக்கி போட்டு இந்த கல் உள்ள இருக்கும்போது யோசித்து இதுக்கு வெளியிலேயே இருந்திருக்கலாமோ, எல்லாரையும் தூக்கி கூடையில போடல, உன்னை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறான், உன்னை பார்த்து செலக்ட் பண்ண. நோவாவே எல்லாரையும் நான் பிள்ளைக்குள்ள விடல, உன்னை பார்த்து நான் பிள்ளைக்குள்ள விட்டேன். வேற ஆட்கள் இல்லாததினால அல்ல, என் கண்ணு ஒன்ன பார்த்துச்சு, நான் ஒன்ன செலக்ட் பண்ணிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன் சொல்றத மாத்திரம் நல்ல கைகளை தட்டி இமேஜ். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். அப்ப அழைச்சவன சில இடத்துல அடைப்பார், அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார். ஹல்லேலூயா. ஏ, உன் வாசல் அடைச்சவர் உன்னை திறப்பாருங்கிறது என்ன நம்பிக்கை? நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்னை அழைத்து

0: பார்த்தார் என்றால் எல்லாரையும் அல்ல, அவர் தெரிந்து கொண்ட நோவாவை பார்த்து தெரிந்தெடுத்து பேழைக்குள்ள விட்டு. அதனாலதான் சொல்றேன், நோவாவே நீயும் உன் குடும்பம் மட்டும் எல்லாரையும் இதற்குள்ள போட்டு அடைக்க மாட்டார். காரணம், எல்லாராலும் இந்த அடைப்பட்ட சூழ்நிலையில் நிக்க முடியாது. அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை சகிக்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை தாங்க முடியும். அழைக்கப்பட்டவனால சில மட்டும்தான் சில பாதையில நிற்க முடியும். ஜீசஸ், நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு பலன் இருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறோம் சிலதை. ஆமே, இன்னைக்கு நம்ம சிலதெல்லாம் தாங்கிட்டு சகிச்சுட்டு அவர் அடைச்ச சூழ்நிலை பல்ல கடிச்சுட்டு நிக்கிற ரீசன் என்ன தெரியுமா? என்ன, ஒருத்தர் அழைச்சு நிறுத்தி வச்சிருக்கிற அந்த அழைப்பு என்பது என்ன? இன்னும் மோல்ட் பண்ணி, என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணி, என்ன இந்த பாதையில் நிக்க வச்சுட்டே இருக்கும். அன்பான சபையே, அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கும் விழாதபடி நீ நிற்க காரணம், ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை நடத்திட்டு இருக்கிறா, ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை அழைத்து நடத்திட்டு இருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். இரண்டாவது, எதற்குள் அடைக்கிறார்? எதற்குள் அடைக்கிறார்? எங்கே அடைக்கிறார் என்றால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்கள். செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதாவது, அவர் என்னென்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை கேட்டு பேழை கட்டுகிறான். வார்த்தையை கேட்டு பேழையை கட்டி முடிச்சதும், அந்த வார்த்தையினால் கட்டப்பட்ட பேழைக்குள்ள நோவாவை விட்டு வாசல் அடைக்கிறார். எங்க அடைச்சிருக்கிறார்னா, எங்கேயோ போட்டு அடைக்கல, வார்த்தைக்குள்ள போட்டு அடைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள முதல்ல வார்த்தைங்கிற பேழையை கெட்டிட்டு தான், வார்த்தைங்கிற பேழைய வாழ்க்கைக்குள்ள கெட்டி விட்டு தான் ஆண்டவர் நோவாவை உள்ள போட்டு அடைக்கிறார். யோசேப்புக்கு எப்பொழுது குழி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தரிசனம்ங்கிற பேழையை கட்டிட்டு தான் குழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் இன்னைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனை அல்லது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இது வருவதற்கு முன்பாக என்னை சந்தித்தது இது அல்ல, கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். அப்படியால ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், நீ எங்கேயோ அல்ல, வார்த்தைக்குள்ள இருக்கிற, வார்த்தைக்குள்ள இருக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் வாசலை திறக்க பண்ணுவார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ள அடைக்கிறார். ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா, இந்த வார்த்தைக்குள்ள இருக்க இருக்கதான பிழைத்து கொண்டிருப்போம். பாருங்க, இப்ப பேழைக்குள்ள போட்டு அடைச்சதும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, 7வது அதிகாரம் 24வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிங்கள். 24 முதல்ல வாசிட்டு 23 வாசிங்கள். மிகவும் பிரகவாகித்து கொண்டிருந்தது. 23வது வசனம்
1: முதல், மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு கிரகமாய்.
0: அதாவது, பேழைக்கு வெளியில, இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அது அழிச்சிச்சு. பைபிள் சொல்லுகிறது, நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும்
1: மாத்திரம் காக்கப்பட்டது.
0: அதை நான் இப்படி சொல்றேன், வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்தவன் மட்டும் காக்கப்பட்டு இருக்கான். உன்னை சுத்தி என்ன நடக்குது? பிரவாகம், ஜல பிரவாகம். உன்னை சுத்தி என்ன நடக்குது? அழிவு நடந்துட்டு இருக்குது. உன்னை சுத்தி என்ன நடக்குது? எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது? எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? வார்த்தையினால வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் இன்னைக்கும் அழிந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ளதான் வச்சிருக்கிறான் நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேழைக்குள்ள விட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிற பேழை என்ன செய்யும் என்றால், என்னை சுற்றி நடக்கிற ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி. ஹல்லேலூயா. நாம சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ பேர் சந்தித்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. நாம தாங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிரச்சனைகளை இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்க முடியாம தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். நாம சந்தித்த எத்தனையோ சூழ்நிலைகளை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கடக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் இன்னைக்கு நிற்க காரணம், என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கர்த்தர் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை தளர்ந்து போகும்போது அந்த பிரச்சனை என்ன பிரவாகித்து வந்து தொடலான்னு வரும்போது இந்த வார்த்தைங்கிற ஒரு பிள்ளைய முன்னாடி வந்து தளர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தை தந்து வார்த்தை தந்து வார்த்தை தந்து இந்த வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னை உட்கார வச்சு உட்கார வச்சு எங்கேயோ விட்டு அடைச்சிருந்திருப்பானா இன்னைக்கு சபையை நீ இல்லை இன்னைக்கு நீ நீ நின்று கொண்டிருக்கிறேனா வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கத்திர உட்கார வச்சிருக்கிறோம். அடைக்கப்பட்ட நீ அழைக்கப்பட்டவன் அடைக்கப்பட்ட நீ வார்த்தைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் ஒவ்வொரு முறை தளர்ந்து வரும்போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தான் தேற்றி கொண்டிருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ளது அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை

0: சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீ ஆமென் குறித்திட்ட. யோபுடைய நம்பிக்கை, யோபு 23 சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு தான் சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நீரே. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால், யோபு கிட்ட ஏற்கனவே யோபு வாழ்க்கையில என்ன செய்வேனுங்கிறத கர்த்தர் பேசி இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லை. யோபு ஏன் இன்னும் தைரியமா நிக்கிறார் தெரியுமா? யோபு சொல்றாரா, எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு. அப்ப என்ன வார்த்தை சொல்லியிருந்திருப்பார் யோபு? நான் உன்னை இப்படி நிறுத்த போறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உன் லைஃப் முடியும் போது நான் இப்படி நிறுத்துவேன் யோபுவே, அப்படிதான் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அது சொல்லிட்டுதான் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறபடி அவர் செய்வார். இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு சொல்ல ரீசன், அவர் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழாக தான் இருக்குது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் யோபு சொல்றா, எனக்கு குறித்திருக்கிற, ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன அவர் பார்த்தது இப்படி கிடையாது, என்ன அவர் பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கிறார். அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இது என் வாழ்க்கையை முடிக்காது. ஹல்லேலூயா. ஆமே, ஒரு தேவ பிள்ளைங்க, இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஏன்ட்ட இடைப்பட்ட இந்த ரேமா இதுதான், டே உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்ல, அப்படிதான் உன்னை பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நீ சந்திப்பதல்ல முடிவு, அவர் உனக்கு சொன்னதுதான் முடிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி, உங்கள்கிட்ட என்ன பேசி இருக்கிறார் தெரிஞ்சாதானே, என்ன சொல்லி இருக்கிறார்? யோசேப்புக்கு வந்து தான் சிறைச்சாலையில் இருக்கிறது குறித்து முறுமுறுக்கல, தான் அடிமையாய் போகப்பட்டது குறித்து முறுமுறுக்கல. சகோதரர் செஞ்சது வேதனை, அந்த வலி இருக்கும். ஆனால் அது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே இப்படி கேட்கல, ஏன்னா யோசேப்புக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட், என்ன அவர் இப்படி பார்க்கல, என்ன அவர் பார்த்தது இன்னொரு விதத்தில் பார்த்துருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் இதை பார்க்கறேன்னா இது கிடையாது என் வாழ்க்கை, அவர் என்ன பார்த்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கை. ஆமே, சபையை இப்படி பார்க்க பழகுங்கள். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், உன்னை நான் இப்படி நிறுத்துவேன், அல்லது உன் வாழ்க்கையில் இப்படி நான் செய்வேன். இது அவர் பார்த்தது, அவர் பார்த்ததும் உங்ககிட்ட பேசி இருக்கிறார். ஆமே, காணானே அவர் பார்த்துட்டு தான் வந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்றார், உங்களுக்காக அவர் காணானே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. அவர் பார்த்ததை என்கிட்ட சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நான் பார்ப்பதல்ல அவர் பார்த்தது, அவர் ஏற்கனவே பார்த்ததை தான் நான் பார்க்க போறேன் சொல்றவர். அதனாலதான் இன்னைக்கு நடக்கிற பாதை குறித்து யோசேப்புக்கு பயம் இல்லை, யோபுக்கு பயம் இல்லை. யோபு சொல்றார், அவர் ஒன்னு பார்த்து வச்சிருக்கிறார், அதுதான் நடக்கும். நான் அதுவரை வெயிட் பண்ணுவேன், அதுவரை இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை நான் வெயிட் பண்ணுவேன். நான் முறுமுறுக்க மாட்டேன். முதல் அதிகாரத்துல சத்துரை என்ன பார்த்தா, எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதுல அவர் என்ன பார்ப்பார். முதல் அதிகாரத்துல சத்துருவ பார்க்க விட்டு கொடுத்தார்னா எனக்கு நம்பிக்கை உண்டு, 42 என்ன அவர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமே, என்கிட்ட இடைப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான். முதல் அதிகாரத்துல சாத்தானை பார்க்க விட்டு கொடுத்தாரு, எனக்கு அடுத்த நம்பிக்கை இருக்கு, 42 என்ன கத்தர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலை 2 என் சரீரத்தை பார்க்க விட்டு கொடுத்தார்னா 42 அவர் என் முகத்தை பார்த்து என் வாழ்க்கையை திருப்ப பார்ப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சிலரை பார்க்க விட்டு கொடுத்திருக்கிறார், ஒரு நாள் அவர் என்ன பார்ப்பார், என் முகத்தை பார்ப்பார். யோபுக்கு இதுதான் அந்த நாள் வார்த்தை பிடிச்சிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னது ஒண்ணு இருக்குது, என்கிட்ட அவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு அது இல்லை, அது நடக்கல இன்னும், அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அது நடக்கும். வார்த்தைக்குள்ள வச்சு நோவாவை ஏன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறா, நோவா எப்படி பிழைத்து இருக்கிறா, அந்த படகு எவ்வளவு அலைஞ்சா இருக்கும்ல, அவன் எவ்வளவு அலறல் சத்தம் காதுல கேட்டிருக்கோம், அந்த மழை பெஞ்சு ஜலப்பிரவாகம் எழும்பும் போது இந்த படகு எவ்வளவு அலக்கழிச்சிருக்கும், அலைந்திருக்கும். இந்த இடத்துல நோவா மூழ்கி போகவில்லை, நோவா நிற்க காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். சபையே, இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன், இன்னைக்கு உங்க தீபம் அணையாம எரிய காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், உங்களை வைத்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஏன் இந்த வார்த்தைக்குங்கிற பேழைக்குள்ள வச்சிருக்கிற ஒன்று நம்மை பிழைக்க பண்ண, ரெண்டு இந்த வார்த்தை பேழை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த ஜலப்பிரவாகம் எழும்பிக் கொண்டிருக்கும் போது 17-18 வசனங்களை வாசிங்கள். 7:17-18
1: ஜலப்பிரளயம்
0: 40 நாள் பூமியின் மேல் உண்டானது கொண்டே இருந்தது. ஆதியாகமம் 8:4
1: ஏழாம் மாதம்
0: 17ஆம் தேதி
1: பேழை
0: மலைகளின் மேல் தங்கிட்டு. நல்ல கவனிங்க, இந்த ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்பாக வார்த்தை கொடுத்து வார்த்தைங்கிற பேழை கட்டி இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் நோவாவை அடைக்கிறார். இப்பொழுது ஜலப்பிரளயம் உண்டாகிறது, வெளியில ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைங்கிற பேழை நோவாவை கொண்டு கிளம்பிற்று அப்படின்னு. இந்த வார்த்தைங்கிற பேழை கிளம்பி அது இந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் பூமிக்கு மேல் மிதக்க துவங்குகிறது. மிதந்து கடைசியில் எங்க வந்து நிற்கிறேன்னா, ஒரு மலைகளின் மேல வந்து தங்கிட்டு. ஹல்லேலூயா! இந்த வார்த்தைக்குள்ளங்கிற பேழைக்குள்ள உங்களை உட்கார வச்சது எதுக்கு தெரியுமா? இந்த பேழைய திறக்கும் போது நீ ஆரம்பத்துல இருந்தது போல இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை சரித்திரமே மாறும். உன்னை குறித்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவா. நீ இருக்கிற இடம் சாதாரணமா இருக்காது. உன்னை தேடி வருகிறவர்கள் சாதாரணமா இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா! இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்பு, வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார், ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் இடைப்பட்டது தான். உனக்கு தெரியாம சிலதை கர்த்தர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாம கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நோவாவே, உனக்கு என்ன செய்ய முடியும்? வார்த்தை கேட்டு உள்ள உட்கார முடியும். ஆனா உனக்கு தெரியுமா, வார்த்தை தந்தவர் என்னெல்லாம் செய்யறார் தெரியுமா? உனக்காய் காற்றை அனுப்புகிறார், உனக்காய் மழையை பெரிய பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்காய் இந்த படகை மிதக்க வச்சிட்டு இருக்கிறார், உனக்காய் சிலதை வெளியிலிருந்து கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு வார்த்தையை தந்து அடைச்சு வச்சிருக்கிறார்னா அவர் ஏதோ சும்மா இருக்கிறார் நினைக்காத. அவர் ஏதோ உனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆமென் குழிக்குள்ள தூக்கி போடும் போது யோசேப் என்று தெரிந்தவர்களுக்கு, அவன் அதிபதியா உட்கார்ந்து இருக்கும் போது அது யோசேப் என்று தெரியவில்லை. அடைக்கப்படும் போது பார்த்துட்டு இருக்கிறார்களோ கொஞ்சம் பேர், அவங்க உனக்காக சிலது திறக்கப்படும் போது ஆச்சரியப்படுவார்கள். பிரமிக்கத்தக்கதா, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா! அவருடைய செயல்கள் நம்ம ஆச்சரியமான. ஏன் பேழைக்குள்ள உட்கார வச்சு என்ன அடைச்சி வச்சு உட்கார வச்சிருக்கிறார்னா நமக்கு அது தெரியாது. பைபிள் அழகு, இந்த மூன்று வார்த்தைகள் பேழை கிளம்பிட்டு பேழை மிதக்குது, பேழை டிராவல் பண்ணுது, பேழை போய் அரராத் மலைக்கு மேல நிக்குது. கீழே இருந்த பேழை, வார்த்தைக்குள் இருக்கிறவன் அவனை கீழாக்க மாட்டார், அவனை மேலாக்குவார், அவனை வாளாக்க மாட்டார், அவனை தலையாக்குவார்.

0: நோவாவே, உன்னால் இந்த பேழை நகர்த்த முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழை மிதக்க வைக்க முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழைய ஓட்ட முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழைய மலைக்கு மேல கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியாதுல பேசாம உள்ள உட்காரு, நான் செய்யறேன். நீ உள்ள உட்காரு, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தி எங்க ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்படி ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். உன்னை சாதாரணமாய் கத்த நிறுத்த மாட்டார். உன்னை சாதாரணமானவனாய் கத்த விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உடையவனை ஒரு பாதையில் அடக்கி வைக்கிறார். அடைக்கும் போது எல்லாரும் அவனை சாதாரண யோசிப்பாய் பார்க்கிறார்கள். அதே யோசிப்புக்கு வாசல் திறந்த போது அவங்களால கூட கவனிக்க அதை கண்டுபிடிக்க முடியல. யோசிப்புக்கு அவங்கள பார்த்தது தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்களுக்கு யோசிப்பை பார்த்து. சில நேரத்தில் இப்படி தான் கத்த செய்வார். வார்த்தை போட்டு உள்ளே அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் வாசல் திறப்பா இருப்பாருங்க. அன்னைக்கு உங்க கூட இவன் வாழ்க்கையிலே அற்புதம், இவன் வாழ்க்கையிலே அற்புதம். அவன் கிரகிக்க முடியாதது ஒன்றை கத்தர் எனக்காய் செய்வார் என்று நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்குள்ள ஏன் வச்சிருக்கிறா தெரியுமா? 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்கள்.
1: தேவன் நோவாவையும் அவனுடனே
0: பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும்
1: சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்.
0: நல்ல கவனிங்க, அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார், எல்லாரையும் நினைக்க மாட்டார். வார்த்தைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஏன் கத்துற உங்களை வார்த்தைக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒன்னு அவர் மறக்க கூடாதுன்னு இருக்கிறார். உன் மேல கத்த நினைவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல் நினைவா இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு அவர் காற்றை வீச பண்ண வல்லவரா இருக்கிறார். எங்க அடைத்து வைக்கிறார்? வார்த்தைங்கிற பேழைக்குள்ள. ஏன் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள நான் காக்கப்பட பிழைத்து இருக்க ரெண்டு, இந்த வார்த்தை என்னை முன்னேற செய்து கொண்டே இருக்கும். தேவன் குறித்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்கும். மூன்று, அவருடைய நினைவுல நான் இருந்து கொண்டே இருப்பேன். அடுத்ததா, எதற்காய் அடைக்கிறார்? எதற்காய் அடைக்கிறார்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க.
1: பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து,
0: நீங்கள் பலுகி பெருகி
1: பூமியை
0: நிரப்புங்கள். 7வது வசனம்,
1: நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார்.
0: என்னுடைய கேள்வி, இது ஆண்டவர் அடைச்சுதான் செய்யணுமா? அடைக்காம பெருக வைக்க முடியாதா? இங்கே நோவாவை பலுகி பெருக வைப்பது அல்ல தேவனுடைய திட்டம். வெறுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதல்ல. ஏன் இந்த இடத்துல அவனை அடைச்சி ஒரு வாசலை திறந்து பெருக வைக்கிறார் என்றால், இப்பொழுது மொத்த மனிதர்களை கத்தர் அழிச்சிட்டார். எல்லா மனுஷ ஜாதிகளை கத்தர் அழிச்சிட்டார். அதோடு கூட மிருகங்கள், பறவைகள், எனவே எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஜோடை கொண்டு வந்தார். அதே போல மனுஷன்லேருந்து ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து வச்சு இப்போ வாசலை திறந்து கத்தர் அவனை பார்த்து சொல்றார், நீங்கள் போய் பழுகி பெருகுங்கள். நீங்கள் போய் பழுகி. இங்க ஏன் இந்த வார்த்தை கத்தர் சொல்லுகிறார் என்றால், இங்கே நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அது மாத்திரமல்ல, அதை தாண்டி இந்த பூமியிலே இந்த குடும்பத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. ஒரு தேவ திட்டம், மனுஷர்களை பழுகி பெருக பண்ணுவது என்பது தேவ திட்டம். ஆமென். ஆதாம் இடத்திலே கத்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திலே பழுகி பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்களுடைய பாவங்கள் தேவனுக்குள்ளே மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினது நிமித்தமாய் மற்ற எல்லா ஜனங்களையும் அழித்து நோவாவை மட்டும் நீதிமானாய் பார்த்து அவனை தெரிந்தெடுத்து அவன் குடும்பத்தை தெரிந்தெடுத்து அவனை ஒரு பேழைக்குள்ள வைத்து அடைத்து வாசலை திறந்து சொல்றாரு, இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற போறது மாத்திரம், எல்லாரையும் போல அல்ல. உன் வாழ்க்கையில நான் செய்யற ஆசீர்வாதம் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அப்படியானால் அடைக்கப்பட்டவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதம் வெறும் ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோக திட்டத்திற்கு உட்படுத்தி இருக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆற்றங்கரையிலிருந்து மற்ற கற்களை எல்லாம் பார்த்த தாவீது ஒரு 5 கற்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அடப்பைக்குள்ள போட ரீசன் என்ன தெரியுமா? அந்த அடப்பைக்குள்ள நீ சேஃபாருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ வாழ்ந்துருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ காக்கப்பட்டு கொண்டு மட்டும் சொல்றது கிடையாது. ஒரு டைம் வரப்போகிறது. என்ன டைம்னா, இந்த கோலியாத்தை முறியடிக்கணும். தாவீதின் திட்டம் நிறைவேற நீ தேவை.
2: தேவனின் திட்டம் நிறைவேற நீ தேவை, தேவனுடைய சித்தம் நிறைவேற நீ தேவை. ஹல்லேலூயா. திட்டம் இல்லாதவனை அவர் அடைக்க மாட்டார், திட்டம் உடையவனை கர்த்தர் அடைத்து தான் நடத்துவார். ஏங்க கோலியாத் வரும்போது போற வழியிலே கல் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். ஆனா தாவீது அப்படி செய்யல, முதல்ல போய் செலக்ட் பண்ணி கூடைக்குள்ள போடுறார். ஆமா, அப்படியே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலர் வாழ்க்கையில செய்யாததை உங்க வாழ்க்கையில கத்தர் செய்யறார் என்றார், அல்லது சிலர் வாழ்க்கையில ஈஸியா நடக்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிடிச்சு வச்சு செய்யறாருனா, உங்களுக்கு செய்ய போகிறது சாதாரணமானது கிடையாது, அது தேவ திட்டத்திற்கு கீழானது. ஹல்லேலூயா. ஆமே. ஆரோன் பிறக்கும் போது பிறக்காத கட்டளை, மோசே பிறக்கும் போது பிறக்கிறது என்றால், நீ ஆரோனை போல சாதாரணமானவன் கிடையாது, நீ மோசே போல தேவ திட்டத்தை உடையவன். Jesus, hallelujah. அவன் ஏழு பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் போது ஒருத்தனுக்கு மட்டும் ஆடு மேய்க்க விட்டு எல்லாராலும் செத்தவனை போல மறக்க கத்தர் அனுமதிக்கிறார் என்றால், ஏழு பேர் மேல இருக்கிறது போல கிடையாது, உன் மேல இருக்கிற தேவ திட்டம். Hallelujah. 11 பேரும் ஒரே தகப்பன் கீழே தான் வளர்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் வளர்கிறார்கள், ஆனால் 10 பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள். ஒருவனை மாத்திரம் பகைத்து, ஒருவனை மாத்திரம் குழிக்குள்ள தூக்கி போட்டு, ஒருவனை மாத்திரம் அடிமையா விட்டு, ஒருவனுக்கு மாத்திரம் இப்படி நடக்குதுன்னா, அவர்கள் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது சாதாரணமானதல்ல, திட்டத்தின் கீழ். ஜீசஸ் திட்டம் இல்லாத வாழ்க்கையில கத்தர் இப்படி செய்ய மாட்டார். காலை என்கிட்ட பேசினது அதுதான், உன்னை அடைக்கிறேனா புரிச்சுக்கோ, உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறது எனக்கு விஷயம் கிடையாதுப்பா, உன் வாழ்க்கை மூலமா உன்னை இந்த பூமியில நான் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆமே. நம்ம எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், வாசல திறந்தா மட்டும் போதே, நான் ஏன் அடைச்சே வச்சிருக்கேன் தெரியுமா? நீ நினைக்கிற வாசல திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு கஷ்டம், அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு உன்னை அடைக்கணும்னு அவசியமும், உனக்கு இந்த வேலையை தரதுக்கு, உனக்கு இந்த காரியத்தை செய்யறது, உனக்கு திருமணத்தை நடத்துறது, உன் பிள்ளைக்கு இந்த கார், இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அத்தனை பேருக்கு நான் இதை ஈஸியா செய்யும் போது உனக்கு கொஞ்சம் லேட்டா செய்யறதுனால புரிஞ்சுக்க வேண்டாமா? சிலருக்கு செய்யாதது உனக்கு செய்யாம, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு அனுபவிச்சது உனக்கு அனுமதிக்காதது ரீசன், நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் இதை பாரப்படுத்துற, நீ புரிஞ்சுக்கோ, என்ன ஏன் உன்னை போட்டு அடைச்சி இந்த பேழையில உன்னை நடத்திட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கோ. உன்னை அழிப்பது என் சித்தமானால், ஆமே, ஜல பிரவாகத்தில் மற்றவர்கள் அழிந்த கூட்டத்தில் நீயும் அழிந்திருப்ப. உன்னை அழிப்பது சித்தமானால் கொரோனாலே நீ அழிந்திருப்ப. உன்னை அழிப்பது சித்தமான 2023 அழிஞ்சிருப்ப. ஆனா இன்னைக்கு வார்த்தைங்கிற பேழைக்குள்ள காத்து சில பாதையை அடைத்து உன்னை கத்த நடத்துகிறார் என்றால், சபையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல் தேவ திட்டம், என் மேல் தேவ திட்டம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வது அல்ல, அதை தாண்டி ஒரு தேவ மகிமையான திட்டத்தை. ஆமே. பக்கத்தில் ஒருத்தங்க கையை பிடிச்சி கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல அற்புதம் இல்ல, திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. குலுக்குனீங்களா? அந்த குலுக்கல கை உடையாம இத புரிஞ்சிக்க சபை. யா உங்களுக்கு நடக்காதது எனக்கு, அனுபவிக்க விடாம, சிலதை நீ சுதந்திரிக்க விடாம, பிடிச்சு வச்சு அடைச்சு போட்டு உள்ள விட்டு, ஆனா வார்த்தை மட்டும் வந்துட்டு இருக்கு, நான் உனக்கு அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். இல்ல, நீ இன்னைக்கு வாசல் திறக்கும், கத்திரம் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். நல்லாதான் பேசுறீங்க ஆண்டா. அவங்களும் இதே வார்த்தையே என் கூட வந்து கேட்டாங்க, கேட்ட அடுத்த நாளே நடக்குதேன். நான் இத்தனை வருஷம் வார்த்தையை கேட்டு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு, உனக்கு தெரியல, உனக்கு தெரியல, பேல மிதந்துட்டு இருக்க, மிதந்துட்டு இருக்க. உன்னை சரியான ட்ராக்ல கொண்டு போயிட்டு தான் இருக்கிறார், உன்னை சரியான ட்ராக்ல உயர்த்திட்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, நீ திறந்து பார்க்கும் போது வேற யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா நீ நிற்ப. உன்னோடு போராடினவர்களை தேடி காண மாட்டாய், ஆனால் வார்த்தையுடைய நீ நிலைத்திருக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமா, திட்டம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு செய்தது போல செய்யாமல் எனக்கு வித்தியாசமா செய்யறார்னா, என்னை எங்க வச்சிருக்கிற திட்டத்திற்குள்ள வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. ஆமே. இதை சபை புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன பார்த்து பேசுறதே, இதை புரிஞ்சுக்கடா அப்படின்றாரு. இதை புரிஞ்சுக்க, இதை புரிஞ்சுக்க. உனக்கு இதை உனக்கு உன் லைஃப்ல இந்த வாசலை திறந்து இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. உன்னை வந்து உயர்த்தி நிறுத்துறது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உன்னை நான் நிறுத்த விரும்புறது ஏதோ மற்றவங்களுக்கு நடந்தது போல அற்புதம் சொல்லிட்டு பேராத. நீ மகிமையான பாத்திரம், நீ ஸ்பெஷலான பாத்திரம். உன்னை தான் சிலருக்கு முன்னாடி சேர்த்து சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிலர் சொல்ற அற்புதமான சிலர் சொல்ற சாட்சியை கேட்டுட்டு அதை நம்ம ரொம்ப நாள்லாம் பேச மாட்டோம். ஆனா சிலர் சொல்ற சாட்சியை நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம். யார் சொல்ற சாட்சி தெரியுமா? ரொம்ப அந்த காத்திருக்க பண்ணி சொல்றாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எங்க அபிமெலேக்கு கத்தர் பிள்ளை கொடுத்தார், ஆபிரகாமுக்கும் பிள்ளை கொடுத்தார். எத்தனை பேர் அபிமெலேக்கு கத்தர் பிள்ளை கொடுத்ததற்கா எனக்கும் கொடுப்பார்னு சொல்லுவீங்க? ஆனா நம்ம என்ன பாடுவோம்?
3: ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்ல.
2: ஏன் அப்படி பாடுறீங்க? அபிமெலேக்கு உடனே கொடுத்தாரு, ஆபிரகாம காத்திருக்க வச்சு கொடுத்தார், அடைச்சி வச்சு கொடுத்தார். உனக்கு கொடுக்க போறது பல நாட்கள் பேசப்படும், தலைமுறை தலைமுறையா. எத்தனை பேர் விசுவாசி? நீ திட்டத்திற்கு கீழ் இருக்கிறாய். உன் குடும்பத்துல நீதான் திட்டத்திற்கு கீழ இருக்கிற, உன் சொந்த நடுவுல நீதான் திட்டத்திற்கு கீழ இருக்கிற. அபிமெலேக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு பேர் தெரியாது. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்ததும் தெரியும், பிள்ளைக்கு பேரும் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளையும் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைகளையும் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அழைச்சது சும்மா கிடையாது, என்ன அழைச்சது திட்டத்திற்கு கீழாய். ஹல்லேலூயா. திட்டத்திற்கு மேல ஒரு திட்டம் இருக்கு. ஒருத்தன் வாழ்க்கையில திட்டம் இருக்குதுனாலே ஃபர்ஸ்ட் அவங்கள கொண்டு சில இடத்துல உட்கார வச்சிருவார், உட்கார வச்சிருவார். டைம் போயிடுச்சு. இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்போது திறப்பார்? உங்க கேள்விக்கான பதில், எப்போ திறப்பார்? அழைக்கப்பட்டவரை அடைக்கிறார், வார்த்தைக்குள்ள வச்சு அடைக்கிறார், திட்டத்திற்காக அடைக்கிறார். இப்படிப்பட்டவனுக்கு எப்பொழுது திறக்கப்படும்? கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 8:14-16 வசனங்களை வாசிங்க.
4: 2:27 பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள்.
2: எப்பொழுது கர்த்தர் வெளியில வான் சொல்றார்னா, 14 வசனத்தில் சொல்ல பூமி காய்ந்திருந்தது. இதற்கு முன்பாகவே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, காற்றை வீச பண்ணுகிறார், மலை சிகரங்கள் தெரிகிறது. அப்பொழுது ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை அனுப்பி விடுகிறார், பிற்பாடு ஒரு புறாவை அனுப்பி விடுகிறார். அப்பொழுது புறா ஒரு கிளையை புரித்து கொண்டு வருகிறது. அப்போ ஒன்று தெரியுது, தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது. ஆனால் உடனே நோவா வெளியில் வரல. நோவா வெளியில் வரதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பைபிள் சொல்லு, பூமி காய்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வார்த்தை தான் என்னோடு இன்றைக்கி இடைப்பட்டது. எப்போ கர்த்தர் கொண்டு வருவார் தெரியுமா? ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, வாஸ் த இயர்த் ட்ரை, அதாவது சீரோன்னு கொண்டு வந்துட்டு. இனி நீ வெளியில் வந்தால் என்ன நடக்கும் தெரியாது. ஏய், வாசல் திறக்குது, எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட தெரியாது. ஏன்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு வந்து விடுவார் பாருங்க, அப்போ தான் வாசலை திறப்பார். யாருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டார்? இன்னும் வரல, அதனால தான் நடத்திட்டுருக்கிறார். நீ ட்ரை ஆகணும், கொஞ்சம் வெட்டிருந்தாலும் விட மாட்டார். ட்ரை ஆகணும், ட்ரை ஆகணும், அதாவது ஆகாறு அலைந்து திரிந்து இதுக்கு மேல அலைஞ்சி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து அழுறா. அழுத உடனே கூப்பிட, ஏ எதுக்கு அழுற? கண்ணை திறந்து பாரு, விட்டுருக்கு. ஏன் இதை ஆரம்பத்தில் காட்டல? நீ ட்ரை ஆகணும், நீ ட்ரை ஆகணும். அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் கத்த செய்ய போகிற அதிசயத்தின் மகிமை 1% கூட குறையாம அது கர்த்தருக்கு மட்டும் போச்சு. ட்ரை ஆக்கிட்டு சொல்றார் நோவா, வெளியில வாண்டார். இதை பார்க்கும் போது நமக்கு அதாவது எந்த சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கர்த்தர் அவனை சீரோங்கிற நிலைமைக்கு கொண்டு வருவார், கொண்டு வருவார்.
0: கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அதன் பிறகு அவர் செய்ய துவங்குவார், அவர் செய்ய துவங்குவார். இது உன் பலத்தினால் நடக்க போறது கிடையாது, இது உன் பராக்கிரமத்தினால் நடக்க போறது கிடையாது, இது கர்த்தருடைய ஆவியினாலே.

பூமி காய்ந்திருந்தது. இந்த வார்த்தையில ஒரு சத்தியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் திறக்கிறது வர நோவா திறந்து போகல. அதுதான் ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, தண்ணி தான் வத்துறதுன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்பவே நோவா போய் டோர் ஓபன் பண்ணிருக்கலாமா வேணாம் செஞ்சிருக்கலாம், ஆனா நோவா வெயிட் பண்றார். அவர் திறந்தா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நான் சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன், நான் திறந்துடக்கூடாது, நான் திறந்துடக்கூடாது. எப்ப திறக்கணும், எப்படி திறக்கணும்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் காலம் தாண்டியும் துவக்க மாட்டார், காலத்திற்கு முன்பாகவும் திறக்க மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சியோனே உனக்காய் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த டைம் ஆண்டவருக்கு தெரியும், எப்ப திறந்தா நோவா ஆசீர்வதிக்கப்படுவார் என்று. நோவா வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். ஆமென். நிறைய சைன் தெரியுது, அடையாளம் தெரியுது, ஓகே நமக்குன்னு வாசல். ஹல்லேலூயா. வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆண்டவர் திறந்து வெளியில வான்னு சொல்லும் போது, வெளியில வரும்போது என்ன இருக்கு, பூமி காஞ்சிருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்பி வந்துட்டான், நம்பி வந்துட்டான். ஏன்னா நோவா இறங்கி வந்தது தன்னை நம்பி இல்ல, வார்த்தையை நம்பி வந்தான். ஆமே. வார்த்தையை தந்து இத்தனை பேர் கூட்டத்தை என்ன பார்த்து தெரிந்தெடுத்து, என்ன அழைச்சி பேழைக்குள்ள அடைச்சி, என்ன இதுவரை கொண்டு வந்து திறக்கிறார்னா என்ன கத்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இனிதான் எனக்கு ஒரு ஆரம்பமே இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென். அடைக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆரம்பம் உண்டுன்னு சொல்லுங்க. அடைச்சது முடிவை பார்க்கறதுக்கல்ல, அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உன்னை அடைச்சது முடிவை பார்க்கறது கிடையாது, உன்னை அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு நீ ஒரு சிச்சுவேஷன்ல வரணும். ஆபிரகாம் மாதிரி சொல்லணும், 100 வயதான எனக்கு பிள்ளை. ஏன் இதுவரை அப்படி சொல்லவே இல்லை? 12வது அதிகாரத்திலிருந்து பேசுறார், ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து சொல்றார், தன்னை பலவீனம் சொல்லல. ஆனா ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு, 100 வயதான எனக்கு பிள்ளை, இப்ப வந்துட்டேல, இனிதான் சொல்றேன் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பா அப்படின்னு. ஏன் முதலே சொல்லிருக்கலாம் ஈசாக்குன்னு? அவன் வாயில சொல்லணும், என்னால இனி முடியாது ஆண்டவரே. சொன்னதுதான் வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் உடன்படிக்க பண்றான், உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான், பிறப்பான். சீரோன் கொண்டு வந்துட்டு அடைச்சவனுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் பாருங்க ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசித்தாமே என்று சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல அழைக்கப்பட்டவன் அடைப்பார். ஆமென். அடைக்கிறது வார்த்தைக்குள் அடைப்பார், திட்டத்தோடு அடைப்பார், அவனுக்காக ஒரு வாசலை திறப்பார்.

எனக்கு ஒரு மகிமையானதை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். இது என் தேவனால் சாத்தியமாகும். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட நீ சாதாரணமானவர் அல்ல. அவர் எல்லாரையும் அடைக்கல, சபையே அவர் எல்லாரையும் அடைக்கல. நீ நடக்கிற பாதையில் உன் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரல. உன்னை மட்டும் ஸ்பெஷலா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல், நீ அவருக்குள் இருக்கிற கல். உன்னை மற்றவங்கள மாதிரி சில நேரத்தில் திறந்து விட மாட்டா, உன்னை அடைச்சு வச்சிருப்பா. ஒரு டைம் வரும், அப்பொழுது உன்னை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி, உன்னை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி, உனக்கு அழகு சேர்க்கிறவர் தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். நீ திட்டத்திற்கு கீழ் இருக்கிறவன். ஆமென். உன் வாழ்க்கையில சில சீரோங்கிற நிலைமை கொண்டு வந்தது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவது. எத்தனை பேர் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லவும், அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அடைக்கப்பட்ட எனக்கு ஆரம்பம் உண்டு. என் வாசலை அடைத்தவர் என் வாசலை ஒரு நாள் திறப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரம் பாடி ஆராதித்து உடைய வார்த்தையை கேட்க, உடைய வார்த்தையிலே உருவாக்கப்பட, உடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் அடைத்தீரானால் நீர் எங்களுக்காய் திறப்பீரப்பா. ஆண்டவரே, எங்களை அடைத்து வைத்திருப்பது நன்மைக்கு. அழைத்தவனை நீர் அடைக்கிறீர், வார்த்தைக்குள் வைத்து அடைத்திருக்கிறீர். ஆண்டவர், திட்டத்திற்காய் அடைத்திருக்கிறீர். ஏற்ற காலத்திலே அவன் வாசலை திறப்பு. ஆண்டவரே, நீர் இதை செய்ய வல்லவர் என்று பேசப்பட்ட வார்த்தையை ஆண்டவரை பிடித்து கொண்டு, தேவரீர் எனக்கு செய்வது நன்மை என்பதை அறிந்து முன் செல்ல, கர்த்தர் கிருபை கொடும். வார்த்தைக்குள்ளேயே இருக்கட்டும். நாங்களா வாசலை திறந்துடக்கூடாதப்பா, நாங்களா எதையும் செய்திடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் திறப்பீர் என்று பொறுமையோடு காத்திருக்க கத்த கிருபை செய். உமக்கு பொறுமையோடு காத்திருப்பது நல்லதல்லவோ? ஆண்டவரே, அந்த பாதையில ஒவ்வொருவரையும் கத்த பலப்படுத்தி, ஆண்டவரே கத்த திடப்படுத்தி, ஏற்ற காலத்திலே நீர் குறித்த நேரத்தில் உம்முடைய திட்டத்திற்காக நீர் திறக்க போற வாசல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரம் குறுகளை பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா துதி உமக்கு மாத்திரம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கிளம்புங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.

எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்காக வருத்தப்படுவீங்க இல்லையா? உண்மைய சொல்ல போனா எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குது. ஏன், உங்களுக்கும் இருக்குது. என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? நாம நம்ம இதயத்துக்குள்ள எதையெல்லாம் அனுமதிக்கிறோமோ அதை வச்சுத்தான் நம்ம இதயத்தோட நிலைமை இருக்குது. இதை வச்சுத்தான் நம்முடைய எண்ணங்கள், அணுகுமுறைகள், சொற்கள் உருவாகி நம்முடைய குணநலன் இதை வச்சுத்தான் நிர்ணயிக்கப்படுது. கடுமையான நாவு உடையவங்க கோபமான இதயம் உள்ளவங்க, எதிர்மறையான நாவை உடையவங்க பயப்படும் இதயத்தை உள்ளவங்க. ஆத்திரமுள்ள நாவு இருந்தா அமைதியற்ற இதயம் இருக்குதுன்னு அர்த்தம். பெருமையுள்ள நாவு உள்ளவங்க பாதுகாப்பற்ற இதயத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அருவறுப்பான நாவை உடையவங்க அசுத்தமான இதயத்தை வச்சிருக்காங்க. கசப்பான இதயத்தை உடையவங்க எப்பவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயம் நம்ம நல்ல விஷயங்களை அனுமதிச்சா நம்ம இதயம் நல்லா இருக்கும். அடுத்தவங்களை எப்பவும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அழகான இதயம் கொண்டவங்க. மென்மையா பேசுறவங்க அன்பு இதயத்துக்கு சொந்தக்காரங்க. உண்மையை மட்டுமே பேசுறவங்க நேர்மையான இதயத்தை உள்ளவங்க. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய இதயம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும், நாமும் சந்தோஷமா இருப்போம். அதுக்காக கெட்ட விஷயங்களே மனசுக்குள்ள இருக்காதுன்னு சொல்ல முடியாது. தவறான சிந்தைகள் மனசுக்குள்ள வரும்போது அவைகளை நாம கவனிக்காம உடனே வெட்டி அகற்றாம விட்டுட்டோம்னா அவை வேர் பிடிச்சி மரமா வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அதை அழிக்க கஷ்டம். அதனால நம்முடைய இதய நிலைமைய உடனுக்குடனே பரிசீலிச்சு தவறான எண்ணங்களை சரி செஞ்சு நல்ல இதயத்தோட வாழுவோம். அடுத்தவங்களை புண்படுத்தும் அல்லது நம்மளை காயப்படுத்தும் விஷயம் ஏதாவது நம்ம இதயத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குதான்னு நாம எப்பவும் எச்சரிக்கையா இருந்து நம்ம இதயத்தை பத்திரமா பாதுகாப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். உங்க இதயம் எப்படி இருக்குது?

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். காலங்களும் நாட்களும் வேகமாய் கடந்து போகிறது. மாறாத கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து

ஆமென். இறங்கி வரும் தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆராதிக்கிற நேரத்திலே, தேவ பிள்ளைகள் இணைந்து தேவனை துதிக்கிற நேரத்திலே, அவருடைய பிரசன்னம்

நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன் என்கிற ஒரு பழைய பாடல். இது மிக அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே ஆசீர்வதி கேட்டோம்.

கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசித்து பார்த்தவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புகிறது ஆண்டவரால் வரும். நான் நம்புகிறது இயேசுவால வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை

எபிரேயர் 9 அதிகாரம். அன்றியும் முதலாம் உடம்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேசையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்கப்பட்ட உடம்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்ந்த கோலும் உடம்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கெருபீங்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதை கேட்டபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போயின பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்களுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரால் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடம்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடம்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணம் உண்டாக்க வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடம்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடம்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுக்களின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகள் பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல்
பல்லுகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும் பலிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25. கிரீஸ் நாட்டில் ஓட்டப்பந்தயங்கள் ஒரு கோவிலுக்கு முன்பு இருந்த மிகப்பெரிய திடலில் நடைபெற்றன. அந்த திடலின் இரு பக்கங்களிலும் பளிங்கு கல்லுகளில் இதற்கு முந்தைய வருடங்களில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இப்போது நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஜெயிப்பவர்களை உற்சாகப்படுத்த அந்தந்த நாடுகள் தங்கள் வீரர்களுக்கு பெரும் தொகையை பரிசாக அறிவிக்கின்றன. ஆனால் பழங்காலத்தில் கிரீஸ் நாட்டு வீரர்களுக்கு பணத்தை யாரும் பரிசாக கொடுக்கவில்லை. அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் ஜெயிப்பார்களானால் அவர்கள் பெயர் கல்வெட்டில் இடம்பெறும். மேலும் அவர்கள் தலையில் ஒலிவ இலையால் செய்யப்பட்ட ஒரு வளையம் சூட்டப்படும். தங்கள் பெயர்கள் அந்த பளிங்கு கல்வெட்டில் எப்படியாவது இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவார்கள். அதற்காக 10 மாதங்கள் விடாமுயற்சியுடனும் இச்சையடக்கத்துடனும் பயிற்சி மேற்கொள்வார்கள். தங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் அவர்கள் நோக்கம். அதற்காகத்தான் இத்தனை பிரயாசங்கள். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தையும் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடுகிறார். அவர்கள் அழிந்து போகும் கிரீடத்திற்கு ஓடுகிறார்கள், நாமோ அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெறவே ஓடுகிறோம் என்கிறார். விதிகளுக்கு புறம்பாக ஒரு வீரன் ஓடுவானேயாகில் அவன் முடி சூட்டப்படான். அதே போல நமது ஆவிக்குரிய ஓட்டத்திலும் தேவன் விதிகளை வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி இச்சையடக்கத்தோடு ஓடுவோம் என்றால் நமது பெயர்கள் நிச்சயம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். இவ்வுலகத்திலும் தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். யோசேப்பு, தானியேல் போன்றோர் தங்கள் சரீரங்களை இச்சையடக்கத்தோடு நடத்த பழகியிருந்தனர். காண்கின்ற அனைத்தையும் அனுபவிக்காமல் தேவனுக்காக அவைகளை வெறுத்தனர். அவர்கள் இருவரும் வெவ்வேறு தேசங்களில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேசத்திலே பிரதான நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். நல்லதொரு ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டத்தை பொறுமையோடும் சகல இச்சையடக்கத்தோடும் ஓடுவோம் என்றால் நமது இவ்வுலக வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், மறு உலக வாழ்வும் நமக்கு கிடைக்கும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நமது கரங்களிலே பரம பணியை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பகம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 25 அத்தியாயம் 14 முதல் 23 வசனங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 1 திமோத்தேயு 1 அத்தியாயம் 12 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் நியமித்தபடியால் அவரை துதிக்கிறேன். ஐ தேங்க் கிரைஸ்ட் ஜீசஸ் அவர் லார்ட் தட் ஹி கவுண்டட் மீ ஃபெய்த்ஃபுல் அப்பாயிண்டிங் மீ டு ஹிஸ் சர்வீஸ். நம்பகம் எனும் பண்பிற்கு எதுவுமே மாற்றாக முடியாது. அறிவு, திறமை, நுட்பம் இது போன்ற எதுவுமே நம்பகத்திற்கு நிகராகாது. கடவுள் நம்மை எங்கு எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதில் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது அடிப்படை விருப்பம். ஒரு வேலைக்காரனாக மோசே கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார். ஒரு மகனாக இயேசு கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார். 5 தாலந்து பெற்ற வேலைக்காரன் இன்னும் 5 சம்பாதித்தான். 2 பெற்றவன் இன்னும் 2 சம்பாதித்தான். இருவருமே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள் என சரிசமமாக பரிசு பெற்றார்கள். எங்கெல்லாம் நம்பகம் நம்மிடத்தில் முக்கியமாக காணப்பட வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம். முதலாவது, ஒரு வேலை அல்லது தொடர் நிகழ்வின் துவக்கத்தில் மட்டுமல்ல, இறுதி வரை உத்தமமாய் இருக்க வேண்டும். எப்ராயிமிக்கு இதில் இருந்த குறைபாட்டை கடவுள் சுட்டி காட்டினார். உன் பக்தி காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே என்று ஆண்டவர் புலம்பினார். தனது தலைவனது வருகை பிந்தியதால் பொறுமையிழந்த வேலைக்காரன் உடன் வேலையாட்களை அடிப்பதும் தனது பொறுப்புகளில் உத்தமத்தை கைவிடுவதுமாய் இருந்தான். அக்கினி கடல்தான் அவன் பங்காயிற்று என்று மத்தேயு 24 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இறக்கும் வரை உண்மையும் உத்தமமாய் இருந்தால்தான் ஜீவ கிரீடம் நமதாகும். அதைத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்றார். இரண்டாவது, நமது கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் பணியின் துவக்கம் முதலே உடனடி ஆசீர்வாதங்களில் அல்ல, முடிவான பலன்களிலேயே நம்முடைய கண்களை பதித்திட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருந்து முடிவு வரை உத்தமத்தை காத்து கொள்ள முடியும். சரித்திரத்தில் ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. அலாஸ்காவின் கடும் குளிர் காடுகளில் தனி மிஷினரி ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். தொலைவிடங்களை கண்டுபிடிக்கும் ஒருவர் அவரை பார்த்து, அவ்வளவு பயங்கரமான இடத்தில் ஏன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வினவியதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? விளைவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவற்றை கடவுளது கரங்களில் நான் விட்டுவிடுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் உத்தமமாய் இருந்து கடவுளுக்காய் என்னாலான அத்தனையும் செய்ய வேண்டும், என்றோ ஒரு நாள் முடிவுகள் வெளிவரும் என்றாராம். இதையே நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பணக்காரியங்களில் உத்தமமாயிருப்பது கடவுளுடைய பார்வையில் எண்ணி பார்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவர் சொன்னார், நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலேயே நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் என்பது ஆண்டவருடைய முடிவு. சிறிய காரியங்களில் உண்மையாயிருப்பதுதான் பெரிய காரியம். Faithfulness in small things is the big thing. சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் அருமையாக பாடின ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஷோபா. நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான். நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில், ஐயங்கார் ஃபேமிலியில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பேர் ஜெயசிம்மன், அம்மா பிரேமா பாய். எங்கள் பாட்டி காவேரி பாய், காவேரி அம்மாள். எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் பாட்டியுடைய அப்பா, கண்ணனூருக்கு சேர்மனாக இருந்தாங்க, சுபராவ். எங்களுடைய ஃபேமிலியில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. மார்னிங் சுப்பிரபாதத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்லாக்கியம் பண்ணுறது கவனமாக இருப்பாங்க. என்னுடைய ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே யார் தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு கண்டு கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னுடைய கசின்ஸ் எல்லாரை விடவும் அந்த கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, எல்லாத்துலேயும் என்னுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு சமஸ்கிருதம் தெரியும். ஒரு ஸ்லோகம் வரும், துவமேவ மாதா சபிதா துவமேவ துவமேவ பந்தஸ்ய சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், ரிக்வேதத்துலேருந்து ஒரு ஸ்லோகம். அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, துவமேவ மாதா, நீ தான் என்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய அப்பா, நீ தான் என்னுடைய பந்து, நீ தான் என்னுடைய பந்துன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் என்னுடைய சகா ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் என்னுடைய படிப்பு, நீ தான் என்னுடைய செல்வம், எல்லாமும் ஆகி எனக்காக எனக்குள் இருக்கும் தேவாதி தேவனே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வரும். அதனால நான் ஆரம்பத்திலிருந்தே அந்த 300 முக்கோடி தேவர்கள் யார் அந்த தேவாதி தேவன் அப்படின்னு தேடணுன்ற ஒரு ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே உண்டு. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, 2 hours டெய்லி பூஜை பண்ணுவேன், அதாவது மினிமம் 2 hours. அப்புறம் எப்போவுமே அந்த ஸ்லோகங்கள், அன்னன்னைக்கு திங்கக்கிழமைனா ஒரு ஸ்லோகம் உண்டு, அதுக்குண்டான பூக்கள் வச்சு பூஜை பண்ணுறது உண்டு, அதுக்கான கோலம் கூட உண்டு. அன்னைக்கு திங்கக்கிழமைனா அன்னைக்கு ஒரு கோலம், அன்னைக்கு ஒரு நெவேத்தியம், அன்னைக்கு ஒரு பூ எல்லாம் வச்சு அந்த பூஜை பண்ணுறது. ஸோ அந்த ஸ்லாக்கியங்கள்லாம் ரொம்ப நியமமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ், அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள விட நான் ரொம்ப அதிகமாக ஈடுபாடோட அந்த தேவாதி தேவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதனால் ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப பயபக்தியோடு ஒழுங்கும் அப்படி நிச்சயமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் அப்படி அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து விளக்கேற்றி காலையில் சாயங்காலம் அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பூஜை பண்ணுவேன். அது வேறு இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கெல்லாம் போய் அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், அந்த மாதிரி ரொம்ப 108 முறை அந்த சிலைகளை சுற்றி வர்றது அப்படின்னு நிறைய. ஏன்னா எனக்கு ஆர்வம், எனக்கு வந்து அந்த தேவாதி தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆண்டவர் ஏவுனா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால நான் அதை தேடிக்கிட்டே இருந்தேன், அவர் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா, நான் ஒன்லி டாட்டர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எனக்கு அப்புறம் தங்கச்சியோ தம்பியோ யாருமே இல்லை. அது என்ன அப்படின்றது அடுத்து நான் சொல்கிறேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மயிலாப்பூர் அங்கே தான் இருந்தோம். என்னுடைய படிப்பெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நல்லா போயிட்டுருந்தது. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எங்கள் ஃபேமிலி நல்லா, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்ருந்தோம். ஆனாலும் என் மனசில் அந்த உண்மையான தெய்வன் யார் அப்படின்னு அந்த தேடுதல் அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்தே எனக்கு அந்த தேடுதல் உண்டு. 6ஆம் கிளாஸ்க்கு போகணும். அப்போது அந்த 5th-லேருந்து 6th போகும்போது நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம். பக்கத்துலேயே சென்ட் ஆண்டனிஸு அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்கூல்ஸ் உண்டு. ப்ளஸ் இந்த பக்கம் லேடி சிவசுவாமி அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் உண்டு. எங்கள் அப்பா வந்து கேட்டார், நீ எப்படிமா இப்போ அடுத்து ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த் என்ட்ரன்ஸ் எந்தெந்த ஸ்கூலில் எழுதுற அப்படின்னும் போது, எல்லா ஸ்கூல்லையும் எழுதுறேன்ப்பா, எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ நான் எழுதுறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னேன். எழுதுனேன், இங்கெல்லாம் சென்ட் ஆண்டனிஸு அப்புறம் லேடி சிவசுவாமி ஸ்கூலு நிறைய ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ஸில் எழுதுனேன், எல்லாத்துலேயும் த்ரூ ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், உன் லாங்குவேஜ் நல்லா வருமா, சென்ட் ஆண்டனிஸில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, நானா சென்ட் ஆண்டனிஸ்லையா, அதெல்லாம் சேர முடியாது, நான் கிறிஸ்டின் ஸ்கூல்லலாம் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து போகிற அந்த வயசில் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது, நம்ம வந்து அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த வைராக்கியம், நான் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி, நான் வந்து ஒரு அயங்கார் விஷ்ணு அப்படின்ற அந்த இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த ஒரு ரொம்ப வைராகியம் உண்டு எனக்குள்ள, அது என்னுடைய பெருமையாகவும் இருந்தது. ஸோ நான் வந்து லேடி சிவசுவாமி ஸ்கூலில் என்னுடைய ஸ்கூலிங் ஆரம்பித்தேன். அங்கேயும் வந்து நல்லா எஜுகேஷன், அப்புறம் ட்ராயிங்கில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, அப்புறம் பாஸ்கெட் பாலு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து அப்படி சேவா சங்கம்னு ஒன்று உண்டு, அந்த சேவா சங்கமில் நான் தான் லீட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு எல்லாரையும் ப்ரேயர் ஹாலில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ளூ கலர் புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு வாங்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அது வந்து பைபிள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ரேயர் ஹாலில் நான் அப்படியே ரொம்ப அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ரொம்ப இதுவாக அப்செட்டாக அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு எங்கள் கிளாஸ்மேட்ஸ் கேட்கும்போது, நான் வந்து இல்லை நம்ம ஸ்கூலில் எதுக்கு பைபிள்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த அளவு எனக்கு அந்த வைராக்கியம் இருந்தது, நம்ம வந்து இப்படி இருக்கணும், எப்பவும் பூஜையில் இருக்கணும் அந்த மாதிரிலாம். ஆனால் உண்மையான தேவன் யாரு அப்படின்ற தேடுதல் வந்து அது உள்ள ஒரு பெரிய ஒரு லைட் இருந்துகிட்டே இருந்தது, அது என்னை சர்ச் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன், டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எல்லாமே நல்லா படிப்புலேயும் நல்லா தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வாரத்துக்கு ஒரு பரிசு வாங்குவேன் பெயிண்டிங்க்கு. நம்ம சென்னை எக்ஸிபிஷன் புக் எக்ஸிபிஷன்லலாம் ட்ராயிங்கு அந்த ஃப்ளவர் மேக்கிங் அதிலெல்லாம் ஃபஸ்ட் வந்திருக்கேன். அந்த மாதிரி அதாவது முன்னாடி என்னுடைய சைல்ட்ஹுட்லேயும் எந்த வித குறையுமே இருந்ததில்லை, நல்லா படிக்க முடிஞ்சது எல்லாமே இருந்தது. அப்புறம் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஹோம் சயின்ஸ் அந்த அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அதை எடுக்க சொன்னார், அதனால் நான் எடுத்தேன். ஏன்னா இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஐஆர்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலேஜில் பண்ணோம் ஜாயின் பண்ணோம் அப்படின்றலாம் ஒரு ஆர்வம் இருந்தது. பட் எங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ளஸ் டூ டைமில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் அப்பா எனக்கு என்ன சொல்லிட்டாருனா, நீ ஏதாவது எஜுகேஷன் லோன் போட்டு வேணால் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லைனா பிகாம் படிக்கிறேன்னா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பிஇ படிக்கணும்னு நினச்சோமே, ஆனால் நம்மளால் இப்போ முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் சரி அப்பா சொல்கிறாரு அதை கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்செப்டன்ஸில் வந்துட்டேன். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தேன் நான் வந்து பிகாம் அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அதை படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப நல்லதாக தான் இருந்தது. அங்கேயும் நான் நல்லா படித்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் நான் நடந்துக்குவேன். அவங்கள எதிர்த்து பேசி அந்த மாதிரிலாம் டைப்பு இல்லை. ஆனால் அந்த டெடிக்கேஷன் வைராக்கியம் அது வந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு போகிறது, பூஜையில் இன்வால்வ் ஆகிறது, தேடி தேடி போகிறது ஒரு கோயிலாக, அந்த அதெல்லாம் குறையவே இல்லை. ஆனாலும் அந்த தேவாதி தேவன் என்னோட பேசணும், எனக்குள்ளே இருக்கிற அந்த தேடுதலை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அடுத்து இந்த கோயிலில் இருக்குமா இந்த கோயிலா அப்படின்னு நான் ஒவ்வொரு கோயில் நான் எங்கள் அம்மா எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ எல்லா கோயிலையும் போய் என்னுடைய அந்த உள்ள அந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் அதை எதிர்பார்த்து இந்த சாமி என்னோட பேசுமா, இந்த சாமி என்னோட பேசுமா அப்படின்னு, எந்த சாமி என்னோட பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தேடுதல். விளக்கு பூஜை செய்யும் போதும் அப்படிதான், அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் தான் பெரிய முக்கியமானது அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால நான் அந்த விளக்கு பூஜை பண்ணும்போது அந்த சுடு எண்ணெயில ஓம் அப்படின்னு போட்டு அதை தியானம் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த தேவாதி தேவனை நம்மக்கிட்ட உறவாடுற அந்த தேவ யாரு அப்படின்றதுக்காக ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு கோயிலாக போய் போய் போய் பார்க்கும்போதும் எனக்கு அந்த ஒரு சமாதானம் கிடைக்கல. தேடிக்கிட்டே அந்த தேடுதல் வந்து ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே தான் இருந்தது. என்னுடைய தேடுதல் நிற்கவே இல்லை. அப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு வந்து நான் சேர்ந்தேன். அது நுங்கம்பாக்கமில் இருந்தது. நான் வந்து எங்கள் வீடு அப்போது எங்கள் அப்பாவுக்கு கும்மிடிப்பூண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தது. ஸோ நாங்கள் மீஞ்சூரில் இருந்தோம். மீஞ்சூர்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி பார்க்குக்கு வரணும். பார்க்லேருந்து திருப்பி நுங்கம்பாக்கம்க்கு ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். தென் எகெயின் நுங்கம்பாக்கம்லேருந்து நடந்து போகணும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ நானும் என்னுடைய அந்த டெய்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வரும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி பார்ப்பேன் அவங்கள, ஏன் இப்படி நிற்கிறாங்க, என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு அவங்கள பார்த்துட்டு அப்படி போவேன். சில டைம் அந்த கைப்பிரதியை வாங்கிட்டு அப்படியே கீழே போட்டு போவேன். அவங்களுக்கு தெரியட்டும் எதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் நின்று கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிச்சது உண்டு. ஒரு வாட்டி அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கைப்பிரதி கடைசியில் ட்ரெயின் வந்து ஏறிட்டேன். ஒரு கைப்பிரதி என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்தது. சரி என்னதான் போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு வாசி பார்க்கும்போது அது ஒரு சின்ன பையனுடைய கதை. அவனுடைய சொத்தெல்லாம் விற்று அவன் வந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போய் பொழைக்க போகிறான். அவனுக்கு அந்த ஷிப்பு டிக்கெட் மட்டும்தான் கையில் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் வந்து ஷிப்பில் ஏறிகிறான். அவன் கையில் ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்டு மட்டும் வச்சுருக்கான். அதை ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிறான். மூணாவது நாள் அதுவும் கெட்டு போயிடுது. அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஐயோ ரொம்ப பசிக்குதேன்னு யோசிக்கும் போது அந்த ஷிப்லேயே அது ஷிப் போயிட்டுருக்கு. தூரமாக அவனுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்ருக்கோம், பசியாக இருக்கோம், அங்கே யாரோ சந்தோஷமாக இருக்காங்களே, நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி கடந்து போகிறான். அந்த ஷிப்புக்குள்ளே நடக்கிற இது மாதிரி எழுதியிருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு நல்ல பால் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அந்த வாசல்காரன் காவல்காரன்கிட்ட போய் இந்த பையன் கேட்குறான், எல்லாரும் உள்ளே அப்படி சந்தோஷமாக இருக்காங்களே, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கே, எனக்கும் கொஞ்சம் ஏதாவது கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னவுடனே அவனுடைய டிக்கெட்டை காமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அந்த டிக்கெட்டை காமிக்கிறான். காமிச்ச உடனே பார்த்துட்டு அந்த வாசல், நீயும் உள்ளே போய் சாப்பிட்லாம்ப்பா இந்த டிக்கெட்டுக்கு, ஆனால் அதோ அங்கே அட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுட்டு நீ உள்ளே போகலாம். அப்படியா, ஐயோ இது தெரியாமல் ரெண்டு நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அந்த நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போய் அவனும் சந்தோஷமாக இருக்கான். இதே மாதிரி தான் கடவுளை ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நித்தியமான ஒரு காரியம் உண்டு அப்படின்னு வந்திருந்தது. அதை பார்த்த உடனே என்னடா இது, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய மெமரியில் போய் அப்படியே உட்காந்துருந்தது. என்ன நம்ம இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம கூட டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த பைபிள் வாங்கும்போது வாசி பார்த்தோம், நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை, ஸ்லோகங்களெல்லாம் புரியிற நம்மளுக்கு, இது படித்தா கூட புரியாமல் இருக்கே அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். அதை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல பைபிளை வாசித்தாலும். என்னால் அப்போது என்னால் எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு இருந்தது. அதனால் அந்த பைபிள் எடுத்த நான் அதை ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு ஷெல்ஃபில் நான் பாட்டுக்கு போட்டுட்டேன். அதை படிக்கவோ அதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு பிரயாசமோ அப்போ எடுக்கவே இல்லை. இந்த கைப்பிரதி வாசவுன்னு எனக்கு என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் ஆரம்பிச்சுது. பஸ்ஸில் போகும்போது ஒரு சர்ச்சில் வசனம் எழுதியிருந்தது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வசனம். என்னடா இது, ஆண்டவர் ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு அந்த கைப்பிரதியில் போட்டிருந்தது, நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பாருன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு இங்கே என்ன பயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செகண்ட் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு நித்தியம் அப்படின்றாங்களே, ஜீசஸ் அக்செப்ட் பண்ணால் நித்தியம் வருமா அப்படின்னு ஃபஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து என்ன இதுலேயும் வசனம் வந்து பயப்படணுங்குதே என்ன, அப்புறம் பயம்தான் முக்கியமா, அன்பு இல்லையா அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இந்த டைமில் எனக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டு பற்றி எங்களுக்கு, அதாவது அந்த பொண்ணு பேர் பிரமிளா, அவள் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப அந்த ஒரு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பிரியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு அந்த மாதிரிலாம், அதனால் நானும் விஐபி ரெக்கமெண்டேஷனோட ஜாயின் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஒரு என்ன பார்த்துடலாம், ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் இப்படி எதிர்பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு ஒரு உள்ள ஒரு அந்த ஃபீல் இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. அவள் லெக்சரராக ஜாயின் பண்ணா, நான் வந்து சிஸ்டம் அட்மினாக இருந்தேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே எல்லார் லெக்சரர் கூடலாம் பேசிட்டு, அடுத்து இந்த சைடு நான் உட்காந்துருப்பேன் வந்து பேசட்டும் அப்படின்ற அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து எங்கூடவும் பேசினாங்க. அவங்க பேசும்போதே அந்த ஒரு கனிவு, ஒரு

இப்படி ஆகுது, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்கல, நல்ல நல்ல அப்பா அம்மா கடங்கின பொண்ணு தான், ஆனா என்னால யார்கிட்டயும் அன்பு காமிக்க முடியலையே, எல்லாரையும் கம்பேர் தான் பண்றோம், ஜட்ஜ் பண்றோம், ஏன் நம்மளால இவ பேசுற மாதிரி ஒரு பியூனும் ரொம்ப பிரியமா பேசுவாங்க, பியூன் கிட்ட கூட சேர்மன் கிட்டயும் பிரியமா பேசுவாங்க, எல்லாரும் அவங்களுக்கு அவங்க மேலேயும் மதிப்பு வச்சிருந்தாங்க, அது ஒரு ரொம்ப பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஸோ நான் இந்த அன்புக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 or 8 months கிட்ட அவளோட பழகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கேட்டேன், பிரமிளா நீ உன்னால் எப்படி உன்னால் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பேச முடியுது, அதோடைய காரணம் என்ன, எப்படி உன்னால் எல்லாரும் மேலேயும் அன்பா அந்த வார்த்தையே எதுவுமே ஹர்ட்டிங் இல்லாமல் பேசுகிறியே, அதனால்தான் உன்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்னன்னா நடக்குது, எப்படி உன்னால் அப்படி பேச முடியுது, எனக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவள் சொன்னால், இல்லை எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஊட்டி கான்வென்ட்ல படித்தேன், நான் வந்து ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனு, நான் வந்து கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டதுலேருந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிலாம் பேசக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ணணும் அப்படின்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே நான் இது கேட்கறது தப்பு, இது கேட்கவே கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு டக்குன்னு, ஏய் நீ இப்படி சொல்லாத, நீ வந்து ஹிந்து எனக்கு தெரியும், ஏன்னா சிஸ்டம் அட்மின்னும் போது டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் பார்க்க முடியும், நீ வந்து ஒரு ஹிந்து தான் எனக்கு தெரியும், நீ வந்து சும்மா சொல்லாத, ஏன் ஹிந்துவாக இருந்தா அப்படி இருக்க முடியாதா அப்படி இப்படின்னு நான் அடுத்தடுத்து அவகிட்ட கேள்வி கேட்குறேன். அவன் சொன்னான், இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் சர்டிஃபிகேட்டில் நான் ஹிந்து தான், ஆனால் நான் என்னுடைய ஃபெய்த் வந்து கிறிஸ்டியானிட்டி, நான் வந்து ஊட்டியில் இருக்கும்போதே பேப்டிசமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே என்னால் ஒத்துக்கவே முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப பிரியமாக நான் யாரோடும் ரொம்ப பழக மாட்டேன், ஏன்னா உள்ள அந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலாக வைராகியத்தோடு இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஹெப் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், நான் வந்து ரொம்ப பியூரு, நான் வந்து ரொம்ப ஹையே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், அதனால என்னால் எல்லாரோடவும் மிங்கிளாகிலாம் பண்ணவே முடியாமல் அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அவகிட்ட நான் வந்து அதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல, அவளுக்கு அது புரிஞ்சுது. அப்போ அவள் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபைனல் இயரில் என்னுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு, ஆமாம் உன்னோடது வந்து ஃபெயில்னு வந்துச்சுன்னு நம்ம காலேஜ்லேயே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நீ தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு வந்தவுடனே நான் அவ்வளோ ப்ரேயர்ஃபுல்லாக என் ரூமில் போய் அழுது ஜபம் பண்ணேன், அப்போது ஆண்டவர் உணர்த்தினார், நீ போய் இந்த மாதிரி பேசு, சேர்மன் கிட்ட போய் பேசு, அப்போ உனக்கு உண்டான காரியங்கள் நான் நடத்தி கொடுப்பேன்னு பேசினார். அப்போது நான் வந்து சேர்மன் கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள், ரீகால்குலேஷன் போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது வந்து அவரும் அடுத்த ஸ்டெப் எடுத்தார், அதில் நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு வந்துச்சு. அவள் அப்படி சொன்னோடனே எனக்கு என்னுடைய தாட்டில் கேப்சர் ஆன வேர்ட்ஸ் வந்து, ரூமுக்குள்ளே போய் அழுது ஜபம் பண்ணேன், ஏன் கடவுள் கேட்டார், அவர் சொன்னபடி நான் செஞ்சேன் அப்படின்னு அவள் சொன்னோடனே எனக்கு அது ஒரு அது வந்து மார்க் ஆஃப் த டே மாதிரி இருந்தது. ஏ என்னப்பா இது, ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அழுது ஜபம் பண்ணா கடவுளை பார்த்து ப்ரே பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிதா, இது என்ன மிராக்கிளாக இருக்குது, நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன், எவ்வளோ அடி பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ என்ன அந்த அப்படி விளக்கில் சுடு எண்ணெயை ஊற்றி எப்படி தியானம் பண்ணியிருக்கேன், வாட்ஸ் ஹேப்னிங் நிஜமாவா அப்படியே அப்படியே எனக்கு ஒரு ஆன்சர் பெரிய ஆன்சர் கிடச்ச மாதிரி, ஒரு அப்பா நல்ல காலம் இவளை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டோம், இவ அந்த பொண்ணு வந்து உண்மையாக தான் பேசுவா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா 1 வருஷம் கிட்ட அவளோட பழகிட்டு இருக்கிறதுனால அவள் ரொம்ப உண்மையாக தான் இருப்பா, இருக்கிறத இருக்கும்பா இல்லைன்றத இல்லைன்றா, அதுதான் அவள் மேலே அட்மையர் பண்ணி அவளோட போனதுக்கு ரீசனே அதுதான், அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது ரீசனே அதுதான். ஸோ அவள் அதை சொன்ன உடனே எனக்கு என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு புது உலகம், ஆஹா எங்கேயோ என்னமோ கிளிக் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி எனக்கு சொல்லு, இதை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்ட்டு அவகிட்ட அந்த அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அடுத்தடுத்த கேள்வி கேட்கும்போது அவன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தான்.
ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி.

தாவீது எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவனை கடவுள் எப்படி ஒரு ராஜாவா ஆக்குனாரு அப்படின்ட்டு, அப்புறம் எஸ்தர் எப்படி ஒரு ஒரு ஆஃபன் ஒரு சித்தப்பாவால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி அவளுடைய ஒரு முழு ஜனத்துக்கே ஒரு அரசியாகி காப்பாற்றினா அப்படின்னு ஒவ்வொரு காரியமாக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ அந்த வெறுமை, அந்த எவ்வளோதான் பரிசு வாங்கினாலும் எவ்வளோதான் ஃபேமிலி அப்படியே பீஸ்ஃபுல்லாக போனாலும் ஆனால் அந்த ஒரு வெறுமை எனக்கு ஒரு ஒரு மாதிரி வெறுத்து, லைஃப் என்ன என்ன லைஃப்பில் என்ன இருக்குது என்ன இருக்கு, அந்த ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்த அந்த தாட் ப்ராசஸ் இவ சொல்ல சொல்ல ஒரு பர்பஸ் வர ஆரம்பிச்சது. ஓ ஓகே ஓகே, ஆமா எனக்கு என்னமோ புரியுது, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவளோட கொஞ்சம் கொஞ்சமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஒரு பாட்டு அவ சொல்லி கொடுத்தா, அருள் ஏராளமாய் பெய்யும்னு. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ சொல்லி கொடுத்த உடனே நான் வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா அப்படியே எங்கள் அப்பா வந்து அந்த பாவாடைச்சட்டை தாவணி அந்த மாதிரி தான் போடணும், அந்த சுடிதார்லாம் இப்போ போடக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஸோ அப்படியே சந்தோஷமாக அந்த பாட்டை நான் வீட்டில் பாடிட்டுருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப, நான் ஒன்லி டாட்டர், அதனால எனக்கு வந்து எங்கே போனேன் எங்கே வந்த ஏன் இப்படி பண்ணேன் அந்த மாதிரி எந்த கேள்வியுமே என்னை கேட்க மாட்டாங்க, என்னை வந்து ரொம்ப நம்புனாங்க. ஏன்னா நானும் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான், அவங்களுடைய ரொம்ப அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து ரொம்ப நல்ல பிள்ளையாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்ருந்தேன். அதனால அவங்களும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், நான் கண்டுபிடிச்சதை நான் சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பாட்டை வந்து வீட்டில் நான் சந்தோஷமாக அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக பாடுறேன்.

0: அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே அப்படின்ட்டு நடு ஹாலில் ஜாலியாக நின்றுட்டு பாடுறேன். எங்கள் அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு உள்ளே வராரு. அப்படியே என்னை வித்தியாசமாக அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னாரு. நான் என்னப்பா இந்த சாங் என் ஃப்ரெண்டை எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இது கிறிஸ்டியன் சாங் மாதிரி தெரியுது அப்படின்னாரு. ஆமாம்ப்பா கிறிஸ்டியன் சாங் தான் அப்படின்னோடனே ஷோபா இந்த வீட்டில் இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா அவ்வளோ நாள் நான் என் ஃபேஸில் அந்த ஒரு சந்தோஷம் இல்லை இப்போது சந்தோஷமாக நான் பாடிக்கிட்டு இருக்கேன் உன் சந்தோஷத்துக்கு என்னமா ரீசன் அப்படி கேட்பாரு அப்படிலாம் நான் ரொம்ப நினச்சேன். ஆனால் அவர் ஒத்த வரியில் முடிச்சிட்டாரு, இந்த பாட்டு இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். எனக்கு அன்னிலேருந்து அந்த அந்த லைன் இந்த பாட்டு இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அந்த அந்த லைன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. நைட் நைட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்போ தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. கடவுளே இப்போ தான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பேச யார் பேசினாலும் கேட்குற தெய்வம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலியமாக உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இந்த வாய் என்னுடைய இந்த வேண்டுதலையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு ஜெபம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண தெரியாது, அது ஜெபம்னு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கடவுள் தான் நான் நம்ம பேசுகிறத கேட்டு நம்மளுக்கு பதில் சொல்கிற கடவுள் தான் தேவாதி தேவன் அப்படின்னு எனக்கு அந்த உணர்த்துதல் ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துச்சு. ஸோ அன்னிலேருந்தே நான் வந்து அந்த தேவாதி தேவனான என்னுடைய கிரைஸ்ட் அவர் தான் ஜீசஸ் தான் என்னுடைய கடவுள், என் ஃப்ரெண்டுடைய கடவுள் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படி மனசில் வந்து அந்த நைட்டு ரொம்ப அன்னிலேருந்து என்னைக்கு எங்கள் அப்பா அப்படி சொன்னாரோ இந்த வீட்டில் நீ பாட்டு பாடக்கூடாது இந்த பாட்டை பாடக்கூடாது அப்படி சொன்னாரோ நான் நைட்டு அப்படி கடவுளே இந்த பாட்டை இந்த வீட்டில் பாடக்கூடாதுன்றாங்க இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், உண்மையான தேவாதி தேவன் நான் பேச கேட்குற அந்த தெய்வம் தான் எனக்கு தெய்வம், அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக நான் பாட்டு பாடணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு வீட்டை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே கடவுள் எனக்கு வந்து என்ன கேட்கணுமோ அதை கேட்க வச்சுருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ப்ரேயரில் அடுத்தடுத்த சாங்ஸு எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தவுடனே பூஜைகள் செய்கிறத நிப்பாட்டிட்டேன். ஒரு பூஜை வரும், நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பூஜை. அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து ஏய் உட்காரு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும்மா என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்ப போனேன். அப்போ எங்கள் அம்மா பல்ல கடிச்சிக்கிட்டு சாவை விட்டாங்க, உனக்கு ஒரு கிறிஸ்டியன் மூப்பில் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு மனசில் சிரிப்பாக வந்துச்சு. ஓ ஆண்டவர் அதைத்தான் சொல்ல வராரோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஆஃபீஸில் எனக்கு வந்து அந்த ஒரு 11th 12th அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சென்னையில் நான் 1990 ப்ளஸ் டூ முடித்தேன். ஸோ 1988 அந்த டைமில் நம்ம சென்னைக்கு கவர்னர் வந்து அலெக்சாண்டர். ஸோ அந்த பேப்பரில் அந்த இது வரும்போது சம்திங் இந்த நேமுக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்துதல் வரும். நான் நினைப்பேன் அப்போ நிறைய பரிசுலாம் வாங்குவோமா, அதனால் ஒருவேளை அவர் கையால் பரிசு வாங்க போகிறோம் போல் கவர்னர் கையால் பரிசு வாங்க போகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு தாட் உண்டு. எங்களுடைய இதில் ஆஃபீஸில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, என் பேர் அலெக்சாண்டர், எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு நான் எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு அலெக்சாண்டர் அந்த அந்த முன்னாடி தோணுனது இப்போது இவர் சொல்கிறது இப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போனது. அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு பர்சன், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார். அந்த ஃப்ரெண்டோடைய கசின் தான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண இந்த அலெக்சாண்டர். ஸோ அதுக்கப்புறம் பேசும்போது நான் அவர்கிட்ட எல்லாம் வந்து எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஒரு ஹெப்பாக தான் அப்போல்லாம் பழகுவேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ண உடனே ஒரு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த ஹார்ட், ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுருந்தேன். அப்போது அலெக்சாண்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார், இந்த மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, என்ன எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா மட்டும் தோணுச்சு, சரி நம்ம கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில், அதனால் நம்ம ஒன்றா மேரேஜ் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அப்படியே சிங்கிளாகவே இருந்துட்டு நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். அப்புறம் வீட்டில் போய் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே, அம்மா என் லைஃப்பில் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னவுன்னே, என்ன எதை பற்றி பேசுகிற அப்படின்னவுன்னே, என் ஃப்யூச்சரை பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு நீங்கள் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அலெக்சாண்டர் அவரை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், இல்லை அப்படின்னா நான் மேரேஜே பண்ண மாட்டேன், நீங்கள் எது வேணால் சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம் நோன்னு சொல்லலாம், ஆனால் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவரோட மேரேஜ் நடக்கும், நோன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து என்ன எனக்கு மேரேஜ் பேச்சே நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ரொம்ப கோபமாக, உனக்கு வந்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ வந்து மெச்சூர்டாக பேசணும், இப்படி என்ன நீ பண்ணுற, உன்ன நான் வந்து நிப்பாட்டெலாம் போகிறதில்ல, ஆனால் பத்திரிகையில் என்னோடய பேர் கூட நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து, நீ வந்து பிறக்கும் போதே சர்ச்சுக்கு தானே போன, அதனால தான் உன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வேகமாக பேசினாங்க. என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்து பிறக்கும் போதே எனக்கு வந்து நீ பிறந்தது 19th May, அந்த டேயில் மார்னிங்கே எனக்கு வலி வந்துருச்சு, 1973 மார்னிங்கே எனக்கு வலி வந்துருச்சு, ஆனால் அது எனக்கு முதல் பிரசவனால எனக்கு வந்து அது வலினே தெரியல, அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததில் சாயங்காலம் வரைக்கும் அந்த பனிக்கூடம் கூட உடஞ்சிருச்சு. மயிலாப்பூரில் தான் எங்கள் அம்மா, எங்கள் அகல்யா பாய், எங்கள் அம்மாவுடைய அம்மா எல்லாருமே மயிலாப்பூரில் தான் இருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 4:30 அப்படியே அந்த பாயில் கரையை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி கேட்டிருக்காங்க, என்ன பாயில் இப்படி கரையாக இருக்குது என்ன அப்படின்னா, காலையிலேருந்து இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மயிலாப்பூர்லேருந்து இசபெல் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கம், ஸோ அங்கே வந்து ஒரு ரிக்ஷா வச்சு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது, குழந்தை உயிரோடு எடுக்கிறது கஷ்டம், பெரிய உயிரை வேணால் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சன்ட் ஃபார்ம்லலாம் சைன் வாங்குறாங்க. எங்கள் பாட்டிக்கு, ஐயோ இது என்னடா குழந்தையோட அனுப்பலைன்னா மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பதட்டத்தில் எங்கள் அம்மாவை லேபர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே இசபெல் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த சின்ன சாப்பலில் போய், கடவுளே நீ என்னையோ யாரோ எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு எப்படியாவது இந்த குழந்தைய உசுரோட கொடுத்துரு, இதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தையே வேண்டாம், இந்த ஒரு குழந்தைய உசுரோட கொடுத்துரு, நீ குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு வந்து கேண்டில் ஏற்றி போச்சு, அங்கே வந்து எல்லோரும் கேண்டில் ஏற்றி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் இவங்க சொல்கிறாங்க இந்த கேண்டிலை வந்து வச்சு நான் வந்து மாலையை போட்டு நான் வந்து குழந்தைய உன்னை காமிச்சிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு எப்படியாவது இந்த குழந்தைய மட்டும் சுரோட கொடுத்துரு, இதுக்கப்புறம் குழந்தையே வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிட்டு கடை கடைன்னு வராங்க, திருப்பி லேபர் ரூமுக்கு வராங்க. அந்த சிச்சுவேஷனில் இங்கே ப்ரேயர்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஒரு பிராமின் லேடி, அவங்க வந்து எப்படின்னா ஒரு வாரம்லாம் அப்படியே சாப்பிடாமல் இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரீமில் அவங்க வேண்டுதல் வந்து அப்படி சொல்யூஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு குறி சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் நினச்சி ஒரு வாரம் அப்படியே உபவாசம் இருந்து விளக்கு பூஜை அந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் இல்லை 15 நாளில் அவங்களுக்கு அதுக்கு உண்டான விடை கிடைக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் லேடி வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பலுக்கு வந்தது வந்து எனக்காக கேட்டுக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. வந்து அங்கே அந்த சாமியை பார்த்து அந்த சாப்பலில் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு லேபர் ரூமுக்கு போயிருக்காங்க. லேபர் ரூமுக்கு போனால் அப்படியே என்னை வந்து எடுத்து கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா பாருங்கள் அப்படின்னு கொடுத்தவுடனே எங்கள் பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ குழந்தையே இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னதில் உசுரோட குழந்தையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாள் கூட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நான் போனது சர்ச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசுலேயே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மனசில் அந்த தேவாதி தேவன் யார் அப்படின்ற அந்த தேடுதல், உண்மையான தேவன் நம்மளை உருவாக்குன தேவன் யார் அப்படின்ற அந்த தேடுதல், அது இருந்ததுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஆற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியாம்மா நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு, எதுக்கு சொல்லணும், அது ஹாஸ்பிட்டலு பிறந்த வந்தாச்சு இப்போ நீ சொல்லும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வேளை எனக்கு தோணுச்சு, கடவுள் வந்து நமக்காக இவ்வளவு பொறுமையாக நம்மளை வந்து காப்பாற்றிய தேவன், நம்மளை இவ்வளவு நாளாக பொறுமையாக நானே அவரை தேடுவே அப்படின்னு காத்துட்ருக்காரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிற அந்த பயம் எனக்கு புரிய வைக்கணும். அது என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுதல்னா அந்த அன்பாக இருக்கணும், நம்மளை நம்ம கவனித்து நடந்துக்கணும், நம்மளுக்கு தோணுன மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது அப்படின்ற அந்த பைபிள் படி ஒவ்வொன்றா அன்பாக இருக்க, எல்லார்கிட்டேயும் உண்மையாக இருக்க, தேவையில்லாத காரியங்கள் பொய்யான காரியங்கள் பேசாமல் இருக்க, இருக்கிறத இருக்குது இல்லாததை இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் ஒன்று போல பிரியமாக நடத்த, அந்த பைபிள் வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே இருந்த அந்த வெறுமை போய் எனக்குள்ளே அந்த அன்பு பிரியம் பாசம் எல்லாமே வர்றதை அந்த சேஞ்சை வந்து என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எங்கள் அம்மா அந்த சிச்சுவேஷன் சொல்லவும் அது ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. ஓகே, நம்மளை வந்து உருவாக்குன தேவன், நம்மளை வந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றின தேவனுக்கு நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒன்றா நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் நான் மேரேஜ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லுங்க நான் மேரேஜே பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த அடமெண்ட் உண்டு, ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா அதைத்தான் செய்வேன். அது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சரி அப்படின்ட்டு நான் வந்து இதுக்கு ஒத்துக்கல, நீ வந்து என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரஃப்பாக பேசிட்டு கோமா என்னை திட்டிட்டு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு விஐபி ஃப்ரெண்டு உண்டு, நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சரி நம்மளுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் கிடைக்கல, அவங்கக்கிட்டையாவது போய் சொல்லி பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் எனக்கு டென்த்து முடித்த உடனே நான் நல்லா பண்ணணும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டிப்ளமா படிக்க வச்சாங்க. எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வந்து ஒர்க்குக்கு எனக்கு அனுப்புனாங்க. எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னுடைய காட் மதர் மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எனக்கு கூட ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏன்னா அவங்க வந்து எப்படி எங்களுக்கு தெரியும்னா எங்கள் பாட்டின்னு சொன்னேன் அகல்யா பாய், அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அப்போலேருந்து ஃப்ரெண்டு எங்கள் ஃபேமிலியிலேருந்து, எங்கள் பாட்டி அந்த டைம்லேருந்து அவங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியை தெரியும் அந்த அளவு. அதனால் நான் நிச்சயமாக இவங்க நோன்னு சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படி ஆனால் மனசில் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எங்கள் அம்மா இப்படி திட்டுறாங்க ஆனால் இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னவுடனே எனக்கு இந்த சரி போய் பேசுவோம் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்டேன். அவங்கக்கிட்ட போய் பேசினவுடனே சரிம்மா அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, நான் என் பேரனையே நீ கட்டிக்கோன்னு சொன்னேன், ஆனால் நீ அடுத்த செகண்டு இவ்வளோ பணம் இருக்குது அதெல்லாம் யோசிக்காமல் வேண்டாம், ஏன்னா அவங்களுடைய பேரனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸு அவருடைய தாட் ப்ராசஸ்ஸே வேறு, நான் ரொம்ப பொசசிவ் அப்படின்ட்டு நீ வந்து அப்போவே பணத்துக்காக அப்படின்னு நீ வந்து ஒரு யோசிக்கலை, உடனடியாக இல்லைம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ ஒருத்தரை வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லும்போது அது விளையாட்டாலாம் நீ முடிவெடுத்திருக்க மாட்டே, அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவன் கூட்டிகிட்டு போனேன். எங்களுக்கு வந்து ஒரு நாள் குறித்து ஒரு நிச்சயதார்த்த மாதிரியும் என்கேஜ்மெண்ட் மாதிரி அவங்க வீட்லேயே நடந்தது. அப்புறம் எங்களுடைய மேரேஜ் வந்து சர்ச்சில் கிறிஸ்தவ மடப்படி நடந்தது. மேரேஜ்க்கு எங்கள் அப்பா வரல, எங்கள் அம்மா ஆனால் வந்தாங்க. ஏன்னா ஒரே பொண்ணு அப்படின்ற அந்த அன்பில் அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க. நல்லபடி கல்யாணம் நடந்தது. இந்த நேரத்தில் நான் என் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும்னு பிரியப்படுறேன். அவர் என்னுடைய கொலீகாக இருந்தார், நல்ல ஒரு டைப், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருந்தார். அப்படி இருந்தவர் முத தடவையாக வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு உடனடியாக எதுவும் பதில் சொல்ல முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் என்ன அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு காரியமாக விளங்க தொடங்கிச்சு. நான் அழுது ஜபம் பண்ணும்போது இந்த வீட்டில் பாட்டு பாட முடியாது, உம்முடைய பாடல்களை சந்தோஷமாக பாடுற வீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதும், இப்போது இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, இவர் ஒரு கிறிஸ்டியன், இவர் ப்ரப்போஸ் பண்ணது, நான் ஏன்னா எல்லாரோடவும் ரொம்ப ஈஸியாலாம் பேச மாட்டேன், ரொம்ப ஈஸியாக பழகிற டைப் கிடையாது, பட் நம்மளை நம்மக்கிட்ட வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அது ஒரு தோணுச்சு. பட் ஆண்டவர் தான் இதை வாய்க்க செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒவ்வொரு காரியமாக யோசிக்கும் போது விளங்க ஆரம்பிச்சுது. ஸோ என்னுடைய ஜபம், நான் இந்த பாட்டு பாடுற வீடை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான், ஒருவேளை 4 வருஷமாக நாங்கள் 1990 1993 வரைக்கும் நாங்கள் கொலீகாக பழகியிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லலை. அடுத்த நாள் அந்த வந்துட்டேன் வீட்டுக்கு, வந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஒவ்வொரு காரியமாக யோசிக்கிறேன். ஓ, ஆண்டவர் வந்து என்னுடைய ஜபத்துக்குண்டான பதிலாக தான் இந்த ப்ரப்போஸ் பண்ணதை வச்சுருக்காரோ அப்படின்ட்டு ஒரு தோணுதல். அப்புறம் அந்த 10th standard அந்த ஒரு அலெக்சாண்டர் அந்த நேம் வந்து உன்னுடைய ஃப்யூச்சரில் இருக்க போகுதுன்னு உணர்த்தின அந்த தாட் ப்ராசஸ், ஓ இந்த அலெக்சாண்டரும் முன்னாடி உணர்த்தப்பட்ட அலெக்சாண்டரும் ரிலேட் பண்ண தோணுச்சு. அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ஊனி யோசிக்கும்போது எங்கள் வீட்டு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய கசின், இவர் ஒரு இவரை வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் ஒரு வாட்டி. எங்கள் வீட்டுக்கு அப்பாவுடைய அப்ரூவலோடவே வந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சரி, ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பெரியவங்க சம்மதத்தோடு தான் இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் இருந்தது. அதனால் அடுத்த நாளில் அவர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் இதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களே அப்படி, எங்கள் கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நானும் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீயும் பேசிப்பார் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சுது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு வரல, அவங்க வீட்லேயும் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு வரல, ரெண்டு பேருடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. எங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் வேலையை பார்த்துட்டு அப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. ஆண்டவருடைய சுத்ததாய்வில் எங்களுக்கு முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. பிறந்து அந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்தது. அப்போது நாங்கள் ஒரு வருஷம் ரொம்ப அப்பா அம்மாவோட ரொம்ப பேச முடியல. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப வேணும்னா நீ வேணால் வீட்டுக்கு வரலாம், உன் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்டுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு யோசித்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து, இல்லைம்மா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அப்படி இருக்கும்போது போகாமலாம் இருக்கக்கூடாது, நான் வெளியில் கூட நிற்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனார். அப்படி போகும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட ஏன்பா இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணோம், ஆனாலும் எங்கள் அப்பா கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் எனக்கு என் பொண்ணு பிறந்து அந்த டைமில் என் குழந்தைய பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த குழந்தை மேலே அன்பு வந்துருச்சு. அப்போலேருந்து என் ஹஸ்பண்ட் மேலேயும் அந்த பிரியம் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் என் ஹஸ்பண்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த அன்பை புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். என் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் நல்லா பேச ஆரம்பித்தார். அவருக்கும் உடம்பு முடியாமல் இருக்கும்போது எங்கள் பிராமின் கம்யூனிட்டியில் வந்து மாமியார் மாமனார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த காஃபி குடித்ததோடு கிளம்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடக்கூட கூடாது அந்த மாதிரி. ஆனால் எங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து, உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துடுங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் வீட்டோட நாங்கள் வச்சு பார்த்துக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த வீட்டில் நீ பாடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் அவங்களுடைய உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவரை நான் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடிஞ்சுது. அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவங்க முடியல அப்படின்னாலும் என் ஹஸ்பண்ட் அவர் பேசாமல் இருந்தது, அவரை அவமதித்தது எல்லாம் மன்னிச்சு எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா அம்மாவை வச்சு பார்த்துக்க எனக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உருவாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா உடம்பு முடிய நல்லா ஆனார், எங்கள் கூட ரொம்ப நாள் இருந்தார். அவர் 2018 தான் எங்களை விட்டு பிரிஞ்சார், இறந்து போனார். எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட வந்து தங்க ஆரம்பித்தாங்க. என் பொண்ணு வந்து ஒரு 3rd standard அந்த மாதிரி படிக்கும்போது நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் அப்பா அம்மா, என் பொண்ணு எல்லாரும் ஒன்றா சிவகங்கையில் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப், ஆண்டவருடைய சுத்த கிருபையில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு அதுலேருந்து ஒரு கால் ஃபார் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இது வந்து ஒரு பெரிய மிரக்கல், எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாட்சியாக ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தது. ஏன்னா எங்களுடைய பூர்வீகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய தாத்தா, எங்களுடைய முத்தாத்தா எல்லாம் அவ்வளோ கோவில்களுக்கு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கண்ணனூர் சேர்மனாகவே இருந்திருக்காங்க. ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு ரிலேட்டிவ் அப்படியே ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. பட் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல காரியம் அவர் தேடும்போது தானாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடி வருது, அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்துக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வயிறார சாப்பாடு கூட, அம்மா இருங்கம்மா இன்றைக்கி இருந்து சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த முறைப்படி அது வந்து ரொம்ப அவமானமாக எடுத்துக்கொள்கிற ஒரு சூழ்நிலை. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்கள எங்களால் என்னால் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக எங்கள் ஃபேமிலி போயிட்டு இருந்தது. ஒரு 3rd standard நான் அப்போல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். நான் வந்து டக்குன்னு பார்த்தாலாம் என்னை வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் மனசளவில் ஃபெய்த்தில் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பொட்டு எடுத்தோ இல்லை அந்த மாதிரி இருக்காது, ஜிமிக்கி போட்டுட்டு அந்த ஒரு டக்குன்னு பார்த்தாலே ஒரு பிராமின் பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என் மனசுலேயும் நிறைய ஆதங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது சாத்தானுடைய வாய்ஸ், நீ தான் வந்து கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, ஆனால் உன்னை வந்து நீ எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்ப, எவ்வளோ அங்க பிரதட்சிணம் பண்ணியிருப்ப, அந்த மாதிரிலாம் சிலைகளை வணங்கின உன்னை வந்து கடவுளை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு தேவையில்லாத ஒரு தாட்லாம் எனக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் நான் ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் ரொம்ப அந்த மாதிரிலாம் பாவம் பண்ணியிருக்கேன், என்னை ஏற்றுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என் பொண்ணுக்கு 3rd standard அவளுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்தது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், பாராசிட்டமால் கொடுத்தோம், அந்த மாதிரி அப்படியே பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் அம்மா வந்து ஒரு நாள், நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா வந்து, அம்மா நான் இப்போ ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த தர்காவுக்கு போகணும்மா, அங்கே போய் ஓதுனா வந்து சரியாயிரும், நான் முன்னாடி கூட உன்னை அப்படி கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது தர்காக்கா, நான்லாம் இந்த மாதிரி வரமாட்டேம்மா, உனக்கு தெரியும்ல நான் வந்து கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு பொண்ணுனா எனக்கு பேத்தி, நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஆட்டோ வந்துச்சு, பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு அப்படி ஆண்டவரே நான் இதுக்கு அனுமதிக்கலை, ஏன் இப்படி நடக்குது, சாத்தான் சொன்ன அந்த வார்த்தை வேற, முன்னாடி கோயிலுக்கு போனதே நம்மளுக்கு அந்த மாதிரி சந்தேகங்களா அப்படி கஷ்டமா இருக்கு, இப்போ வேற தர்கான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த உள்ளேந்து இன்னர் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, நீ போய் ஆட்டோவில் உட்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு, அதுக்கு முன்னாடி அந்த இன்னர் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி உணர்த்தினதில்லை. அந்த 10th standard இந்த நேமு உன்னோட ரிலேட் ஆக போகுது அப்படின்னு ஒரு உணர்த்துதல் வாய்ஸ் மாதிரிலாம் கேட்டதில்லை. பட் இது வந்து முதல் தடவை அது வந்து கேட்குது, நீ போய் உட்காரு. எனக்கு என்ன அந்த எங்கேருந்து கேட்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த வாய்ஸ் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருச்சு ஆட்டோவில். நான் போகிறேன் அப்படியே எங்கள் அம்மாவோட ஆட்டோவில் போகிறேன். அப்படியே மனசில் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே என்னன்னாலும் எனக்கு நீங்கள் தான், எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்ட்டு நான் அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறேன் மனசில். எங்கள் அம்மா அந்த சிவகங்கையில் இருந்தோம் அப்போது, அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார், தாடியெல்லாம் வச்சுட்டு, அவருக்கு கண்ணு நல்லா தெரியுமான்னு கூட தெரியாது, அந்தளவு ரொம்ப தாத்தா வயசானவர். உள்ளே போகிறோம், எங்கள் அம்மா வந்து முதல்ல என் பொண்ணை சொல்கிறாங்க, அவளை உட்கார வச்சுட்டு அந்த தண்ணி விபூதி ஏதோ பண்ணுறாரு, ஃபுஃப்னு ஊதுனாரு என்னமோ பண்ணாரு, அப்புறம் அந்த தண்ணியை ஏதோ ஊற்றி கொடுத்து குடி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குறாங்க, அவளை குடிக்க வைக்கிறான். நான் அதெல்லாம் இப்படி சைடில் நின்றுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கேன், மனசில் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம், நான் இது வந்து நான் ஒத்துக்கலை, நான் இதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சொல்லிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தர்கா பர்சன்கிட்ட, இதோ என் பொண்ணுக்கும் ரொம்ப திருஷ்டி, என் பொண்ணுக்கும் திருஷ்டி கிடைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி எங்கள் அம்மாவை நான் அப்படியே முறைக்கிறேன், என்னடா அப்படின்ட்டு திருப்பி இன்னர் வாய்ஸ் சொல்லுது, நீ போய் அங்கே உட்காரு, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னுது. முடியாது ஆண்டவரே, நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நான் அப்படி பண்ண முடியாது அப்படின்ற அந்த இன்னர் வாய்ஸ்க்கு நான் வந்து உள்ளே பதில் சொல்கிறேன். இல்லை அந்த அது அப்படியே நான் போகிறேன், முடியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் அப்படியே மூவ் பண்ணி அங்கே போய் உட்காருறேன். என் பொண்ணுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியை வச்சு விபூதியை வச்சு பண்ண அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷம் பண்ணார். இன்னும் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் அப்படியே உட்காந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுளே எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து முன்னாடி தான் நான் தெரியாமல் நிறைய பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், இப்போ வந்து நான் அதை அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் தான் வந்து பேசுகிற கடவுளே, எனக்கு வந்து கூட இருக்கீங்க, எனக்கு உணர்த்துறீங்க, எனக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்குது, எனக்கு அந்த வெறும்னை போயிருச்சு, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறேன். அப்போ வந்து அவர் 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அவர் வந்து முடிவாக இப்படி பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு, இந்த லேடி இவங்க வந்து கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்போ வந்து பொட்டெல்லாம் வச்சுப்பேன், ஜிமிக்கியெல்லாம் போட்டுட்டு அப்படி என்னை பார்த்தாலாம் கிறிஸ்டியன் கண்டுபிடிக்கவே முடியாது, அவர் அப்படி வயசானவர் வேற, அவர் வந்து எங்கள் கூட முன்னாடியெல்லாம் பழகினது கிடையாது. அவர் வந்து அப்படி கேட்குறாரு, இப்படி கையை காமிச்சு கேட்குறாரு. அதுவும் எங்கள் அம்மா வந்து பெரிய போட்டு வச்சுருப்பாங்க கருகமணி, அந்த மாத்வாஸ் இல்லையா நாங்கள், ஸோ அந்த கருகமணி அந்த மாலை தாலியை போட்டிருப்பாங்க. ஸோ என்னை பார்த்தாலாம் கிறிஸ்டியன்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படி கையை காமிச்சு கேட்குறாரு, இவங்க கிறிஸ்டியனா, இவங்களுக்குள்ளே என் மந்திரம் போகலை. அவர் அப்படி சொன்ன உடனே அப்படி நான் எந்திரிச்சு நின்று எங்கள் அம்மாவை அப்படியே பார்த்து, அப்புறம் அந்த இதெல்லாம் எனக்கு கொடுக்கல, என் பொண்ணுக்கு அந்த தண்ணி விபூதியெலாம் கொடுத்தாரு, எனக்கு அதை கொடுக்கல. அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஆட்டோ நிறுத்தி வச்சுருந்ததில் ஏறினோம், எங்கள் அம்மாக்கிட்ட நான் அப்படியே பெருமையாக சொன்னேன், அம்மா நான் சொன்னேன்ல நான் வந்து கிறைஸ்டை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இது வேண்டான்னு சொன்னேன்ல, நீ எங்கள் என் பொண்ணுக்கு செஞ்சது வேற இல்லாமல் எனக்கு வேற சொன்னீங்க, பார்த்தீங்களா பைபிளில் எழுதியிருக்கு, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குமா பைபிளில், அதுதான் இங்கே நடந்துச்சு, பார்த்தீங்களா அந்த ஆள் கிளியராக சொன்னாரா, என்னை பார்த்து கிறிஸ்டியனான்னு கேட்டாரா, எனக்கும் அவருக்கும் முன்ன பின்ன கூட தெரியாது, எப்படி சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான்மா அதுதான்மா கிறைஸ்டு, அவர் நம்ம வந்து மனசில் அவர்கிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அந்த மந்திரத்தால் உள்ளே போக முடியல பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்படியே கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய அந்த பவரை வந்து அன்னைக்கு நான் உணர்ந்தேன், அன்னைக்கு அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த சாத்தானுடைய அந்த வார்த்தை வந்து அந்த சிச்சுவேஷனை வச்சே நான் வின் பண்ணி வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து எங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்தான், என் பொண்ணு பேர் ரோஷினி சில்வியா, சிலுவையின் ஒளி, ரோஷினா ஒளி, சில்வியான சிலுவை, சிலுவையின் ஒளி அப்படின்னு என் பொண்ணுக்கு ஆண்டவரே அந்த பேரை உணர்த்தினார். அந்த பேஸ் பண்ணி தான் அவளுக்கு ரோஷினி சில்வியான்னு பேர் வச்சேன் நான். அப்புறம் என் பையன், எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அந்த பையன் பிறக்கும் போதும் அது ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு காரக்குடி எங்கள் மாமியார் வீட்டில் தான் பிறந்தா, ஏன்னா அப்போது எங்கள் அப்பா அம்மா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லாததுனால. என் பையன் வந்து எங்கள் அம்மா அம்மா கூட இருக்கும்போது பிறந்தது. அந்த ஒரு 9th மந்த்து அந்த மாதிரி வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்ருந்தாரு, என்னம்மா இங்கேயே தான் பார்க்க போகிறோமா, மீஞ்சூரில் வச்சு பார்க்க போகிறோமா, இல்லை என்ன அந்த மாதிரி கேட்கும்போது நான் சொன்னேன், கேஷுவலாக ரிப்ளை பண்ணேன், நடு காட்டில் வச்சு எனக்கு பிரசவம் நடந்தாலும் என் கடவுளை என்னை காப்பா பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு.
1: சாட்சியின் பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

நம்மில் பலர் நினைவாற்றல் குறைவாய் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைக்கிறோம், அல்லது மொபைல் போனில் ஒரு நோட்பேட் டவுன்லோட் பண்ணி அதில் எழுதி வைக்கிறோம். செல்வா தன்னுடைய பணிகளை எல்லாம் நோட்பேடில் எழுதி கொண்டாலும், வாரம் ஒரு வேத வசனத்தை பெரிதாக பிரிண்ட் அவுட் எடுத்து தன்னுடைய சாப்பாடு அறையிலே ஒட்டி வைப்பது வழக்கம். அது ஒரு மாலை நேரம். அண்டை வீட்டில் வசிக்கும் கணவனும் மனைவியும் மாலை சிற்றுண்டி நேரத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்று மாலை அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் வந்தார்கள். ஆனால் சிற்றுண்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்ய தொடங்கினார்கள். மற்றொருவருடைய வீட்டில் இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் நினைவில் கொள்ளாமல் காரசாரமாக ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தார்கள். திடீரென்று அந்த கணவன் அந்த சாப்பாட்டு அறையில் ஒட்டப்பட்டிருந்த வேத வசனத்தை வாசித்தார். அன்று ஒட்டப்பட்டிருந்த வசனம் என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த வசனம் அவர்களை பார்த்து பேசுவது போல இருந்தது. அந்த வாசகத்தை தன்னுடைய மனைவிக்கும் சுட்டிக்காட்டி, இந்த காரியத்திற்காக நாம் இவ்வளவு வாக்குவாதம் செய்ய வேண்டியது இல்லை என்று கூறி செல்வாவோடும் மனைவியோடும் பேசி சிரித்து மகிழ்ந்து போனார்கள். அங்கிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது இரண்டு பேரும் கைகோர்த்து சென்றது செல்வாவிற்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. நாம் கூட இப்படி வேத வசனங்களை எழுதி நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களும் பார்க்கும்படியாய் வைப்பது நிச்சயம் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். இப்படி வாரந்தோறும் வசனங்களை மாற்றும் பொழுது நாமும் பல வேத வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேதம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்றும், வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்றும் தாவீது அரசன் எழுதியிருக்கிறார். வாழ்வு தரும் வேதத்திற்கு நாமும் முக்கியத்துவம் கொடுப்போமா?